ஏ.ஆர். நாகப்பன், என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி மற்றும் எம்.ஜி.ஆர். உறவுகளை மனைத்து கேட்கும் அந்த பாடல் வருகின்றது. முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து. ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை என்ற இசைஞானியின் குழுவினர் பாடிய பாடலை கேட்கின்றார். கொடுத்து விடுவோம் காற்றலையில், அவர்களோடு இணைந்து விடுவோம் நாங்களும். ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை என்ற இசைஞானியின் குழுவினர் பாடிய பாடலை கேட்கின்றார். கொடுத்து விடுவோம் காற்றலையில், அவர்களோடு இணைந்து விடுவோம் நாங்களும்.

குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் வந்து கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பூக்காரா பூக்காரா என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றிலே அலங்கரிக்கின்றதா என்பவர்களே எல்லோரும் கேட்டு மகிழ்ந்துருவோமா?

ஈழமள நாட்டின் யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து கேட்கின்றார் அருள். தன்னோடு இணைக்கின்றார் கரவெட்டி செல்வி மற்றும் பிரியங்கா ராஜகோபால். இவர்கள் அனைவரோடும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் அவர்களுக்காக காற்றலையில் தவழ்ந்து வரும் வேளையிலே அவர்களோடு நாங்களும் இணைந்து விடுவோமா?

உறவுகளை நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம். அன்பு உறவுகள் தங்கள் மனதுக்கேற்ற பாடல்களை, தங்களுக்கு மனதுக்கு விருப்பிய பாடல்களை புலனத்திலும் என் செய்தி பகுதியிலும் எழுதிய வகையிலே அந்த பாடல்கள் தெளிவாகி தொகுப்பாகி வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையத்திலிருந்து. மீண்டும் ஒரு நேயர் நேரத்தில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி ஒரு விண்ணப்பித்துச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி உறவுகளே.

தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கௌரி சியாத் பிரபாதே கரதர்ஷனம் என்னும் ஸ்லோகம் இதனை விளக்குகிறது.

ரசமந்திரொடுதான் உணவும்

சண்முகா உனக்கு குறையும் உலகோ முகா உனக்கு குறையும் உலக

ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவன்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகமல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன் பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மையக்கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தியடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

இயலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள். தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள். அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுபவர்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில்தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையை அவசர தேவை இல்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கைவைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எம்டிஆர் நேரம் பகுதியில் உங்களோடு காற்றலையில் இணைவதும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, உனது குறைகளை கடவுளிடம் சொல், அவர் கருணையுடன் அத்தனையையும் கேட்டு வேண்டியதை செய்து தருவார். நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டுமே காண்பார்கள். இந்த உலகமே அவர்களை மதித்து போற்றும். போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வமும் பொறுமையும் சமமான உயர்ந்த பண்பும் எங்கும் இல்லை. பணக்காரர்கள் தன் செல்வத்தாலும் ஏழைகள் தன் உடல் உழைப்பாலும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க சந்தர்ப்பம் வாய்த்தால் நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக பொருள். பிறரது அன்பை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. வாங்கும் நிலையை விடுத்து கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்திக்கொள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு மனதில் புத்துணர்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதன் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது அழுகிறான். ஆனால் மகான்களோ மரணத்தை ஒரு விளையாட்டாக கருதி சிரிக்கின்றார்கள். கடவுளின் இயல்பு குழந்தையின் மனதை ஒத்து இருக்கிறது. கெஞ்சி கேட்டாலும் அருள் சிலருக்கு கிடைப்பது இல்லை. கேட்காதவர்களுக்கும் கடவுள் அருளை வாரி வழங்கவும் செய்கிறார். அற்பம் என்று எதையும் அவமதிக்காதே. உலகத்தை நீ மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். சாதாரண துடைப்பம் கூட மரியாதைக்குரிய பொருள்தான். உயிர் பிரியும் போது கற்கண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மீண்டும் மண்ணில் ஒருமுறை பிறக்க நேரிடும். சோம்பலாக பொழுதை கழித்தால் பலவிதமான எண்ணங்கள் மனதில் புகுந்துவிடும். ஒரு வினாடி கூட வேலை செய்யாமல் இருக்காதே. மகனே, உன் மனக்குறையை அவரிடம் கூறு. கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு என்று வாழ்த்துகிறார் சாரதா தேவியார்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வோர் வாழ்நாள். உலகளவில் சராசரியாக அதிக காலம் வாழ்வோர் பட்டியலில் சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் முன்னணி இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த 2015 உலக சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மக்கள் சராசரியாக அதிக ஆயுளுடன் உயிர் வாழும் நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் முதலிடத்திலும் சுவிட்சர்லாந்து இரண்டாம் இடத்திலும் இருந்தன. கடந்த 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்து நீடித்த ஆயுளுடன் உயிர் வாழும் சுவிஸ் மக்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து உள்ளது. அதாவது கடந்த நூற்றாண்டில் சுவிஸ் பெண்களின் சராசரி ஆயுள் 49 தற்போது 85 அதிகரித்துள்ளது. இதேபோல ஆண்களின் சராசரி ஆயுள் 46 81 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சுவிஸ் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 83 என இந்த ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ள சர்வதேச சராசரி ஆயுட்காலமான 71 என்ற வரையறையும் மீறி சுவிஸ் மக்கள் நீண்ட ஆயுளுடன் வசித்து வருகின்றனர். இதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. முதலாவதாக, சுவிட்சர்லாந்து குடிமக்களின் பெரும்பான்மையானவர்கள் வசதியானவர்கள். அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி விடுவதால் அவர்கள் என்றுமே உற்சாகமாக உள்ளனர். 2வதாக, உடல் ஆரோக்கியத்திலும் உணவு கட்டுப்பாட்டிலும் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள். கிடைத்த அனைத்தையும் உண்ணாமல் அளவாக தேர்வு செய்து நேரத்திற்கு உண்கின்றனர். 3வதாக, அவர்கள் சாப்பிடும் அன்றாட உணவுப் பொருட்களில் பால் மற்றும் பால் பொருட்களை அதிகம் கலந்திருப்பதும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு காரணம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது.

இனி தொடர்வது நலம் காணலாம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு தானியங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்கவும். சைவ உணவிற்கு பழகிக் கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டிஇ மற்றும் கே, பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பூசணி பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த சிறந்த காய்கறி. இதை உணவில் சேர்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டி சேராமல் தடுப்பதுடன் இதய தாக்குதல், நீரிழிவு, மன உளைச்சலை தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்ப்போம். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை நாம் உண்போம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம் காணலாம். காலச்சக்கரம். வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா, பொருந்துவன போம் என்றால் போகா. வாழ்க்கை என்பதே எப்படி பார்த்தாலும் ஒரு தேடல் அல்லது ஓடல். உணவுக்கு, வேலைக்கும், வியாபாரத்திற்கும் எப்பொழுதும் தேடல் ஓடல். இரண்டிலும் ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்பார்த்தவை கிடைக்கப் பெற்றால் மிக்க மகிழ்ச்சி, அவை கிடைக்காவிட்டால் வருத்தம். ஓரளவு கிடைத்தாலும் திருப்தி இருப்பது இல்லை. எதிர்பார்ப்புகளே எல்லா ஏமாற்றங்களுக்கும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. எவ்வளவுதான் ஏமாந்தாலும் கூட நம் எதிர்பார்ப்புகள் என்றுமே குறைவதும் இல்லை. இந்த நிலை மனிதர்களுக்கு ஔவையார் அளிக்கும் ஆறுதலே இது. வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா, பொருந்துவன போம் என்றால் போகா. இதையே கவிஞர் கண்ணதாசனும் வாராதன சில, வந்தன சில, ஓராதன சில, ஓர்ந்தன சில என்கிறார் ஒரு கவிதையில். நமக்கு கிட்டாதவை சில என்றால் அவற்றை நாம் எப்படியும் அடைந்துவிடப் போவது இல்லை, வருவன மட்டுமே வரும். அதுபோல நம்மிடம் உள்ளவற்றில் நம்மளுக்கு சேர்ந்திருக்க வேண்டியவை நம்மை விட்டு போகா. அதாவது இறைவன் நமக்கு ஒன்றை தர விரும்புகிறான் என்றால் அதை எந்த மனித சக்தியும் தடுத்துவிட முடியாது. எனினும் இறைவன் நமக்கென்று விதித்திராத எவற்றையும் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற்றுவிட முடியாது. இந்த தத்துவத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம், துக்கப்படவும் வேண்டாம். ஆனால் இந்த தத்துவம் நம்மை சோம்பேறிகள் ஆக்கிவிடக்கூடாது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு முடிந்த மட்டும் விதியுடன் போட்டியிட வேண்டும். என்னதான் முயன்றாலும் கிடைத்தனவற்றை கிடைக்காதனவற்றை ஒதுக்க வேண்டும். நம்மிடம் இருப்பவை நம்ம விட்டு போகா என்ற அலட்சியமும் நமக்கு இருக்கக்கூடாது. வேதாளம் சேருமே, வெள்ளருக்கு போக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வளே, சேடன் குடிப்புகுமே மன்றோரம் சொன்னார் மனை. பொதுவாக கோள் சொல்வது தவறு, வதந்திகளை பரப்புவது குற்றம், புறன் சொல்வது கேவலம், ஒருவரது தவறுகளை அவர் எதிரே சொல்லுவது நல்லது. ஆனால் பலர் அப்படி செய்வது இல்லை. இது ஒரு புறம் இருக்க, பொய்சாட்சி சொல்வது பாவம், அதற்கு இந்த பிறவியிலேயே தண்டனையும் உண்டு. அதை எவ்வளவு அருவறுப்பு தரும் அளவுக்கு சொல்ல முடியுமோ அப்படி இங்கே சொல்கிறார் ஔவையார். ஒரு வீடு என்றால் பூச்செடி, துளசி செடி இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். லட்சுமிகரமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவோம். பசுமாடுகள் இருந்தால் இன்னும் நல்லது என்று பெரியவர்கள் சொன்னார். இதையெல்லாம் நல்லவர்கள் வீடு என்பது அடையாளம் காட்டுவதற்காக. ஆனால் புறம் சொல்பவர்கள் பொல்லாதவர்கள், பொய் சாட்சி சொல்பவர்கள் வீடு எப்படி இருக்கும் என்பதை இங்கே ஔவையார் இப்படி விளக்குகிறார். அந்த வீட்டில் பேய்கள் வந்து குடியேறும், வெள்ளருக்கு செடி வளரும். பொதுவாக எருக்கம் செடி வீட்டினுள் வளர்வது நல்லது அல்ல. வீட்டிற்கு வெளியே எதிரே கூட அவை வளரவிடக்கூடாது என்பது ஐதீகம். வீடுகளில் வளரக்கூடாத ஒரு செடி பாதாள மூலி. அது பொய்சாட்சி சொன்னவர் வீட்டில் வளரும். மூதேவி தேடிப்போய் குடியிருப்பால் பாம்புகள் குடிப்புகும். இப்படிப்பட்ட வீடு ஒரு வீடா? ஆனால் இத்தனையும் சேர்ந்து பொய்சாட்சி சொன்னவர் வீட்டை நிர்மூலமாக்கும் என்பது ஔவை பாட்டியின் வாக்கு. வேண்டாதவர் மீது வழக்கு தொடரப்பட்டாலும் பொய்சாட்சி சொல்வதனால் ஏதேனும் லாபம் கிடைக்கும் என்றாலும் பொய்சாட்சி சொல்லக்கூடாது. நீதிமன்றங்களில் நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் பொய்சாட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஔவையாரை மனித உரிமை கமிஷனின் மூத்த உறுப்பினர் என்றே நாம் சொல்லலாம். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். கர்ப்பிணி பெண்களின் கண்கண்ட தெய்வம். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூரில் முல்லைவனநாதர் கோவில் உள்ளது. இங்குள்ள கர்ப்பர் அச்சாம்பிகை பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். திருமணம் குழந்தை பேற்றுக்காக இங்கு வழிபடுவது வழக்கம். தல வரலாறு. முல்லைவனமாக இருந்த தலத்தில் நித்ருவர், வேதிகை என்ற தம்பதியர் வாழ்ந்தனர். குழந்தை இல்லாத இவர்கள் இங்கிருந்த முல்லைவனத்துநாதரையும் அம்மனையும் வழிபட்டு வந்தனர். இதனை அடுத்து வேதிகை கருவுற்றாள். ஒருநாள் நித்ருவர் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வேதிகை கர்ப்ப அவஸ்தையால் சிரமப்பட்டாள். அப்பொழுது ஊர்த்வபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்தார். மயக்க நிலையில் இருந்த வேதிகையால் அவருக்கு உணவிட முடியவில்லை. இதை அறியாமல் முனிவர் அவள் மீது கோபம் கொண்டு சபித்தார். சாபத்தால் வேதிகையின் கரு கலைந்தது. வேதிகை மனமுருகி வழிபட அம்மன் தேரில் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் காப்பாற்றி கொடுத்தாள். குழந்தை பேறு பெற்ற வேதிகை அம்மனிடம், இத்தலத்தில் கர்ப்பரட்சாம்பிகையாக எழுந்தருளி கர்ப்பிணி பெண்களை காக்கும்படி வேண்டினாள். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் கோவில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இங்கு கர்ப்பரட்சாம்பிகை கர்ப்பிணி பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். இடது கையை இடுப்பில் வைத்த நிலையில் காட்சி தரும் இவள் சதுர்புஜ அம்பிகையாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். கன்னி பெண்கள் அம்மன் சன்னதியில் நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனைகள் செய்தால் விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பேறு இல்லாதவர்கள் அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரித்த நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர விரைவில் குழந்தை பேறு வாய்க்கப் பெறுவர். கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரித்த விளக்கெண்ணெய் கொடுக்கப்படுகிறது. இது பிரசவ வலியின் போது வயிற்றில் தடவினால் பேறுகால ஆபத்து நீங்கும். பிரார்த்தனை நிறைவேறிய பின் பெண்கள் குழந்தைக்கு தொட்டில் கட்டி எடைக்கு எடை பழங்கள், அரிசி, வெல்லம், கற்கண்டு ஆகியவற்றை துலாபாரமாக செலுத்துகிறார்கள். கருவறையில் மூலவர் முல்லைவனநாதர் சுயம்பு மூர்த்தியாக வெற்றிருக்கிறார். இவர் புற்றுமண்ணால் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அபிஷேகம் நடப்பது இல்லை. சுவாமியின் திருமேனியில் புனுகுச் சட்டம் மட்டும் சாத்தப்படுகிறது. முல்லை காடகத்தை சுற்றி முல்லை கொடிகள் சுற்றி கிடந்தன. முல்லை கொடி படர்ந்த வடுவை சிவலிங்கத்தில் இப்பொழுதும் தரிசிக்கலாம். தோல் வியாதி உள்ளவர்கள் முல்லைவனநாத சுவாமிக்கு வாசனை திரவியமான புனுகுச் சட்டம் சாத்துவதாக வேண்டிக் கொண்டால் விரைவில் நோய் நீங்கும் என்பதும் ஐதீகம். பக்தர்கள் வளர்பிறை பிரதோஷத்தன்று மாலையில் இதனை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தன்று சுவாமிக்கு குவளை சாத்தி 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இணைந்திருங்கள்.

சுவாமி, விநாயகர், நந்தி மூன்றுமே சுயம்பு மூர்த்திகள். இதில் சுவாமி மட்டும் மண்ணால் ஆனவர், மற்ற இருவரும் சிலை வடிவாக உள்ளனர். நவகிரகங்களில் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சூரியனுக்கு நேர் எதிரில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அதனால் இங்கு எல்லா கிரகங்களும் அனுகிரக மூர்த்திகளாக இருக்கின்றனர். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்தலம் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசலால் பாடப்பெற்றது ஆகும். தலவிருட்சமாக முல்லைக்கொடி இருக்கிறது. பால்குளம் என்னும் தீர்த்தம் இருக்கிறது. இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் சாலையில் ஆவூர் வழியாக சென்றால் 20வது கிலோமீட்டரில் உள்ளது.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் இனியதோர் தினத்தில் மத்திய தமிழ் MTR வானொலியில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து கொள்வது கோயத்திலிருந்து இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத். நலந்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றும் பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் உங்களை நாடி தேடி வருகிறது உங்கள் உள்ளங்கள் தோறும். மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது என்று கருத்துக்களை சுமந்து நிகழ்ச்சி கொண்டு வரும் முதல் பாடல்

கடலும் மலையும் போல நிகழ்ச்சியில் நம்மை எப்பொழுதும் இணைத்திருப்பது MTR வானொலி. அதிக விளக்கங்கள் கொடுத்து கொடுத்து தக்க வைத்துக் கொள்ளும் உறவுகள் நீண்ட நாட்கள் நினைப்பதில்லை என்ற வரிகளை கடந்து பொதிகைத் தன்னல் கொண்டு வரும் அடுத்த பாடல் இதோ ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்பது பொதிகை தென்றல். தவறு செய்கிறார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்க முடியாது என்ற கருத்துக்களை கொண்டு இணையும் மற்றும் ஒரு பாடல்.

காற்றலையில் இசையலை எமது MTR வானலையில் பொதிகை தென்றல். வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் நாம் பெற்றுவிட்ட எல்லாவற்றின் பின்னும் ஏதேனும் ஒரு இழப்பு இருக்கத்தான் செய்யும் என்ற வரிகளுடன் தொடரும் பாடல்

இனிமையான இந்த வேளையில் இசையுடன் இசையாய் தழுவி செல்வது பொதிகை தென்றல். தூக்கி எரியப்படும் போது பட்டமாக மாறிவிடுங்கள். வீசியவர் அண்ணார்ந்து பார்க்கட்டும். உங்கள் உயர்வை நிகழ்ச்சி கொண்டு வரும் மற்றும் ஒரு பாடல்.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். ஆளுக்கொரு வேஷம், நேரத்திற்கொரு பேச்சு என்றிருப்பவர்கள்தான் வாழ்க்கையை மிக எளிதாக எதிர்கொள்கிறார்கள் என்ற கருத்துக்களோடு இணையும் அடுத்த பாடல்

நம்மை இணைத்திருப்பது ஒன்றிய தமிழில் MTR வானலையில் பொதிகை தென்றல். கடவுள் இருக்கார் என்பதை விட CCTV கேமரா இருக்கு என்கிற பயமே பெரும்பான்மையான தவறுகளை தடுக்கிறது என்ற கருத்துக்களோடு இணையும் அடுத்த பாடல்

இனிமையான இந்த வேளையில் காற்றலையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதும் தான் உலகம் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் உங்கள் இல்லங்கள் தோறும் பாடல் வழியே இசை முரசு கொட்டிக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் அடுத்த பாடல்

0: புறப்படும் பெண்.
1: விண்ணோடு முகிலோடும் இசையின் இசையாய் விளையாடி கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் MTR வானலையில் பொதிகை தென்றல். உனக்கு சரி என்று பட்டதை சொன்னதற்காக மன்னிப்பு கேட்காதே, அது நீ உண்மையாக இருப்பதை நீயே மதிக்கவில்லை என்பதாகிவிடும் என்ற வரிகளை கடந்து இனி ஒலிக்கும் பாடல்

காற்றலையில் பொதிகை தெண்டல் மலர்ந்து மனம் வீசும் இவ்வேளையில் உன்னை யாரும் வெறுத்து விட்டு போகட்டும், நீ யாரையும் வெறுக்காதே. உன்னை பார்த்து ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கு சேர்ந்தே நீ உன் வாசல் கதவுகளை திறந்து வை என்ற வரிகளை சுமந்து வரும் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி எனது அன்பை உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் நல் இசையான பாடல்களை உங்கள் செவிகளுக்கு இசையின் இசையாய் வடித்துச் சென்றது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் இந்நேரத்தில் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும். உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் கோயத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வாரத்தில் ஒரு முறை மலரும் பாட்டும் பதமும் வளமை போல காற்றலையில் இன்றும் மலர்கின்றது பாட்டும் பதமும் 255. அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கி வந்த 254 வாரங்களில் 254 பாட்டும் பதமும் கேட்ட எங்களுக்கு பக்குவமாக இன்று 255வது பாட்டும் பதமும் மேடு ஏற உள்ளது. கடந்த 7 பாட்டும் பதங்களை தந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை புகுத்திவிட்ட மொன்றில் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் தன்னுடைய அற்புத படைப்பாக இன்று 8வது படைப்பினை எங்களுக்கு அனுப்பி வைத்து 255வது பாட்டும் பதத்தை அலங்கரிக்கின்றார். வாழ்வியலில் எங்களுக்கு தேவையான நாங்கள் பின்பற்ற வேண்டிய நல்ல கருத்துக்களை புகுத்தி பக்குவமான தத்துவங்களை எடுத்துக்கூறும் பாட்டும் பதமும் என்றும் நல்லதோர் விடயத்தை எங்கள் வாழ்வில் எங்கள் சிந்தனைக்கு ஊட்டுவதாக அனுப்பி வைத்திருக்கும் மீரா அவர்களுடைய பாட்டும் பதமும் என்று ஒலிக்க இருக்கும் வேளையிலே 11 பாடல்களை தந்திருந்தார். பக்குவமான இனிமையான பழைய புதிய பாடலை கலந்து 11 பதங்களை இணைத்து நல்லதோர் பாட்டும் பதத்தையும் நிறைவுக்கு கொண்டு வந்து எங்களை மகிழ வைக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் மகிழ வைப்பதற்காக அவர் முதலில் நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடலில் முதல் பதம்தான் இன்றைய பாட்டும் பதத்திற்கும் அடி கோலுகின்றது அன்புகிறவர்களே.

உனது விழியில் என்று ஆரம்பித்த அந்த பாடலில் உனது என்ற பதம்தான் இன்றைய பாட்டும் பதமும். 285 முதலாவது பதமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெறத்தானே வேண்டும். அதற்காக அரியதூர் பாடலை தருகின்றார். ஆண்டுகள் பல கடந்த முதுமையான ஒரு திரைப்படம் ஹரிதாஸ் என்ற திரைப்படம். எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் குரலில் ஒலித்த அற்புதமான பாடலாக வருகின்றது அந்த பாடல். எந்த பாடலாக இருக்கும்? இதுதான் அந்த பாடல்.

வாழ்வில் ஓர் திருநாள் என்ற அற்புதமான அந்த பாடலில் வாழ்வில் என்ற பதம் இரண்டாவது பதமாக வரும் வேளையிலே உனது வாழ்வில் என்று நாங்கள் தொடுத்துக் கொள்வோம். மூன்றாவது பதத்தை நாங்கள் பெற்று இன்றைய பாட்டும் பதத்தை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக மனப்பந்தல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்து அனுப்பி வைத்த வேளை அந்த பாடலும் இப்பொழுது பாடுகிறது.

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்று ஆரம்பித்த அந்த பாடலை உனக்கு என்ற பதத்தை நாங்கள் பெற்று கொண்டு சென்ற மூன்றாவது பதமாக பொருத்தி படிப்போம். உனது வாழ்வில் உனக்கு என்று வந்துவிட்டபடியால் நான்காவது பதம் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பொன்னூஞ்சல் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார்.

பாடிச்சென்ற பாடலோ நல்ல காரியம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்ற வரிகளை தூக்கிச் சென்று பாடிய வேளையிலே நாங்கள் அதில் எடுத்துக்கொள்வோம் நல்ல என்ற பதத்தை. நான்காவது பதமாக நல்ல என்ற பதத்தை கொண்டு சென்று பொருத்தி படித்தால் உனது வாழ்வில் உனக்கு நல்ல என்று வந்துவிட்டது. அப்படியென்றால் ஐந்தாவது பதம் எதுவாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையில் கலங்க வேண்டாம் வருகின்றது விடுதலை ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல்

0: சித்தனை இல்ல, நான் போறேன்.
1: தீர்ப்பு தீர்ந்த

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்ல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர.

வழிநெடுக காட்டுமல்லி என்ற பாடல்தான் அந்த பாடல். அதிலே நாங்கள் வழி என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு விட்டோம். பாதை என்ற கருத்தை கூறுகின்றது. உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி, உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி என்று வந்தபடியால் நல்ல பாதை, நாங்கள் செல்லும் வழி, நாங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை என்ற ஒரு கருத்தை அங்கே உள்ளடக்கி இருக்கின்றபடியால் அடுத்து ஆறாவது பதமாக எந்த பாடலை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடலை தருவதற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அலங்கரிக்க தன்னுடைய எட்டாவது படைப்பினை அனுப்பிய வான் அரசி மீரா அவர்கள், அவர் அனுப்பி வைத்த ஆறாவது பதத்துக்கான பாடல் ஆழ்வார் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது அந்த பாடல். அந்த பாடலை கேட்டுக்கொள்வோம்.

சொல்லித்தரவா சொல்லித்தரவா என்ற பாடல் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுக்கொள்வதை கருத்திலே வைத்து சொல்லித்தரும் என்று நாங்கள் அந்த பதத்தை மாற்றிக்கொண்டு என்று பொருத்தி பார்ப்போம். உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் என்று வருகின்றது. உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும். அந்த நல்ல வழியை யார் சொல்லுவார்? அன்னை, தந்தை, ஆசிரியர், அதைவிட நல்ல நண்பர்களும் இருக்கின்றார்கள். நல்ல நண்பர்களும் இருக்கின்றார்கள் தானே, நல்லவர்களும் இருக்கின்றார்கள். அதனால் உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும். நான் ஆணையிட்டால் திரைப்படத்து பாடல் வந்து அடுத்த பதத்தை, ஏழாவது பத்தை எங்களுக்கு கூற இருக்கின்றது. கேட்போமா பாடலை?

என்ற ஒரு பதத்தை இங்கே புகுத்தி இருக்கின்றார். ஏழாவது பதமாக வந்த நல்ல என்ற பதம் சென்று இனி ஆறு பதங்களுடனும் இணைந்து படிப்போம். உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித் தரும், நல்ல உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித் தரும், நல்ல என்ன நல்ல. சரி, அடுத்த படம் என்ன படம்? எங்களுக்கு தரும் பாடல் கர்ணன் என்ற படம். அந்த படம் எட்டாவது பதத்துக்கான பதத்தை கொண்டு வந்து எங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது.

உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல்தான் அற்புதமான அந்த பாடல். அது 8வது பதமாக வந்து சேர்க்கின்றது. மற்ற 7 பதங்களோடும் படிப்போமா? உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் நல்ல உள்ளத்தில், நல்ல உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக 9வது பதத்தை கேட்க வேண்டும். அந்த 9வது பதத்தை கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 9வது பதத்திற்கு அவர் அனுப்பி வைத்த பாடலை கேட்டு பார்ப்போம். அலை பாயுதே என்ற பதத்தை என்ற பாடலை தந்திருக்கின்றார்.

0: என்றென்றும் என்றென்றும் என்று ஆரம்பித்து பாடியது அந்த பாடல். ஆதலால் நாங்கள் படிக்கும் பொழுது உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் நல்ல உள்ளத்தில் என்றென்றும் என்று வந்துவிட்டோம். ஆகா, ஓரளவு முடிவுக்கு வருகின்றது போல் தெரிகின்றது. அப்படியானால் பத்தாவது பதம் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு. பத்தாவது பதத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக பக்குவமான ஒரு பழைய திரைப்படலை பாடலை தருகின்றார். அந்த பாடல் திலகம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடி தனது பதத்தை விட்டு செல்கின்றது எங்களுக்காக. ஒன்பதாவது பதத்தை
1: சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது பெண்கள்

என்ன இனிமையான பாடல் சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு என்ற அந்த பாடலே சந்தேகம் என்ற பதத்தை நாங்கள் பத்தாவது பதமாக பெற்றுக்கொண்டு படித்து பார்ப்போம். உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் நல்ல உள்ளத்தில் என்றென்றும் சந்தேகம் என்று வந்தபடியால் முடிவை நாங்கள் காண வேண்டும். அதற்காக 11வது பாடலை கேளுங்கள். பதம் அங்கே இருந்து முடிவுக்கு கொண்டு வந்து தருகின்றது என்று பக்குவமாக அனுப்பியிருக்கின்றார். வசீகரா என்ற திரைப்படுத்து பாடலை அது இப்படி பாடுகின்றது.

வேணாம் வேணாம் என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல். அதுதான் 11வது பாடல். இன்றைய பாட்டும் பதமும் 255 நிறைவுக்கு கொண்டு வரும் பதம். உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் நல்ல உள்ளத்தில் என்றென்றும் சந்தேகம் வேணாம். ஆணித்தரமாக குறிவிடர் என்றென்றும் எங்கள் வாழ்வுக்கு நல்ல வழி சொல்லித்தரும் எங்களுக்கு உரியவர்கள், நல்லவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல வழி சொல்லித்தர வரும் பொழுது நாங்கள் சந்தேகம் கொள்ளாமல் கேட்டு நடந்து கொண்டால் நல்ல வழி பிறக்கும் என்றதை நம்பிக்கையோடு அவர் கூறுகின்றார். இன்றைய பாட்டும் பதம் 255 எங்கே ஒரு தடவை மீண்டும் சரியாக படிப்போம். உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் நல்ல உள்ளத்தில் என்றென்றும் சந்தேகம் வேண்டாம். நாங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். நல்ல வழிகாட்டி எங்களை நல்ல ஒரு பிரஜையாக கொண்டு வர நினைக்கும் நல்ல உள்ளங்கள் மீது சந்தேகம் இன்றி அவர்களின் சொல்லை கேட்போம் என்று கூறும் அற்புதமான ஒரு பழக்க வழக்க பண்பாடுள்ள விழுமியத்தை தரும் பாடலாக வந்து கருத்தாக வந்து இன்று இந்த பாடல்கள் 11 எங்களுக்கு பாட்டும் பதமும் நிறைவு செய்து எங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்றது. எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசியின் 8வது படைப்பான இந்த பாட்டும் பதமும். உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்ததை இன்னும் தடவை கேட்டு முடிவுக்கு கொண்டு வருவோமா? உனது வாழ்வில் உனக்கு நல்ல வழி சொல்லித்தரும் நல்ல உள்ளத்தில் என்றென்றும் சந்தேகம் வேணாம். முழுமையாக கூறிவிட்டது, முடிவாக கூறிவிட்டது. அதன்படி நாங்கள் அதை கேட்டு நடந்தால் நல்ல வழி பிறக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கின்றேன் என்று இன்றைய பாட்டும் பதமும் 255 நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும். வளமுடன் வாழ்க.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

கலந்து வரும் காற்றினிலே மிதந்து வரும் வானலையில் புகுந்து வந்து உங்களுக்கு அன்புடன் வணக்கம் கூறிக்கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன்.

நேயர்களே, நீங்கள் நலம் தானா என்று உரிமையுடன் கேட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகமும் கலைஞர்களும் அனைவரும் நலமே இருக்கின்றோம் என்ற சுப செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த இனிமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு நான் தரவிருப்பது

காற்றினிலே வரும் கீதம். அடிக்கும் காற்று, வீசும் புயல், வளரும் தென்றல், வந்து குலவிடும் மாறுதம் எல்லாம் வானலையில் கலந்து வரும் வேளையிலே அந்த அலையுள் புகுந்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் வாசல் வரை வருகின்றது, உங்கள் காதோரம் தருகின்றது. காற்றினிலே வரும் கீதம், எண்ணற்ற கீதங்களை எடுத்து வந்து தரும் மொன்றியல் தமிழ் வானொலி இன்று காற்றலையிலும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். இந்த காற்றினிலே வரும் கீதம் வாழ்வியல் நிகழ்வுகளில் ஏற்படும் அனுபவங்களை எல்லாம் திரட்டி அங்கங்கு வாழ்வியலுக்கு ஏற்ற வரலாறுகளையும் வியாக்கியானங்களையும் வகை முறைகளையும் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் முதலாவது பாடலாக காற்றலையில் தவளவிடுகின்றது இந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம்.

0: காற்றினிலே வரும் கீதம் கனிவோடு வள்ளி வந்து தந்த முதல் பாடல். மனித உலகின் முக்கியமாக அன்பை வெளி கொண்டு வந்து அதை உணர்வு பூர்வம் காட்டுவதற்கு முத்தம் என்பது பல வகைப்படும். ஆனால் இந்த பாடலில் கூறியபடி அங்கே அந்த வாலிபன் சித்திரத்தை பார்த்து கேட்பது போல கேட்கின்றான் தன் காதலியிடம், சித்திரமே சொல்லடி உன்னை முத்தமிட்டால் என்னடி, இந்த தென்றல் வந்து உன்னை தொடுவதில்லையா, அது வந்து தழுவி கொண்டுதானே போகின்றது என்று கேட்டதற்கு அவள் சூறுகிறாள், நித்தம் நித்தம் அந்த கன்னி இதழில் தென்றல் வடும் போது ஏற்படும் சுகம் கோடியானது, அந்த இதழில் இன்னொருதர் இதழ் வந்து படும் பொழுது அங்கு பயம்தான் தோன்றும், மகிழ்வு தோன்றாது என்று நாசுக்காக சொல்லி எங்கள் தமிழ் பண்பாட்டு கலையினை அப்படியே எடுத்து கூறும் வகையில் அந்த முத்தத்திற்கு இருக்கிய வேகமும் தாகமும் அதற்குரிய உரிமையும் ஆனால் எங்கள் கடமையும் என்பதை அழகாக எடுத்து கூறிய அந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வந்து தந்து எங்களையும் சற்று சிந்திக்க வைத்ததல்லவா. சரி, அடுத்து என்ன பாடலை தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின் நிலை வரும் கீதம் என்று எண்ணி பார்ப்போம், கேட்டு விடுவோம்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

காலம் காலமாக காவிய தலைவர்களிடமிருந்து கூட இந்த கேள்விக்கு பதில் காண முடியாத வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கொண்டு வந்து கேட்ட கேள்விகள் அத்தனையும் பருவத்தையும் ஆசையையும் பெண்மையையும் நாணத்தையும் காதல் பாசம் கருணை என்பதையும் ஊடறுத்து செல்லும் அந்த கேள்விகளை உங்களிடம் விட்டிருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலை வரும் கீதம். அன்பு உறவுகளை விடைகாண முடியாத கேள்விகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு, விடை தேடி செல்ல முடியாத நிலையில் இருக்கும் எங்களுக்கு இந்த பாடல் எங்கள் சிந்தனையை தூண்டி காற்றின் நிலை வந்து எங்களை என்னமோ செய்கின்றது என்று கூறிக்கொள்வதோடு அடுத்து வரும் பாடலும் என்ன செய்ய போகிறதோ தெரியாது. இது காற்றினிலே பெறும் கீதம் முன்றியல் தமிழ் வானொலி தருவது என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் வானொலியில் தவள விடுகிறேன். அது வந்து உங்கள் வாசலில் புகுந்து உங்கள் செவிகளில் வந்து மனதிலே உங்களுக்கு எதை தூண்டுகிறதோ எனக்கு தெரியாது.

புரியவில்லை என்று கூறினாலும் புரிந்து கொண்டே ஆக வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்த காற்றினிலே வரும் கீதம் சொன்னது காதலின் வேகத்தையும் தாகத்தையும் ஆதங்கத்தையும் விரகத்தையும் எடுத்து கூறிக்கொண்டு வந்தது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரித்துத்தான். ஆனாலும் காதல் என்பது தொட்டாலே பத்தி கொள்ளும், அரங்கேற்றத்திற்கு முன் அது அரங்கேறக்கூடாது என்ற அந்த ஆணைத்தரமான கருத்தினை அங்கே நிலைநிறுத்தி வைத்தது அந்த பெண்மை. அங்கே பாவம் அந்த ஆண்மை என்றதை கூறிக்கொண்டு கூறாமல் கூறிக்கொண்டு சென்றது இந்த பாடல். மொன்றியல் தமிழ் வானொலி இந்த காற்றிலே வரும் கீதம் எடுத்து வந்த அந்த பாடல் காற்றலையில் நீர்களை நீங்கள் இணைந்து கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்றாடம் மலர்வது போல் அல்லாமல் இடையிடையே பூத்து குலுங்கும் இந்த காற்றினிலே வரும் கீதம் நல்லது. அன்பு உறவுகளே, அடுத்து காற்றினிலே வரும் கீதம் கொண்டு வரும் கீதம் எதுவாக இருக்குமோ

வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் இருந்து சித்திரமே சொல்லடி என்று கேட்ட இந்த காற்றினிலே வரும் கீதம், பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கேட்டது, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற பல கேள்விக்கு பதில் காண முடியாத கேள்விகளை கேட்டது. தொடர்ந்து ஆணின் நிலைமையை எடுத்து கூறி அங்கே அவன் ஒரு பாவி என்பதை கூறி ஆண் பாவம் திரைப்படத்தில் வந்த திரைப்பட பாடலை காற்றலையில் கீதமாக தந்த அந்த காற்றிலே வரும் கீதம், இப்பொழுது அந்த கவிக்குயில் திரைப்படத்தில் இருந்தே பெண்ணின் மனோநிலையை எடுத்து காட்டும் விதமாக ஒரு பெண் குயிலை பார்த்து பாடுவதான அந்த பாடல். வேறு பறவைகளை பார்த்து கேட்கவில்லை, குயில், அதிலும் கவி குயில் அங்கே வந்திருந்து கூவாமல் கூவிக்கொண்டிருக்கும் குயிலை பார்த்து கேட்பது போன்ற அந்த கேள்வி, மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா, யாரை தேடுகிறாய் நீ, கூவிக்கொண்டு நீ வாடுவராயா, அப்படி என்றால் அவனை வர சொல்லு என்று தன்னுடைய மனநிலையை இன்னொரு விதமாக எடுத்து கூறியதை அந்த கவிஞர்களின் கவி வரிசைக்கு நாங்கள் சபாஷ் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது உறவுகளை. இது மட்டும் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலை வரும் கீதம் தரும் இதமான பதமான இனிமையான நாதங்கள் கொண்ட கீதங்களாகும். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலும் ஒன்றியல் தமிழ் வானொலி தரவிருக்கும் வேளையிலே நாங்கள் கேட்டு ரசித்திடுவோம் அந்த பாடலையும், காற்றினிலே வரும் கீதத்தில்.

மை பூசும் கண்ணழகி, மயில் போல நடையழகி, பாவாடை தாவணியில் 18 வயது அந்த பருவ மங்கை என்ன கூறுகின்றாள்? உலகத்திலே நாங்கள் எங்கள் பண்பாட்டுகளுக்கு அடக்கமாக பண்பாட்டு இலக்கணமாக 4 வகை குண உண்டு என்று கூறுகின்றோம். பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு, அந்த 4 வகை குணத்தையும் கடந்து வருவதுதான் காதல். பாருங்கள், இந்த பாடலில் வந்த கருத்துக்கள் முழுவதும் யாரை பாவம் என்று கூறுகின்றது? ஆணையா இல்லை பெண்ணையா? இதற்கு பெண் பாவம் என்று கூறிக்கொள்ளலாமா? இல்லவே இல்லை. இந்த பாடல் வந்த திரைப்படம் பூவா தலையா என்ற திரைப்படம். அன்பு உறவுகளே, இது வாழ்வியலில் நடைபெறும் நிதர்சனமான ஒன்றை இசை கூர்த்து சொற்களை அடுக்கி கவியாக்கி அதற்கு இசை மீட்டி வளமான குரல் கொடுத்து இதமாக எங்களையும் கேட்க வைப்பது ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். அடுத்து காற்றினிலே வரும் கீதம் ஒன்றில் தமிழ் வானொலி எது தரப்போகின்றது என்று கேட்கும் வேளையிலே நீங்களே நீங்கள் தினமும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு வானொலி ஒன்றியல் தமிழ் வானொலி என்று எல்லோரும் கூறிக்கொள்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்குள்ளும் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்பதை எனக்கு தெரியும். அதை கேட்பதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது mtrfm.com. உலகின் பல பாகங்கள் இருந்தும் பண்பட்ட கலைஞர்கள், பயிற்றப்பட்ட கலைஞர்கள் பக்குவமாக பல் சுவை நிகழ்வுகளை நாள்தோறும் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானொலியில். அந்த வானொலியில் வரும் அந்த நிகழ்வுகளை கேட்டு நாங்கள் மகிழ்வதற்கு செல்ல வேண்டிய வானொலி mtrfm.com. அந்த காற்றினிலே வரும் கீதம் இப்பொழுது கலந்துவிடும் பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை உடனே கலந்து விடுகிறது அந்த பாடலை காற்றலையில். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்துடுவோம். காற்றினிலே வரும் கீதம்.

அச்சமும் நாணமும் கொண்டபள் அங்கே அஞ்சி நாணி கூணி நின்றால் காதல் வருமா என்று கேட்டு தன்னை ஆடலுடன் அங்கே வந்தவள் பாடாத பாட்டெல்லாம் பாடி கேளாத பேசாத மொழியை எல்லாம் பேசிய அந்த பெண்மையை வரவேற்று காத்திருப்பவன் வேறு யாருமல்ல, வீர திருமகன். இது வீர திருமகன் திரைப்படத்தில் வந்த பாடலை காற்றலையில் தந்து காற்றினிலே வரும் கீதத்தில் மகிழ வைத்தது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. நீங்களும் 24 மணி நேர தமிழ்ச் சேவைகளை நீங்கள் எந்த வழியிலும் கேட்டு மகிழ்வதற்காக முன்றியல் தமிழ் வானொலி உரிமையாளர்கள் உங்களுக்கென்று ஒரு இன்டர்நெட் வானொலி பெட்டியை இறக்குமதி செய்து உங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுவிட்டீர்களா? பெற்றுக் கொண்டவர்கள் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் வேளையிலே பெற்றுக் கொள்ளாதவர்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் முன்னிலையில் வாழும் மக்களுக்காக நேயர்களுக்கு வசதியாக அங்கே சோவே செல்லோரன் சந்தியில் அமைந்திருக்கும் மார்ஷ மைல்ஸ் என்ற ஸ்தாபனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வானொலி பெட்டியை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதை பெற்றுக் கொள்ளும் வகையும் அதை உபயோகப்படுத்தும் முறையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 647-8746-4415 என்ற தொலைபேசி இலக்கத்திலும் தொடர்பு கொள்வதோடு மட்டுமல்லாமல் MTR FM 247 ஸ்கைப் ஐடி

இந்த உலகம் எமக்காக, இந்த பூமி ஒரு பழம் உதிர் சோலை, இந்த சோலை எமக்காகத்தான். காலையும் மாலையும் அதனுடைய மாயங்கள் ஜாலங்கள் அத்தனையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் ஆட வந்த இந்த பூமியிலே நாங்கள் அழகாக ஆடியதை அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த பாடலே உள்கருத்தாக கூறப்பட்டிருந்த பொழுதிலும், வருஷங்கள் பல கடந்தாலும் இந்த வாழ்க்கை நியதியை யாராலும் மறக்க முடியாது என்பதை வருஷம் 16 திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் எங்களுக்கு கூறி சென்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். ஆமாம், கீதங்களை நாங்கள் நேரடியாக மேடையிலும் வானொலியிலும் கேட்கின்றோம். ஆனால் அந்த நாதம், அந்த கீதம் வருவது காற்றலையில், அந்த காற்றின் அலைவரிசையில் தான் அங்கே உற்பத்தியாகி வருகின்றது கீதங்கள் இசைகள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டி அதனுடைய நுணுக்கங்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை நாங்கள் தினமும் கேட்டுச் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் மாலை மாறுதம் விடுமுறை விருப்பங்கள் போன்ற எத்தனையோ இனிப்பான என்றும் நினைக்க நினைக்க இனித்துக் கொண்டிருக்கும் நீங்காத நினைவுகளாக எங்கள் மனதை மீட்டிக் கொண்டிருக்கும் பாடல்கள் கொண்டு வரும் நிகழ்வுகளில் மொன்றியல் தமிழ் வானொலியும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

பழமுதிர் சோலையாக மலர்ந்துள்ள அந்த மலர்ச்சோலையிலே காலையிலே மலர்ந்து அங்கே ஆடி அசைந்து தேடி நிற்கின்றது எதையோ அந்த மலர். அந்த வேளை பார்த்து மாலை நேரம் ஆகியதோடும் அந்த மாலை தென்றல் வந்து விளையாடி கொண்டு செல்லும் வேளையிலே அங்கு ஆசை கொண்ட உள்ளங்கள் ரெண்டு வந்து ஓடியாடும் வேளையிலே நான்கு கண்களும் புதிய நாணம் எதுவுமின்றி முதல்லே இருந்த நாணத்துடன் சேர்ந்து வந்தவர்கள் புதிய நாணம் எதுவும் கொள்ளாமல் அங்கே கண்களை மூடிக்கொண்டு இன்பம் காணும் வேளை என்று கூறிய அந்த பாடலை தந்தது வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலி வானொலியில் தந்து எங்கள் வாழ்வியல்களை எடுத்து கூறி மயக்கி எங்களை கீதங்களில் திகைக்க வைக்கும் பாடல்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் தொடுத்து விடுகிறேன். கேட்டு மகிழ்ந்துடுவோம் நாம் அனைவரும்.

வீணையின் மனைவியை மீட்டும் விரல்களாக வந்த அந்த கணவனின் இதழ்களை கொண்டு கணவனும் மனைவியும் மாலையிட்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று காட்டும் இந்த பாடல் இறைவன் தந்த பரம் இந்த பொது இந்த பழமுதிர் சோலை என்று கூறப்படும் பாரினில் வந்து வாழ்ந்து அன்பு என்னும் சின்னத்தினால் பிணைக்கப்பட்டு காதல் ஊன்றி கருத்தொருமித்து வாழ்ந்து வந்து வீணையை மீட்டும் விரல்கள் போல அந்த வீணை கணவன் மனைவி வாழ வேண்டும் என்ற கருத்தினை எடுத்து கூறியது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சபையில் வந்த இந்த பாடலை தந்த திரைப்படம் வாழ நினைத்தால் வாழலாம். தொடர்ந்து வரும் பாடலும் காற்றலையிலே வந்து காற்றிலே வரும் கீதமாக எங்கள் காதுக்கு ஒலிக்கின்றது அன்பு உறவுகளே.

பழமுதிர் சோலை போன்ற பாறைநிலை வானவில் போன்ற வாழ்க்கையை வாழும் எங்களுக்கு வெளிநாட்டில் வாழும் போது கூட இந்த காற்றினிலே தமிழ் வந்து வீசுகிறது. அங்கு புரியாத பூக்கள் கூட தலையை ஆட்டிக்கொள்ளுகின்றது என்பதில் பொக்கிஷமாக பொதிந்திருக்கும் கருத்துக்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பு உறவுகளே. இத்துடன் இது நிறைவேறுகிறது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இதுவரை நேரமும் காற்றினிலே வரும் கீதத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னை தொடர்ந்து வானொலியில் கடமையாற்ற வந்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழிவிட்டு வணக்கம் கூறி மீண்டும் ஓர் காற்றினிலே வரும் கீதங்களில் கீதமுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி அன்புடன் காற்றலையிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திலே இன்று விடுமுறை விருப்ப கீதங்களை நீங்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலிபரப்பாகின்றது. முதலில் 2 என்ற திரைப்படுத்து பாடல் ஒலிபரப்பாக இருக்கின்றது. மொபைலா மொபைலா என்ற முதல் வரியை கொண்டு அந்த பாடலை இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை என்ற ஒரு பாடல். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அன்று பாடிய வேளை இன்று பாட வைக்கின்றார் விடுமுறை விருப்பத்திலே ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திரு நாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து கேட்கும் விஜயராணி, உங்கள் விருப்ப பாடலாக நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடலை காதல் கிளிகள் திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் அனுப்பி வைத்த பாடல். யாருக்கும் சொல்லாமல் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் ஆல் இன் ஆல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: மீண்டும் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அல்பர்டா மாநகரத்திலிருந்து என் மன்னவா என் மன்னவா என்று லிங்கா திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: கட்டிக்க நல்லாதான் இருக்கேன்.

தொடர்ந்தும் கனடா உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கும் வேளையிலே வன்கூவர் மாநிலத்து உறவுகளான இளவரசியின் பாடல் அடியே என் அன்னக்கிளி என்ற முதல் வரி தோளா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சிநாத் அந்த பாடலையும் கேட்போம். தேசிங்கு ராஜா 2 என்ற திரைப்படத்து பாடல் பிடாரி கோவில் தோப்பு என்ற முதல் வரியை ஆரம்பித்து பாடுகின்றது.

அந்த பிள்ளைகளே, வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மெர்க்குரி பூவே என்று புதிய கீதை திரைப்படத்திலிருந்து வன்கூவர் மாநிலம் கனடா நாட்டில் இருந்து.

அவரை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் அந்த பாடலை தருகின்றார் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. நீ இல்லாத போதும் எங்கும் என்ற பாடல் இளமை கோலம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஜோடியாக வந்து ஜோடி குரலில் கேட்கும் பாஸ்கரன் மாலா, உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீண்டும் கேதிஸ் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். கேட்குதடி கூ கூ கூ என்ற பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

சிங்கார பூமியம் சிங்கப்பூர். அங்கிருந்து பூ மாலையில் ஒரு மல்லிகை என்ற அற்புதமான உயிரோட்டமுள்ள ஒரு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய மகாலிங்கம் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. எங்கேயோ தோன்றி என்ற முதல் வரி ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்து பாடலாக நிதேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்

அடுத்து ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு திரைக்கு வந்த ஒரு விரல் என்ற ஒரு திரைப்படம், அதிலே அன்று கேட்ட பாடல் இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்ற பாடல். மல்லிகை மொட்டு சங்கெடுத்து என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட ஒரு அற்புதமான பாடலை விரும்பி ஒழிக்க வையுங்கள் என்று என்னவள் அவர்கள் ஐரோப்பிய மாநிலத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இறுதியாக ஒரு பாடலை பலமை போல தந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து கேட்டிருக்கின்றார். அந்தோனி என்ற ஈழமணி திருநாட்டின் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படத்து பாடல் உன்னை எண்ணி எண்ணி என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. செவிமடுப்போம்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்பத்தான பாடல்களை. விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலித்து வந்து எங்களை மகள வைத்து சென்ற மகிழ்வோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலை இருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு அன்புடன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் முதல் பாடலை தந்து கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களும் அவரோடு இணைந்து தங்கம், பெரியசாமி, ஜனனி, சோலை மகிராம் இவர்களோடு இணைந்து இன்று கேட்கும் அந்த பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. நல்ல நாள் பார்க்கவோ என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மண்ணுக்கேத்த மைந்தன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஏழை வச்ச வாழை என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடல் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மண்ணுக்கேத்த மைந்தன் திரைப்படுத்து பாடல். ஓடுகிற வண்டி ஓட என்ற வரி எடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்டு மகளை இருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல். அந்த பாடல் நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்திலிருந்து 1976 ஆண்டு வெளிவந்த பாடல். எஸ் வரலட்சுமி சுரந்த பாடகி அவருடைய குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் பச்சை கிளிக்கொரு செவ்வந்திப்பூ என்று வரி எடுத்து பாட விரும்பி கேட்கின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அவரது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் கேட்கும்படி ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் மீண்டும் அதே திரைப்படம் நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்தில் இந்த பச்சை கிளிக்குறு செவ்வந்தி பூவை என்ற வரி எடுத்து பாடுகின்றது டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில். இந்த இரண்டு பாடலையும் கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன். உலக தமிழர்களோடு ஒலிக்கின்றன பாடல்கள்.

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே மீண்டும் ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தும் இன்றும் கேட்க இனிக்கும், என்று கேட்டாலும் இனிக்கும் அர்த்தமுள்ள பாடல். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்தில் ஒலித்தது என்றும் அந்த பாடலை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று நீண்டகால உறவுகளாக நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாஹில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க கற்பா அது கருப்பா சிவப்பா என்ற பல்லவியை கொண்ட பாடல் மிருகம் கருத்திருக்கு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் நீண்டகால உறவு எங்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள். ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் வளமை போல இவர்களும் இணைகின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்கள்.

உறவுகளில் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப பாடல்களாகும். அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிளு என்ற பாடல். ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள், இந்த பாடல் தான் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல். இந்த பாடலை வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் கேட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாவி அவர்கள். வளமை போல அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து செவி மடுக்க கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்ற அடுத்த பாடலை தருகின்றார் சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. தர்மம் வெல்லும் திரைப்படத்து பாடல் பூவோடு காத்து வந்து புது ராகம் பாடுது என்ற பாடல்தான் அவர் கேட்ட பாடல். ஒலிக்க கேட்போமே.

கேட்க இருக்கும் ஒரு பாடல் மிகவும் சிறப்பான பாடல். அந்த பாடல் கருவா பையா கருவா பையா என்று தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நல்லதோர் நண்பர் கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

முறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இறுதிப் பாடலாக எனது பாடலை தாருங்கள் என்று டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த ஒரு மலையாள திரைப்படத்திலிருந்து அனுராகினி என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது என்ற பாடலை பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்ப இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல், பிடிக்காது என்று கூறி காதல் சொல்லவா என்ற திரைப்படத்தில் தனக்கு பிடித்த பாடலாக கேட்கின்றார் அருள் மோகன் இங்கிலாந்தில் இருந்து.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டு மத்திய மகனம் ஹட்டலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடல்தான். பாடலும் குடும்பம் ஒரு கோவில் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி தந்திருக்கின்றார். ஏதோ ஒரு நதியில் என்ற முதல் வரி என்ன தவம் செய்தீன் என்ற திரைப்படுத்து பாடலாக

உங்களை தொடர்ந்து ஒரு பாடல் கனடா மண்ணின் முன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்த பாடல் வாடா மல்லிக்காரி என்று பாடுகின்றது கோழி கூபுது திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்தான். மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்து பாடலை தெளிவெடுத்து தந்த வேளையில் மரகர மேகம் சிந்தும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி, உங்கள் பாடலை கேட்போமா? ஏ நெஞ்சுக்குழி தொட்டு போகிறா என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடலின் முதல் வரி. அலையே அலையே என்று தொடர்ந்து பாடும் அந்த பாடல் பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீங்கள் பாட வைத்த வேளையிலே மீண்டும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடலை பாட வைக்கின்றார். ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து உயிரில் விளையும் உதார பூவே என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடலையும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியின் பாடலாக கேட்போம். ஹோ உன்னாலே நான் பிணானேன் என்ற வரிதான் முதல் வரி. என்னருகில் நீ இருந்தால் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அங்கே கேட்போம் அந்த பாடலையும் இந்த திரைப்படத்திலிருந்து.

தொடரும் பாடல்கள் எங்கள் நீண்ட கால உறவு, தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, பாடு தென்றலே புதுமனம் வந்தது என்று நில்லிக்கனி என்ற திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். உன்னை தொட்ட தென்றல் என்ற வரி முதல் வரி, தலைவாசல் என்ற திரைப்படம் தருகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

அடுத்து வரும் பாடலும் தொடர்பாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் வரிசையிலே நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கீரி தரும் பாடல் பயணம் திரைப்படுத்த பாடலை தெரிவு செய்து தருகின்றீர்கள். ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற வரியை முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை நாங்களும் கேட்டு மகளும் திசை எங்கும் இசை பரப்பி வரும் பாடலாக கேட்டு மகிழ்கின்றோம். திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே சர்வதேச நேயர் விருப்பமாக அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் தவிர்க்க முடியாமல் கேட்கும் ஒரு தத்துவ பாடல், மயக்கமா கலக்கமா என்று வரிகொண்ட பாடல் தான். சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கிறீர்கள். இன்றைக்கு 1962 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக இன்று கேட்டு மகிழ்வோம்.

பெறும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றார். பிரிய மாணவளே என்ற திரைப்படுத்த பாடலை ஜூன் ஜூலை மாதத்தில் என்று கேட்கின்றார் இன்று அந்த பாடலை.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் விடமாட்டார், என்னவளும் ஒரு பாடலை தருகின்றார் அந்தோனி என்று இன்று ஈழத்தமிழர்களினால் தயாரிக்கப்பட்ட சிறந்த ஓர் திரைப்படத்து பாடல் முட்டுவிட்ட புதுமலரே என்று வரி எடுத்து பாடுகின்றது. என்னவள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பக்தியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்பக்கும் பாசத்துக்கும் உரிய காவ இசைனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து என்னை தேடும் மேகம் என்று கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரமும் கெட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்ட மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றலைந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நீர் நிறத்துக்கான முதல் பாடல் கன்னி அவள் நாணுகிறாள் என்ற முதல் வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இசைக்க வேண்டும் என்று தங்க கலசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். நீண்டகால உறவு அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் எப்பொழுதும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்பார்கள், நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது இந்த பாடல்.

ஒழித்து வரும் நீய நேரத்தை அலங்கரிக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்புடன் வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். வீர அபிமன்யு திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்ட பாடல். பார்த்தேன் ரசித்தேன் என்று இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மாமணி பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் இணைந்து குரல் கொடுக்கும் இந்த பாடலை சோமஸ்கந்தன் அவர்களோடு இணைந்து மருதூர ரகுராம் மற்றும் உறவினர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: தொடரும் பாடலை சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் கேட்கும் இனிமையான பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம் என்ற பாடல்தான். இந்த பாடலை வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வரைந்துவிட மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்று ஆவலோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஒருவர் மீது

இந்த பாடலோடு இணைந்து இன்னுமோர் பாடல், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி கிடைத்தால் எல்லாமே உனக்குள்ளே என்ற பாடல். அற்புதமான பல்லவி அல்லவா. நெஞ்சுக்கு நீதி, நான்கு கில்லாடிகள் திரைப்பட பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றிய தமிழ் வானொலியில் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் வளமை போல தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்க வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் நேரம் என்ற பகுதியிலே காதுக்கினிய கீதங்கள் திக்கும் திக்கட்டும் திசை பரப்பி இசையோடு பாடுகின்றது.

இசை கூட்டி மகிழ்ச்சி கொடுக்கும் இனிமையான பாடல்களை தொடுத்துவிடும் வேளையிலே அடுத்த பாடலை தொடுத்து விட்டிருக்கார் யாமிருக்க பயமேன் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார் அவர்களும் கிருஷ்ணகிரியில் இருந்து கனகராஜ் இருவரும் இணைந்து இவரோடு கேட்கும் அந்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பழைய திரைப்படம் பால் குடம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் முழு நிலவின் திருமுகம் என்று ஆரம்பித்து வரி உண்டு பாடி முழுவதையும் தருகின்றது. கேட்போமா?

அடுத்து வரும் பாடல்கள் வழமை போல ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் இரண்டு தடவை ஒலித்திருக்கின்றன சில வித்தியாசங்களோடு. அதை கூர்ந்து கவனித்து எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று வைதேகி காத்திருந்தாள். திரைப்படத்தில் 1984 ஆண்டு பாடிய இசையரசியின் குரலே ஒலித்த ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போல் ஆடுது பொழுதாகி போச்சு என்ற வரி கொண்ட வல்லவியை தொடர்ந்து பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசியா கிருஷ்ணன் மற்றும் அவரது அப்பா அனந்தராமன், அம்மா வித்யம், உறவுகளும் நண்பர்களும்

உறவுகள், கேட்கும் இந்த பாடல் மீண்டும் ஒரு தடவை வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் தான் என்று முன்பே கூறியிருந்தேன். ஒரே திரைப்படம் என்று இப்பொழுது பாடும் பாடலை பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி ஜெயச்சந்திரன் ஐயா தன்னுடைய குரலிலே பாடுகின்றார். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது என்று. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய உலகத்தமிழர் நண்பர்களோடும் உறவுகளோடும் கேட்டு மகளும் இந்த வேளையில் எங்களையும் கூர்ந்து அந்த பாடலின் பேதத்தை உணரும் வண்ணம் தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளோடு உறவாக காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை. ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றே நடி என்ற பல்லவி தொடர்ந்து பாட வைக்கும் ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றது பூவரசன் என்று 1996 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாகும்.

0: கோழி கூவுது என்ற திரைப்படத்து பாடல் பூவே இளைய பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும், வளமை போல அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையில் எனது பாடலும் வந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று அடடா அடடா அடைமலைடா என்ற ஒரு பாடலை பையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்க எழுதி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

மற்றும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில்தான் சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற ஒரு பாடலை உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார். சிலுவை சந்தனராஜ் அவர்களே, இதோ உங்கள் பாடலையும் நாங்கள் இணையவும் கேட்டு மகிழ்வோம். அடுத்த

மட்டும் இனிமையான ஒரு பாடல். புத்தம் புது மலரி என்ற முதல் வரி கொண்டு அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், நீங்கள் அனுப்பிய பாடல்.

பாடல்களையும் கேட்ட வேளையிலே பொட்டல முட்டாளே என்ற ஒரு வரி கொண்ட பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடியிருந்தது அல்லவா? அந்த பாடலை இன்று காட்டலையில் கேட்க வேண்டும் என்று வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஜ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
3: பெருண்டோகன் தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்த உங்களோட கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, கதம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கதம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நீய நெஞ்சங்களான ஷியாமலா. ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த கதம்பத்தை. 9:41 வியாழக்கிழமை 2021 8th month 26th day என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை பார்த்தால் கனடாவிலே வெப்ப எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காற்றலைக்கு வரும் வேளையிலே எங்களுடைய சீதோஷ்ண நிலை கூடிக்கொண்டு வருகின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கொண்டு வருவதை இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 29 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. நான் உள்ளிடும் பொழுது கலை எழுத்துக்களை 28 பாகை என்று காட்டியது உடனே 29 மாறி 39 பாகை எப்படி இருக்குமோ அப்படி உணர்வும் உங்களுடைய 105 டிகிரியை மேற்பட்டு அதற்கு மேலான உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சுருங்க கூற போனால் அன்பு உறவுகளே, இருப்பினும் நாங்கள் வீட்டுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம். வெளியே உலாவது கடினமாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிது காற்றோட்டம் சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இளையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே காலடி எடுத்து வைத்து பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வெதுப்பகத்துக்குள்ளே உள்வருவது போல் தான் இருக்கின்றது. அது வெதுப்பகத்துக்குள்ளே என்றால் அப்படி வெதும்பு வருவது போல் தான் இருக்கின்றது. ஆனால் இதே எல்லா நாளைகளிலும் கனடாவிலே இந்த காலங்களே நாங்கள் கண்டிருக்கின்றோம் முன்பு. ஆனால் இந்த விடம் நீர காலம் காலங்கள் தாழ்த்தி முந்தி பிந்தி வருகின்றது. சரியான பருவகாலத்திலே பருவ அந்த நிலைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கின்றோம். மாறி வருகின்றது. அது எப்பொழுது வெப்பம் மாறியது என்றால் இன்று நேற்று அல்ல. எப்பொழுது கடல் கோள் வந்து உலகெல்லாம் ஒரு ஆட்ட அவ்வளவு குறுக்கி இந்த கடல் கோள் வந்து உலக திரைப்ப உலகப்படத்தையே மாற்றி அமைக்கும் வண்ணம் தரை மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அது அன்றிலிருந்து இந்த அலைவருது அந்த காற்றலை எங்களுடைய மலை வீழ்ச்சி வெப்பம் இவையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதற்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம் இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு கருணை சாந்தை பொறுமை இது எல்லாம் மாறித்தான் வருகின்ற. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து கொண்டு பாருங்கள். ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தை அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள், தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நேயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விட மாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம் தந்திரம் என்ற சாணக்கியம் என தந்திரங்கள் மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமை குறைகளை இறுக்கி நசித்து கொண்டு போவதுதான் இந்த அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா இந்த சிகிச்சையிலிருந்தே நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள், மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள், சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் தெரிந்தது என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால், மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பல்லை இழுத்து வாக்கு மட்டும் வாங்கிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி என்று எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது, அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களை கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணையம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை என்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் என்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூர கொண்டு வேண்டும் போல் இருக்கின்றது. பூர கொண்டு எழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிறுவேலி அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது? அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் பெருக்குவதற்காக வளர்ப்பதற்கு தான் இருந்த ஆட்சியாளர்கள். அது கண்ணிடையே தெரிகின்றது. வேறு உலகத்துக்கு போகவில்லை. எங்கள் தமிழ்நாட்டை, ஈழத்திரு நாட்டை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள், அப்படியே தெரிகின்றது. எங்கே இருக்கின்றது என்ன? இன்று முதல்வர்கள் என்று வருவார்கள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஆட்சி என்று வந்து அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தலைகளையும் தாங்கள் முந்தி வந்தவர்கள், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து மக்களின் வாக்குகளை பகடை காய் போன்று உருட்டி பிரட்டி விளையாடி பதவிக்கு வந்திருக்காங்க. அவர்கள் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அது வடிவாக தெரிஞ்சு வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரிஞ்சது. எந்த பெரிய ஜாம்பவன் தங்களை தாங்கள் புகன்றோண்டு தங்களுக்கு தாங்கள் கோடிக்கணக்கானப்பட்ட பணத்தை கொட்டி செலவழிக்கின்றார்கள். யாருடைய பணம் அது? மக்களுடைய பணம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே அறிஞ்ச 39 கோடியிலே ஏதோ செய்ய இருக்கின்றார்கள். யாருடைய பணம் அந்த பணம்? யாருக்கு அதை செய்கிறார்கள்? எங்கே நல்லாட்சி புரிந்தார்கள்? எங்கே நீண்ட நாள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள்? 5 வருடத்துக்கு கூட வருவதும், 2 வருடத்தால் போவதும், மின்றி அடித்துக் கொண்டு ஓடுவதும், நம்பிக்கையில்லா பிரகடனம் கொண்டருவதும், மற்ற கட்சிகளை சார்வதுமாக இருந்தார்களே தவிர மக்களுக்காக யார் செய்தார்கள்? இன்று புலம்புகிறார்கள் வந்து ஆட்சியிலே வந்து அதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தது செய்ததுகளையெல்லாம் தூக்கி பிடித்து பெரிதாக காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. அது மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் கேட்க முடியாதவாறு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை கொடுத்து அவர்களை கை நீட்ட வைத்து, இவர்களை கை நீட்டி அங்கே கொடுத்து விட்டு அவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஏமாளிகளாக்கிவிட்டார்கள். உலகத்திலே எந்த இடத்திலேயும் நல்லாட்சி இல்லை. அதனால்தான் இன்று இந்த அறத்தை நிலைநாட்ட ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த நுண்கிருமி எங்கே? இந்த நுண்கிருமி, இந்த நல்லாட்சி வல்லரசு சந்திரமண்டலம் கண்ட அரசுகள் எங்கே இந்த நோய்கிருமி அளிக்கட்டும் பார்ப்போம்? முடியாது, முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் அதை வைத்து மக்களை பகடைக்காயாக்கி பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு நாடு. அறையன்றோம் முதிரை பலகைகள், புதிய சந்தன பேழைகளிலே
அடைத்த பிணங்கள் எல்லாம் இப்ப ஒரு ஹாட்போர்ட் மட்டைக்குள்ளே அடைக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். எங்கே சேர்ந்து விட்டது இந்த பணங்கள்? ஒதுங்கிவிட்டது ஆளுநர்களின் பொக்கத்துக்குள்ளே இருக்கின்றது. நல்லது அன்புறவளே, கிரமத்திலே சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். என்ன கருத்துக்களை தந்தேன் பொழுது சொல்லெடுத்து பார்வோம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். எங்கே இந்த நிகழ்வை எத்தனை பேர் ஆதரிக்கின்றார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் கையொத்தி இங்கே எழுதி இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் எத்தனை பேர். இங்கு யாரும் இன்னும் வரவில்லை என்றுதான் எண்ணுகின்றேன். 12-11 யா சியாமலா அப்பா வருக வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார். வடலூர் ஆனந்தன் எழுதியிருக்கின்றார். கதை நேற்று மகிழ்ந்தோம், கதை கேட்டு மகிழ்ந்தோம், கதை கேட்ட வேளையிலே ஐயா வணக்கம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இருவரும் தான் ஏனிவரை காணவில்லை, அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல் எடுத்து பாடுவோம். நிகழ்விலே வந்து நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். இறுதியிலே பாட்டு முடிவிலே தந்தவர்கள் என்று பாடல்களை தெரிவு செய்து கொண்டு காற்றளவில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கதம்பத்தை நிகழ்த்துவோம். 9:51 உங்களுக்கு, எங்களுக்கு 12:22. உலகின் பல பாகங்கள் இருக்கும் அன்பு உறவுகளை வாருங்கள். முதலாவதாக வருவதற்கு இங்கே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதம். அந்த பதத்தை தந்து கொண்டு பாடலை கேட்க வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 தமிழ்ச்சபை. சொல் எடுத்து பாடுவோம். இந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம், கதம்பத்தை சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, மனிதன் மனிதராக இருக்கவனும் மக்கள் மக்களாக இருக்கவனும் மனித நேயம், பொறுப்புணர்வு, சகோதர தத்துவம், அன்பு, கருணை, சாந்தம் இவையெல்லாம் வளர வேண்டும். வளரமாக இருந்தால், உலக நாடுகள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. காலத்துக்கு காலம் மனிதன் அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு நாட்டை ஒரு நாடு அடித்து பிடிப்பதைத்தான் செய்தார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை.

0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ஆனந்தா?
1: நல்லா இருக்கின்றன.
0: நல்லது. அங்கே நீங்கள் மலை குறிச்சியை பற்றி கூறினீர்கள். எப்படி இருக்கு இப்பொழுது? நான் கூறிய பற்றியில் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஒத்த கருத்துக்கள் இருந்தால் நீங்க பேசலாம் ஐயா.
1: ஆமா, நீங்க சொன்னது எல்லாம் சரியா தான் இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி அவங்க பைய ஒப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர, அப்பாவி மக்கள் பாவம் எப்படி எல்லாம் திண்டாடுறாங்க பாத்தீங்களா? மக்களையே பாதுகாக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்குன்றதுக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஆகி போயிட்டு இப்போ உள்ள சூழல் தான்.
0: அவர்களால் முடியாது, ஆனால் பொய் பேசுகிறார்கள். அது மட்டும் எங்களுக்கு தெரிகின்றது. பேராயுதமான வாக்கு என்ற ஆயுதம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு.
1: மூளைச்சலவை சரிங்க,
0: மூளைச்சலவைன்னு செய்கிறார். பணத்தால், சண்டித்தனத்தால், அடக்க முறையால்
1: இலவசம் சொன்னீங்க
0: கொடுப்பதற்கு எத்தனை கைக்கூலிகள் இருக்கின்றார்கள் உங்கள் மத்தியிலே.
1: இலவசம் எப்படி கொடுக்கவே முடியாது, எப்படி கொடுக்க முடியாது இலவசம்? எங்க இருந்து வரை அது எப்படி, யாரு கொடுக்க முடியும் இலவசங்கிறது சொல்லுங்க.
0: ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுப்பதா என்ன? மக்களிடத்திலிருந்தே வரி வசூலித்து மக்களிடையே தன் விலையை உயர்த்தி மக்களிடையே தன் ஏமாற்றி எடுத்து அதை கொடுப்பார்கள். அந்த அதை அதுக்குத்தானே இருக்கின்ற அவர்கள் நேரடியாக வராது. கைகூலிகளை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அவர்களிடம் நாங்கள் சென்று கேட்டால் அவர்களுக்கு பதில் தெரியாது. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், கத்தி எடுப்பவர்கள். அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் திரைப்படங்களில் இந்த இளைஞர்கள்
1: வேகம் உள்ளதை தவிர விவேகம் இல்லை சொல்றீங்க.
0: அந்த வேகம் விவேகம் இருக்கின்றது, வேகமும் இருக்கின்றது. அதை தட்டி அமர்த்தி அடிக்கின்றார்கள். என்ற கையுறை பொருளை கொடுத்து விட்டார்கள், கை நீட்டி விட்டார்கள். இல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்களும் வாழ முடியாமலுக்கு தட்டி கேட்டால் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகின்றார்கள் இல்லையா? அடக்கமுறை
1: அவங்க ஆதரிக்கணும், ஆதரிக்கணும். அவங்க ஆதரிக்கலன்னா அவங்களுக்கு சிக்கலா போயிடும். அதனால ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
0: இப்பொழுது விவசாய புரட்சி நடந்தது, என்ன நடந்தது அதற்கு
1: என்ன? அது காலம் மாத காலங்களாகி அது என்னன்னே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு.
0: புஷ்பானமாக போய்விட்டது. அடக்க முறையும் பணமும் பணபலமும் தான் இப்பொழுது ஆட்சி. எந்த நாள் நான் இந்தியாவை மட்டும் கூறவில்லை, இலங்கையை மட்டும் கூறவில்லை, உலக நாடுகள் அத்தனையும் கூறுகின்றேன். உலக நாடுகளுக்கு வருகின்ற தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு வாக்கு மக்களிடம் இருக்கின்ற பெரிய ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை பலமிழக்க செய்து விட்டார்கள். வாக்கை வைத்துக் கொண்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் இப்பொழுது. அப்படி அல்ல என்று புரட்சியை செய்து நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்று வருபவர்களை புரட்சியாளர் பயங்கரவாதிகள் என்று முத்திரகுத்தி அவர்களை அடக்குகின்றனர். எல்லா வல்லரசும் சேர்ந்து இப்பொழுது அங்கே ஆப்கானிஸ்தானில் நடக்கின்றது. அதுதான் அவர்களுடைய கோரிக்கையும் அவர்களுடைய தேவைகளும் அவருடைய நிலைநாட்டலும் வேறு. ஆனால் இடையிலே உள்ளவர்கள் அந்தரம் தெரிந்தது. அடுத்த வல்லரசுகள் என்ன செய்கிறார்கள் என்று விடமாட்டார்கள் ஐயா, விடமாட்டார்கள். அதனால் தான் இந்த கொரோனா என்றது வந்து இவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ரைவன் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டுத்தான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துவார்.
1: அது அநீதி ஏற்படும் போது அந்த தெய்வங்களே வந்து இறங்கி நிக்கிற மாதிரி தான் அந்த இது மாதிரி சூழல் ஏற்படுது.
0: நிச்சயமாக,
1: அதர்மம் தலை தூக்கும் போது அந்த தர்மம்ன்ற அந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்மள வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்மளை கொண்டு நிறுத்தது.
0: உண்மை, யார் அறவழி கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அநியாயம் நடக்கும். பாருங்கள், வந்த இறந்து போனவர்கள் பெரிய பாரதூர பாதிப்பிலே ஏற்படுவர். ஒரு ஒரு ஒரு பாமர மக்களை அவர்கள் கூறவில்லை இல்லை, அவர்கள் செல்லவில்லை வைத்தியசாலைக்கு. அவர்கள் அறவழியாக வீடுகளில் இருந்து எங்களுடைய முதியோர்கள் காட்டிய நல்வழிகளிலேயும் இயற்கை மூலிகைகளை உடன்பிழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தலைவிருத்து ஆடியவர்கள் தான் இப்ப தலைவுத்துக்கரணமாக விழுந்து கிடக்கிறார்கள். நிலத்திலே அவர்கள் நான் வாழும் பொழுது நிலம் என்று ஒன்று இருக்கின்றது. பொறுமை காக்கும் பூமியில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அட்டூழியம் செய்பவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அட்டூழியம் செய்பவர்களில் முதல் தரத்திலே இருப்பவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள். அவர்கள் பேசுவதொன்று செய்வதொன்று எவ்வளவு அடாவடித்தனம் செய்கிறார்கள் ஐயா. யாரும் எதிர்த்து கதை கீழே அளவுக்கு அடக்குமுறை வந்தது. அவர்களுக்கு இந்த வருத்தம் வந்தது. அப்ப பாருங்க, எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கவிழ்ந்து போனார்கள். நல்லது ஆனந்தன், நீங்கள்
1: வரும்போது அந்த ஒரு வேகத்தோட வராங்க தவிர அந்த வேகங்கிறது அப்படியே மாறி போயிடுது. அந்த

0: ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது வருவதற்கு முன்னாடி அதோட அருமை தெரியுது, வந்த பிறகு மாறிடுறாங்க.
1: அதுதான், அதை தட்டி கேட்பவர்களுடைய ஆபாசத்தையும் அவர்கள் மட்டும் தட்டி விடுவார்கள். அதற்காக நீங்கள் யுகம் வர வேண்டுமே தவிர இந்த யுகத்தில் இது நடைபெற மாட்டாது, நல்ல ஆட்சி கிடைக்காது, மக்களுக்கு நன்மை பயக்காது. என்னையா மக்கள் கேட்பது? நல்ல உணவு, நல்ல உடை, உறையுள் உடை, அதுதானே கேட்கின்றார்கள். நன்றாக உடுத்து படுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வீடுகளில் இருந்து போக வேண்டும் என்று. அது பேராசை கொண்டு அலைபவர்கள் மற்றவர்களை சுரண்டிக் கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அநியாயங்களை செய்பவர்களை கண்டுவிட்டு அறம் இப்படி தலைபெறித்து ஆடுகின்றது.
0: உண்ண உணவு,
1: உடுக்க உடை,
0: உண்ண உணவு, உடுக்க உடை,
1: உறையுடை
0: இருப்பிடம், இதுதான்
1: மூன்று மக்களுக்கு தேவை.
0: உலகில் எந்த மலையில இந்த இதுதான் மக்களுடைய கோரிக்கைகளும் அந்த தலைமையா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை இந்த மூன்று தான். எங்கேயா இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று. தலைவராக வர்றவங்க இந்த மூன்றையும் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு.
1: அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி. நல்ல ஆட்சி இருந்தால் மழையேன் இப்படி மாறி பெய்கின்றது, காலநிலையே மாறி போகின்றது, இதெல்லாம் இவர்களுடைய அட்டூழியங்களால் நடந்து இயற்கையை எதிராக நடந்தார்கள். இப்பொழுது இயற்கை கொடுக்கின்றது தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த வட துருவத்திலே இருந்த பனிக்கட்டி இவ்வளவு காலமும் கரையவில்லை, இப்பொழுதுதானே கரைந்து கடல் மட்டத்திலே சேருகிறது.
0: பனிக்கட்டிகள் கூட கரைந்து போகக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. பனியே உருகக்கூடிய ஒரு காலகட்டமா ஆயிடுச்சு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய அந்த சூழல்.
1: இல்ல, மனிதனுடைய சூழல்ல இந்த ஆளுநர்கள், ஆளுநர்கள் தான் பிழை. மக்கள் என்ன பிழை இருக்குது? 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சம் காரணமாக கையை நீட்டுகிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள் ஏதோ 39 கோடியிலே ஏதோ செய்ய போகிறார்கள். யாருக்காக அவர் என்ன செய்தார்? அதுக்காக எதுக்காக செய்ய வேண்டும்? எத்தனை நாடுகள் தட்டி துளைக்கின்றது அவரை. அப்பாவுக்காக மகன் செய்கிறார் என்று கூட, மகன் ஆரண்ட பணத்தை, மக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அப்பாவுக்காக மகன் ஆக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அடுத்து வருகின்றது மகன் பெறப்படும் என்று மற்றவர்களுடைய மண்டையை கழுவி அவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் என்ன அரசியல் தெரிந்தவர்கள்? போராடவும்
0: விளம்பரம் வேணாம்
1: எதிர்த்து
0: விளம்பரம் வேணாம் சொல்றாங்க. அப்படியே மாறிடுது
1: எதிர்த்து
0: சொல்றாங்க.
1: எதிர்த்து கதைப்பவனை கொலை செய்வதும், தடுத்து கேட்பவனை தனியடி ஆட்களை விட்டு அடித்து தொந்தரவு செய்வதும், பேச்சு நன்றாக இருக்கின்றது, செயல் மற்ற பக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் ஆளுநர்கள் போட்டி அவர்களுக்குள்ளே உள்ள போட்டி, மக்களோடு போட்டி அல்ல. மக்கள் திசை திரும்ப தெரியாமல் அவர்கள் அந்த அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்குள்ளேயே கையாட்களை வைத்துக் கொண்டு மூளையை செலவை செய்து பணத்தால் அடித்து பிழுத்தி விட்டார்கள். இதை தட்டி
0: தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்லாம்.
1: இவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களோடு ஒத்துப்பாக, இவங்களை எல்லாம் ஜுச்சுபிக்கள் ஐயா, இவங்களுக்கு என்ன தெரியும்? தடியெடுத்து தடியெடுத்து அடித்து முழுத்தி போட்டி போட்டு கிழிச்சறிஞ்சு விளம்பரங்களை கிழித்து பறைகளை உடைத்து கடைகளை அடித்து உடைத்து புலத்திலே சென்றால் அங்கே கையுறை வாங்கும் அதிகாரிகளை வைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் தலை சாயத்தோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். கொலை செய்தாலும் தப்பி செல்கிறார்கள். அப்படி மலிந்து விட்டது எல்லாம். அதைத்தான் விதைத்தார்கள். தாங்கள் மட்டும் தலை நிமிந்து ஆள வேண்டும், தாங்கள் மட்டும் வெள்ளை உடுப்போட தெரிய வேண்டும், மக்கள் மத்தியில தாங்கள் மட்டும் பேச வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, தங்களுடைய சந்ததிக்குத்தான் இவை வரமென்று சந்ததியை பெருக்கி சந்ததிக்கேற்ற வருவாய்களையும் வாழும் வலது வசதிகளையும் பெருக்கினார்களே தவிர மக்களை என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரிகிறது. அரசியல் கண்ணோட்டத்தை வெளியிலே இருந்து ஆய்வு செய்பவர்களுக்கு தான் அது தெரிகின்றது. அதிலேயும் பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஆசிய நாடுகள் தான். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ள உள்ள அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சாக்கடைகள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் யாரையும் அரசியல்வாதிகள் என்று இங்கு யாரும் மதிப்பதும் இல்லை, கூறுவதும் இல்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? அடிக்க தெரியும், உடைக்க தெரியும், பந்தா போட்டு உலக அங்கே உள்ள நிலங்களை எல்லாம் வளைத்து போட தெரியும், கட்டிடங்களை பிடிக்க தெரியும். இந்த தலைவர்கள் எல்லோரும் தான், ஒருவர் இருவர் அல்ல. ஆனந்தன் நல்ல நேரம் பேசுகிறோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்களும் என்னோடு இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம் காலை என்ற பதம். காலை என்ற பதத்தை கொண்டு 5 பாடல்கள் தர வேண்டும்.
0: காலை காலை தென்றல் பாடி வரும் ராகம் புது ராகம்
1: சிறப்பு. காலை தென்றல் என்பதை பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு. முதலாவது பாடல் தந்துவிட்டேன், இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள் பார்ப்போம்.
0: காலையிலும் மாலையிலும் இது கல்லூரி வாசலில் வந்த நிலா.
1: காலையிலும் மாலையிலும் கல்லூரி வாசலில் வந்த அது எந்த நிலா ஐயா?
0: கல்லூரி வாசலில் அது கல்லூரி காலங்கள்.
1: நல்லது. அடுத்த பாடல் ஆனந்தன்.
0: காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடல் அலை நீயே காலையும் நீயே மாலையும் நீயே. அந்த பாடலுங்க
1: சிறப்பு. மூன்று பாடல்களை தந்திருந்தால் அற்புதமான பாடல். நீ நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள்.
0: காலை மூன்று பாடல் வந்து
1: சின்ன பாடல்கள். காலை காலை நேர தென்றல் காற்று
0: காலை
1: காலை
0: யோசிச்சு யோசித்து வர நீங்க ஒன்று பாடல் கொடுத்திருக்கேன்.
1: காலையில் எழுந்தால் காலையில் எழுந்ததும் கண் திறந்து பார்த்தால் பல பாடல்கள் இருக்கின்றன. காலை மீண்டும் பெறப்போகின்றீர்களா? யோசித்து மீண்டும் கடுக்காரன். நீங்கள் மூன்று பாடலை அடுத்தடுத்து தந்தீர்கள். காலை என்றவுடன் உங்கள் மனதில் இருந்ததை விவேகமாக நினைத்து விவேகமாக அதை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பான பாடலை தந்தீர்கள். இனி இரண்டு பாடல் மீண்டும் வந்து தரலாம், நீங்கள் வாருங்கள். நன்றி நன்றி
0: நன்றி.
1: எளிமையான பாடலை தந்திருந்த வழி அன்பு மகள் ரேவதி வருகின்றார். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி
2: வணக்கம். அப்பா
1: வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. ரேவதி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
1: நலம் நலம். இப்பொழுது காற்றலைக்கு நான் வந்தவுடன் பேசியதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தீர்களா?
2: ஆனந்தன்
1: வந்ததை கேட்டீர்கள். நல்லது மகளே. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்க, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் பலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. அதற்கு நீங்கள் வந்தமைக்கு இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் மாலை. மாலை என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல் தர வேண்டும் ரேவதி.
2: மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்த பாடல் அப்பா.
1: ஆஹா, மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மங்கிய ஒளியினை போலே நீங்கள் கேட்ட பாடல். நல்லது. அடுத்து என்ன பாடலாம்
2: அப்பா? இருவரு பாட்டு வீணை வச்சு பாடுவாங்க. சௌகர் ஜானகி. மாலை மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்.
1: காலத்தால் அழியாத ஒரு பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி. அடுத்த பாடல்
2: மாலை. மாலையில் பூத்த மல்லிகை அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்.
1: மாலை நேரத்திலே அந்த மல்லிகை பூத்ததா? மாலையில் பூத்த மல்லிகை என்ற பாடல் நல்ல பாடல். மாலையில் பூத்த மல்லிகை. அடுத்த பாடல்
2: மாலை. என்ன டக்குன்னு
1: வர மாட்டேங்குது பாடல் களஞ்சியம். திடீர் திடீர்னு பாடல் தருவார். என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: மாலை மாலை
1: மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் மகளு. மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு புதிய பாடல். சரி
2: மூன்றாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்துருது மாலை நேரத்து மயக்கம்.
1: ஆஹா, அது இது மாலை நேரத்து வணக்கம் மயக்கம் வரும். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படி இல்லவா வரும். இது மாலை
2: அது வேண்டாம். மாலை முட்டை மாலை அப்ப எத்தனை மாலை? அப்ப இந்த மாலை பண்ணலாம் அப்பா, மாலை வண்ண மாலை.
1: அந்த மாலை வந்து பொழுது அல்ல, அது கழுத்திலே போடுகிற மாலை. அப்ப அதை நாங்கள் விடுவோம். வேற ஒன்று தாருங்க. சோலை குயில் என்று ஏதோ கருக்கலில் என்று வரும்.
2: மாலை பொழுதினில் சோலை குயில் பாடுதோ.
1: மாலை மாலை கருக்கலில், மாலை கருக்கலில் சோலை குயில். கடிகாரி கடிகாரி ஐந்து பாடலை தந்து நிறைவேற்றி விட்டீர்கள். உங்களுக்கு மறுபடியும் வேண்டும் ஒரு பதத்துக்கு காண்போம் உங்களை. நன்றி அம்மா, நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. எங்கே சியாமலா வர வேண்டும்? சியாமலா மகளே, சியாமலா வணக்கம். நலமாக இருக்கானே?
3: நல்லா இருக்கப்பா.
1: நல்லது. சரி, உங்களுக்கு இப்பொழுது வருகின்ற பாடல் ஏன் என்ற பதம் தாங்கி வருகின்றது.
3: ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அந்த பாட்டுபா
1: கெட்டிக்காரி. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து இரண்டாவது பாடல்.
3: ஏனோ அப்படி வரக்கூடாதுல்லப்பா.
1: வரலாம். ஏனோ கேள்விதானே. ஏன் ஏனோ
3: ஏனை எழுப்பலானாய் மடமானே.
1: ஏனோ என்னை எழுப்பல
3: என்னை
1: எழுப்ப. ஏனோ ஏனோ என்னை எழுப்ப. சரி, அடுத்த பாடலை கொடுங்கள்.
3: அதே பாட்டு தான் அதே மாதிரி வருவது. ஏனோ என்னை எழுப்பலானாய் அழகு மடமானி. அப்படி வருப்பா இந்த
1: பாட்டு.
3: அப்படி வந்து ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானி. அந்த பாட்டுப்பா
1: சத்யவான்ப்பா. ஏனோ சத்யவான் சாவித்திரி கதையை நவராத்திரி திரைப்படத்தில் திரையிடாது. நல்லது. ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானி. அடுத்தது
3: ரெண்டுப்பா
1: வேறு பாடங்களை கேட்கும்போது ஓடி வரும் பாடல்கள் சொந்தமாக வரும்பொழுது தடுமாறும்
3: இல்லையா?
1: மீண்டும் வருகிறீர்களா?
3: பாட்டு
1: இன்னும் ரெண்டு பாடம் நிலவரம் மகளே கொண்டு வாருங்கள். தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரி இப்ப முகமது அலியிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராகவேந்தன் முகமது அலி அவர்களே.
4: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நாலாவது உறவாக வந்திருக்கு. உங்களுக்கு வருகின்ற பாடல் என்ன பாடலை தரலாம் என்று எண்ணும் போது இங்கே இருக்கின்றது உங்களுக்கு காதல் என்ற வரியோடு வருகின்றது பாடல். காதல் காதல் காதல் லவ் என்ன சிரிக்கிறார் காதல் என்றவுடன். நீங்கள் காதலிக்கவில்லையா?
4: இல்லையா.
1: நீங்கள் காதல் என்றால் தனியே கணவன் மனைவி அல்லது ஒரு வாலிபன் வாலபியினுடைய காதலை எண்ண வேண்டாம். எல்லோரிடம் அன்பு மகளிடம் காதல், அம்மாவிடம் காதல், அப்பாவிடம் காதல், கடவுளிடம் காதல். காதல் அப்படி இல்லாம காதல் என்றால் அன்பு தானே. எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. ஐந்து பாடல் காதல் என்ற வரியோடு நல்ல வரியோடு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. இனிமையாக
4: காதல் தனையா காதலுக்கு ஒரு ஐந்து பாடல் நான் தருகிறேன். ஐயா
1: தாருங்கள்.
4: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
1: காரன் கெட்டி காரன் எங்கே காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடுத்தது
4: காதல் வானிலே காதல் வானிலே. அதுமையா
1: காதல் வானிலே காதல் வானிலே கட்டிக்காரன். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல்.
4: மூன்றாவது பாடல்
1: பிரேக்கப்படுவாருங்க.
4: காதல் என்பது காதல் என்பது கனவு
1: உங்களுக்கே அது தடுமாற்றம் இருக்கிறது. தெளிவான வகைப்பதமாக தர வேண்டும். உங்களுக்கே தடுமாற்றத்தை எப்படி தர முடியும்? கொண்டு வாருங்கள் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். அல்லது அந்த பாடலை சரியான வரியை கொண்டு வாருங்கள்.
4: மறுபடியும் வரலாமையா?
1: மறுபடியும் வரலாம். இந்த காதல்ல ரெண்டு பாடல், எத்தனை பாடல் அப்பா காதல்? நீங்கள் நீங்களே எத்தனை பாடல் கேட்டிருக்கின்றீர்களே? வெண்ணிலாவில் இருக்கின்றது
4: காதல், வெண்ணிலா கையில் தேருமா சொல்லு பூங்காற்றே. அது
1: பாத்தீங்களா பாடல் அது காதல் வெண்ணிலானும் வந்து விட்டது. வேற என்ன வரும்? பாண்டியராஜன் காலத்திலே கசக்கதையா என்ற ஒரு பாடல் வரும்.
4: காதல் கதக்குதையா,
1: ஞாபகத்தை தூண்டுவதற்கு இதுதான் மிருகம் விவேகம் என்று கூறுவது. உங்கள் பொக்கிஷத்திலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது, வழி வரவில்லை. கொண்டு வாரம் இன்னும் ஒரு பாடல் தானே.
4: இல்லை ஒரு பாடல் தானே ஐயா. ஐயா ஒரு பாடல்
1: கண்ணன் வந்தானோ
4: ஐயா,
1: கண்ணன் வந்தானோன்ற ஒரு பாடல் வருமே. இந்த பாடல் ஞாபகத்துக்கு வருவதில்லை உங்களுக்கு. இல்ல நீ குறிப்பிட்ட பாடல்களுக்குள்ளேதான் நீர் நேரத்திலும் வந்து கேட்டுக் கொண்டு போவீர்கள். குறிப்பிட்ட பாடல்களைதான் திருப்பி திருப்பி கேட்பீர்கள். புதிய பாடல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடல்கள் கேட்டிருக்கீங்க, எத்தனை பாடல்கள் கேட்டிருக்கிறீர்கள் தானே? காதல் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் இப்ப நான் உதவி செய்து ரெண்டு பாடலை கொடுத்தீர்கள். அங்க நீங்களாக கொண்டு வர வேண்டும். ஒரு பாடல் தானே, முயற்சி பண்ணி பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது
4: ஐயா. வேணும் நான் மீண்டும் வருகிறேன் அடுத்த
1: நேரம். மீண்டும் பாருங்கள். ஐந்து நான்கு பதங்கள் தந்து விட்டீர்கள், ஐந்தாவது பதத்தை கொண்டு வர ஒரு பாடல் தானே கொண்டு வர. சரி கொண்டு பாருங்கள்.
4: வந்து தருகிறேன்.
1: நல்லது நல்லது. அடுத்து வருபவருக்கு இங்கே நல்லதொரு பதம் இருக்கின்றது, அவர் உடனே கூறுவார் ஐந்து பாடலை. ஓடுகாரங்கள் யாராக இருக்கலாம், அடுத்து வருபவர்களுக்கு ஐந்து பாடல்கள் கூறக்கூடிய ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. தாமோதரன் ஐயா அவர்கள் வணக்கம் கூறியிருக்கின்றார். வணக்கம் கூறியவர் காற்றலைக்கும் வர வேண்டும். வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறியிருக்கின்றார். ரேவதி வணக்கம் கூறி வந்துவிட்டார். செல்வகுமார் வணக்கம் கூறியிருக்கின்றார். அங்கே ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள். வணக்கம் கூறியவர்கள் வணக்கத்தோடு நிற்காமல் காற்றலைக்கும் வந்து உங்களுக்கு பதங்களை தேடும். நல்ல பதம் ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த பதம் அடுத்த வருபவருக்கு நல்ல பதம் கொண்டு வரலாம். ஓடி வர வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். பாடலை தருவதானால் பாடலுக்கு இங்கே பதவிகள் வரும். வருவதற்கு இங்கே அதற்கு முதல் சரி பாடல் வருகின்ற
5: சசகனி சபானி சாசா சசசமகனி சபானி சாசா.
1: எங்கே சியாமலா வந்து விட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். எடுத்து விட்டீங்களா?
6: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ப்பா?
1: இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரியும் தானே மகளே? உடனே வரவில்லை இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
6: ஏன் ஏன் ஒரு சின்னத்தை ஏந்துகிறேன். அந்த வசனமாயில் ஒரு பாட்டுக்குள்ள
1: பாத்தீங்களா? ஒரு ஏனுக்கு எத்தனை ஏன் வந்து விட்டது என்ன? ஏன் ஏன் ஏன்
6: ஒரு கேட்டீங்க சொல்லிட்டு போயிடும்பா.
1: என்னம்மா
6: இன்னொரு பதத்தை இப்பயே கேட்டீங்கன்னா ரெண்டாவது வராம சொல்லுங்க.
1: அப்படியா? இல்ல இந்த உலகிலே அது வராது. மீண்டும் நீங்கள் கற்று வர வேணும். சரி அம்மா, நன்றி. நீங்கள் நினைத்து முதல் ஐந்தும் தந்துவிட்டீர்கள். மிகுதி ஐந்து தருவதற்கு ஆயத்தமாகுங்கள். வணக்கம் வணக்கம் மகனே ஃபாரூக் சவுதி அரேபியா.
7: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
7: அன்பு வணக்கம்.
1: அன்பு வணக்கம்.
7: அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
1: நலம் நாங்கள் நலமறிய நாங்கள் நீங்கள் நலமறிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நலம் என்று கூறிவிட்டு நீங்களும் நலம் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து கொள்வோம். இப்பொழுது அங்கே உங்களுடைய வெப்பநிலை இப்பொழுது சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது ஃபாரூக்?
7: கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா.
1: அப்படியா? வாழ்த்துக்கள் சிறப்புகள். கொஞ்சம் எங்களுக்கு வெறுப்பு கூடிக்கொண்டு போகின்றது. இப்பொழுது எக்கச்சக்கமாக வந்து விட்டது. மாறி வந்து விட்டது மகனே. காலங்களிலாம் உலக நாடுகளில் மாறி வந்து விட்டது. நான் முதல்ல கூர்ணேன் தான் எல்லாம் மாற்றம். கலியுகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான பதம் என்ன பதமாக இருக்கும்? இரண்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
7: நீங்க இப்ப சொன்னீங்கதானப்பா நல்ல பதம் அஞ்சு பாட்டு சொல்லிருந்தானா வேகமா விழுந்தடிச்சு விடாம
1: சரி ஓடி வந்ததுக்காக தருகின்ற அந்த பதத்தை தென்றல் தொண்ட பதம்
7: ஓ தென்றல் பாப்போம் பாப்போம் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு
1: சிறப்பு
7: அந்த பாட்டு
1: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கட்டிக்காரன் உடனே சொல்லிவிட்டார் ஒரு பாடல் எங்க அடுத்த பாடல்
7: தென்றல் காற்று தென்றலுக்கு தெரியுமா தென்னாங்கு பாட்டு அப்படி இருக்கிற
1: உண்மையிலே அந்த பாடல நான் நினைக்கிறேன் நீங்கள் கூறுகிறீர்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு இதை விட சுலபமானது அவங்க கிடைக்கலாம் தானே சரி கொண்டு வாருங்கள் அடுத்ததை கொண்டு
7: வந்து தீண்டு போ
1: தென்றல் வந்து தீண்டும் போது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நல்ல பாடல் மூன்றாவது பாடலை தந்தீர்கள் அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பாடல் தான் இருக்கின்றது
7: தென்றல் வந்து எண்ணி தொடும்
1: பாத்தீங்களா தென்றல் வந்து அப்படியே தொடுகிறது அப்படியே தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அடுத்தது நல்ல பாடலை தந்தீர்கள் பாருங்க ஐந்தும் இனிமையான தென்றலோட சம்பந்தப்பட்ட தென்றலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா என்ன எண்ணத்தான் நம்ம வரும் உடனே வராது எண்ணம் எண்ணும் போதுதான் வர முடியாது
7: மற்றவங்களுக்கு திரும்ப வருது நமக்கு திரும்ப வரும் எல்லாம் காட்டாது ஏன் என்ற கேள்வி எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து வரமாது நன்றிப்பா
1: நன்றி எங்கே முகமது அலி அவர்களே கொண்டு வந்து விட்டார் காதல் பாடலை எங்கே கொண்டு வாருங்கள் ராகவேந்தர் உங்கள் காதல் பாடலை
4: ஐயா ஒரே ஒரு பாடல் காதல் ரோஜாவே கண்ணே நீ எங்கே அந்த பாடல் ஐயா
1: அற்புதமாம் அற்புதம் சிறப்பாக ஐந்து பாடலை தந்தீர்கள் ஆனால் காதல் என்ற பதத்துக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தது கட்டிக்காரன் மீண்டும் அணைந்து மேலும் ஐந்து பாடல் தர தண்டியுங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி
4: பழைய பாடலாம் இருக்கின்றது ஐயா
1: நல்லது அதிக பாடலும் இருக்கலாம் நீங்கள் கொண்டு வரலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி அலியா அவர்களே அங்கே மகன் செல்வகுமார் வந்துவிட்டார் எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றார் செல்வகுமார்
8: வணக்கம்பா நலமா இருக்கீங்களா
1: நலமாக இருக்கின்றேன் மகனே செல்வகுமார் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார் என்று பணிக்கு சேர்ந்தீர்களா பணி முடிந்து விட்டதா
8: பணி முடிஞ்சிருச்சுப்பா
1: அப்படியா
8: வந்துட்டு சாப்பிட்டு
1: சரி அப்ப என்ன பாடல் தந்தால் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்
8: நீங்க நல்ல பாட்டாதான் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு
1: ஒன்று என்ற பாடலை கொண்டு வாருங்க ஒன்று
8: ஒன்று ஒன்று ஒன்றன் ஒன்றானவன் உறுதி இரண்டானவன் அந்த பாடல்
1: தான் அப்பா எல்லாரும் கேட்காத பாடலை தெரியல ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடிய பாடல் நல்ல பாடல் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் நல்லது அடுத்த பாடல்
8: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அந்த பாடல்
1: ஆஹா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல்
8: ஒன்னு சொல்லலாமா ஒன்னொன்னா அந்த
1: ஒன்னொன்னா ஒண்ணுமானே அது ஒண்ணுமானே சொல்லலாம்
8: ஒண்ணா சொல்லு சொல்லு
1: ஒண்ணுன்னா சொல்லு சொல்லு வாழ்த்துக்கள் ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா அடுத்த பாடல் மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள் ஒருவன் ஒருவன் முதலாளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு
8: முதலாளி
1: ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாடல் அடுத்த பாடல் இங்க ஒரு பாடல் தந்தால் சரியாக இருக்கும்
8: ஒரு பாட்டு
1: திருவிழி ஆடல் இருக்குது
8: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார் அந்த பாடல்
1: ஒரு ராஜா ராணியிடம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பான பாடல் ஐந்து பாடலை தந்து சிறப்பித்து விட்டீர்கள் கட்டிக்காரன் நீங்கள் கட்டிக்காரன் சரியா? மீண்டும் பெறலாம், இன்னும் இந்த பாடல் தரலாம், மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி செல்வகுமார்.
9: சரி,
1: அடுத்த உறவு யாராக இருக்கும்? சியாமலா அழைத்திருந்தீர்கள், இங்கே ஓடி வர வேண்டும். சியாமலா, அடுத்த பாடல் சிறப்பான பாடல் இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். உங்களுக்கு ஏற்ற பாடல், அற்புதமான பாடல். எல்லா பதங்களுக்கும் பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது காற்றலையில். அந்த பாடலை தெளிவெடுத்து கொண்டு வந்து தருவது தானே மக்கள். சரி, முகமது அலி மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் முகமது அலி. அலி வணக்கம். வணக்கம்
10: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: இரண்டாவது ஐயா வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு என்ன படம் தந்தால் நீங்கள் பாடலை விரைவாக தருவீர்கள்?
10: ஐயா, நீங்கள் என்ன பாடல் தர விருப்பப்பட்டுகிறீர்களோ அதை தாருங்கள்.
1: நான் விருப்பப்படுகிறேன். உங்கள் பெயருக்கு திறந்து பார்த்த பொழுது இந்த பெயர் தான், இந்த பாடல் தான் பெறுகின்றது. அம்மா என்று ஆரம்பிக்கும் பாடல்கள் ஐந்து தாருங்கள். அம்மா இலகுவான பதம்.
10: அம்மா, அம்மா உன் அழைக்காத உயிரில்லையே, அது உண்மையா?
1: ஆமா, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் ஒன்று. அடுத்தது,
10: அடுத்தது வந்து அம்மா அம்மா அந்த பாடல் ஒன்று.
1: அந்த பாடல் முடியுங்கள். அம்மா அம்மாண்டு இருக்குங்க, அது என்ன பாடல்? அம்மா அம்மா அந்த வரியை கூட வேண்டும்.
10: உழைப்பாளையில வரவை அந்த பாடல். அம்மா அம்மா இந்த
1: அம்மா அம்மா எந்த நார் உயிரே என்ற பாடல், அது நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல்.
10: அம்மா நான் பெத்த பிள்ளை அந்த பாடல்.
1: நான் பெத்த பிள்ளையா, நீ பெத்த பிள்ளையா? அம்மா நீ சுமந்த பிள்ளை, அப்படித்தானே?
10: நீ பெற்ற பிள்ளை தான். அம்மா தான் பெற்றுவாரு.
1: அம்மா நீ சுமந்த பிள்ளை, நீ சுமந்த பிள்ளை. சரி, ரெண்டு பாடல். இன்னும் ரெண்டு பாடல்
10: ஐயா, மூன்று பாடல். ஆமா ஐயா, ரெண்டு பாடல் வருமா? அம்மம்மா தம்பி,
1: அம்மம்மாவை கூப்பிடுது. அம்மா வந்து அம்மாவை, அம்மம்மாவை கூப்பிடுது. அம்மாவை தான் கூப்பிட வேண்டும். அடிமை பெண்ணிலே ஒரு பட பாடல் இருக்கின்றது, ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு பாடும் பாடல்.
10: ஐயா, இரண்டு பாடல் இருக்குது ஐயா.
1: இரண்டு பாடல் தர வேண்டும், இரண்டு பாடல் தர வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள்.
10: இரண்டு பாடல் வந்து நான் மீண்டும் வருகிறேன் ஐயா. பழைய பாடல் லாபம் இல்லை.
1: சரி, மீண்டும் பாருங்கள். இரண்டு பாடல் நிறுவனத்துக்கு இரண்டு பாடல் தர வேண்டும். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
10: நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே வணக்கம் ஆனந்தன், இரண்டு பாடல்கள் தர இருக்கின்றீர்கள். ஓ ஓ, ஆனந்தனுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ஆனந்தன், உங்கள் இணைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. மீண்டும் அழையுங்கள் ஆனந்தன். ஆனந்தன் மீண்டும் அழையுங்க. வணக்கம், வணக்கம் ஆனந்தன்.
11: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: இரண்டு பாடல் தர வேண்டும், பாருங்கள் இரண்டு பாடல்களை.
11: காலையில் எழுந்து காப்பி கொடுத்த அந்த பாடல் ஒண்ணு
1: சேர்த்துங்க.
11: காலை எழுந்து காப்பி குடித்து அப்படின்னு வருங்க, நல்ல பாடல்.
1: காலையில் எழுந்து காப்பி கொடுத்து அங்காலே எப்படி இருக்கும் அது?
11: காவேரிக்கு பிறந்த நாள்.
1: காலையில் எழுந்து காப்பி குடிச்சு காவேரிக்கு பிறந்த நாளா? எழுந்து காப்பி குடித்து. சரி, அடுத்த பாடல்.
11: அடுத்த பாடல் வந்து காலையில் கேட்டது கோவில் மணி, அந்த பாடல்
1: சிறப்பான பாடல். கெட்டி காரன் ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். காலையில் கேட்டது கோவில், ஞாபகத்தை உண்டு. எத்தனையோ பாடல்கள் தெரியும், ஆனா உடனே வருவதில்லை என்று சொல்வது சரியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து ஐந்து பாடலை வேறு பதத்துக்கு தரலாம். சரியா? நல்லது ஆனந்தன், நல்லது ஆனந்தன், நல்லது, நல்லது. இப்பொழுது செல்வகுமார் மீண்டும் இரண்டாவது தடவையாக இருந்தார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
12: வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடல் எதற்கு என்றால், நீங்கள் காற்று என்ற பதத்துக்கு இந்த பாடல் தர வேண்டும். காற்று,
12: காற்று.
8: காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த படம் தான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாடி காட்டினீர்கள், நன்று. காற்று வாங்க போனேன். சரி, அடுத்த பாடல்.
8: காற்றினிலே வரும் கீதம். அந்த பாடல் தான்.
1: காற்றினிலே வரும் கீதம் கட்டிக்காரன். அடுத்த பாடலே தாருங்கள். மூன்றாவதாக
8: காற்று சென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம். அந்த பாடல்
1: தான். நல்லது. காற்றுக்கென்ன வேலி. அடுத்த காற்று. பாசமலர்ல ஒரு பாடல் இருக்க வேணும் நினைக்கிறேன்.
8: பாசமலர்லயாப்பா
1: அது ஒரு பாட்டு இருக்கு, கண்ணம்மாண்டு வரும். இது ஒரு பாரதி ஏற்ற பாடல். அந்த பாடல்
8: காக்கை சிறை.
1: அது காக்கை. இது வந்து இப்ப காற்றோடு சேர்ந்து வெளியிடை என்று வரும்.
8: காற்று இடைவேளி கண்ணம்மா.
1: அப்படி வராது அந்த பாடல்.
8: காற்று இடைவேளி
1: இல்ல, காற்று இடைவெளி என்று வராது அந்த பாடல்.
8: வரும் சரியா தெரியலப்பா.
1: மொழி திரைப்படம்.
8: காதலையை காதலை எண்ணி தவிக்கின்றேன்.
1: காற்றுக்கு அடுத்தது என்ன பதம்?
8: அதுதான் என்ன?
1: கண்ணம்மாவ சேர்த்து வரும். காற்றுக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையிலே ஒரு வரி இருக்கின்றது. இடையிலே இருக்கின்றது.
8: காற்று இடைவெளி கண்ணம்மா.
1: காற்று இடைவெளி கண்ணம்மா. காற்று இடைவெளி உந்தன்
8: காதலை.
1: சரி, அடுத்த பாடல் இருக்கும்.
8: அடுத்து நாலு பாட்டு வந்துச்சு.
1: மொழியிலே ஒரு பாடல் இருக்கின்றது.
8: காற்று.
1: சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ரிதம் திரைப்பட்டு
8: வாங்க போனி.
1: அது சொல்லிட்டேன் முதல் பாடல். அதுதான் சொல்லிருக்கேன்.
8: எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்க வந்தா தான்ப்பா பாட்டு தெரிய மாட்டேன்.
1: அப்படியா?
8: எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்கும் போது பாட்டெல்லாம் நிறைய வருது. ஒரு பாட்டு எங்க
1: எங்க கூறுங்க. ஒரு பாடல் இருக்கிறது. மொழி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. ஒன்பது பாடலை தந்துவிட்டீர்கள். இரண்டாவது தரத்தில் வந்து ஒரு பாடல் தந்தா பத்து பாடல்.
8: ஒரு பாடல் போய் போயிட்டு வந்து சொல்லட்டுமாங்கப்பா.
1: அந்த ஒரு பாடல் போய் வந்ததுல போற போய் வாருங்கள். உங்கள் நேரம் இது. முடிவதற்குள் வந்தால் சரி. இனிமையான ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த பதமும் நல்லது ஒரு பதத்தோட வருகின்றது. யார் வந்து சொல்ல போகிறார்? பல பாடல்கள் அந்த பதத்துக்கு எடுக்கலாம். மஞ்சுளா அணைத்திருந்தீர்கள். எங்கே மஞ்சுளா? உங்களுடைய அழைப்பை மீண்டும் தாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 8 தடவை அழைப்புகள் வந்துவிட்டது. பாடல்கள் குறையிலேயும் இருக்கின்றது. அலி அவர்களோடு இன்னும் இரண்டு பாடல்கள் தர வேண்டும். செல்வகுமார் ஒரு பாடல் தர வேண்டும். மற்றவர்கள் ஓடி வரலாம். அந்த இரண்டாவது தடவையும் கேட்கலாம். பாடல்களை ஓடி வந்து கேளுங்கள். யார் வர போகின்றீர்கள்? எங்கே? இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. அலி வந்துவிட்டார். எங்கே அலி? கொண்டு வாருங்கள். நீங்க இரண்டு பாடல் தர வேண்டும்.
9: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கொண்டு வாருங்கள் ராகவேந்தர்.
9: அம்மா சும்மா இல்லடா. அந்த பாடல் ஒண்ணுயா?
1: நல்லது. அம்மா சும்மா இல்லடா. நல்லது. அடுத்த பாடல். ஒரு
9: அம்மா
1: அம்மாண்ட பாடல் உங்களுக்கு வலைத்தளம் உதவி செய்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடலை இரண்டாவது முறை தந்து மொத்தம் 10 பாடலை தந்த கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். பாடல்கள் போட்டி முடிந்தே பாருங்கள். நேரலை பாடல் கேட்பதற்கு நீங்கள் வரலாம். கெட்டுக்காரன் வாழ்த்துக்கள். அங்கே மீண்டும் அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
12: ஒரே மழைப்பா.
1: அந்த மழை பெய்யுறதா இப்பொழுது? ஐயோ, பெரிய மழையா சிறிய மழையா?
12: பெரிய மழைதான் பெய்யுதுப்பா.
1: வெளியே போக முடியாது. இது இப்பொழுது இன்றைய நிலை உங்கள் விவசாயத்துக்கு உகந்ததா இல்லையா?
12: எங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா, நெல் எல்லாம் ஏத்திட்டு.
1: அப்ப பரவாயில்ல. வேலாம்
12: பன்னெண்டு மூட்டைதான் நஞ்சிச்சு, அதை ஆற வச்சு மறுபடியும் ரெண்டாவது ஏத்தின்னு
1: போயிட்டாங்க. ஓ, கட்டிக்காரங்க, வாழ்த்துக்கள். சிறப்பு. ஆகவே இந்த மலை உங்களுக்கு பாதகம் இல்லை, நல்லது. அப்ப உங்களுக்கு வந்த பதம் இப்பொழுது மகளே மஞ்சுளா, நதி என்ற பதம். நதி அதுலயே இந்த
12: உங்களாண்டு
1: வரும்போது மறந்து பாடல் எல்லாம். ஐயோ, சரி, ஒரு மூச்சு விட்டு நிற மூச்சு விட்டு விட்டு பாடலை தாருங்க. இந்த பாடல்கள்
12: சொல்றேன். நதியோரம் நாணல் ஒன்று, அந்த பாட்டு
1: நான் நினைக்க கூறுகிறீர்கள் அந்த பாடலை. நதியோரம் நாணல் ஒன்று, சரி. அடுத்த பாடல்.
12: நதிக்கரையோரத்து நாணல்களே.
1: நதிக்கரையோரத்து நாணல்களே. கெட்டிக்காரை உடனே தந்தார் இரண்டாவது பாடலையும் கொண்டு வாருங்கள். சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று என்னம்மா?
12: நதியா நதியா நைல் நதியான்னு
1: சொல்ல மாட்டா. நதியா நதியா நைல் நதியா, நல்லதானே. நதியா அது நதியாவையும் கேட்கின்றது, நதியா என்றும் கேட்கின்றது, நல்லது. நதியா நதியா நைல் நதியா, நல்லது. ஓ, அடுத்தது. நதியே நதியே காதல் நதியே, நல்ல பாடல். அடுத்த பாடல்.
12: வந்து சொல்றேன்.
1: அப்படியா? நதி இன்னும் நதி இல்லையா உங்க இடத்துல?
12: கேட்கும் போது ஞாபகம் வருதுப்பா, நேரலை வரும்போது நடந்துருப்பா.
1: ஞாபகம் வருது இல்லையா? நதி. இப்ப நீங்கள் தந்தது நதியோரம் நாணல் என்று. அடுத்தது நதிக்கரையோரத்து நாணல்களே. நதியா நதியா நைல் நதியா, மற்றது நதியே நதியே காதல் நதியேன்னு தந்தீர்கள். இன்னும் ஒரு நதி உங்களிடம் இருக்க வேண்டுமே இப்பொழுது. டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அதை சேர்த்து வெள்ளம் என்று ஒரு பாடல் வருகின்றது.
12: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு.
1: கெட்டிக்காரி கெட்டிக்காரி, சிறப்பான பாடல். நதியினில் வெள்ளம், வாழ்த்துக்கிழமை. ஐந்து பாடல் கெட்டிக்காரி தந்து விட்டீர்கள். நீங்கள் மீண்டும் வந்து ஒரு ஒரு பாடத்துக்கு ஐந்து பாடல் தரலாம், நேரம் இருக்கின்றது. நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த உறவு யாரா இருக்கிறார்? ஆனந்தன் அடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை. ரேவதி, உங்களுடைய இரண்டாவது தெரிவுக்கு வந்தீர்களா? வரவில்லை என்று எண்ணுகிறேன். வர வேண்டும் காற்றலைக்கு. இப்பொழுது யார் வரப்போ? எல்லோரும் சரியாக தந்திருக்கின்றார்கள். செல்வகுமார் ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
13: நீ சாதவமம் மம கம க கம கமனி பகாரீசனி.
14: வாஜர் ரெடி, 1 2 3 4.
13: சப்தஸ்வர தேவி உணரு, இனி என்னி வரதான அருளு. நீ அழகில்
1: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். இது ஒளிபரப்பப்படுவது கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் பாடல். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம். பதம் ஒன்று கொடுத்தால் ஐந்து பாடலை மனமலமென்று தருகின்ற அன்பு உறவுகள் விவேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் கனடாவில் 1:07 நண்பகல், உங்களுக்கு நேரம் 10:31. எங்கே ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள் பாடல்களை. அடுத்த நேயர் யாராகவா இருக்கலாம், அவருக்கும் ஒரு நல்ல பதம். எல்லாம் நல்ல பதங்கள் தான் இருக்கின்றது. ஆஹா, இனிமையான ஒரு படம். பதம் கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். ஓடி வந்து பெற்றுக் கொண்டு அதற்கான பாடலை தாருங்கள். அட்டவணை போட்டிருக்கின்றது, அட்டவணை படித்தான் தரப்போகின்ற. அடுத்த அழைப்பு 10வது அழைப்பில் வர இருக்கின்றீர்கள். எங்கே 10வது அழைப்பில் யார் வருகின்றார், என்ன பாடலை தரப்போகின்றார், அவருக்கான பதம் என்பது என்ன என்பதை அந்த கதம்பத்தில் இணைந்தால் தானே தெரியும். நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன், வணக்கம்
15: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
15: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும்
1: இருக்கிறேன். நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன், வருக வருக வந்து வரவேற்றோம்
15: உங்களை.
1: இந்த வாரம் நீங்கள் பாட்டு பதத்தை விட்டு விட்டீர்கள். மீண்டும் அவர் உங்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் கோப்பையை. அடுத்த வாரம் உங்களுக்கு நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களையும் கிடைக்கிறேன். அதுக்கு நேரம் காலங்களும் போயிட்டு நல்லது. இப்பொழுது நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது நாகப்பன். இங்கே உங்களுக்கு கிடைத்த பதம் குயில். குயில் என்ற பதத்தில் ஐந்து பாடல்கள்.
15: முதல் பாடல் ஐயா, குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே யாரக்கா.
1: யா குயிலே குயிலே குயிலக்கா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
15: இரண்டாவது பாடல், குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே.
1: ஆஹா, குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள். அந்த குயில் பற்றி வந்த பாட்டு சவாரி எடுத்தாலே பாடல்கள் வந்துவிடுமே.
15: மூன்றாவது பாடல், குயில் பாட்டு ஓ வந்தது இல்லமானே.
1: எனக்கு இந்த பாட்டுல குயில் பாட்டு ஓ என்ன அந்த எழுத்து, அதான் எனக்கு பிடித்தது. குயில் பாட்டு ஓ வந்தது என்னமானே. ஆமா, நான்காவது மூன்றாவது பாடலை தந்தீர்கள், சிறப்பாக இருக்கின்றது. நான்காவது பதிலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
15: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன.
1: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன. வாழ்த்துக்கள். அடுத்தது
15: ஐந்தாவது பாடல், குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும்.
1: கட்டிக்காரன் குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும். அருமையாக ஐந்து பாடலை தந்தார். குறைந்த நேரத்துக்குள்ளே ஐந்து பாடலை மனமலாண்டு தந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன் உங்களுக்கு. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தலைவர் வந்து இன்னும் ஒரு ஐந்து பாடல் தரலாம் காற்றலைக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி சொல்லெடுத்து பாடுவோம். இது ஒரு பாடலை பாடியிருந்தார், இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பங்கு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் சந்திப்போமா?
15: மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
1: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது. வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
15: நன்றி.
1: இது நாகப்பன் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் வந்து பெண்களோடு நீண்ட நேரத்தை கழித்து செல்லும் ஒரு நல்ல அன்பு உறவு அவர் இப்பொழுதுதான் தேறி வருகின்றார். நீங்கள் வருவார் வருவார் இறைவன் அதுக்கு வழி விடுவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றனர்? ஓடி வாருங்கள், அழைத்தீர்கள்.

0: இந்த பாடல் மொழியல் தமிழ் வானொலியை கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல். நீங்கள் அந்த பாடலை ஊடறுத்து வரலாம், அடுத்த பாடலை தரலாம். வந்துவிட்டார் அன்பும் நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் பாடல் ஐந்தை தந்தவர்கள் அடுத்த பாடலை தர வந்திருக்கார். எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தன்?
1: ஒரு முறை முதல் ஐந்து பாடல் கொடுத்துட்டு திரும்ப வருவது ரொம்ப பறவை பறந்து
0: இருக்கு. சரி, அப்ப இப்ப இருந்து பறந்து வந்த உங்களுக்கு, அவளோடு வந்த உங்களுக்கு என்ன பதத்தை தருவோம்? யார் என்ற பதம் தருகின்றேன். கொண்டு வாருங்கள் யார் என்ற பதத்துக்கான பாடலை.
1: யார் யார் யார் அவள் யாரோ, அந்த பாடல்.
0: யார் யார் யார் அவள்
1: நீ.
0: அடுத்த பாடல்
1: யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்தை யாரோ.
0: சிறப்பு. இங்கே அடுத்த பாடல் ஆனந்தன் பாருங்கள்.
1: யார் தருவார் இந்த அரியாசனம்,
0: யார் தருவார் இந்த அரியாசனம். நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் மூன்று பாடல்கள் தந்துவிட்டீர்கள். நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். ஞாபக சக்தியை மீட்டி பாருங்கள். உங்கள் பொக்கிசத்தில் இருக்கின்றது பல பாடல். அப்படியே பின்னாலே தலையில் தட்டு தட்டுங்கள், குவிந்து கொண்டு வரும் பாடல்.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
0: யாதும் ஊரே என்றுதான் வரும் இந்த பாடல். யாதும் என்றுதான் வரும் எல்லாம் என்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரும். சிறப்பான ஒரு பாடல். யார் அந்த நிலவு, நல்ல பாடல். ஐந்தாவது பாடல். ஒரு பாடல் தானே
1: இன்னும். யார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யாரடி வந்தார், யாருக்கு யார் சொந்தம் என்பது, யார் போய் சொல்லுவார், இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. யாருக்கு யார் என்பதிலே யார் நீ என்பது எல்லாம் இருக்கின்றது. நல்ல பதம் உங்களுக்கு கிடைத்த பதம் ஆனந்தன், வாழ்த்துக்கள். பத்து பாடல்களை இன்று தந்து ஞாபகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்கள். சிறப்பாக பத்து பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நல்லதே மீண்டும்
1: சந்திக்கலாம்.
0: எல்லாரும் சிறப்பாக அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள், ஞாபகத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், முன்கூட்டியே தெரிந்தால் உடனே வந்து குறிப்பிடுவார்கள். அவருக்கு உடனே எல்லா கோர்க்கின்றோம் இல்லையா?
1: பாட்டு சவாரியில் அனுப்புற மாரி
0: சிறப்பு. சரி, அடுத்த உறவை அழைப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஆனந்தன். செல்வகுமார் வந்துவிட்டார், அவர் ஒரு பாடல் தர இருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார், கொண்டு வந்தீர்களா அந்த பாடலை? காற்று என்பது ஒரு பாடல்.
2: ஒரு பாடல் ஒன்னு கொடுக்கணும்.
0: ஆமா,
2: அந்த பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொன்னேன், அந்த பாடல் தான்.
0: காற்றுக்கு தூது விட்டு, நல்ல பாடல். இது முதல் வராமல் விட்டு விட்டது, இப்பொழுது வந்து விட்டது. சரியா, மற்றவர்கள் கொடுக்கும் பதத்துக்கு உடனே உங்கள் பாடல்கள் வருகின்றது, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு பாடல் வரும்போதுதான் தடுமாறுகிறது இல்லையா? கெட்டிக்காரன் உங்கள் கதை என்று சொல்லெடுத்து பாடுவது நிகழ்விலே பத்து பாடல்களை தந்திருக்கின்றார் செல்வகுமார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது 155 பாடல்களை கண்டுவிட்டோம். 55 பாடல்களில் 10 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள், 5 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றார்? வர வேண்டும், பல உறவுகள் வருவார்கள். இங்கே அவர்களை காணவில்லை. இப்பொழுது நேரம் 10:45. கனடாவில் நேரம் 1:15. இங்கே ஓடி வாருங்கள். 10:45. பெற வேண்டியவர்கள் இந்த வரை இருக்கின்றார்கள், பலர் வரை இருக்கின்றார்கள். 14, 18, 19, 20, 21 அழைப்போடு வருவது முன்பு நிகழ்ச்சிகள். இப்பொழுது நீங்கள் 11 அழைப்போட நின்று விட்டோம். இந்த 11 அழைப்பிலும் இருவர் மூவர் மூன்று பாடலை, 10 பாடலையும் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை தர ஆயத்தமாக எழுதுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். எனவே ரேவதி மீண்டும் பெறுகின்றேன் என்றால் ரேவதியே காணவில்லை. இன்னும் ஒரு 5 பாடல் தருவாரி அவர். அவர் 10, 15 பாடல்கள் தரக்கூடியவர். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கதம்பம். கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம்.

இருமை இருமை இருமையான பாடல் காற்றலே கடந்து சென்றது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு எங்கே அன்பு உறவுகளை காணவில்லை ஓடி வாருங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே ஐந்து சொற்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். இப்பொழுது அடுத்த பதம் நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் கொண்டு வரப்போகின்றார்களோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் காட்டுறீங்க? சியாமலா வருகிறேன் சொன்னீர்கள், மஞ்சுளா வருகிறேன் சொன்னீர்கள், ரேவதி வருகிறேன் சொன்னீர்கள், ஒவ்வொருவரும் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. இப்பொழுது அலி, செல்வகுமார் இருவரும், ஆனந்தன் மூவரும் வந்து ஐந்து பாடல்களை மேலும் தந்து விட்டார்கள். எங்கு உங்களுடைய பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
1: எங்க தெரியாது, நம்ம லவ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா?

0: இனிமையான ஒரு பாடல் முழுமையாக கேட்கும் முறை பொறுமையோடு இருந்தோம் என்பவர்களை பொறுமையோடு இருந்து அந்த முழுமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தது முன்னிலை தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. கதம்பத்திலே இப்படி ஒரு இடைவேளை எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே அன்பு நீ நெஞ்சங்கள் வந்து பாடல்களை தந்தார்கள். இனிமையான பாடல்கள் ஐந்து ஐந்து பாடல்களை ஒவ்வொருத்தரும் தந்தீர்கள். எனியோர் வரவில்லை, ஒரு இரண்டு பாடலையும் தந்தீர்கள். மூன்றாவது தடவை வர முடியாது என்பது தெரியும். இரண்டு பாடல்களை தர வேண்டும் என்பது மற்ற உறவுகள் வரையின்றே நின்றார்கள். அவர்களையும் காணவில்லை. அவர்களுக்கு வலைத்தளம் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை சந்தர்ப்பம் சரியில்லாமல் இருக்கலாம், அதிலே காரியமில்லை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:54 ஆகிவிட்டது, எங்களுக்கு 1:25. அதனால் போட்டியை நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தந்த 11 அழைப்புகளிலேயும் வந்தவர்கள் 8 பேரும் நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். வாருங்கள் காற்றலைக்கு. இதிலே வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் ஓடி வாருங்கள். உங்களுடைய சொல்லெடுத்து பாடுவோம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு பாடல் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தேன். யாரும் வரவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு ஊடகத்தோடு இணைந்திருக்கலாம், அல்லது நண்பர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அவர்கள் இப்பொழுது 10:55 குடும்ப கவனங்களிலே இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இங்கிதமான இந்த நல்ல வேளை கட்டு உறவுகள் வந்து பாடலை தந்தீர்கள். நீங்கள் வந்து பாடலை கேட்கலாம். வணக்கம் தேவதி, இப்பொழுது பாடலை கேட்க வந்தீர்களா? நிறுத்திவிட்டோம் போட்டியை. நலம் ஓட்டு முடிஞ்சு நல்லது. முடியத்தானே வேண்டும் அம்மா, நான் மட்டும் பாடலை போட்டு பேசிக் கொண்டிருக்க முடியாதானே. இப்ப பாடலை கேட்போம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் என்று கேட்கலாம். நீங்கள் பாடலை வந்து பாருங்க. அல்லது நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கூட வந்தீர்களா? இல்லை பாட்டு கூட வந்தீர்களா? நிகழ்ச்சிகள் இருந்து நான் மீண்டும் மீண்டும் அழைத்திருந்தேன் பல தடவை. நீண்ட நேரம் யாரும் வரவில்லை. அப்ப இரண்டாவது தடவை தான் நீங்கள் வருகின்ற காரியமில்லை. இப்பொழுது என்ன பாடலை தருவோம் பிரகதி உங்களுக்கு?
1: அப்பா மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை, அந்த பாடல் வேணும்பா.
0: மாலை இளம் மாலை நல்ல பாடல்.
1: இளம் மனது, இளம் மனது.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதா?
1: ஆமா ஆமாப்பா.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது, அப்படித்தான்.
1: ஆசை ஊட்டியது. ஆமாப்பா ஆமாப்பா.
0: ஆசை நல்லதம்மா. என்ன திரைப்படுத்து அந்த பாடல் தெரியுமா?
1: திரைப்படம் வந்து என்ன பார்த்து
0: சொல்றப்பா,
1: நீங்க மாலைன்னு சொன்ன உடனே நான் மாலைன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த பாடல் ஞாபகம் வந்தது.
0: மாலை மாலை இளம் மனதில்,
1: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை, அந்த மாதிரி வரும்.
0: வாழ்த்துக்கள். நல்ல பாடல் உங்களுக்கு
1: நினைக்கிறேன்.
0: நல்லதம்மா, அந்த பாடலை தருகிறேன் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்து விட்டார், கொண்டுவார்கள். என்ன பாடல் மஞ்சுளா உங்களுக்கு தேவை?
2: நீங்களே சொல்லுங்கப்பா. தெரியல,
0: அது முடிந்து விட்டது. நீண்ட நேர இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் இப்பொழுது பாடலை தரலாம். உங்களுக்கு பாடல் தருகின்றேன். நிறைவேற்று வந்து விட்டதம்மா. ஏனென்றால் 8 நேயர்கள் வந்தீர்கள், 11 அழைப்புகள் வந்தது. அதன் பின்பு யாரும் வரவில்லை. பாடல் முற்றாக ஓடி, ரெண்டு பாடல்கள் முற்றாக ஓடி முடிந்தது. யாரும் வரவில்லை. அதனால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது பாடல்கள் விரும்பி கேட்க, இதில் பங்கு பற்றியவர்கள் மட்டும் பாடல்களை கேட்கலாம். கொண்டு வாருங்கள்.
2: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு, அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேண்டுமா? சரி, நதியினில் வெள்ளம் கரையினில் என்ற பாடல். நதியினில் வெள்ளம் என்ற பாடலை உங்களுக்கு தருகின்றேன். காற்றலையில் கேட்டுமாலும் தரலாம். அடுத்து மூன்றாவதாக யார் வரப்போகின்றீர்கள்? இதில் பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான பாடல்கள் காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜராஜனா?
3: ஆமாங்க ஐயா, தர்மபுரியில்.
0: நல்லது. நாங்கள் வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் வந்தோம். நீண்ட நேரம் இருந்து முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. இப்போது வந்து இணைந்தவர்கள் பாடல்களை கேட்கின்றார்கள். நீங்கள் வந்தது சரி, எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 11 அழைப்புகள் பாடலை கேட்டு இரண்டு பாடல்கள் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தோம். அப்ப நீண்ட நேரம் காத்திருக்க முடியாதுன்னு நன்றி ராஜராஜ்.
3: நன்றி
0: நன்றி. எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக்.

0: பாரூக் பாரூக்கை காணவில்லை. பாரூக் ஓடி வாருங்கள், என்ன பாடல் வேண்டும் பாரூக்? இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. நீண்ட நேரம் வந்து 11 அழைப்புகளை கேட்டு பாடல்களை பதிந்து விட்டோம். 55 பாடலுக்கு மேல் வந்து விட்டது எங்களுக்கு. அதைத் தொடர்ந்து இரண்டு பாடல்களை நான் ஒளிபரப்பும் போது, இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பும் போதே காற்றலை வெற்றிடமாக இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் பாடல்களை தந்து கொண்டிருப்பது அழகல்ல. போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து போட்டியில் பங்கு பற்றியவர்களுக்கான பாடல் கேட்கும் நேரம் இப்பொழுது. இங்கே வந்து தாருங்கள் பாடலை. நேரம் 11 மணியை தொடங்குகின்றது. பாரூக் நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். வேறு யார் பாடலை கேட்க விரும்ப? செல்வகுமார், ஆனந்தன் வந்து பாடலை தாருங்கள். எனவே பாரூக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். கட்டிக்காரன் 5 பாடலை தந்தீர்கள்.
1: என்ன
0: பாடல்?
1: அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய்.
0: ஓ, அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய். நல்லதொரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அசைந்தாடும் தென்றலே அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அசைந்தாடும் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாவுக்கு
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் 11 மணி, இரவு 11 மணி ஆகிவிட்டது. கனடா உங்களுடைய பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் அந்த உறவுகள் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றார்கள். 5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்து மகிழ்வாக சிறப்பித்திருந்த வேளையிலே நீண்ட நேரமாக வராத பிரசன்னமாகாதபடியால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். வந்து பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா, எல்லோரும் பேரலாம் வந்து பாடலை தர வேண்டும். ரேவதி கேட்டுவிட்டார், ஆனந்தன் பாடல் தரவில்லை. இன்னும் முகமது அலி பாடல் தர வேண்டும். பாரூக் தந்துவிட்டார், சியாமலா இன்னும் வரவில்லை. செல்வகுமார் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இருக்கலாம், காரியமில்லை. நாகப்பன், நீங்களும் வந்து பாடலை தரலாம். நீங்களும் வந்து காற்றலை சிறப்பித்தீர்கள். இப்பொழுது முதலாவது பாடலாக ஒரு பாடலை ரேவதி கேட்டிருந்தார் அல்லவா, அவர் பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது. அவர் கேட்ட பாடல் மாலை இளவயது என்ற ஒரு பாடல். மாலை மனதில் என்று கேட்ட பாடல், அந்த பாடலை தேடுகின்றேன். மற்றவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். ஏன் ஆனந்தன் வந்துவிட்டார்? ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம்.
2: வணக்கம். அருமையா
0: சிறப்பாக இயங்கியது. இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே, ஒருவருக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாதுதானே.
2: நல்லவர்கள்
0: நல்லவர்களுக்கு எல்லாம் சாட்சிகள். ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல். அது மனச்சாட்சி என்ற ஒன்று வேணும் தானே இல்லையா? நல்லவர்க்கெல்லாம்
2: மனிதன் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அது மாறுபடாம இருந்தா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். நல்லது நல்லது. உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த நீ நெஞ்சம் நாகப்பன் அழைத்திருந்தால் அவர் வரும். அதான் நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள். எங்களுடைய மனச்சாட்சியா நாங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய. நான் செய்வது சரியா, நான் சொல்வது சரியா, நான் நடந்து கொள்வது சரியா என்று நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனச்சாட்சியிலே தான் எல்லோரும் நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான பாடலை தந்திருக்கிறீங்க. உங்கள் பாடல் நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பு. அடுத்த உறவு ரேவதி அழைக்கின்றீர்கள், என்ன காரணம்? வாருங்கள் ரேவதி, அழைப்புக்கு வர வேண்டும். அழைத்தீர்கள், நீங்கள் பாடல் தந்துவிட்டீர்கள். உங்கள் பாடல் விரைவில் வர இருக்கின்றது. மாலை இள மனதில் என்ற பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் திரைப்படத்தை சொல்ல வந்தீர்கள் போல் தெரிகின்றது. அந்த பாடல் வருகின்றது என்ன திரைப்படத்தில் என்றால், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல். அதை கூறத்தானே ரேவதியோடு வந்தீர்கள். வருகின்றது உங்கள் பாடல் காற்றலை. நாகப்பன் அழைத்திருந்தீர்கள், வருகின்றீர்களா? பாடலை திரட்டுமா என்று எண்ணுகின்றேன். முன்னிர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து பாடல்களை பதிவிட்டு சென்றவர்கள் ஒவ்வொரு பதம் கொடுத்த போது அந்த பதத்துக்காக 5 பாடல், 10 பாடல் என்று தந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்ப பாடல் கேட்கும் படலத்தில் இருக்கின்றேன். முதலாவது பாடலை ரேவதி தந்திருந்தார், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்து பாடல். கேட்போமா அவர் பாடலை? பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாகப்பன் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம். நாகப்பன் போட்டியிலே பங்கு பெற்றியவர். நாகப்பன் வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். என்ன பாடல் தரப்போகிறீர்கள் ஐயா?
1: படம் சரியா தெரியல, தியாகமா தீபமான்னு தெரியல. பாடல் வந்து தேன்மல்லி பூவே.
0: ஓ, தேன்மல்லி பூவே. நல்லது. பாடல் வரும்போது படமும் வரும் உங்களோடு சேர்ந்து. தேன்மல்லி பூவே என்ற அருமையான பாடல், தேன்மல்லி பூவே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதை விட ஐந்து பாடல்களையும் தந்து மகளை வைத்தீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்புகள். உங்கள் பாடலை காட்டலையில் கேட்டு மகிழ்வோம்.
1: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த மீராம் அவர்களுக்கும் நீதி படித்து நடத்திய ஐயா உங்களுக்கும் வணக்கம், நன்றியும் குறிப்பிடுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா, உங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது யாராக இருக்கு? இந்த பாடலை தருகின்றேன். மாலை உள்ள மனதில் என்று ஆரம்பிக்கும் ரேவதி உங்களுடைய பாடல்.

இனிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்தது எங்கள் அன்பு மகள் ரேவதி. நீங்கள் கேட்ட பாடலாக அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடலை கேட்டதோடு அல்லாமல் ஐந்து பாடல்களை சிறப்பாக தந்தீர்கள் எங்களுக்கு. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு அதிலே மாலை என்ற பதத்துக்கு வந்த பாடல் அதிலே பெருத்த பாடாக இருக்கக்கூடியதா ஒரு பாடலை தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வந்து அன்பு மகள் மஞ்சுளா வந்திருந்தார். மஞ்சுளா வந்து இணைந்து பாடல்களை தந்தபோது ஐந்து பாடல்களை தந்திருந்தார். நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் ஐந்து பதத்துக்கு தந்த பாடலிலே இப்பொழுது அவர் கேட்கின்றார். தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து நதியினில் வெள்ளம் என்ற அருமையான பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது கதம்பத்திலே. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே.

0: இனிமையான மனச்சாட்சிக்குரிய ஒரு பாடலுடைய கேட்டு மகிழ்ந்தோம். நதியினில் வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். மஞ்சுளா, உங்களுக்காக வந்த வேளையில் இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:12, எங்களுக்கு 1:43. முகமது அலி அவர்கள் பாடல் கேட்பதற்காக ஓடி வந்தார். அவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் பாடலை பதிவு செய்யலாம். நீங்கள் இறுதி வரை காற்றில் இருந்தீர்கள், 10 பாடலை தந்தீர்கள், நீங்கள் வரலாம் என கூறிக்கொள்கின்றேன். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அடுத்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் அழைப்பு இணைக்கப்படும் என்று கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தந்திருப்பவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் நாச்சியார் கோயில் மன்னிக்க வேண்டும். அவர் வந்து வளைகுடாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார், அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயா என்ற பாடல். அந்த பாடல் அவருக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளையிலே முகமது அலி, நீங்கள் பாடலை கேட்க வந்தீர்கள், நீங்கள் வரலாம் தானே, வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவர் பாடலை தெரிவு செய்கின்றேன். அசைந்தாடும் தென்றலே என்ற பாடலை தந்திருந்தார், இனிமையான பாடல். அது மட்டுமில்லாமல் இன்று நேரத்திலே எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். அதே போன்று இப்பொழுது நல்ல பாடலை சொல்லெடுத்து பாடுவார் நிகழ்ச்சியில் வந்து பாடலை தந்து 5 பாடல் 10 பாடல் என்று தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வருகின்றது, அசைந்தாடும் தண்டலே. தாக்கி பின்தாரம் திரைப்படுத்து பாடல், பழைய திரைப்படமானாலும் இனிமையான ஒரு காதல் ஊடல் பாடலாக வருகின்றது. வணக்கம் முகமது அலி அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் முகமது பேசுறேன்.
0: வணக்கம் நாகூர் முகமது அலி அவர்களே, என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐயா, எனக்கு எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அந்த பாடல் ஐயா.
0: நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்கின்றீர்கள், உங்களுக்காக காட்டலை வரும். 10 பாடலே தந்திருந்தீர்கள், 2 தடவை வந்து இல்லையா?
1: கண்டிப்பா. ஆமாங்க ஐயா.
0: எப்படி உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தது 10 பாடல் பார்த்தீர்களா? பதத்தை தந்தவுடன் பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், கட்டிக்காரன் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகவேந்தர்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: இன்னும் 10 பாடல் தர முடியும் உங்களால் என்று எண்ணுகின்றேன், அடுத்த வாரம் பார்ப்போம் சரியா? அன்பு அலி அவர்களே, உங்கள் பாடலை தருகின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், இனிமையான பாடல் கேட்போமா? அசைந்தாடும் தென்றல்.
1: நன்றி நன்றி.

பொன்னான அந்த பாடல் பன்முக கலைஞர் எங்களுடைய பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலே நடிப்பிலே தோன்றிய அந்த பாடல் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த எங்களுடைய பாரப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து சிறப்பித்து நல்ல பாடல்களை தந்தீர்கள் நீங்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள். 10 பாடலை தந்தவர். அவர் கேட்கின்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு தியாகம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் அவர் கேட்கும் நிலையில நாங்களும் எங்களுடைய நல்ல மனச்சாட்சியை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் செய்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம் என்று இன்னும் ஒரு வகை உண்டு. அந்த வகையிலே எதை எப்போது செய்தாலும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. மனச்சாட்சியை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இந்த செயலையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று மனச்சாட்சிக்கு இடமே இல்லை இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்திலே. இப்பொழுது மனச்சாட்சிக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். கலியுகம் பிறந்துவிட்டதல்லவா, அதனால் மனச்சாட்சி என்பது மறைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும். மனச்சாட்சி உண்டென்றால் இன்று நாடு இந்த நிலைக்கு வரமாட்டாது. இந்த கொரோனாவும் வெளியே வரமாட்டேன். கொரோனா வந்த காலத்து கூட மனச்சாட்சி இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையை கை கொள்ளாமல் வெளியே செல்கின்றார்கள். தங்களுக்கும் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைகளும் எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையும் கையேற்று முன் நடப்பார்கள். நடந்தால் தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பார்கள். இந்த மனச்சாட்சி என்பது எல்லோருக்கும் தேவை. நல்லவருக்கு எல்லாம் 2 சாட்சி, அதில் முதலாவது மனச்சாட்சி, அதுக்கு பிறகுதான் தெய்வத்தின் சாட்சி வரும் என்ற பாடலை தருகின்றது. தியாகம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர் பாடலை தருவோமா கேட்போமா?

நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

இனிமையான அந்த பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அன்பு உறவுகளே, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அந்த இறுதியிலே சரணத்திலே ஒரு வரி வந்தது, தவறுக்கு துணிந்த மனிதன் கலங்குவதில்லையே என்பது கூட அல்லாமல், தவறையும் வானி மண்ணில் விழுந்ததில்லையே ஒன்று வந்திருக்கு. இப்ப தவறு செய்யவும் தவறுதலாகத்தான் செய்கிறான், ஆனால் அவன் திருந்திக் கொள்ள வேண்டும், அவன் மனச்சாட்சி அவனை உறுத்திக் கொள்ளும். ஆனால் வானம் தவறையும் கீழே விடுவதில்லை. அதே போன்று மனிதனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக மனச்சாட்சியை ஒறுத்து வெறுத்து எதையும் செய்யக்கூடாது. நாங்கள் செய்வது குடும்ப காரியத்தில் கூட, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், பிள்ளைகளை பராமரிப்பதில் கூட நாங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனச்சாட்சி என்பது இல்லாததால் தான் இந்த உலகம் இப்படி சிக்கல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை நாங்கள் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் ஐந்து பாடலை தந்தவர். அவர் இறுதியாக வந்து ஒரு பாடலை போட்டி முடிவிலே கலந்து கொண்டார், ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடலும் தியாகம் திரைப்படத்திற்குதான் வருகின்றது. தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் மீண்டும் அதே குரலில் கேட்க இருக்கின்றோம், ஆனால் இரு குரலாக வருகின்றது அந்த பாடல். கேட்போமா அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:25. 11:25 ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து வந்தவர்களுக்கு பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்கள் அன்பு நெஞ்சங்களின் வரவுகள் இருக்கின்றன. நான் வைத்து கூறிக்கொண்டிருக்க அவர் வாருங்கள் இவர் வாருங்கள் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்க கூடாது தானே. அவர்கள் வர முடிந்தால் வருவார்கள் என்ற அந்த மனச்சாட்சியோடு நான் நிறைவுக்கு நிகழ்ச்சியை நீடித்து வைக்காமல் நான் மட்டும் பாடல்களை திருப்பி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பும் நேரம் அல்ல இது. இது நேயர்களுடைய நேரம், அவரவரும் வந்து பங்கு பற்றி பாடல்களை கேட்கும் நேரம். அந்த வகையில் நாகப்பன் அவர்கள் எங்கள் கோவையிலிருந்து வந்து கேட்டிருந்தார். தியாகம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கின்றது, தேன் மல்லிப்பூவே.

வேளையில் ஒழித்த அந்த பாடல் தேன்மல்லி பூவை என்ற தியாகம் படத்திலிருந்து மீண்டும் ஒழித்தது அன்புறவுடைய முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும். கடம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பற்றியவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வந்து தங்கள் மனநிறைவான பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல் எங்கள் நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் ஒரு பாடலை எஜமான் திரைப்படத்திலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடல்.

எளிமையான அந்த பாடல், அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. முகமது அலி, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையை அலங்கரித்தது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே வந்து அலங்கரித்து சென்ற நீங்கள் 10 பாடலுக்கு தந்திருந்தீர்கள். இது சிறப்பான பாடல். இந்த பாடலையும் கேட்டு முன்போம். உங்களோடு இணைந்து நாங்கள் இது முன்னிறுத்தும் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11 மணி, இரவு நேரம் 11:35 எங்களுக்கு 2:05. இந்த வேளையில முன்னிறு தமிழ் வானொலி ஒரு பாடல், கதம்பம் நிகழ்வு என்றால் கலைஞர்கள் அதாவது வந்து மேயர்கள் உறவுகளும் தொகுப்பாளரும் இணைந்து சிறப்பிப்பது கதம்பம். கதம்பத்திலே வந்து கதம்பத்தை சிறப்பிக்க வைப்பது சிறக்க வைப்பது எங்கள் அன்புண்ணிய நெஞ்சங்கள். அந்த வகையில் நீங்கள் இன்று வந்து 11 அழைப்பை தந்து 55 பாடல்களை தந்து சிறக்க வைத்தீர்கள் அன்புண்ணிய நெஞ்சங்களை. வந்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வர முடியாதவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறேன். வந்தவர்கள் கூட திரும்பி வர நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பாடல்களை வந்து கேட்க வேண்டும், வந்து கேட்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2 நபர்கள் தான், 8 அன்பு உறவுகள் வந்து 9 பேர் வந்தவர்கள். அதிலே 6 பேர் பாடல்களை தந்தார்கள். மற்றவர்கள் பாடல் கேட்கக்கூட நேரமில்லாத பணியில் இருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் வந்து இணைந்து கொள்ள முடியாது இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை முன்னில் தமிழ் வானொலி காற்றலை தவளப்படுகின்றது. அந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது கதம்பத்திலே நீங்கள் கேட்டு முடிந்து தொகுப்பாளர் நானும் ஒரு பாடலை கேட்கத்தானே வேண்டும். வருகின்றது பாடல்.

0: எளிமையான அந்த பாடலும் திரிசூலம் என்ற திரைப்படத்து பாடல். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகத்தில் ஒலிபரப்பாகும். வியாழக்கிழமை 2021 8ஆம் மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை என்று கூறியிருந்தேன். இந்த வேளையிலே கதம்பம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு வருவது உண்டு. 21 அழைப்புகளுக்கு மேல் வருவது. இன்று 11 அழைப்பு தான் தந்தார்கள். மீண்டும் 2 முழுமையான பாடல் ஓடும் வரை நான் தாமதித்து இருந்தேன். நான் மட்டும் முன்னுவர் தமிழ் வானொலி ஊடாக பாடல்களை போட்டுக் கொண்டிருந்தேன். மனச்சாட்சியின்படி அது சரியில்லை. ஏனென்றால் இங்கே தினமும் கதம்பம் மீண்டு கொண்டு போகின்றது. 1 மணி 2 மணி வரையும் நின்றிருக்கணும். அதுவரையும் வரும் அடுத்த நிகழ்வுகளிலிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் பல தடைப்பட்டுக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய அன்பு உறவுகள் காலம் தாமதித்து வந்து இணைந்து கொண்டு நீட்டிக் கொண்டு போவதனாலும் பாடல்களை நீட்டிக் கொண்டு போவதனாலும் இதற்கு முன்பு வந்த கதம்பத்திலே பாடல்களை அவர்கள் பதிவிட்டு செல்வார்கள். அது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு காற்றலையிலே ஒலிபரப்பாகும். சேர்த்து விடுமுறை விருப்பத்திலே நேய நேரத்திலே போன்று கதம்பம் நேரலை பாடல்கள் என்று வருவது வழக்கம். அதை நாங்கள் நிறுத்தி ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது என்று இந்த கதம்பம் நிகழ்வு நேரத்துக்குள்ளேயே 12 மணி உங்களுடைய 12 மணிக்கு உள்ளேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்து விரும்பும் பாடல்களையும் தந்து முடிக்க வேண்டும். அதுதான் நியதி. அதுதான் முன்னுவர் தமிழ் வானொலியின் விதிமுறையாக இருந்தது. ஏனென்றால் 12 மணியிலிருந்து வேறு நிகழ்வுகள் வர காத்துக் கொண்டிருக்கின்றனதானே. அந்த நிகழ்வுகளை தருபவர்கள் எங்களுக்கு முறைப்பாடை செய்கின்றார்கள். பகல் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இரவு நேரம் ஆகிவிடும். 12 மணிக்கு இந்தியாவிலே உங்களுடைய தமிழகத்திலே நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் வேளைகளிலே அதனால் தூக்கத்தையும் குலைத்து மற்றவருடைய தூக்கத்தையும் கலைத்து நாங்கள் அதிலே மனச்சாட்சியை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் 12 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கு உள் முடித்துக் கொண்டோம். வந்து உதவிய அன்புமைய உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே ராஜராஜன் வந்து கொண்டார். அப்பொழுது நாங்கள் போட்டி முடிவுக்கு வந்து பாடல்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே பாடல்கள் கேட்கும் வேளையிலே தான் அவர் வந்தபடியால் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. அவர் உணர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் வந்தார். ஒரு சிலர்கள் வீட்டுக்கு வருவது தாமதமாகி வருவது உண்டு. வந்த பின்பு ஒரு தடவை வானொலியை கேட்போம் என்று வருவார்கள். நல்ல விடயம் அந்த விடயம் எங்களோடு கலந்து கொண்டு செல்வார்கள். கதம்பம் என்பது எல்லோரும் சேர்ந்து இணைந்து சிறப்பிப்பதுதான் கதம்பம். அப்ப நீங்கள் ஒருவரும் வராமல் நான் மட்டும் கதை பேசிக்கொண்டு நான் மட்டும் பாடலை கொண்டு பல நாள் அப்படி செய்திருக்கின்றேன். இருப்பினும் அது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. ஆதலால் விரைவில் வந்து பாடலை கேட்டு நேரத்தில் விரைவில் என்றுமல்ல தாமதம் என்றுமல்ல அந்த அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து கலந்து கொண்டு சென்ற அன்பு உறவுகளுக்கான நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது. அவர்கள் பாடல்களை தந்தார்கள். சிலர் மீண்டும் வருகின்றேன் என்று கூறி சென்றார்கள். அவர்களுக்கு அங்கே அது பணி நிமித்தமோ அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலையோ அல்லது வேறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வை கேட்க வேண்டுமோ அல்லது நண்பர்களோடு உறவாட வேண்டுமோ எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் 8 உறவுகள் 6 உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்மையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு கதம்பத்திலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் நேர் நேரத்தில் எனக்கு உங்களுக்கு பாடல்களை தர முடியாது. நேர் நேரம் அல்ல இல்லை, அது வந்து பக்தி நேரமாக வந்து அதைத் தொடர்ந்து சிறுவர் பூங்கா மலரும். சிறுவர் பூங்கா மலர்ந்த பின்பு தான் கதம்பம் வரும். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்று காற்றலையில் வந்து கதம்பத்தை அழகாக அற்புதமாக நேரத்துக்கு வந்து அதை இணைந்து சிறப்பித்து சென்றவர்கள் பலர். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லி காக்க வைத்தவர் சிலர். அவர்கள் மீண்டும் வரவில்லை. அவர்களுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களையும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஒரு தடவையாவது வந்து இணைந்தார்கள். இன்று மறுமுறை வருவதற்கு அவருக்கு காற்றலை இடம் தரவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே வர முடியாமல் இருந்தவர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதம்பம் என்றால் என்னை பொறுத்தவரை இதுதான். குறிப்பிட்ட நேரம் எனக்கு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்துக்குள்ளே உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியையும் பகிர்ந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒலிபரப்பி செல்வதுதான் கதம்பம். அத்தி எழுத்துக்கொண்டு 1 மணி 2 மணி வரையும் உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுத்து அடித்து குறிப்பிட்டவர்களான் கேட்பார். அதை வந்து பங்கு பெற்றுவர். சில தூக்கத்துக்கு போடுவார். பாடலை கேட்பார்கள். நான் காத்துக் கொண்டிருந்து பாடல் முழுவதையும் போடுவேன். கேட்பதற்கு ஆளில்லாமல் இருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது என்ற மனச்சாட்சியோடு என்று காற்றலையை இப்பொழுது நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையை எமக்கு அளித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு இந்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வேளையை, இந்த வேளையை மகிழ்வாக ஆரோக்கியமாக எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இனிவரும் வேளைகள் அங்கும் இங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும், உலகம் எங்கும் நலமாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு பெற வேண்டும், குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியையும் கூறி அவரை வேண்டி விரும்பி கேட்டு காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடரும் நிகழ்வுகளோடு தொடருங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. காற்றலையை சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கம் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுங்கள் வாருங்கள்.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்து கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையும் தந்தையும் ஆசானும் கிடைக்க அன்பு தமிழ் பெற்று அறிந்து கொண்ட வேளையிலே என்னை எல்லாம் ஆக்கி படைத்த இறைவா, ஓம் நமசிவாய என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனே வர வேண்டும், எங்களோடு இணைய வேண்டும், காற்றலையிலே எல்லோரும் பலமாக பலமாக மகிழ்வாக லாபர வேண்டும், வல்லமையை தர வேண்டும் என்று உங்களை வணங்கி வரவேற்று காற்றலையிலே அழைத்து எங்கள் கலையகத்துக்குள்ளே அமர்த்தி உலகளாவே இருக்கும் என் அன்பு நேயர்களே, உங்களையும் முகம் தெரிந்த தெரியாத விட்டாலும் உள்ளத்தை புரிந்து கொண்டு வருக வருக என்று வணக்கம் கூறி அன்போடு வரவேற்று இணைந்து கொள்ள கூறுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்திலே தினமும் ஒலிக்கும் இந்த வேளையில் கதம்பம் என்று கூறினாலும் நாள்தோறும் வாரத்திலே ஒரு முறை வித்தியாசமான நிகழ்வாக ஒரே கருத்துக்களோடு ஒரே நபர்கள் நாங்கள் வந்து இணைகின்றோம். சில கருத்துக்கள் தலைப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம். அந்த வகையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியிலே என்ன நிகழ்வாக இருக்கும்?

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
1: பக்தி கொண்டாடுவோம் என்று கூறும் பக்தி வேளை நிகழ்விலே சந்தித்திருக்கும் நாங்கள் 6478746415 என்ற பலமையான தொலைபேசி இலக்கத்தை அழைத்து நீங்கள் இணைந்து உங்களுக்கு விரும்பிய பக்தி பாடல்களை, அது திரை உலக பாடலாக இருக்கலாம், தனிப்பாடலாக இருக்கலாம், நீங்கள் என்ன பாடலாவது கேட்கலாம், கேட்டு மகிழ்ந்தால் உடனுக்குடனே பாடல்களை தர முடியும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நேரம் சரியாக 10:33 கனடாவில் காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் 7 மணித்திரு நாட்டிலும் எங்கள் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:03 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இரவும் பகலுமாக இருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் நன்றாக பகலை உணர்ந்து கொள்ளும் இந்த வேளையிலே எங்களுக்கு பகல் வேளை சிறப்பாக இல்லை. பார்க்கும்போது பகலா இரவா பகலா என்று புரியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் பகல் அவனுடைய கதிரொளி எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அவர் வரும் நேரம் எங்களுக்கு தெரியப்பட்டிருக்கின்றது. 6:55 கிட்டத்தட்ட 7:05 இருக்கும் வேளையிலே அவருடைய காலை விடிந்து புலர்ந்தது. மாலை வரும் வேளையிலே 4:30 நான் மறைந்து விடுவேன் என்றும் ஒரு எதிர்ப்பு கூறப்பட்டபடியால் 9:25 பகல் வழியைத்தான் என்று நாங்கள் காணப்போகின்றோம். சூரியனுடைய ஒளியை காணாமல் பகலை காணுகின்றோம். உங்களுக்கு அப்படியா வந்து பேசும்பொழுது உங்கள் காலையிலே கூறலாம். அங்கே என்னுடைய பதவியிலே முகநூலே விட்டிருந்தேன். அங்கே பனி எல்லாம் எங்கள் பகுதியிலே, ஏனைய மாநிலத்திலே வேறு நாம் மாகாணங்களிலே நகரங்களிலெல்லாம் கொட்டி குவிந்து இன்னும் இருக்கின்றன. ஆனால் எங்கள் பகுதியிலே துண்டாக கரைந்து ஓடிவிட்டது. ஆனால் அது விரைந்தோடி வரும், இது கனடாவின் காலநிலை அது என்று ஒரு குரல் எழுதி இருக்கின்றேன் அதிலே. அப்படியே பச்சை பசையில் என்று மீண்டும் எங்கள் புற்வெளிகள் காணப்படுகின்றது. வீடுகள் மேலும் தெருக்கள் மீதும் இருந்த பனிகள் எல்லாம் கரைந்து ஓடிவிட்டன. இது இந்த 11வது மாதத்தின் முதல் பனி. அப்படித்தான் இருக்கு, 2-3 நாளுக்கு விடும். ஆனால் மீண்டும் எழுதப்பட்டிருக்கின்றது, இரவு வேளையில் தூறலாக இருக்கு, நாளைய மழை இருக்கின்றது என்றெல்லாம் மாறி மாறி கூறுகின்றார்கள். இது கனடாவின் கலை காலநிலை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். உங்கள் நிலை எப்படி? 6478746415 வாருங்கள், வந்து இணைந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள்.

மீரா அவர்கள் காற்றலைக்கு வந்து விட்டார். உங்களோடு கலந்துருவாடி உல்லாசமாக இருக்கின்றீர்கள். அதை கொடுத்தது இறையருள் என்றுதான் எண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுகோள், உங்களுடைய விண்ணப்பம் இறைவன் ஏற்றிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் என் புறவுல நன்றியை கூறிக்கொண்டு தொடர்வோம். பக்தி வேளையிலே வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு.

அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து

0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் ஐயா. ஓம் நமச்சிவாயா.
1: ஓம் நமச்சிவாயா.
2: ஆர் தேவா.
1: ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்திருக்கின்றார் பக்தி வேளையிலே நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள். வணக்கம் தேவா, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கையா? ஆண்டவன் ஆசீர்வாதத்தோட ஆண்டவன் கைராசியோட நல்லா இருக்கையா?
1: நல்லா இருக்க வேண்டும், கைராசியோடு இருக்க வேண்டும். அந்த கைராசி எல்லோரும் வைக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே?
2: ஐயா இப்ப பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கியா?
1: ஆஹா, பகல் வேளையில, இரவு வேளையில பனி பெய்கிறது? பகல் வேளையில
2: இரவு, இரவு தான். 6 மணிக்கு மேல
1: பனி தான். இழுத்து பொருத்த வேண்டும்.
2: கைராசியா ஏசி போட்டு விட்டுருக்காரு.
1: இலவச ஏசி, இலவச ஏசி, இலவச ஏசி. இதுல அரசியல்வாதிகள் கூட இலவசமாக தருகின்றோம் மனதில் இல்லையா?
2: ஆமா.
1: எங்களுக்கு இங்கே பனியெல்லாம் கரைந்தோடி விட்டது. அங்கே என்னுடைய முகன் உள்ளே போட்டிருக்கின்ற ஒரு குரல் ஒன்று என்னால் நான் தினமும் ஒன்று போடுவேன். சிறிய குறும் செய்தி, விரைந்தோடி சென்று விட்டது, விரைந்தோடி வெறும் மீண்டும் எங்களுக்கு பனியெல்லாம் கரைந்து விட்டதான மீண்டும் வரும். நாளை மழை என்றார்கள், மீண்டும் பனி என்றார்கள். இப்படி மாறி மாறி வரும். இந்த வேளையில பக்தி வேளையிலே வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை கேட்போம் பக்தி வேளையில் தேவா?
2: ஐயா அனைத்தும் ஆண்டவன் கைராசி. கைராசி படம் பெரியா? அனைத்தும் ஆண்டவன் கைராசி அப்படின்னு வரும்.
1: அப்படி என்ன பாடலா? அனைத்தும் ஆண்டவன் கைராசி. திரைப்படத்து பாடலா?
2: ஆமையா, கைராசி படம்.
1: கைராசி இல்லையாது, அனைத்தும் ஆண்டவன் கைராசி. கைராசி என்ன? சரி, எங்கே தேடுவோம் அந்த பாடலை கொடுக்கின்றேன். நினைவோம், சிறப்போம். அம்மாவுடன் பேசி மகிழ்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நன்றி. அடுத்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக ஆனந்தா, நீங்கள் வந்தீர்கள் அல்லவா? ஆனந்தன் கொண்டு வாருங்கள், உங்கள் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், கேட்டு மகிழ்வோம். நீங்கள் வரும்புறை இந்த பாடலை கேட்போம். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, கலையகத்து பாடல் ஓடும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். அழைத்தவுடன் உங்களை நான் நினைப்பேன். பாடலை தாருங்கள், கேட்டு மகிழ்வோம் அனைவரும்.

0: ஆனந்தமான ஆனந்தன் அவர்களே வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். வணக்கம். பக்தி பரவசத்தோட சிறப்ப வகையோட இருக்கிறேன்.
0: பக்தி பரவசத்தோடு இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த வேளையிலே உங்கள் அருகிலே எந்த ஆலயம் இருக்கின்றது? உங்கள் இல்லத்து மாலை வேளையில எந்த ஆலயம் உங்களுக்கு அண்மையில இருக்கின்ற ஆலயம், கிட்ட உள்ள ஆலயம்?
1: இன்று சென்று வந்தது அருகில் இருந்தது காளியம்.
0: சிறப்பு. நீங்கள் சென்று வந்ததல்ல, உங்களுடைய இல்லத்துக்கு அருகிலே என்ன ஆலயம் இருக்கின்றது?
1: விநாயகர்.
0: விநாயகர். விநாயகனே வினை தீர்ப்பவனால் வெற்றி விநாயகர் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் எது எடுத்தாலும் பிள்ளையாரே விநாயகாண்ட அவரைத்தான் முன்வைப்போம் இல்லையா? ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே உள்ள மூர்த்திகளை முதல் முதல் விநாயகருக்கு தான் நடக்கும். சிறப்பு.
1: மூர்த்தி நகர்ல இருக்கு எங்களுக்கு. மூர்த்தி நகர்ல ஆலயம்
0: ஆலயம் இருக்கிறது.

0: கேட்டுக்கார் வாழ்த்துக்கள். அந்த மணி ஓசைகள் உங்களுக்கு கேட்குமா? மணி ஓசை ஆலய மணி ஓசையை நீங்கள் கேட்பதுண்டா?
1: மணி ஓசை கொடுப்பாங்க, தேவன் கோயில் மணிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அந்த ஓசை கரெக்டா வந்துடும்.
0: ஆலயங்களுக்கு தினமும் நீங்கள் சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது வாரத்தில் ஒரு தடவை செல்வீர்களா? அது எந்த பக்கத்தால நாங்கள் போனாலும், எங்கள் நாட்டிலே எந்த வீதியால் போனாலும் அங்கே ஒரு சின்ன ஆலயம் வேண்டாலும் இருக்கும் இல்லையா? சிவனே முருகா அம்மாளாச்சி ஆண்டவரே என்றெல்லாம் நாங்கள் வேண்டி கொண்டு போகிறோம். ஆலயம், தேவாலயம், பள்ளிவாசல் என்ற எல்லாம் இருக்கும் அங்கே எல்லா இடத்துல. அது எங்கள் சமயங்கிறதுக்கு எல்லா சமயம் வாழும் பகுதி தான் எங்களுடைய பகுதி. சிறப்பு சிறப்பு சிறப்பு பணிகளை நாங்கள் எப்படி சொல்கின்றது மகிழ்வாக இருக்கின்றது இல்லையா? எதிர்பார்த்தது போல வந்து பேசி மகிழ்ந்து போ. சரி, இன்று உங்களுக்காக என்ன பக்தி பாடலை கேட்க விருப்பம்? உங்களோட ஒலி சரியாக புரியவில்லை. என்ன பாடலா இருக்கு? என்ன பாடலையா?
1: மாணிக்க வீணையே.
0: ஓ, வாழ்த்துக்கள். மாணிக்க வீணையே இருந்து மகாராணியா, அந்த பாடலா? மாணிக்க வீணையே இருந்து மகாதேவி. இனிமையான பி சுசீலா அம்மாவுடைய பாடல், மிகவும் சிறப்பான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பி நாங்களும் கேட்டு பக்தி பெறுவோம். இந்த தெய்வங்கள் எல்லாம், மூர்த்திகள் எல்லாம் ஒவ்வொரு அவதாரமாக வந்து ஒவ்வொரு அற்புதங்களை தந்து எங்களை காத்து கொண்டு செல்வதை மறக்க முடியாது. அதனால் தான் கூறப்பட்டது, அவன் நன்றி அணுவும் அசையாது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிறப்பு ஆனந்தன், இணைந்தமைக்கு நன்றி. உங்கள் பாடல் ஒலிக்கப்படும், கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. Thank you.

பக்தி வேளையே கலந்து பக்தியை மெருகூட்டி பக்தியோடு நாங்கள் வாழ வேண்டும், பக்தி இல்லை என்றால் முக்தி இல்லை என்ற கருத்துக்கு அமைய அவனன்றி அணுவும் அசையாது, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி ஆயிரம் அவதாரங்கள் எடுத்து வந்தாலும் அந்த அவதாரங்கள் அத்தனையும் எங்கள் ஆன்மாக்களின் நன்மைக்காகவே தவிர தீமைக்காகவல்ல. தீமைகளை அழித்து நன்மைகளை பெருக்கி எங்களை வீடு வீடு அடைய செய்வதற்காகத்தான் இந்த இறை கருணை எல்லாம் பல மார்க்கங்களிலே கிடைத்திருக்கின்றது. அதை உணர்ந்த யோகிகள் ஞானிகள் ஒவ்வொருவரும் வந்து எங்களுக்கு தங்களுக்கு தங்களுக்கு புரிந்த வகையிலே, தாங்கள் அறிந்த வகையிலே, தங்களுக்கு தெரிந்த அனுபவ வாயிலாக பல உண்மைகளை கூறியிருக்கின்றார்கள். அந்த வழிகளை கூறி செல்லும் மார்க்கங்கள் பாதைகளை நாங்களும் நோக்கி செல்லும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாக ஈடேற்றம் உண்டு என்பதற்கு இந்த விதமான வேற்று கருத்துக்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இறைவன் ஒருவன் எல்லாரிடமும் இருக்கின்றான், எல்லாம் எல்லாவற்றிலும் அவர்தான் இருக்கின்றார், அவர் அன்றி அணுவும் அசையாது என்ற உண்மையை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். உறவுகளே, இறைவன் என்றவன் இந்த உலகை படைத்து காத்து அருண்டு அவை ஆட்கொள்ளத்தான் அவர் இருக்கின்றார். வந்தவரெல்லாம் இங்கே தங்கிவிட்டால் இந்த இடத்தில் எங்களுக்கு ஏது இடம்? அதனால் தொடர்ந்து வருபவரும் வாழ வேண்டும், வரவர வாழ வேண்டும் என்று புதிய புதிய ஆன்மாக்களை புதிய புதிய உருவங்களோடு உற்பத்தியாக்குவதுதான் அவருடைய தொழில் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டால், அது இயற்கையாக உருவாவது என்று எண்ணிக்கொண்டால் அதுதான் கடவுள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். வேற்றையெல்லாம் கடந்ததுதான், ஒருவர் மற்றவரால் முடியாத ஒன்று, எட்டாத ஒன்று, அறிய முடியாத ஒன்று, எட்ட தூரத்திலிருந்து தன்னுடைய அருள் வடிவாக இந்த எங்களை காத்துக்கொள்ளும் முறைவகைகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதற்காகத்தான் ஆலயங்கள் எல்லாம் அமைத்து ஆலயத்துக்கெல்லாம் சென்று அங்கே ஒலி ஒளி தீபங்கள் காட்சிகள் எல்லாம் தந்து எங்கள் இதயத்தை ஒருநிலைப்படுத்தி ஒன்றாக்குகின்றது. அங்கே இருக்கிற சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் கூறும் கதைகள் என்ன? இந்த பஞ்சமா பாதகங்களை செய்தால் பலன் என்ன இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றது. ஆன்மீக அறவழியிலே சென்றால் என்ன நன்மை பயக்கும் என்பதை அங்கே தெரியப்படுதும். புராண இதிகாச உண்மைகளைத்தான் அங்கே கூறப்படுகின்றது. இந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். இந்த பாடலும் இறைவனை பற்றித்தான் கூறுகின்றது. எப்படி கூறுகின்றது இந்த பாடல் என்றே கேட்போம். அன்புறவுகளே, இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலித்துக் கொண்டிருப்பது பக்தி வேளை வெள்ளிக்கிழமை தோறும். அந்த வகையிலே வந்து இணைந்த அன்பு தேவா ஆனந்தன் உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வகையிலே அடுத்த உறவுகளை எதிர்பார்க்கின்றேன். எல்லோரும் வாருங்கள், இணையுங்கள், பக்தி கொண்டாடுவோம் என்ற நிகழ்விலே வெள்ளிக்கிழமை தோறும் இருக்கின்றது. பாடல் ஒலித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அழைத்தால் உங்கள் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். அழையுங்கள் 647-8746-1 என்ற வழமையான தொலைபேசி இலக்கத்துக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

தரணி எங்கும் என்று இந்த உலகமெங்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் அல்லா என்று அழைக்கும் வேளையிலே எங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து நன்மையை பயர்ப்பார் என்பது இந்த பாடலில் கூட அற்புதமான சொற்வடிவங்களால் காணப்பட்டது. அல்லாஹ் என்று இஸ்லாமிய மதத்துக்குரிய ஆண்டவனை குறிக்கும் பெயர். அந்த பெயரை கூறி அதில் நன்மைகளை பெற்ற முகமது நபி அவர்கள் நாயகம் அவர்கள் வந்து எத்தனை வழிகாட்டி இந்த மார்க்கத்தில் செல்லுங்கள், உங்களுக்கு முத்திரிகளை கிடைக்கும் என்று பண்பாடு கலை கலாச்சார பழக்க வழக்கங்களை அப்படியே எடுத்துரைக்கின்றார்கள். அதை யார் அந்த மார்க்கத்தை பின்பற்றி செல்லுகின்றாரோ அவர்களுக்கு முத்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், நல்வாழ்வு கிடைக்கும், மனதிலே நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹ் என்ற அந்த இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். தரணி எங்கும் என்றால் இந்த உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரே ஒரு கடவுள் இறைவன். அவர் எல்லோருக்கும் கருணை செய்கின்றார், நன்மை செய்கின்றார், காத்து அருள்வார் என்றது அவர்களோட கருத்தாகும். அந்த கருத்தை அவர் அனுபவத்தால் பெற்ற உண்மைகளை எங்களோடு பகிர்ந்து செய்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக காட்டி சென்ற வேளையிலே நாங்கள் எந்த வழியானாலும் நல்ல வழியை காட்டி செல்லும் ஒரு விடயத்தை நாங்கள் பின்பற்றுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதனால் நாங்கள் அவர் ஒருவர் தான் உலகிலே நிரந்தரமானவர், மற்றதெல்லாம் இல்லாதது என்றுதான் எண்ணக்கூடிய வகையில் இனி ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம். இந்த பக்தி வேளையிலே இணைந்த உறவுகளுக்கு நன்றி கூறி அவர்கள் பாடலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே அவர்கள் வேறு வர இருப்பவர்களுக்கு இடம் கொடுத்து இந்த பாடலையும் கேட்போம். ஒலிக்கின்ற வேளையிலே கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள், நாங்கள் இணைவோம், பேசுவோம், மகிழ்வோம் என்பு உறவுகளை.

0: வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். வணக்கம் விஜயராகவன், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்களும் நலம், நீங்களும் நலம், நாங்களும் நலம், மீராமா நலம். நீங்கள் வந்து இணைந்தீர்களா அவரோடு? இரண்டு நாட்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் எம்டிஆர் நேரம் என்று உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். நீங்கள் பணியில இருக்கின்றீர்கள், வீடு நிர்மாண வேலை அமைப்பு வேலையிலே சிரமமாக இருக்கிறீர்கள். நல்லதொரு புகைப்படம் அனுப்பியிருந்தீர்கள், உங்களுடைய கோலத்தை சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் விஜயராக. எப்படி இருக்கின்றது வீட்டு பணி இப்பொழுது? முற்றுப்புற நிலையில் வந்துவிட்டதா? கேட்கவில்லை நீங்கள் பேசுவது விஜயராகவன். கேட்பது புரியவில்லை, நீங்க பேசுவது புரியவில்லை. நன்றாக கொஞ்சம் விலை மாறு, இடத்தை மாறி நின்று பேசி பாருங்கள், கேட்கும். இதெல்லாம் வலைத்தளம், இணையதளம், தொடர்பலைகளில் உள்ள சீர்கேடுகள். இல்லை, புரியவில்லை விஜயராகவன், கேட்கவில்லை நீங்கள் பேசுவது. என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு? பக்தி பாடல்.
1: அரண்மனை மாரியம்மா.
0: ஓ, திருச்செங்குடி மாரியம்மாவா? அரண்மனை போர். சரி, அந்த என்னையா?
1: இருக்கன்குடி. இருக்கன்குடி.
0: ஓ, இருக்கன்குடி. இருக்கன்குடி மாரியம்மா, அது அரண்மனை போரா? எப்படி உங்களுடைய பணி, வீட்டு பணி எப்படி முடிவு நிலைக்கு வந்து விட்டதா?
1: இன்னும் இல்லையா, ரூப் காங்கிட்டு போட வேண்டியது.
0: பணி, பணியில் ஓய்வெடுத்தாலும் வீட்டு பணியை இப்பொழுது கவனித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கும், அது நினைவாக நிறைவேற வேண்டும் என்று இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம்.
1: ரொம்ப நன்றியா. அதுக்கப்புறம் தான் பிறகு பழைய நிலைக்கு வந்துடுவேன்.
0: பழைய நிலைக்கு வந்து ஆறுதலாக அமைதியாக. அதான் ஒரு கனவு, ஒரு மனிதனுக்கு இல்லம் என்பது முக்கியம் அல்லவா?
1: வேற பழைய நிலைக்கு.
0: நல்லது, நல்ல நல்ல பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். நேர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற அந்த பாடல்கள் தொடர்வோம், இணைவோம், நலமுண்டாகட்டும் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி.
0: நன்றி விஜயராகவன் அவர்களே.

0: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் தர்மபுரி தலைவர் ராஜ்குமார்களே. வருக வருக, நலமாக இருக்கீங்களா நீங்கள்?
1: நன்றி நன்றி. காலையில மீராமா கிட்ட
0: பேசினேன், அவர் பக்தி வழி என்னால் ஓடி பெறுவார், வருவார் மீண்டும் என்று கூறியிருந்தேன். அங்கே உங்களுடைய காலையில இப்பொழுது மழை பொழிகிறதா, பனியாக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா?
1: ஐயா ஐயா, பனி தாங்க.
0: பனிய
1: அஞ்சு மணி நாலு மணிக்கு
0: எங்களுக்கு பனி அல்ல, பனித்துகள்கள் பனிக்கூட்டம் கொட்டி அது கரைந்தோடி விட்டது, ஆனால் விரைந்தோடி வரும். இது கனடாவின் காலநிலை. அங்கே என்னுடைய முகநூலில் கூட பதிவிட்டு இருக்கு, எல்லாம் பழையபடி புல்லெல்லாம் தெரிகிறது, கூரைகள் இருக்கிற பனியெல்லாம் கரைந்து ஓடி விட்டது, ஆனால் மீண்டும் வரும்
1: சூரியன்.
0: ஆனா இன்னும் பகலவன் ஒளி தரவில்லை, பகலவன் முடிந்து விட்டார் பகல் என்று தெரிகின்றது, அவருடைய ஒளி இன்னும் வரவில்லை. மூன்று நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது, அவருடைய ஒளி வரவில்லை. அநேகமாக நாளை வரலாம் என்று எண்ணுகின்றேன், நாளை மழை என்று கூறுகிறார்கள். இப்படி ஆனால் எங்கள் பகுதியிலே குறைவு பனிபொழிச்சி, ஆனால் அடுத்த மாநிலங்கள் நகரங்களிலும் பெரும் ஆபத்துக்கள் விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது. கடந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்களும் தொடர் பனியிருந்து 11-12 சென்டிமீட்டர் முதல் சினோ ஆபத்துக்கள் விபத்துக்கள் பல ஏற்பட்டு பல எத்தனையோ வீடுகள் மின்சாரம் தடைபட்டு எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்று நடவில்லை. நாங்கள் இருக்கிற பகுதி, நாங்கள் அந்த இடைப்பட்ட பகுதி, கியூபெக் மாநிலத்துக்கும் ஒன்டாரியோ மாநிலத்துக்கும் இடையே இருக்கின்றோம். எங்களை நாங்கள் இப்ப வடக்கு நோக்கி செல்வதா, கிழக்கு நோக்கி செல்வதாக இருந்தால் மொன்றியல் கியூபெக் மாநிலம் வரும் ஒரு 20 கிலோமீட்டர்ல எல்லை வந்துவிடும். நாங்கள் இங்கே தெற்கு நோக்கி போனால் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒன்டாரியோ மாநிலத்தினுடைய, நாங்கள் ஒன்றாரியோக்கு தான் இருக்கிறோம், அடுத்த மாநிலம் வந்தோம். அப்படி நாங்கள் இடைநடுவில் இருந்தபடியால் இடைநடுவும் இல்லை, கியூபெக்கு கிட்டத்தான் இருக்கின்றோம். எங்கள் பகுதியில் அதிகம் சினோ குறைவு, எங்களுக்கு குறைவு, கியூபெக் பகுதி கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கின்ற. பணி முடிந்து வீட்டுக்கு வருகின்றீர்களா? பணி முடிந்து விட்டதா?
1: ஐயா, பணி முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேங்க.
0: நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். நடந்து செல்லும் வேளையில் ஏதாவது ஆலய மணி சத்தம் அல்லது ஆலயங்களுக்கு செல்வது வருவது போன்றொரு என்று தோன்றுகின்றதா வெள்ளிக்கிழமைகளிலே?
1: ஐயா, பெருமாள் கோயில் நடந்துதான் வந்துட்டு இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். எங்க சென்றாலும்
1: சிவன் கோயில் இருக்குது.
0: இந்த சின்ன வீதிக்கு நாங்க சென்றாலும் அங்கேயும் ஒரு ஆலயம் இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க, பிள்ளையார் இருப்பாரு.
0: அதனால் தானே பிள்ளையார் இருப்பார், அதனால் தானே கூறுகின்றார்கள், கோவில் உள்ளாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுகிறது. ஏனென்றால் ஆலயம் தொடர்வது, என்னதான் செய்தாலும் எவ்வளவுதான் வந்தாலும், இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் வந்தாலும் கூட எல்லாம் இறைவன் ஒருவன் தான் என்று கூறுகின்றது. இங்கும் என்ன கூறுகின்ற, இப்பொழுது நாங்கள் கேட்ட பாடலையும் கூறப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவர் தான் நிரந்தர அம்மா, அன்னை அப்பன் எப்படியோ அப்படித்தான் அவரும் நிரந்தரமானவர் எங்களுக்கு என்று கூறப்படுகிறது. கடாட்சம் அவரை பற்றித்தான் கூறிப்பட்டு செல்கின்றது, ஒருவர் தான் என்று. அதன் முன்பு இறைவனிடம் கையேந்துங்கள் என்று சொல்லி, அல்லாஹ் என்றாலும் சரி, இயேசு என்றாலும் சரி, அந்த தூதர்கள் வந்து இறைவனை பற்றித்தான் எங்களுக்கு கூறுகின்றார்கள், நல்வழிகளைத்தான் கூறி சென்றிருக்கின்றார்கள் இல்லையா ராஜ்குமார்? எல்லா மதங்களும் ஆன்ம ஈடேற்றத்துக்கான வழிவகைகளை தான் கூறுகின்றன. அதனால் தான் ஆலய சம்மதம், எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம், சமமதம், சம மதம் அந்த உம்மன்றதுக்கு ஒரு பொட்டு இருக்குன்னு அந்த திலகத்தை அழித்து விட்டா சம மதம் என்றுதான் பெரும், கொண்டு கொண்டு பெரிது சிறிது என்று அத்தனையும் கூறுவது. படைத்தவன் ஒருவன், அவனுக்குத்தான் தெரியும், அவனால் தான் முடியும், அவனிடம் தான் நாங்கள் முறையிட வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு ஒரு வழியை காட்டி இருக்கின்றார்கள், அதிலே நாங்கள் பேதும காண தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு உள்ள துன்பங்கள் நேரம் துன்பங்களும், வாழ்க்கை என்றால் துன்பங்கள் நிறைந்தது தானே, வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு சுமூகமானது இல்லை. ஆம்
1: ஐயா, ஒரே சந்தோஷமா இருந்தாலும் வாழ்க்கை போர் அடிச்சு போயிருங்க, எல்லாமே இருக்கணும்,
0: எல்லாம் கலந்து இருக்க வேணும். அதனால தான் யாரும் சுவை தருகின்ற புளிப்பு இனிப்பு கசப்பு கைப்பு துவர்ப்பு என்று சுவையே இருக்கின்றது, நவரத்தினங்களே இருக்கின்றது. ஒரே ரத்தினமா இருக்க நவரத்தினங்கள் எல்லாம் இருக்கின்றது, எல்லாம் நவரத்தினம், ஒரு ரத்தினம் இல்லையா அதுல, தனியா வைரம் மட்டும் இல்லை, வைரம் வைரூடியம் கோமயதகம் மரகதம் என்றெல்லாம் எத்தனை இருக்கின்றது, அத்தனையும் பிரமதியானதுதான், ஒன்றை ஒன்று பின்னா வென்றதில்லை. அதுபோன்று இறைவனும் எங்கும் இருக்கின்றார், எல்லாம் வல்லவர்கள் கூறப்படுகிறது, அந்த பாடல்களே சென்றது, அது தன் கூறப்படுகின்றது, அது நாங்கள் உருவகித்ததை பொறுத்தது. இன்னும் அவ்வளவு தூரம் நடை நடை பயணத்திலே போகின்ற நடை
1: ஐயா நடப்பயணத்தை ஒன்னும் போயிருவீங்க, ஒன்னும் ஒரு ஒரு 50 மீட்டர்ல வந்துடும் வீடு வந்துடும்.
0: அப்ப உங்களுக்கு இந்த நடைப்பயிற்சிக்கு நடை உடற்பயிற்சிக்காக நேரம் எடுத்து நடக்க தேவையில்லை, நீங்கள் போகும் வரும் நேரத்திலே உங்கள் பயிற்சி நிறைவேறுகிறது. சிறப்பு சிறப்பு, இதெல்லாம் இறைவன் பக்தர்கள். நான்
1: இறந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இறங்கி நடந்து வந்துருவேன், கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கட்டும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக அப்படித்தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு
1: எடுத்துக்க வேண்டும்,
0: உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ராஜ்குமார், எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. நடப்பதற்கும் இப்பொழுது காலம் மாறிவிட்டது, நடப்பதற்கும் அதற்குரிய இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். பெரிய மண்டபம் உள்ளே எல்லாம் நடக்க, குளிர்காலத்தில் கூட நாங்கள் சென்று நடக்கக்கூடிய வகையிலே அமைத்து வைத்திருக்கின்றார்கள் மண்டபங்களை, அதன் உள்ளே தான் நடப்போம், வெளியே நடக்க முடியாது. கோடை காலத்திலே வெளியே நடப்போம். சிறப்பு. என்ன பாடலை என்று கேட்டோம் ராஜ்குமார் உங்கள் பெயரிலே?
1: படம் வந்து கோகுலத்தில் சீதை.
0: கோகுலத்து கண்ணா கண்ணா அந்த பாடல் தானே?
1: ஆமா ஆமாங்க, கோகுலத்தில் சீதை படம்.
0: ஆமா,
1: பாடல் வரிகள் கோகுலத்தில் கண்ணா கண்ணா,
0: கோகுலத்தில் கண்ணா வருவான் மணிவண்ணனுடையது. மீராமா வந்தவுடன் வந்து பேசும்பொழுது அப்படி மகிழ்வாக இருந்ததா, குதூகலமாக இருந்தீர்களா? நான் கேட்டுக்கொண்டு கிடந்தேன்,
1: சந்தோஷமா இருந்ததுங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு பாடல் வரி திருப்பி திரும்ப வர பாடல் வரியோ சொல்லுங்க. நமக்குதான் நீங்க பாட்டுக்கு பதில் பாட்டுல கலந்துகிட்டதுனால நல்லா அனுபவம் வந்தது. ஆமா, பூவே பாடல்
0: கேட்டுட்டேன் இருப்போம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்லா ஒவ்வொருவரும் வந்து நல்ல பாடலை கூறினார்கள், சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து MTR நேரம் என்று அவர் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருவார் என்று நினைக்கிறேன். இறைவன் விட்ட வழி இது உங்களால் வளர்த்தெடுக்கப்படும், உங்கள் நேயர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட வானொலி, நேயர்களாலே வளர்த்து கொண்டு போகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி ராஜ்குமார்,
1: நன்றி நன்றி.
0: ஆரோக்கியமாக இருங்கள், வாழ்த்துக்கள். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு
1: நன்றி நன்றி விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி.
2: அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட பகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடன்

பாடல் கூட பக்தி பாடல் என்று நாங்கள் கூற முடியாது. ஏனென்றால் பக்தியாக நாங்கள் இருக்க வேண்டும், நாங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு வழிமுறைகள் உண்டு. வாழ்க்கை பயணம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்படி பயணித்தால் இந்த நிலையை அடையலாம். போலியானவற்றை எல்லாம் உண்மை நிரந்தரம் என்று நம்பாமல் பெருமையாக வந்தோம், பெருமையாக நாங்கள் போகப் போகின்றோம். அதற்கிடையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும்? எங்களுடைய இந்த பூத உடல் தான் செல்ல இருக்கின்றது, ஆன்மா அழியாதது, புகழ் உடல் என்று ஒன்று இருக்கின்றது. வாழும் வரை நாங்கள் வாழ்ந்தோம் என்பதை காட்டுவதற்காக நம் முன்னோர்கள் எத்தனை படைப்புகளை தந்திருக்கின்றார்கள், எத்தனை சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். அதனால் தான் அந்த குடும்பிக்கார மீசைக்கார தாடிக்கார கையிலே ஏடு எழுத்தாணி மைத்திருக்கும் திருவள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கின்றார், தக்கார் தகாதார் என்பது அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும். ஒரு நல்லவன் கெட்டவன், இவன் நல்லவன் இவன் வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்தான் என்று கூறுவதற்கு நாங்கள் என்ன செய்து விட்டு போகிறோமோ அதுதான் கூற வருகின்றது. அதற்காக பெரிய மாட மாளிகைகள் கட்டி கல்லுகளை கொத்தி சிற்பங்களை அமைக்க சொல்லவில்லை. மனிதனாக வாழுங்கள், மனிதனாக வாழ்வதற்கு பாதைகள் உண்டு, அந்த மனித பாதையிலே மனித பண்போடு வாழுங்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. இனிமையான அந்த பாடல்கள் கூறிய அந்த கருத்துக்களில் சிலவற்றை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்புடன் வந்து எங்கள் தேவா அவர்கள் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு தான் பெறுவார். ஓம் நம சிவாய என்று கூறும் பொழுது கூட எங்கள் உள்ளத்திலே ஒரு அமைதி ஏற்படுது. இறைவா என்று அணைக்கும் போது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பணிவு கிடைக்கின்றது. எங்களுக்கு ஆண்டவனே என்று கையெடுக்க பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் தேவா, உங்களுக்காக அந்த பாடல் இப்பொழுது.

0: வான் புகழ் வள்ளுவன் குறள் ராசி.
1: அற்புதமான அந்த பாடல் கூறி செல்வது என்ன, இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து அருண்டு மறைத்து கொள்ளு கொண்டு மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்ளும் அந்த ஆண்டவன் உலகத்தில் ஒருவன்தான் முதலாளி, அந்த ஆண்டவன் தான் முதலாளி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதிலே அவன் இந்த உலகை படைத்து அன்பு அறம் இரண்டையும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டு போனால் நல்வாழ்வு, அந்த வாழ்வை பெறுவதற்கு எந்த தொழில் எந்த இடம் எந்த இதில் இருந்து அறிவாளியாக இருக்கலாம், அறிவற்றவனாக இருக்கலாம், மடமைத்தனம் உள்ளவனாக இருக்கலாம், புத்திசாலித்தனமாக இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம், யாசகம் செய்பவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இறைவன் ஒருவன் ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றான் எங்களை. இது எல்லாம் இறைவன் படைத்த கைராசி. ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு மகளும் பெற வேண்டுமென்றால் முயற்சி அறம் அன்பு இந்த மூன்றும் தான். அழகாக கூறியிருக்க வேளையிலே நாங்கள் கண்ணாலே பார்த்து வாழ்ந்து பார்ப்பதற்கேற்று வழிகாட்டியாக வள்ளுவன் கூட கூறியிருக்கிறான். வள்ளுவத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் அங்கே இருக்கிறது. இன்பம் துன்பம் அத்தனைக்கும் பரிகாரம் அதற்குள்ளே இருக்கின்றது. எல்லாம் எங்கள் கையிலே தான் இருக்கின்றது, நாங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலே தான் இருக்கின்றது. இன்று உலகெல்லாம் பறந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள், நோய் இப்படி வருகின்றது அப்படி வருகின்றது என்று வருகின்றதே என்று அழுகின்றார்கள். ஏன் வருகின்றது எப்படி வருகின்றது என்று எண்ணி பார்க்கிறார்கள், ஏன் வருகின்றது எப்படி வருகின்றது என்று ஏமாற்றுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். உண்மையிலே யாகாவார் ஆயினும் நாகாக்க என்று அந்த அந்த ஒரு வள்ளுவத்துக்குள்ளே உலகம் அடங்கியிருக்கிறது. இன்று மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆசை கொண்டு அந்த நாவின் சுவை கண்டு உணவுகளை அருந்தி அடுத்த ஆசைகளை கொண்டு போர்களை புரிந்து கொண்டு செல்வதனால் அழிவுதான் கிடைக்கும். அதை அடக்கி வாசி அளந்து பேசி முறையாக நடந்தால் உணவையும் அளந்து சாப்பிட்டு சரியாக சாப்பிட்டால் எரிந்த நோய் வரப்போகின்ற என்ன இந்த நோய் நீரிழிவு நோய் உலகத்தில் 65% பரவிவிட்டது என்று கூறுகின்றார்கள். காரணம் உணவு, உணவு தான் அதானே அன்றே கூறப்பட்டு விட்டது. எல்லாம் அதற்குள்ளே இருக்கின்றது. இதை கூறுவது அவர் எந்த மதம் என்று கூறவில்லை. திருவள்ளுவர் என்ன மதம் யாருக்கு தெரியும், தெரியாது. நாங்கள் சில ஆதாரங்களை அனுத ஆய்வுகளை கொண்டு தான் ஊகித்துத்தான் பிடிக்கின்றோம். அதனால் இந்த மதம் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு. இறைவன் இருக்கின்றான் என்று இல்லை என்றும் உண்டென்றும் கூறி வழிகாட்டி செல்லுபவர்கள் காட்டிய வழிதான் மதம். சமயம் நல்ல சமயம், இந்த சமயத்தில் இப்படி சொன்னாத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சமயங்களை உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அல்ல அல்ல, இறைவன் ஒருவன். எல்லா மதமும் அதைத்தான் கூறுகின்றது. நாங்கள் எப்பொழுது எல்லா மதமும் சமமான மதம் என்று எண்ணுகின்றோமோ அன்றுதான் எங்களுக்கு முடிவு கிடைக்கும். அதைத்தான் இறைவன் கூறுகிற இந்த ஆணவம் அகம்பாவம் ஆங்கிலத்தில் ஈகோ என்றெல்லாம் கூறு அதொன்றும் வேண்டாம். நான் பெரியவன் நீ பெரியவன் என்று அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் பேசும்பொழுது 2 விரல் 10 விரல்களையும் கூப்பி இதயத்திலே வைத்து வணக்கம் என்று கூறுகிறோம். இந்த இதயத்துக்குள்ளே தான் கடவுள் இருக்கின்றார். அவரை வணங்குவதில் ஒருவரை பார்த்து நான் வணங்கும் போது என்னுடைய உள்ளத்தில் எப்படி இறைவன் இருக்கின்றாரோ அதே போலதான் அவரிடமும் இருக்கின்றார் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலித்துக் கொண்டிருப்பது கனடா கலையகத்திலிருந்து பக்தி வேளை.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்
1: என்று சைவ மதம் கூறுகின்றது, இந்து மதம் கூறுகின்றது, பணிவோடு நின்று வணங்குன்னு எல்லா மதமும் கூறுகின்றது, திருநூறு அணிந்து வணங்குன்னு இவர் கூறுகின்றார். நீங்கள் திருநூறு தடவை லெசவம் மாலையை வைத்து சுட்டி கொண்டு சிலர் கூறுகின்றார், குறி போட்டு கொண்டு சில பேர், அது ஓரொரு அடையாளங்களை குறித்து அந்த மதத்துக்குரிய பெயரை காட்டுவதற்காக, மதத்துக்குரிய இலக்கணத்தை காட்டுவதற்காக செய்வது. ஆனால் வணங்குவது இறைவனை, வணங்குவது எங்கள் கரத்தினால், நினைப்பது எங்கள் இதயத்தினால், நெஞ்சத்தினால் இறைவனை, இறைவன் ஒருவன் தான். நீங்கள் எங்கிருந்து வணங்கினாலும் நெஞ்சத்தால் நினைந்து கரத்தினால் அபிநயித்துத்தான் நாங்கள் அவருடைய அருளை பெறுவதற்காக செல்கின்றோம். அது அற வழி, அன்பு வழி. இதை சந்தர்ப்பமாக வைத்து ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த வகைகளை கூறி மதத்தை உருவாக்கி கொண்டு செல்லும்போது அதிலே மதம் பிடித்தவர்கள் மதங்களை கொண்டு சென்றது இந்த பிரச்சனைகள் வருகின்றது. உலகம் முழுக்க இருப்பவருக்கு ஒரே கடவுள் தான் இறைவன். அதைத்தான் எல்லா மதமும் கூறுகிறது. எங்கே நாங்கள் சுற்றி வளைத்து பார்த்தாலும் எல்லா மதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆதலால் அன்னை தந்தை முன்னுரை தெய்வம் என்று கூறப்படுது. அந்த அன்னையையும் தந்தையும் தந்தது அந்த இறைவன் தானே. இந்த உயிர் பிரிய போகின்ற வேளையிலே பரதூரமான நோய் ஏற்படும் போது அதி சிறந்த வைத்திய நிபுணர் வந்து தொட்டுவிட்டும் என்ன கூறுவார், என் கடமையை செய்திருக்கின்றேன், இனி அவரை பொறுத்தது என்று தான் மேலே கையை காட்டுவார்கள். சந்திர மண்டலத்திலே கால் வைத்த போது நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொன்னார், இங்கே அவர்களுடைய தொழில்நுட்ப கலையகத்திலிருந்து நீதானப்பா இப்போ உயர்ந்த எல்லாரையும் விட பெரியவர் அங்கே இருக்கின்றார் என்று கூறிய போது அவர் கூறுகிறார், இல்லை இல்லை எனக்கு மேலே ஒருவர் இருக்கின்றார், இறைவனைத்தான் அங்கே குறிக்க கூடாது. எந்த அஞ்ஞானம் அழிந்து விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மெய்ஞானமான அந்த மெய்ஞானத்துக்குரியவரான இறைவனை யாரும் மறக்கவும் முடியாது, அது மறக்கக்கூடிய பொருளும் இல்லை. எங்கே எடுத்துக்காட்டுன்றால் அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுக்கள் இருக்கின்றது, உதாரணமாக கூறிக்கொண்டு போகலாம். எங்கே அடுத்த பாடல் அன்புடன் எங்களுடைய ஆனந்தன் நீண்ட காலத்துக்கு பின்பு இன்று இடையிடையே வந்தாலும் இன்றும் வந்திருக்கின்றார். அவர் ஒரு பாடலை விரும்பி கேட்க எண்ணும் பொழுது அவருக்கு தொல்லைகள் ஏற்பட்டன. என்ன தொல்லை, அந்த இணையதளத்திலே அவருக்கு தொலைபேசியில் இணைப்பு எங்களோடு பேசுவது விட்டு விட்டு கேட்கிறது ஐயா என்று கூறினார். எங்களுக்கும் விட்டு விட்டு தான் கேட்டது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எப்பொழுதும் இப்பொழுது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் போர் அடித்து விடும் ஐயா என்று கூறினார்களோ, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. நினைவு சுழுகள் இருக்கத்தான் செய்யும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்காது. அதனால் தானே இரண்டு, இரவு பகல், உள்ளங்கை புறங்கை, செல்வம் வறுமை என்றெல்லாம் இருக்கின்றது. வாழ்க்கையிலே நன்மை உண்டு, தீமை உண்டு, சுகம் உண்டு, துக்கம் உண்டு. அதேபோல் செயற்பாடுகளிலேயும் இருக்கின்றது. நாங்கள் ஐந்து விரல்களாலேயும் அன்னத்தை கறிகளோடு சேர்த்து குழைத்து அதை சேர்த்து பிசைந்து அள்ளி ஐந்து விரலாலே வாயுள்ளே வைத்து உள்ளே சென்று இறைப்பையே சென்று அடையும் வரைக்கும் துன்பம் இருக்கின்றது. என்னவும் நடக்கலாம். சென்ற உணவு கூட சீரணித்து வெளியே போகும் வரைக்கும் அங்கே ஆபத்துகள் இருக்கின்றது. துன்பமில்லாத விடயம் எதுவுமே இல்லை. அதற்குத்தான் துணை வேண்டும். என்ன துணை வேண்டும், ஆண்டவன் துணை வேண்டும். அவரவர் கைராசி என்று இப்போ கூறியிருக்கின்றாரே, அற்புதமான பாடல். எங்கே இப்பொழுது ஆனந்தன் நீங்கள் தந்த பாடலை ஒரு தடவை என்னை அதிகம் பேச வைக்காமல் நாங்கள் பாடலை கேட்போம். மாணிக்க வீணையேந்தும் மகாதேவி என்ற பாடல், இனிமையான பாடல். எங்கே ஆனந்த இப்பொழுது கேட்கும் என்று எண்ணுகிறேன், கேட்டு மகிழ்வோம்.

0: சிறப்பான அந்த பாடல் எண்ணத்திலும் நினைவிலும் இதயத்திலும் அருள் பாலித்து அருளை வழங்குவதற்கு இறைவனாகப்பட்டவன் சக்தியாகவும் இருக்கின்றார். இறை சக்தி என்று கூறப்படுது. அதனால்தான் இந்த மதத்தின் தத்துவங்களிலே அர்த்த நாரீஸ்வரர் என்ற ஒரு அவதாரத்தை கூறப்படுகின்றது. அர்த்த நாரீஸ்வரர் என்ற உருவத்திலிருந்து ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது இரண்டு சக்திகளும், சிவம் சக்தி இரண்டு. ஒரு செயலை செய்வதற்கு அறிவும் வேண்டும், சக்தியும் வேண்டும், பவரும் வேண்டும். ஒரு மின்சார வெளிச்சம் எங்களுக்கு வேண்டுமென்றால், அல்லது மின்சாரத்திலிருந்து மின்சார சக்தி எங்களுக்கு வேண்டுமென்றால், அங்கே இரண்டு இலைகள் பொருத்தப்படும், ஒன்று கருப்பு ஒன்று சிவப்பு. இது ரெண்டும் சேர்ந்து வந்து இணைந்தால்தான் அங்கே சக்தி பிறக்கும். உதாரணத்துக்கு கூறப்படும். அதே போன்று இறைவனோடு சக்தி இருந்தால் தான் அந்த சக்தியாக உருவகித்து அன்னையை குறிக்கப்படுது. அன்னை வந்து ஒரு பரிபாலனை செய்யும் பொழுது இறைவனுடைய கடாட்சம் அங்கே இருக்கின்றது. அது சக்தி வடிவத்திலே கிடைக்கின்றது, அது பைரவர் வடிவத்திலே கிடைக்கின்றது, அது முருகன் வடிவத்திலே கிடைக்கின்றது. மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு எந்த குருவம் எந்த அவதாரம் எங்களுக்கு பிடிக்கின்றதோ அந்த அவதாரத்தின் முன்னின்று என்ன கேட்கின்றோம். அந்த தெய்வத்தை இந்த தெய்வத்தை சண்டை போட சொல்லி செய்கிறோமா? இல்லை, வேண்டுதலைத்தான் கேட்கின்றோம். அறம் அன்பு இந்த ரெண்டும் தான் அங்கே இருக்கின்றது. வழிபட்டு சென்று மனிதநேயத்தோடு இருப்பது அறம், உள்ள அன்போடு போவதற்கு அன்பு, இது ரெண்டும் வேண்டும். அதனால் இறைவனாகப்பட்டவர் எந்த உருவத்தில் வந்து என்ன எங்களுக்கு சக்தியோ அந்த சக்தியால் எங்களுடைய கிருபியை செய்து கொண்டு இருக்கின்றார். இனிமையான ஒரு பாடல், கல்வி தெய்வமாக சரஸ்வதியை நாங்கள் எடுக்கும் பொழுது அதற்கு சில வரலாறுகள். ஏன் இந்த ஆன்மாக்கள் உணர வேண்டும், பொய்யை பித்தலாட்டத்தை பிழையை உடனே புரிந்து கொள்ளலாம், ஆனால் உண்மையை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவோ காலம் எடுக்கும். தீர்த்து அது உண்மைதான் என்ற ஒரு தீர்ப்பை வழங்க எங்களுக்கு மனச்சாட்சி மன நீதி வேண்டும், அதற்கு அவகாசம் வேண்டும். ஆய்ந்து ஓய்ந்து பார்ப்பதுதான், ஆய்ந்து ஓய்ந்து பார்க்காதவன் விடயம் தேய்ந்து போயிடும் என்று கூறுகிறார். ஒன்றை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பது. இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ப உறவுகளே, உறவுகள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு உங்கள் சந்தேகங்கள் அல்லது நியாயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு செல்லலாம். உங்கள் அனுபவத்தோடு வாருங்கள்.
1: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்

0: அந்துயிரை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனும் வெந்தழியும் நாளிலே.
1: அற்புதமான அந்த பாடல். வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து கூறுவது எப்படி என்றால், வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஒருவரால் இயற்றப்பட்டு அவரால் ஓதப்பட்டு பாடப்பட்டு எங்களுக்கு அனுபவ ரீதியாக நான் கண்ட உண்மை இதுதான். இறைவன் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, பந்த பாசம் என்றால் என்ன, பணம் சொத்து சுகம் என்றால் என்ன, வாழ்வின் வாழ்க்கை பயணத்தில் மனித உருவத்தின் நிலை என்ன என்று எல்லாம், அதன் பின்பு என்ன முன்பு என்ன என்று அத்தனையும் அவர் அனுபவித்து அறிந்த உண்மையை கொண்டு எங்களுக்கு கூறப்படுகின்றது. அது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் எல்லா மதத்திலும் இருந்துதான் வழிகாட்டுதல், வாழ்க்கைக்கு என்ன வழிமுறை, வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் எது, இந்த பிரபஞ்சத்திலே இதை சுவர்க்க பூமி என்று இங்கே எல்லாம் இருக்கின்றது. சுவர்க்கம் என்றால் எல்லாம் இருக்கும். அந்த எல்லாம் இருக்கிற இடத்திலே இன்னும் ஒரு பதத்தையும் எங்கள் நம் முன்னோர்கள் அனுபவமாக கூறியிருக்கின்றார், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தம் சிறப்பானது, ஆயுளை நீடிக்கும், இறப்பு இல்லாமல் இருக்கும். அமிர்தம் உண்டவன் சாக மாட்டான் என்றாலும் கூற, ஆனால் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டால் அதைத்தான் கூறப்படுகின்றது. அளவோடு எதை செய்ய வேண்டும், அதற்காக இன்று வந்து அருள் தேடி செல்பவர்களை விட பொருள் தேடி செல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அருள் தேடி செல்வதற்காக அவர்கள் செல்லும் வழியை பார்த்து எள்ளி நகையாடுபவர்கள் அவர்களும் அதே போன்று போலியாக நடந்து மக்களுக்கு மூளை சலவையை செய்து மக்களை திசை திருப்பி பஞ்சமா பாதகங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இதுதான் நியதி. காரணம், அவர்களுக்குள்ளே இந்த மதங்களிலே சைத்தான் என்ற ஒன்று கூற, பசாசு என்றெல்லாம் கூறப்படுகிறது, அந்த தீய பழக்க வழக்க எண்ணங்கள் அவைதான். அதை நம்ப வேண்டாம், அது போய் அந்த வழிக்கு போக வேண்டாம் என்றுதான் கூறப்படுகின்றது. நாங்கள் அப்படி இல்லை, ஆசை, அந்த ஆண்டவனே இல்லை, இது வாழ்க்கையிலே அரசகம் அரசியல் நீ நான் என்ற மமதை வேண்டாம், அன்பு கருணை வேண்டும் என்று ஆசைதான் அத்தனைக்கும் என்று ஆசைகள் அத்தனையும் திறந்துவிட்டு ஞானியாக சென்றவர் தான் புத்த பகவான். அவர் ஆண்டவன் என்று ஒன்று இல்லை, மனந்தான் ஆண்டவன், நாங்கள் தான் ஆண்டவன், எங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ அஞ்ச சீலத்தை போதித்திருக்கின்றார். அவரும் கூறுவது என்ன, இந்த துன்பந்தான் இந்த வாழ்க்கையிலே எவ்வளவு தொல்லைகளை கொடுக்கின்றது, இந்த துன்பங்கள். அதற்கு காரணம் ஆசை. ஆசையை அறுத்துவிட்டால் நிர்வாண உலகம், எந்த விதமான வேற்று விருப்பு விருப்பு இல்லாத ஒரு உலகம், ஒரு இதயம் வேண்டும் என்றுதான் அவர் வழி நடந்தினார். அழகுபடுத்த வேண்டாம், மொட்டை அடித்து கொண்டு அதை அந்த காவியை உடுத்துக்கொண்டு ஆடம்பரம் வேண்டாம் என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் வாழ்க்கையின் வழிகாட்டியில் அதை பின்தொடர்ந்து அதை ஒரு மதமாக்கி அதை வியாபாரமாக்கி கொண்டார்கள் மக்கள். அரசியலே வேண்டாம் என்று சொல்லி சென்ற துறவி காட்டிய வழியில் செல்பவர்கள் பஞ்சசீலத்தை ஓதிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், அரசியலே அவர்களே காவியுடையோடு மந்திரியாக இருக்கின்றார்கள். ஒவ்வாதனவு அதைத்தான் அந்த அந்த சமய ஒழுங்கு நெறிமுறைகளை வியாபாரமாக்கிவிட்டு செல்வதால் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றையும் எள்ளி நகையாடிக்கொண்டு நம்பிக்கையினமாக வாழ்கின்றார்கள். யார் அந்த

கொடி மானத்தை மறைக்க வேண்டு பாவிக்கின்ற உடை அது கூட இருக்காது, எல்லாம் அறுத்தறிந்து விடுவார்கள் என்றுதான் எல்லாம் பற்றி வெறும் உடலாகத்தான் இந்த மீனி போகின்றது. அதை நம்பி அதை வளர்க்க வேண்டும், அது அதுக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆடம்பரங்களையும் செல்வங்களையும் சேர்க்க வேண்டும். பிழையான வழிகளை கையாண்டு பிழையான வழியிலே மக்களை திசை திருப்பி கொண்டு செல்வதெல்லாம் வியாபார நோக்கம், பொருளுக்காக செய்கின்றார்கள். யாரும் அருளுக்காக செய்யவில்லை. அருளுக்காக செல்பவர்கள் கூட இடையிலே அது பொருளுக்கு மாறி பிழையாக செய்கின்றார். ஏனென்றால் இப்பொழுது அலசி ஆராயும் வாய்ப்புகள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதைவிட இப்பொழுது சமூக ஊடகம் வந்து சமூக ஊடகத்திலே அதைத்தானே கூறுகின்றார். எத்தனை பொய்கள், எத்தனை முகத்திரைகள் கிழித்தறியப்படுகின்றன. ஒரு நேர்மறையான ஒரு விடயத்தை கூறினால் அதுக்கு எத்தனை எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வந்து புகுத்தி அலசி ஆராய்கிறார்கள். அடுத்து ஒரு பாடல், அன்புடன் வந்து விஜய ராகவன் அவர்கள் கேட்ட ஒரு பாடல். உறவுகளை வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள், பாடலை கேட்டு மகிழுங்கள். பக்தி வேளையிலே அடிக்கடி உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகை நான் அறிந்ததை உங்களோடு சில வார்த்தைகளை நான் உபயோகிக்கின்றேன், சில விடயங்களை கூறுகின்றேன். அதில் நீங்கள் வந்து எங்களோடு என்னோட பகிர்ந்து கொள்ளலாம், பேசி மகளலாம். வாரத்தில் ஒரு தடவை தான் இந்த நேரம் கிடைக்கின்றது எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பம். இதுவும் இறைவன் கைராசி என்றுதான் எண்ணிக்கொள்ள வேண்டும். எங்கே இப்பொழுது விஜயராகவன், நீங்கள் அரண்மனை 4 அரண்மனை 4 ஒரு பாடல் இருக்கு என்று கூறினீர்கள். முன்பு ஒரு தடவை விடுமுறை விருப்ப நேர் விருப்பத்திலே எழுதியிருந்தீர்கள். அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா எப்படி பாடுகின்றது என்று. இதோ அந்த பாடல், விஜயராகவன், கேளுங்கள்.

0: இந்த வேளையில் இவர் அன்பு உறவை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் மகளே, வணக்கம். தர்மபுரியிலிருந்து சாந்தி என்று தெரிந்து கொண்டேன். நலமாக இருக்கின்றீர்களா சாந்தி?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: எங்கள்
1: நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமா.
1: ராமாவோட பேசினேன்.
0: திருப்தியா சந்தோஷமா? இப்ப அப்ப நான் சொன்னதை நிரூபித்து விட்டார் தானே, நீங்களும் நம்பி விட்டீர்கள். வளமையாக நீங்கள் கேட்கும் பொழுது இருக்கிறார், மருந்தோடு இருக்காரு, கொஞ்சம் வலுவிட்டு இருக்கிறார், ஓய்வு தேவை என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து சொல்லுவேன், வருவார் வருவார் என்று அதை நிரூபித்து விட்டார். இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்தீர்கள் தானே? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு, எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும். நாங்கள் வர வழியிலே நின்றால் எல்லோரும் நலமாக வாழலாம், மகிழ்வாக இருக்கலாம். எல்லோரும் நலம் என்றால் அதை கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தம் இருக்கின்றது. அவர்களுக்கு உடல் நலம் தெரியல என்றால் அவ்வளவு மகிழ்ச்சிய துன்பம் இருக்கின்றது, நிகழ்கின்றோம். அதனால் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் இருக்கின்றோம். அங்கே அழகி ராசா எப்படி இருக்கிறார்கள்?
1: நல்லா இருக்காங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக. ஏனென்றால் சீவகாருண்யம் எல்லோருக்கும் வேண்டும். உங்களோடு பேசுகிறேன், உங்களிடமிருந்து உங்கள் சொற்களை கேட்டு உங்கள் நன்மை தீமையை பெறுகின்றேன். அந்த உறவுகளோடு நாங்கள் பேச முடியாது, அவர்கள் தெரிவிக்க முடியாதுதானே. அதனால் அதை பராமரிக்கும் உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நலமாக இருக்க முன்பு எல்லாம் எங்களுடைய நாகப்பட்டினம் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அங்கே இருக்கிற பச்சை கிளியை பற்றி பேச, அந்த கிளி என்னோட பேசுவது ஒன்று, நான் ஒரு தரப்பு முடியாத சத்தம் இடும், அதை கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும். உங்களுடன் ஒரு சில சமயத்தில் அழகியினுடைய சத்தம் நான் கேட்டிருக்கின்றேன், அதை கேட்கும் பொழுது ஆனந்தம். தன்னுயிர் போல் மண்ணுயிரும் வாழ வேண்டும். இது எங்கள் அறவழி. சீவகாருண்யம் மனிதநேயம், அதைத்தான் கிறிஸ்தவ சமயத்தில் கூட சொல்லப்படுது, தன் உயிர் போல் மண்ணுயிரையும் பேண வேண்டும் என்று. எந்த உயிரை போல தான் அடுத்த உயிர்.
1: நேற்று நிகழ்ச்சியில் நீங்க சொன்னீங்க இல்ல, வேப்ப மரம் வீட்டுக்குள்ள வச்சு.
0: ஆமா.
1: அது எப்படிங்க வீட்டுக்குள்ள வளருதுங்களா?
0: அது இது கனடாவில்லவோ கட்டுப்பாடுல வச்சிருக்கணும். உயர்ந்து சென்றார். என்னுடைய தளம் வந்து
1: வீட்டுக்குள் வளரும் மையாது.
0: அது கேட்டு சுவாத்தியம் இருந்தால் அதுக்கு வெப்பம் தேவை, தண்ணீர் தேவை. ஆனா இந்த குளிர்காலம் இலையெல்லாம் கொட்டி அவர் சோர்ந்து போயிடுவார். பின்பு மூன்றாம் நாளாம் மாதிரி தொழில் விட தொங்கி விடுவார். அப்ப அவர் மேலிருந்து
1: உங்களுக்கு
0: மேலே செல்லும் போது என்னுடைய கூரை, அதாவது மேல் தளம் எங்களுக்கு மாடி தானே. இங்கே வீடுகள் வந்து நிலங்க, அதாவது நாங்கள் இப்பொழுது லாவர் இருக்கின்றது, லிவிங் ரூம்கள் இருக்கின்றது, இதற்கு கீழே அறைகள் இருக்கின்றது, இதுக்கு மேலேயும்

0: இந்த அறைக்கு நிலமும் மேல் தள கூரையும் இருக்கும். அது கிட்டத்தட்ட 7.5 அடி உயரம் பெறும். அப்போ நான் ஜாடி பிஜிய ஜாடி ஒன்று அதற்குள்ளே அதை வைத்து வளர்க்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து ஒரு ஜான் உயரத்திலே தான் மருமகன் கொண்டு கொடுத்தார். மீராவுடைய ஹஸ்பண்ட் தான் அதை கொண்டு நாட்டி விட்டவர் வைத்து விட்டார். இல்லை இல்லை இல்லை, ஜாடியிலே வைத்து வீட்டினுள்ளே வைத்திருக்கின்றேன். வெளியே அவரை எடுத்துக்கொண்டு போவதில்லை, அதை தூக்க முடியாது. இப்பொழுது அவர் வந்து உயர்ந்து வளர்ந்து சென்று அந்த மேல் தட்டிலே முட்டியவுடன் நான் அங்கே மேல் குருத்தை லேசாக நுழிவிட்டேன். அவருடனே அப்படி இரண்டு பக்கமும் கிளையாக வளர்ந்து அப்படியே வளர்ந்து கொண்டு போறார். அவர் இப்போ 7 அடிக்கு மேலே நிற்கிறார். என்னுடைய விரல் மொத்தத்துக்கு அவருடைய தடி மரம் வந்து விட்டது, என்னுடைய சுண்டு விரல் மொத்தத்திலே அந்த தடி வந்து விட்டது. இப்பொழுது வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு இந்த போதிய அளவு நீர் ஊற்றிக்கொள்வோம், அதுக்கேற்ற மண் அதற்கெல்லாம் கொஞ்சம் கவனிக்கின்றோம். எனக்கும் ஒரு ஆச்சரியம், எல்லோருக்கும் ஆச்சரியம், இந்த அளவுக்கு வளர்த்து விட்டாரே மாஸ்டர். என்னுடைய நண்பர் இன்னும் ஒருவர் அன்னாசி மரம் நட்டிருந்தார். அன்னாசி பழம் இருக்குது அல்லவா, பைனாப்பிள், அது வீட்டின் உள்ளே வளர்ந்து அது காய்த்தது, அப்படியே வளர்ந்து சின்னனாக காயம் வந்தது. இது அழகு, அந்த சூரிய ஒளி வருகிற பக்கமாக எண்ணல் உடம்பை போகும். அந்த என்னுடைய இதுவும் சூரிய ஒளி விழக்கூடிய பகுதி பார்த்து தான் அதை வைத்திருக்கின்றேன். ஒரு 2-3 மணி நேரம் சூரிய வெளிச்சத்தை அவர் எடுத்துக்கொள்வார், அவ்வளவுதான். இன்னும் ஒருத்தர் வாழை மரம் வைத்திருந்தார். இந்த வாழை பெரிய ஜாடியில தான் அந்த வாழை தார் போட்டுதான். ஒவ்வொருத்தருடைய பொழுதுபோக்கு தானே அது, கரணை என்றால் மரம் செடி
1: கொடிகள்
0: சூரிய ஒளி பாடும். ஆமா, கோடை காலங்களில் எண்ணல் திறந்து இருப்போம். நாங்கள் பிராணவாயு உள்ளவர்கள் கோடை காலத்திலே சில வெள்ள திறந்து விடுவோம். ஏன் இப்ப விண்டர் காலத்திலே உள்ளுக்கு ஒரே வெப்பங்களா இருந்தால் ஓரளவுக்கு திறந்து மூடுவோம். அவர் இந்த சாயல்கள் தான் பார்ப்போம். எவ்வளவு இன்னும் யாரும் அவ்வளவுக்கு கொண்டு வர விருதாக கொண்டு வரவில்லை. கனடாவில் இந்த வேப்ப மரத்தை வளர்த்திருக்கின்றன. ஓரளவு உயர்ந்து வந்தவுடன் பட்டு போய்விட்டது. என்னிடம் ஒரு தடவை என்னுடைய சத்திர சிகிச்சைக்கு செல்லும் போது அந்த வான உயரமாக ஒரு 6 அடி வந்து பட்டு போய்விட்டது. பின்பு நான் கவலையோடு இருந்தேன். அதன் பின்பு வந்து அதை பராமரித்து விட்டேன். இடையே கீழே இருந்து இன்னும் ஒரு தலை ஒரு முளை வந்து அது கிளையாகி பெரிதாக வந்து விட்டது. பெருசா வந்து விட்டது. நான் படம் அனுப்பி விடுறேன். முன்பு ஒரு தடவை என் தளத்தில் தந்திருந்தேன். இன்று எங்களுக்கு பனியெல்லாம் கொட்டிய பனியெல்லாம் கரைந்தோடி விட்டது, முழுவதும் கரைந்து விட்டது. அது இரண்டாம் முதல் பனி ஒரு 2-3 நாளைக்கு திரும்பி கொட்ட துவங்கினா குமிந்து கொண்டு வர அப்படி இருக்கின்றோம். அந்த பாப்பு மரம் அம்மா, அது நல்ல அம்மா. அது வந்து அதன் அதற்கு கீழே நான் போய் நின்றால் அந்த மேல் தடை எனக்கு மேலே இருக்கும், எனக்கு மேலே இருக்கும், தொட முடியாது. அவ்வளோ 8 அடி உயரத்துல இருக்கின்றது இலை. 2 கிளை 2 பக்கம் தெரியுது. பல கிளை பல இலைகள் அப்படியே இருக்கின்றது. அடியிலிருந்து ஒரு தடையாக கொட்டி போயிடும். இப்போ விண்டருக்கு வரும் பொழுது குருத்துக்கள் எல்லாம் இருக்கும் அம்மா. அது அதற்கு கீழே நான் ஒரு சாய்மனை கதிரை
1: வைத்திருக்கிறேன்,
0: கட்டில் ஒன்று வைத்திருக்கிறேன், அதுலேயும் இருப்போம். நற்காலியையும் போட்டு அதிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலே வித்தியாசமாக தான் இருக்கும் அம்மா. அந்த பிராணவாய் வரும்பொழுது சிறப்பு சிறப்பு. அதன் பக்கத்திலே உருத்ராட்ச மரம் வைத்து அது ஒரு 3 அடி உயரத்தில் நிற்கிறது. கொடி போலத்தான் வந்திருக்கிறது. உருத்ராட்ச மரம், உருத்ராட்சை அது. மற்றது கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளி அது எப்படி சொல்றது, கற்பூரவள்ளி தான், கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு மரம், அது மரம் எல்லாம் கடி சொடி செடிதான். அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமாக என்னிடம் இருக்கின்றது. அது வந்து இலங்கையிலே மலைநாடு பகுதியிலே குளிர்பிரதேசத்திலே வளர்ந்த ஒரு, அதுக்கு பேர் தெபு என்று அவங்களோட மொழியிலே அழைக்கப்படுகின்ற ஒரு செடி. அது வந்து மருத்துவ குணம் உள்ளது. அந்த இலை நாங்கள் சாலட்டுகளோடு சேர்த்து சாப்பிடலாம். சும்மா அதை புடுங்கி கழுவி போட்டு சப்பி சாப்பிடலாம். பித்தளை மாதிரி ஒரு நீட்டு இலை மாதிரி இருக்கும். அது நீரிழிவுக்கு சிறப்பான மருந்து, சிறந்த மருந்து. இயற்கை தாவரங்கள் அதைத்தானே அம்மா மருந்தண்டிவர்கள் விஞ்ஞான ரீதியாக தருகின்றார்கள். இந்த இயற்கை தாவரங்களில் பொட்டாசியம், பொஸ்பரஸ், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாம் இருக்கின்றது. அதைத்தான் எங்களுக்கு முன்பு மருத்துவர்கள் கொடுத்தார்கள், காலந்தாமதமாக அந்த வருத்தம் குணமடையும், ஆனால் முற்றாக குணமடையும். அதை விரைவாக ஜனத்தொகை பெருத்த காலத்திலே அறிவியல் வளரும் பொழுது அதை செயற்கையிலே எடுத்து எங்களுக்கு கொடுக்கும். இதுதான் நடக்கின்றது ஆங்கிலேய வைத்தியத்துக்கும் தமிழ் வைத்தியத்துக்கும். அந்த அடிப்படை அதுதான் அம்மா, அடிப்படை அதுதான். சிறப்பாக இருக்கும் அங்கே. இப்பொழுது கால காற்றலை எப்படி இருக்குது உங்களுக்கு அங்க, உங்களுக்கு இந்த கால நிலை
1: இங்கே? இந்த இன்றெல்லாம் சூரிய வெளிச்சமே இல்ல, அவ்வளவா குளிர். குளிர்ட்டு கொஞ்சம் குளிருங்க ஐயா.
0: தட்பவெப்ப நிலை நிலை பூகோள அமைப்பின்படிதான் கிடைக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு இப்பொழுது இது கனடா வித்தியாசமானது, உயர்ந்த உங்களை விட உயர்ந்த பூமிதானே. இங்கே வந்து இனி எங்களுக்கு இன்று இப்பொழுது இன்று ஆரம்பத்திலே இரண்டு பாகை நான் வரும்பொழுது இது ஒரு ஐந்து பாகை மட்டும் உயரலாம், பின்பு கீழே பூச்சதுக்கு கீழே செல்ல போகின்றது. பூச்சதுக்குள்ளே ஐந்து பாகைக்கு வருகின்றது இரவு நேரம். பனிப்பொழிவு எங்களுக்கு குறைந்து விட்டது, அடுத்த நகரங்கள்ல எல்லாம் கொண்டு வருது. எங்கள் நாங்கள் இருக்கிற பகுதியில தான் இல்லை. இந்த வேளையில இன்று வெள்ளிக்கிழமை எப்படி கோலம் போட்டீர்களா, ஆலயத்துக்கு சென்றீர்களா?
1: பண்பாடு
0: அப்படி மங்களமாக இருக்கும். இங்கே வந்து எங்களுக்கு முற்றம் பாதை வாகனம் ஒற்று பாதையெல்லாம் உண்டுதான். சரியா, நானும் வந்த காலத்திலிருந்து இந்த தைப்பொங்கல் வெளியே ஒரு தடவை பொங்கலாம் என்று 40 வருஷம் நான் முயற்சித்தேன், முடியவில்லையே. சரியா, தைப்பொங்கல் நேரத்தில் வெளியிலே சினோம் பனியெல்லாம் படிந்து கொட்டியே கொண்டிருக்கும், வெளியே செய்ய முடியாது. வீட்டின் உள்ளே தான் செய்வோம், உள்ளே செய்யலாம். அதுக்கு இப்பொழுது குழந்தைகள் இருந்த காலத்திலே அவர்கள் எல்லாம் பட்டுகள் உடுத்தி எல்லாம் செய்து காட்டின, அவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் சென்று விட்டார்கள் தானே. ஆனால் கலையகம் என்றபடியே கலையகத்துக்களை நாங்கள் சிறிதளவாக செய்து கொள்வோம். அதில் கடினம்மா, அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் கடினமாகிடும். அப்போ அப்போ காலநிலைகள் மாறி வரும் சூழல்களிலே கடினம், வீட்டுக்குள்ளே தான் செய்யும். எங்களுக்குன்னா அங்கே முத்தல்லே முற்றத்திலே பங்கு பந்தல் போட்டு 3-4 நாட்களுக்கு முன்பே எல்லாம் அதுக்கேற்ற அடுப்பு மேலே எத்தனை கோலங்கள் போட்டு எல்லாம் செய்வோம், அலங்காரம் செய்து செய்வோம். இஞ்சி அப்படி செய்ய முடியும்.
1: அதுக்கு அதற்கு பதிலா தமிழ் வருஷ பிறப்பு வந்து உங்களுக்கு வெயில் காலத்துல?
0: இல்ல இல்ல, தமிழ் வருஷ பிறப்பும் சித்திரை மாதமும் எங்களுக்கு 5ஆம் மாதத்துக்கு பின்புதான் வெளியே உலாவக்கூடிய தன்மையிடம். சித்திர மாதமும் சில சமயம் மோசமாக இருக்கும் எங்களுக்கு, பனி கரைந்தோடுற நேரம், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அடுத்த வெளியே சென்று நாங்கள் கொண்டாட்டங்கள் வைக்க முடியாது, உள்ளே மண்டபங்களுக்குள்ளே தான் வைப்போம். பொங்கல் விழா, புது வருட விழா, நவராத்திரி விழா, கிறிஸ்தவர் எங்களுடைய கிறிஸ்மஸ் விழா போன்ற பெருநாள் எல்லாம் மண்டபங்களுக்குள்ளே தான் கொண்டாடுவோம்.
1: மண்டபங்களுக்குள்ளே
0: தான் வெளியே நின்று செய்ய முடியாது. எங்கள் நாட்டிலே இப்ப தைப்பொங்கல் என்ன பார்த்தால் எல்லாம் பொங்கல் ஆடைகள், பொங்கல் அடையாளங்களோட எல்லாம் வெளியே செல்வோம். பஸ்ல ஏறினாலும் சரி, கார்ல போனாலும் சரி, இங்கே அப்படி இல்லை. பள்ளின மக்களும் பள்ளின மதங்களும் பாடும் நேரம் அதுக்கு எதிர்ப்பும் இல்லை, எல்லோரும் ஆச்சரியமா பார்ப்பார்கள். ஆனா இங்கே கலாச்சார விழா என்று ஒண்ணு நடைபெறும், அந்தந்த நாட்டு இனத்தவர்கள் சேர்ந்து. கடந்த வருடம் நான் கூறியிருந்தேன் உங்களுக்கு, படங்கள் போட்டிருந்தேன். அங்கு போனால் எல்லா நாட்டு மக்களும் தங்கள் தங்கள் நாட்டு நடைமுறை பாவனைகளோடு அலங்காரங்களோடு வருவார்கள். அந்த நேரம் நல்ல காலநிலையாகவும் இருக்கும், வெளியே சென்று உலாவக்கூடிய காலம். நாங்கள் எல்லாம் பட்டு வேட்டிகளோட போவோம் அங்கே, அது ஒரு ஆனந்தம். அதை பார்த்து அடுத்தவர்கள் மெச்சுவார்கள். நாங்கள் அடுத்தவற்றை உடைகளை பார்த்து நையாண்டி பண்ண மாட்டோம் தானே அம்மா. இன்னொருவருடைய நடை உடை பாவனையை பார்த்து நையாண்டி பண்ணாலும் நகை இல்லாமல் அதை பற்றி ஆச்சரியமா பார்ப்போம். இப்படியா எங்களுடைய ஆடைகள், எங்களுடைய பெண்கள் எல்லாம் நகைகள் பவுன் நகைகளோடு பட்டு ஆடைகள் எல்லாம் உடுத்தி, குழந்தைகள் எல்லாம் பட்டு சட்டைகள் எல்லாம் போட்டுருவோம். அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். எத்தனையோ வெள்ளைக்கார மக்கள் எங்களுடைய ஆடைகளை விருப்பம் அவர்களுக்கு. ஆனால் நாங்கள்தான் அது எப்படி அவங்களுக்கு முன்னாடி சாரி உடுப்பது எல்லாம் விற்க வேண்டு விடுவார்கள் இல்லையா? அவர்களுக்கு முன்னாலே நாங்கள் தமிழே பேச மாட்டோம். ஒரு சிலர் அவர்களை கண்டாத்தான் குறை அரைகுறை ஆங்கிலத்திலே பேசுவோன்னோ அதெல்லாம் அப்படியானதம்மா. நல்லது, இறை பக்தி வேண்டும். அதுதான் எங்களுடைய பண்பாடுகளிலே ஆலயங்கள், ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் கூறப்படுவது பண்பாட்டு கலாச்சார குழுமியங்களைத்தான் எப்படி நடக்க வேணும். ஒரு மனிதர்கள் எந்த மதத்தில் உள்ளவர் என்றாலும் ஒரு அன்பு, இந்த அறம், இந்த ரெண்டும் தான் அடிப்படை. அந்த வழியிலே செல்வதற்குத்தான் சமயங்கள் எங்களை வழிகாட்டுகின்றன. புரிகிறதா? அது எந்த மதத்தில் இருப்பார், எந்த மதமும் பிள்ளையானதை கூறவில்லை. ஆனால் அந்த மதத்தை வைத்து மதம் கொண்டு பணத்தை பொருளை நாடி போவர்கள் தான் அதற்காக அந்த சமயத்தை உபயோகிக்கின்றார்கள். அதை மற்றவர்கள் பார்த்து பொருளி நகையாடுகிறார். உண்மையான மத நம்பிக்கை உள்ளவர்கள், எந்த மதத்தில் உள்ளவர்கள்னாலும் அன்பும் அறமும் கடைபிடித்து வந்தால் சிறப்பாக இருக்கும். அன்பும் அறனும் உடைத்தாயின் நல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார் இல்லையா? என்று உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் கேட்பதற்கு சாந்தி? என்ன பாடல்? பக்தி பாடல். அழகெல்லாம்
1: தனியா முருகன் கோயில் என்றால் ஒரு 2 கிலோமீட்டர்
0: அழகெல்லாம் முருகனி என்ற பாடல்
1: இங்க பக்கத்திலேயே இருக்கிறதுல எல்லா தெய்வங்களும் இருக்கு. தனியா முருகனுக்கு என்று தனி கோயில் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில்
0: போக வேணும். எப்படி உங்களுடைய அவருடைய கால் இப்பொழுது சுகமடைந்து விட்டதா?
1: இருக்குங்க ஐயா.
0: இன்னும் இருக்கின்றதா? ஓ பாரதமா. நடக்க முடியும் தானே? அவரால் நடக்க முடியும்
1: தானே?
0: ஊன முடியல. ஊன முடியும், கடினமாக இருக்கின்றது. விரைவில் குணம்பெறும். அவரே வைத்தியர், அவருக்கு தெரியும். அவரே வைத்தியர், அவருக்கு தெரியும். கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி மகளே, இணைந்ததுக்கு, இந்த நேரம் எங்களுக்கு கிடைத்ததுக்கு இவருக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம்.
1: இன்னொரு பக்தி வேலையை, ஒரு சம்பவம் ஐயா. அக்கா மகள் திருமணத்திற்கு போயிருந்தேன். அங்க வயலூர் முருகன் கோயில், அங்க போய் இந்த திருப்புகள் பாடினேன் ஐயா. நானும் அக்காவும் சேர்ந்து பாடணும் இந்த நாதவிந்து பாட்டு.
0: எங்க பாடுங்கள், அந்த பாடலை கேட்போம். பாடுங்கள், முடியுமா?
1: ஒரு லைன் பாடுறேங்க. அந்த பாடல்
0: பாடினேன்.
1: வயலூரா
0: நாதவிந்து
1: கலாதீனமோ நம போ.

0: வயல், அப்புறம்
1: சிறப்பு
0: வயலூரான் முடியுங்க ஐயா,
1: சிறப்பு நல்ல பாடல்.
0: வயலூரான்
1: வயலூரான்னு முடியும் இந்த
0: முடியும்.
1: பாடல். திடீரென்று கேட்டபடியால் உங்களுக்கு அது தடையா இருக்கின்றது. முடிந்தால் நீங்கள் அதை
0: நமோ நம
1: ஆமாம்
0: அந்த மலரை தூவி சொல்லும் போது நம்ம நமோ நம சொல்லுவோம்
1: சொல்லி
0: இல்லையே,
1: நீங்கள்
0: அது
1: வணங்குவீர்கள்.
0: பாடிட்டு வந்து நான் 2 நாள் கழித்து முருகன் கோயிலுக்கு போனேங்க ஐயா. எனக்கு அப்படியே மெய் செலுத்து போயிருச்சு. அந்த பூசாரி இருக்காருங்களே, அவர் வந்து முருகன் கிட்ட இருந்து உதிர்ந்த மலர்கள், அலறி மலர், ரோஸ் கலரா இருக்குமே, அந்த அலறி மலரை கொண்டு வந்து என் கையில கொடுத்து, இந்தாங்க நீங்க போய் வீட்டுல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, மெய் சிலிர்த்து விட்டது ஐயா.
1: அதுதான் அருள்,
0: குதிரை
1: பக்தி கிடைக்கும், கிடைக்கும் அருள் அவருடைய கருணை.
0: கவர் முழுக்க கொடுத்துட்டாரு, என்னைக்க கொடுத்ததே இல்ல அந்த அன்று அந்த மாதிரி கொடுத்தது. சரி, நாம முருகனுக்கு நமோ நம்ம இந்த பூவை தூவி சொல்லும் போது நம்ம போடுவோம் நமோ நம்ம சொல்லி சொல்லி, அதுக்காக நமக்கு முருகனே கொடுத்துட்டாருன்னு ஒரு மெய் சிலிர்த்து போயிடுச்சு ஐயா எனக்கு.
1: அதுதானே அம்மா, ஏரிய மதத்தின் கூட எங்களுடைய இஸ்லாமிய மதத்து பாடல் ஒரு ஹனீஃபா ஐயா பாடி இருக்கின்றார், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று
0: கூறுவதில்லை.
1: நாங்கள் ஆண்டவனிடம் கேட்போம், ஆண்டவனை கேட்டால் அவர் நிச்சயம், அவர் தானே எங்களை படைத்தார் அம்மா, அவர் தானே காக்கின்றார். அதனால் எங்களுக்கு வேண்டுவதை சரியான முறையில் நாங்கள் நடந்து கொண்டால் தருவார். அதற்காக தேவாரம் பாடினால்தான் தருவார் என்று அல்ல, அந்த உள்ள அன்பு, நீங்கள் அதில் உண்மையான அன்போடு விசுவாசத்தோடு நீங்கள் உங்களால் முடிந்தவரை பாடினீர்கள். அதில் அவர் கேட்டுக்கொண்டிருந்த அந்த குருக்களுக்கு எப்படி உங்கள் மீது அன்பு ஏற்பட்டு உடனே இறைவன் கொடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கின்றார். இதெல்லாம் அவருடைய கைராசி, இறைவனுடைய கைராசி, இறைவனுக்கு விருப்பம். எல்லா மதங்களிலும் இருக்கின்ற பாடல்
0: பாடியது அங்க அந்த வயலூர் முருகன் கோயில எனக்கு பிரசாதம் கிடைத்தது. இங்க
1: முருகன், முருகன் ஒரு அவதாரம் தானே, பல இடங்களிலே வாழ்கின்றார். அதுதானே இறைவன் எங்கும் இருப்பார், எல்லாம் வல்லவர், எங்கும் எல்லாம் நிறைந்தவர், எதுவும் தருவார் இல்லை என்று ஒரு போதும் சொல்வதில்லை. உண்மையான விசுவாசமாக நாங்கள் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கும், கிடைக்க வேண்டிய சொல்லுவோம். சிலபடி எங்களை சிலபடி இந்த சரியா வந்தோன்னா கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்தது போல என்று கூடுவோம். கூப்பின கைகளை விரிக்கவில்லை, கூப்பின கைகளை விரிக்கவில்லை, கடவுள் கொடுத்து விட்டார் எனக்கு. எத்தனை பேர் திருப்தி அடைகிறார்கள் அம்மா, அந்த நிலை வர வேண்டும். அதற்கு என்ன வேண்டும், உள்ள அன்பு வேண்டும், உள்ளம் சுத்தமாக, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அவர் எங்களிடம் வேண்டுவது எங்களை உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டுமென்று தான் வேண்டுகிறார். அதனை கள்ளம் கபடம் என்ற வெள்ளை உள்ளத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. எங்களோட உள்ளத்தில் வந்து வீற்றிருக்க முடியாது, இங்கே வஞ்சகங்கள், சூதுகள் அதுதான் நிறைந்திருக்கின்றது, பாவ எண்ணங்கள் தான் நிறைந்திருக்கின்றது. அதனால் தான் கூறப்பட்டது, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. எங்களிடம் இருந்து மானிட ஆன்மாவிலிருந்து இறைவன் எதை விரும்புகிறார், உள்ள கமலம் தான் வந்து அமர்வதற்கு. வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் அந்த சரஸ்வதி கூட எங்களுடைய நாவிலே வந்து அமர்வதற்கு சுத்தமாக இருக்கணும். வெள்ளை பணி, வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணிவு கொண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்ததாய், அவைக்கு வெள்ளை, அதாவது வெள்ளை என்றால் சுத்தம், கள்ளம் இல்லை, வெள்ளைக்கு இல்லை கள்ளம், கள்ளம் இல்லை வெள்ளைக்கு என்று கூறப்படுகின்றது. மனத்திலே தூய்மை இருக்க வேண்டும், மன தூய்மை, அதைத்தான் கேட்கின்றார் இறைவன். அதைத்தான் இந்த பட்டணத்தார் பாடலையும் கூறப்படுகின்றது. நன்றி மகளே, சிறப்பான பாடல். முடிந்தால் நீங்கள் அந்த நாத விந்துக்கள் ஆதி நமோ நம்ம அது அற்புதமான ஒரு திருப்புகள் முடிந்தால் வந்து
0: நிகழ்ச்சியிருக்கிறேன். ஒரு முறை பாடியுள்ளேன்,
1: இங்கே பாடினீர்கள்
0: வந்து
1: இன்று அந்த வரிகள் தவறுதலா முடிந்தால் வரிகளை உங்களுக்கு கிடைத்தால் வந்து ஒரு தடவை பாடுங்கள். பக்தி வேளையிலே பாடாமல் ஒரு எப்பொழுது பாடப் போகின்றீர்கள். நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு பாடலை விஜயராகவன், நீங்கள் கேட்ட பாடல் ஆரம்பித்த உடனேயே வந்துவிட்டார் அடுத்தவர் என்று சென்று விட்டேன். இப்பொழுது தொடர்கின்றது அரண்மனை 4 திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட பாடல்.

0: மரபு கலை வார்த்தியங்களோடு மங்களமான இசை கொண்டு வந்த பக்தி பாடல்கள் எல்லாம் இறை பக்தியை கொண்டு வருவதற்கும் குத்துப்பாடல் இசைகளைத்தான் விரும்புகிறதோ தெரியவில்லை. இன்றைய காலகட்டம் திசை மாறி போகும் வேளையிலே இசைகளிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. சிறப்பான ஒரு இந்த புதிய காலத்தில் வருவது ஒரு சிறந்த ஒரு பாடலாக புதிய முறையிலே வந்த புதிய ராக தாளத்தோடு வந்த காளியம்மனுடைய அருளை பற்றி கூறிய ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். விஜயராகவன் அவர்களே நன்றி. உங்களுக்கு அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் மகளே அனுஷியா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்பா, நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் மிக நலமா இருக்கணும். இப்போ எங்கே திருபுவனத்தில் இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்றீர்கள்?
1: திருபுவனம் தம்பா இருக்கோம்.
0: சரி, காவடி ஆட்டம் அப்போ திங்கட்கிழமை காவடி ஆரம்பிக்க போது இல்லவா?
1: ஆமாப்பா.
0: அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
1: ஆமாப்பா.
0: அது சரி, இன்று கிருஷ்ணன் வருவதற்கு முன்பு நீங்கள் வந்திருக்கீர்கள், என்ன காரணம்?
1: நான்
0: பேசுறேன்னு சொன்னப்பா, சக்தி வந்து விட்டது தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே. யார் வந்தாலும் எனக்கு பிள்ளைகள் தானே, நீங்கள் நலமா இருக்கின்றீர்கள் தானே? எப்படி பேரன் பேரமக்களோடு திருநாள் நாள் காலம் கழிச்சீர்கள், எப்படி இருந்தது?
1: சந்தோஷமா இருந்துச்சுப்பா.
0: கலகலப்பா இருந்திருக்கு. இங்கு வந்தோடனே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பணியும் பணியும் ஆரம்பிக்கவில்லை, குழந்தைகளுடைய ஓசைகள் இல்லை. சரி சரி, இப்பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு உங்களுடைய நிவர்த்தி செய்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கீங்க. எல்லா ஆயத்தங்களும் முடிவடைந்து விட்டதா? அப்ப நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பீர்கள் அந்த காவடி ஆரம்பம் பாத யாத்திரை? எத்தனை எங்கிருந்து ஆரம்பி உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்குமா?
1: ஆமாப்பா, சிவன் கோவில் இருக்குப்பா.
0: சிவன் கோவில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. எத்தனை மணிக்கு? திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு. வாழ்த்துக்கள். இறை அருளோடு மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். உங்கள் மூலம் எல்லோருக்கும், உலகளாவிற்கும், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், ஆன்மாக்கள் அத்தனைக்கும் இறை அனுகூலம் கிடைக்க வேண்டும். இப்படி ஒரு சில கடமைகளை நாங்கள் இறைவனை நோக்கி நிறைவேற்றுவதால் தான் அவர் கருணை எல்லாருக்கும் பாலிக்கின்றது. எல்லோரும் போய் செய்ய வேண்டும் என்று அல்ல, இடையில் ஒருவராவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா? அதனால் தான் அன்று கூறியிருந்தேன், நெல்லுக்கு ரைத்த நீர் வாய்க்கால் பலியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறதம்மா. நீங்கள் அந்த வேண்டி விரும்பி இறைவனை அணுகும் போது ஆன்மா என்ற ரீதியிலே எல்லாருக்கும் அவருடைய அனுகூலம் கிடைக்கட்டும். சிறப்பு. என்ன பாடலை இன்று கேட்கலாம் மகளே அனுஷியா?
1: தீர்த்தகர மாரியம்மா, அந்த பாட்டு பா.
0: அந்த பாடல் வேண்டுமா? தீர்த்தகர மாரியம்மா, தீர்த்தக்கரை மாரியம்மா என்ற பாடல். என்ன திரைப்படத்துல இந்த பாடல் இல்லையா? தனிப்பாடலா?
1: இல்லப்பா, புதிய தோரணங்கள் நம்பா.
0: ஓ, புதிய தோரணங்கள், அந்த பாடலா? புதிய தோரணம் நல்ல பாடல். கேட்டு மகிழ்வோம். இனிமையாக மகிழ்வாக பக்தியோடு நீங்கள் இப்பொழுது ஆயத்தப்படுத்தும் வேளையிலே இறைவனுடைய கருணை என்றும் உங்களுக்கு இருக்கும் என்று என்னுடைய ஆசையை வழங்குகிறேன். சிறப்பாக அது நடைபெற வேண்டும். இறைவன் அருளோடு.
1: நன்றிப்பா.
0: நன்றி மகளே. கிருஷ்ணன் பேசுவாரா? மகளே, வந்தது மகிழ்ச்சி உங்களுக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம் பக்தர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம்.
0: இப்ப நாங்க நலமாக இருக்கணும் சாமி. நீங்கள் எப்படி இருக்கீங்க சாமி? நகைச்சுவையாக நான் கூறவில்லை, உண்மையிலே சுவாமி என்ற பக்கத்தில் அந்த நிலையிலாம் நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற விரதங்கள் அதுகள் என்று எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நல்லது. அம்மாவுடன் பேசினீர்களா? நலமாக இருக்கின்ற கூறினாவா?
2: நன்றாக இருந்தது,
0: பெரிய சந்தோஷம்.
2: பாடல் கேட்டாங்க, நல்லா இருந்தது.
0: அது அப்படியா?
2: பாடல் வந்தது நல்லா இருக்கும் கேட்க.
0: நான் எனக்கு தெரியும் அவர் அந்த நிகழ்ச்சி அழகாக இருந்து நீங்கள் எல்லோரும் வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக இருந்தது கேட்கிறதுக்கு. அதை நீடிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
2: நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம்.
0: வாழ்த்துக்கள். தினமும் வந்து ஒவ்வொரு தினமும் அழைத்து கேட்டபடி எனக்கு அம்மா வருவார். அம்மா அப்படி இருக்கேன்னா நானும் கூறி அழைத்து விட்டேன். அது நான் கூறியது சரி என்பதை நிரூபித்து விட்டார் அவரும். இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த நான் பொய் சொல்லவில்லை தானே என்று வந்து விட்டேன். சந்தோஷம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? எல்லாம் அந்த நீங்கள் அங்கே நீங்கள் உங்கள் காவடியை ஒழுங்கு பண்ணும் போது அந்த காவடிக்கு சொந்தக்காரர்கள் கொண்டு வந்து ஆலயத்திலே தான் கொடுப்பார்கள் உங்களுக்கு, சிவன் ஆலயத்திலே. அங்கே பூசையிலே வைத்து அங்கே சென்று நீங்களும் பூஜைக்கு பக்தி முறையில் நிற்கும் பொழுது அங்கே இருக்கிற குருக்கள் மாதிரி எல்லாம் அபிஷேகங்கள் முடித்து காவடியை தந்து ஆசீர்வாதம் தந்து உங்களுக்கு தூக்கி வைக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக போவீர்களேன் ஐயா?
2: ஆமாம், அது சிவன் கோயிலில் வந்து பிள்ளையார் சன்னதியில் எல்லா காவடியும் கொண்டு வந்து அங்கே பூஜை நடத்த பிறகுதான் அங்கேருந்து புறப்படுவாங்க.
0: அங்கே அது இறைவனர்களுடைய ஆசியோட புறப்பட்டு அங்கு சென்று அதை இறக்கி வைப்பது ஆலயத்துக்குள்ளே. அது வரைக்கும் தொழிலே கொண்டு சென்று ஆரோக்கியமாக சிறப்பாக அமைய வேண்டும். அது நாளை மறுநாள், இப்பொழுது உங்களுக்கு சனி இரவு அப்படித்தானே? இல்லை, வெள்ளி இரவு. வெள்ளி இரவு, சனி, ஞாயிறு, திங்கள், ஐயா இரண்டு நாட்கள் உண்டு. அது சரி, நல்லது. அது சிறப்பாக அமைந்து எல்லோருக்கும் பயன்படும். இறைவனுடைய எங்களுடைய அன்பையும் உங்கள் மூலம் அவருக்கு காணிக்கையாக தருகிறோம், செலுத்துங்கள். உங்களுடைய வேண்டுதல் எங்களுக்கும் பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நன்றி, நன்றி. என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் இந்த வேளையிலே?
2: இன்னைக்கு பால முரளிகிருஷ்ண ஐயா பாணிய பாடிய பாடல் ஒன்று கேட்கணும்.
0: என்ன பாடலா இருக்கும்?
2: படம் வந்து உயர்ந்தவர்கள்.
0: அதுல நல்ல ஒரு பாடல கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: ராமனும் நீயே, கிருஷ்ணனும் நீயே, ராதையின் வடிவம். இந்த பாடலையே
0: ராமனும் நீயே, கிருஷ்ணனும் நீயேண்டா எப்போதும் இருப்பார், எல்லா இடமும் இருப்பார், இல்லையா? எல்லாம் அவர் தான். ராமன் நீயே, கிருஷ்ணன் நீயே. இனிமையான பாடல். இப்ப நாங்கள் கிருஷ்ணன் கேட்ட பாடலாக தருகின்றோம். இறையருள் என்றும் கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
0: நன்றி கிருஷ்ணா, நன்றி, நன்றி, நன்றி. இது முருகர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பக்தி வேளை. பக்தி வேளையில் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து பாடலை கேட்டவர்களை ஒலிக்கின்றன பாடல்கள்.

0: அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம்.
1: இனிமையான இந்த வழியிலேதான் அன்புடன் ராஜ்குமார் அவர்களும் வந்து தன்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து அழகாக பக்தியை பற்றி பேசிய வேளையிலே கோகுலத்தில் செய்த இத்திரைப்படுத்த பாடல் ஒன்று இருக்கின்றது, அதை கொடுங்கள் என்று கேட்ட வேளையில் வேளையிலே நாங்களும் கேட்டு மகளும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல். ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல்?

கோகுலத்தில் செய்த இத்திரைப்படத்து பாடலை கேட்ட எங்களுக்கு அழகெல்லாம் முருகனே என்ற பாடலை பாட வைக்க இருக்கின்றார் தர்மபுரி சாந்தி அவர்கள். எங்கே சாந்தி, உங்கள் பாடல் இதுதான், நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா?

எல்லாம் வல்ல இறைவனின் அவதாரங்களிலே முருக அவதாரம் ஒரு பிரதானமானது. அந்த முருக அவதாரமாக வந்து ஆன்மாக்களின் துன்பம் துயர் நீர்ப்பதற்கு எத்தனை சரித்திரத்தை படைத்திருக்கின்றது என்பதை புராணங்களும் இதிகாசங்களும் கூறும் வேளையிலே, அதை பின்பற்றி செல்லும் இந்த விடயங்களை பாடலாக எத்தனையோ பேர் பாடியிருக்கும் வேளையிலே, சூலமங்கலம் சகோதரிகள் குரலிலே ஒலித்த அழகெல்லாம் முருகனே என்ற அந்த பாடலில் எத்தனை கருத்துக்கள், எத்தனை விடயங்களை தோற்றுவித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள், சாந்தி, இறை அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும், முருகனுடைய கிருபை என்றும் உங்களுக்கு உண்டு. அந்த நாத விந்துக்கள் ஆதி நமோ நமோ என்ற சாதாரணமானதல்ல அந்த திருப்புகள், அதை பாடப்பாட உருப்பெற உருப்பெற முருகன் அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் ஒன்று, தீர்த்தக்கரை மாரியம்மா என்ற புதிய தோரணங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று பக்தியோடு வந்து கேட்டிருந்தார் எங்களுடைய அனுஷியா. அனுஷியா அவர்களே, உங்கள் பாடல் காற்றலையில்.

போட்டு வளர்த்தாலும் வெகு நாளா காத்தாலும் அழகாக வளர்த்தது அவபாரம்தான். தினம் நீரூட்டி வளர்ப்பவ கருமாரிதான். விதை போட்டு வளர்த்தாலும் வெகு நாளா காத்தாலும் அழகாக வளர்

விரைவு இசை தாளங்களோடு மாரியம்மா என்ற ஒரு அவதாரத்தில் வந்து புரிந்த அருளை மெச்சி பக்தர்கள் உருவோடு பாடும் பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்ந்தோம். அனுஷியா, உங்கள் பாடல் தந்த வேளையிலே ராமனும் நீயே கிருஷ ணனும் நீயே என்ற பாடலை கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்திருந்தார். அந்த பாடல் உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை பிரபல இசை வல்லுநர் எம் பாலகிருஷ்ணி ஐயா அவர்களுடைய குரலிலே ஒலித்த பாடல். எங்கள் எல்லோருக்கும் மிகவும் விருப்பமானவர் இசை மாமணி மறைந்த எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய குரலிலே பாட இருக்கின்றது. எங்கள் இறுதி பாடலாக கேட்போம், கிருஷ்ணா உங்களோடு.

பதனை முறையில் கூட எங்களுடைய வணக்கங்கள் இருக்கின்றது. ஆண்டவனை தொழுது கொள்ளலாம் என்று அநேகமான மதங்களில் பஜனை வழியும் இருக்கின்றது, எல்லா மதங்களிலும் இருக்கின்றது. பஜனை மூலமும் இறைவனை அடையலாம், சக்தியை அடையலாம் என்று அதற்கு வாய் பேசத்தான் வேண்டும் என்றல்ல, காது கேட்கத்தான் வேண்டும் என்று அசைவுகளை பார்த்தே கையசைத்து கொண்டவர்களோடு இணைந்து செல்லும் வேளையிலே அடுத்தவர்கள் வழிபடும் வேளை அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்களோடு நாங்களும் சேர்ந்து வழிபட்டுக் கொள்ளும் பொழுது இறைவனுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை எடுத்துக்காட்டு முகமாக வந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடல் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். முதலில் இறுதி என்று கூறிவிட்டேன், அது நேயர்கள் கேட்ட பாடல். முதலில் தமிழ் வானொலியான் மூலம் ஒரு பாடலை நானும் தர விரும்புகிறேன். மூன்றில் தமிழ் வானொலியின் அதிகாரத்தின் அனுமதியோடு ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் கேட்ட பாடல், இப்பொழுது அந்த பாடல் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே. எங்கே கேட்போமா?

கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

அற்புதமான பக்தி பாடல். அவன் அன்று அணுவும் அசையாது. ஆண்டவனை வேண்டி நாங்கள் இருகரம் நெட்டி உளப்பூர்வமாக உள்ளத்தை வெள்ளையாக்கி வஞ்சகம் சூது எந்த எண்ணமும் இல்லாமல் அமைதியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருகரம் நீட்டி வணங்கும் பொழுது எங்களுக்கு என்ன வேண்டுமோ அவனே தெரிந்து எங்களுக்காக தருவான். அவருக்கு தெரியும் எங்களுக்கு எது எந்த நேரம் வேண்டும் என்று. ஒரு குழந்தை, பச்சை குழந்தையினுடைய பசி தாய்க்கு தெரியும், எந்த வேளை பசிக்கும் குழந்தைக்கு எந்த வேளை பால் ஊட்ட வேண்டும் என்று. அதே போன்றுதான் தாயின் திறந்த தயவான சத்துவனி என்று கூறியிருக்கின்றார் மாணிக்க வாசகர். எங்கள் இந்த ஆன்மாக்களுக்கு எது எப்பொழுது தேவையோ அதை கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? உள்ள கமரமடி அந்த உள்ள உத்தமனார் வேண்டுவது. எங்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் படைத்து அறம், அன்பு, கருணை, சாந்தம், விசுவாசத்தோடு வாழ்பவர்கள் தான். மனிதநேயம், ஜீவகாருண்யம் தேவை, அறம் தேவை. அந்த வழியை நடப்பதற்குத்தான் ஆன்மாக்களை ஈடேற்றம் கொள்ள வேண்டும். இந்த பிறவி எடுத்து இங்கு வந்து நல்லதாக நாங்கள் சென்று வாழ்ந்து சிறப்பாக சென்றடைய வேண்டும். வீடு பேர் அடைய, வீடு பேர் என்று கூறுகிறது. அது ஆன்மீகத்திலே கூறப்படுவது முத்தி நிலை, வீடு பேர் என்றெல்லாம் கூறப்படுவது. அந்த நிலை முழுமை அடைய வேண்டும். மனித பிறவி முழுமை அடைய வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் வந்து பிறந்து இந்த சுவர்க்க பூமியிலே ஆறாவது அறிவான பகுத்தறிவோடு வாழும் பொழுது இந்த பஞ்ச மா பாதகங்களிலிருந்து விடுபட்டு பஞ்ச புலன்களின் ஆசைகளை அறுத்து ஒறுத்து விசுவாசமாக இறைவா என்று எண்ணினால் நிச்சயம் வாழ்வு சிறப்புறம் முழுமை பெறும் என்று கூறிக்கொண்டு அரஹர சிவ சிவ சம்போ மகாதேவா என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இனிமையாக மகிழ்வாக பக்தியோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இணைந்து சிறப்பித்த அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் விசுவாசத்தையும் மகிழ்வையும் தருகின்றேன். உங்கள் வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறும்? நாங்கள் எமக்காக மாட்டு வல்ல தன்னுயிர் போல் மண்ணுயிரை மண்ணி உலகில் வாழும் உயிர்கள் அத்தனையும் பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுபட்டு பஞ்ச புலன்களை அடக்கி நிம்மதி காண வேண்டும், நல்வழி காண வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் உறவுகளோடு இறைவா உன்னை வணங்குகிறோம். உங்கள் கருணை என்றும் வேண்டும். நாங்கள் அன்பு, அறம், மனிதநேயம், ஜீவகாருணியம் காத்து பண்பாக வாழ்கின்றோம், மனித தத்துவத்தோடு வாழ்வோம் என்று கூறி மீண்டும் இருகரம் கூப்பி உங்களை வணங்கி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் புரிவார் என்ற நம்பிக்கை உண்டு. இப்பொழுது நீங்கள் சென்று ஆலயத்தில் நாங்கள் சென்று வணங்கும் பொழுது எங்களுக்காக மட்டுமல்ல உலகெல்லாம் பறந்து வாழும் இந்த உயிர்கள் அத்தனையும் என்று நாத விந்துக்கள் ஆதி நம்

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

அன்பான வணக்கம் என்னன்னு உங்களுக்கு. நேரம் சரியாக 9:53, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:22. இன்றைய நாள் 27 10 2021 ஆண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், 27 10 2021 ஆண்டு. அப்ப இந்த இது வந்து லைவா போகுது, அதனால எல்லாரும் நேற்று படித்தான் கொஞ்சம் அந்த நேரத்தையும் அந்த நாங்க சொல்ற அந்த இதையும் கேட்டா உங்களுக்கு விளங்கும். அதனால இப்பொழுது கதம்ப நிகழ்ச்சியில நான் உங்கள்கிட்ட இன்று இணைந்து கொண்டேன். நேற்று அப்பா வந்திருந்தார், எல்லோரும் நலந்தானே. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீறா. மறக்க வேண்டாம், இது லைவா போகிறது, இதுதான் மீண்டும் மறுவடிவு வரும்போது வரும். இருந்தாலும் நீங்களும் நாள் அதாவது தேதியை பார்த்துக் கொள்ளுங்கள், 27 2021 இன்றைய நாள். கதம்பத்தில் நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? இந்த இசை கேட்ட உடனேயே ஆனா மஞ்சுளா அம்மா எப்ப வணக்கம் போட்டான்னு தெரியல. மஞ்சுளா அம்மா இரவு தான், அது அந்த இரவு நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு வணக்கம் போட்டிருக்கிறான். பார்க்கலாம் இப்பொழுது யார் வணக்கம் போடுகிறார்கள் என்று பார்ப்போம் முதல்ல. சரியா? சரி, நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன். யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பாடல் கேட்கலாம். இன்றைய நாளில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உறவுகளும் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு தேவை 3 விடயங்கள் இருக்கு, அதாவது உணவு, உடை, உறையுள். இந்த மூன்றும் தேவையான ஒன்று. அளவுக்கு அதிகமா தேவை என்று நாங்க என்ன தேவையில்லை. அளவுக்கு அதிகமா எல்லாம் இருந்தாலும் சலித்துவிடும், மற்றது மறந்துவிடும். மற்றது என்னென்ன மறந்துவிடும் என்று நான் சொல்வதற்கு காரணம், இப்ப உங்கள்ட்ட நிறைய ஒரு ஒரு வகையான உடை, நிறைய உடைகள் இருந்தாலும் எது இருக்குன்னே தெரியாது. அதே போல உணவுகள் பல இருந்தாலும் சாப்பிட முடியாது. மற்றது நிறைய பணம் இருப்பவர்கள் அதை வாங்கி இதை வாங்கி எது எங்க இருக்குன்னு வச்ச இடம் தெரியாம மறந்து போயிருப்பார்கள். பணத்தை கொடுத்த இடம் தெரியாம மறந்து போயிருப்பார்கள். அதனால உண்மையை மறவாமல் இருப்பது அன்பு ஒன்றுதான். அன்பு ஒன்றுதான் மறவாமல் இருப்பது. மனித நேயமும் அன்பும் மறவாமல் இருப்பது அது முக்கியமா தேவை. அது ரெண்டும் இருந்தாலே நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. எல்லோரோடும் அன்பா இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கூட அரவணைத்து உங்களை தூக்கி விடுவார்கள். உங்களை எந்த விதத்திலும் விழுந்து விட மாட்டார்கள். அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை பிறந்து கொண்டேதான் இருக்கும். கண்ணன் பாட்டை கேட்கலாம். இந்த அவர் கோவிச்சுக் கொள்வாரல்ல. இது மறு ஒழிப்புன்னு நினைச்சிட்டு யாருமே ஒரு வணக்கம் போடலைங்க. அழுகி அழுகே வருது. என்னதான் செய்றீங்களோ தெரியாது. 9:57 இது மறுபடியும் பண்ணிட்டு யாருமே வணக்கம் போட பயப்படுறீங்க இல்ல? சரி, பாக்கலாம் யாரு முதல்ல வணக்கம் போடுறேன்னு பாப்போம். முதல்ல வணக்கம் போடுறவர்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. இதேதான் இப்ப மறுபடியும் இருப்பிலையும் பெறப்போது உடனே நீங்க வணக்கம் போடுறீங்க இல்ல? ஆனா இன்னைக்கு இது லைவா போகுதுங்க காற்றிலையில. சரி,

0: இந்த செல்போனை வச்சு நாங்க பாருங்க எப்படி என்ன, இந்த செல்போன் இருக்கிறதால எல்லாரோடும் பேசக்கூடியதாக, நாங்கள் உறவு கொள்ளக்கூடியதாக, முகத்தை பார்க்க அங்க எந்த தூரத்துல இருந்தாலும் பேர். அது சரி, நீங்க யாராவது இருக்கிறீங்களா குரூப்லயே ஒரு வணக்கம் கூட காணல. எத்தனை மணி ஜேவர் சாமிக்கன்னா இரு, அதாவது காலை நேரம் 11, அதாவது எங்களுடைய காலை நேரம் இப்பதான் ஜெகவர் சாதிக்கன்னா ஒரு வணக்கம் போட்டிருக்கிறார். அது அவருடைய நிகழ்ச்சிக்கு முகமது ராபி அவர்கள் வாழ்த்து கோரி. அப்ப யாராவது இருக்கிறீங்களா, இல்லாட்டி சரியா மறுபடியும் ஒரு பொண்ணை போட்டுட்டு போகட்டுமா, எங்க ஒரு வணக்கம் போடுங்க பாப்போம். அல்லாட்டி அந்த குரூப்ல அப்ப நீங்க யாரும் இருந்தும் பிரயோசனம் இல்லையே. நான் உண்மையிலேயே குரூப்ல, இந்த குரூப்புக்குள்ள எழுதாதவர்கள் மற்றது இதுல ஏதாவது ஒரு இப்ப நிகழ்ச்சியை பற்றியோ அல்ல ஏதாவது எங்களோட வானொலியை பற்றியோ எழுதாதவர்கள் யாரும் இந்த குரூப்ல இருந்தால் நான் பார்த்துட்டு, அதாவது ஒரு வாரம் பார்ப்பேன், பார்த்துட்டு நான் உடனே அவைய வெளியில எடுத்து விடுவேன். அதுதான் நான் செய்ய போறது என்ற நான் பலரை பார்த்திருக்கிறேன். இணைக்க சொல்லி சொல்லுகிறீங்க, இணைச்சு விட்டோன்னு அதுக்குள்ள இருக்கிறீங்க. அதுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை, இருந்து கொண்டு இன்னமொரு விடயம், அம்மா என்ன நீங்க என்ன தூக்கி வெளியில போட்டுட்டீங்கன்னு சொன்ன ஒருவர், என்னம்மா இதுக்குள்ளதான் இருப்பேன்னு சொன்னவர் இப்ப வேற ஒரு வானொலி ஒன்று நடத்துறார். அது யார் எவருன்றது அவருக்கே புரியும். என்ன திரும்பி இணையங்கம்மா இணையங்கம்மான்னு சொன்னவர், அவர் வேற ஒரு வானொலி இப்ப நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பலரோடு சேர்ந்து. வாட்ஸ்அப் வானொலியோ என்ன வானொலியோ தெரியல, ஒரு குரூப் போட்டு அதுக்குள்ள நடத்துகிறார். அப்ப மிக உருக்கமாக இந்த வானொலி இதுக்குள்ளதான் இருக்கணும், இந்த தளத்துக்கு ஏன் நம்ம அப்படி எடுத்து போட்டுட்டீங்க என்று பேசியவர் மனம் எப்படி மாறிவிட்டதுன்றத பாருங்க. அதுவும் அது மட்டுமில்ல, என்னையும் அதுக்குள்ள இணைச்சிருக்கார் தெரியாம. அதுதான் அவர் தெரியாம இணைச்சு கொண்டார், அதுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள இணைச்சு விட்டுட்டார். ஆனா அவர் வானொலி வேற எல்லாரோடையும் சேர்த்து, ஆனால் என்னட்ட வந்து மிக பரிதாபமாக கேட்டிருந்தார், ஏனம்மா என்ன தூக்கி வெளியில போட்டீங்க, திருப்பி இணைச்சிருங்க என்னண்டு, நாங்க இந்த வானொலியான இருக்க கேட்கிறோம் என்று சொல்லியிருந்தார். எதற்கு இப்படி எல்லாம் பொய்யாக பழக வேண்டும், பொய்யாக செய்ய வேண்டும், இது எனக்கு தெரியவே இல்லை. ஏனண்டு உண்மையை சொல்லலாம், நீங்க எத்தனை வானொலியும் திறக்கலாம், எங்கேயும் போகலாம், என்னவும் செய்யலாம், எதுக்கு பொய்யாக பழகுறீங்க? எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 25 வருடங்களாக எத்தனையோ என்னட்ட வந்த அறிவிப்பாளர்கள், எத்தனையோ பேர் நேர்களா வந்து அறிவிப்பாளர் மாறினவர்கள், அந்த நாளில இருந்தே எஃப்எம்மா இருக்கும் போதே, இப்ப எல்லாம் பல பல வானொலிகள் ஊடகங்கள் எல்லாம் நடத்துகிறார். எல்லோரும் எல்லா அன்பா தான் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிகழ்வுக்கு நாங்கள் போவோம் பெறுவோம். ஆனா நீங்களே எனக்கு ஒழிச்சு ஒவ்வொரு தராக ஒழித்து ஒழித்து செய்கிறீர்கள், எனக்கு ஏன் மறைமுகமாக செய்ய வேண்டும், ஏன் இந்த தளத்தில் இருக்க வேண்டும், இருந்து இதுக்குள்ள இருக்கிறவர்களை அங்கால இணைக்க வேண்டும், அது தேவையில்லாத ஒன்று, அது சரியான ஒரு கவலைக்குரமாக இருக்கிறது. நான் யாரையுமே ஒரு இப்ப பாடசாலையில் வாத்தியார் ஆசிரியர் வந்து பிள்ளைகளை படிப்பிச்சு விடுறது தனக்கு பின்னால போறதுக்கா, எந்த காலத்திலும் தனக்கு பின்னாலேயே எல்லா பிள்ளைகளும் நான் படிச்ச உடையா, நீ எனக்கு பின்னாலேயே வான்னு சொல்லுவாரா? இல்லையே, எல்லாரும் படிச்சு ஒவ்வொரு துறையில நீங்க எங்கெங்க எல்லாம் போய் சிறப்படைகிறீர்களோ அவ்வளவு சிறப்பும் எனக்குத்தான் என்று எண்ணுபவர் ஆசிரியர். இந்த வானொலி மட்டும் தடக்கி விழுகிற மாதிரி திறக்கிறீங்க, ஆனா ஒளிச்சு ஒளிச்சு திறக்கிறீங்க. ஒரு சின்ன கோபம் வந்தோன்னு ஓடி போய் திறக்கிறீங்க. அத கட்டி காத்து எத்தனை வருடங்களுக்கு காவல் காத்து எடுத்து வருவதுதான் கடினம். எல்லோரும் எவ்வளவு காந்தி, இது வந்து வாட்ஸ்அப் வானொலி என்ற வடிவா நீங்க மிக சுலபமாக நடத்துகிறீர்கள். எத்தனையோ வருடங்கள் நாங்கள் எஃப்எம் ஆக நடத்தி இருக்கிறோம், அவ்வளவு பணம் செலவழித்திருக்கோம், அப்பவும் சலிக்கவில்லை நாங்கள். எந்த ஒரு உறவுகிட்டையும் எந்த ஒரு நேர்கிட்டையும் 5% கூட வாங்காமல் நடத்தி இருக்கிறோம். அது எங்களுடைய வானொலியின் பெருமை. மற்ற வானொலிகளை நான் சேர்க்கவில்லை, அவர்களும் விளம்பரம் எடுக்கிறார்கள், கேட்கிறார்கள், நேர்கள்ட்டே எல்லாம் போறவர்கிட்ட $100 அல்லது ₹100 சந்தாபணம் கட்டினால்தான் நீங்க வானொலியிலேயே பேசலாம் என்று சொல்லுகிறார்கள். அது எல்லா வானொலியிலும் இருக்கிறது, எங்கட வானொலி தனிப்பட்டது. யாரிடமும் பணம் வாங்காமலே உங்களை எல்லாரையும் அன்பு அன்புக்காகவும் அன்பு உறவுக்காகவும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள். அந்த காலத்திலிருந்து எஃப்எம்மா இருக்கும் போதே அதுதான். ஆனா எதுக்காக நீங்கள் ஒழிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்ப நான் பேசுறது வானொலி யாருக்காவது கேக்குதா? ஒரு ஆள் கேக்குது என்று ஒரு சைன் போடுங்க பாப்போம். எல்லாரும் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. அதுதான் என்னன்னு தெரியவில்லை. ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்றதுதான் அர்த்தம். எதுவும் செய்யாமலேயே ஏதோ நான் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோமோ, இந்த வானொலி உதவி செய்தோ, உதவி செய்தவர்கள் எல்லாரும் ஓடி விடுறார்கள். அது ஏனென்று தெரியவில்லை. வணக்கம் நாகப்பன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சில சில வார்த்தைகள் வந்து நான் சில நேரம் போடும் போது அதையெல்லாம் அனுபவிச்சுதான் அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. ஒவ்வொன்றும் அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது உண்மையிலேயே. ஆனா எவ்வளவுதான் நீங்கள் ஏமாற்றுகிறோம், இவருக்கு தெரியாது, பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிப்பது போல ஏமாற்றுகிறோம் என்று நினைக்கிறீங்களோ, ஆனா ஒரு இடத்துல நீங்கள் ஏமாற்றும் போது மற்ற இடத்துல உங்களை ஏமாற்ற இன்னொரு வழி இருக்கிறது. இன்னொரு வழி வந்து கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு வேண்டாம். அன்பை மட்டுமே கேட்கும் இந்த வானொலியில உங்களுக்கு நிலையா நிக்க முடியவில்லையே, பேச முடியவில்லையே, எப்படி நீங்க உலகத்துல நீங்க ஒரு வானொலி நடத்த போறீங்க? அதான் கேக்குறேன். தயவு செய்து அப்படி செய்யாங்க. உங்களோட ஒவ்வொருவரும் இறைவனிடம் வணங்கும் போது என்ன கேக்குறோம்? நானும் ஒவ்வொரு நாளும் இறைவனை தரிசிக்கும் போது எனது குடும்பத்தை மட்டுமல்ல, எனது உற்றார் உறவுகளை மட்டுமல்ல, எனது ரத்த சொந்தங்களை மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்தவர்கள் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் கேட்டுத்தான் கண்மூடி வணங்குவேன். நான் வணங்குறதால ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் கண்டாலும் சந்தோஷம் கிடைக்கும். ஏன் அதாவது தன்னெல்லாம் கருதி எனக்கு மட்டும், என்னுடைய உறவுகளுக்கு மட்டும் என்று கும்பிட என்னால தெரியல. அது எங்க அம்மா அப்பா பழகி வச்ச பழக்கம். மற்றவர்களை நினைத்து நீ எவ்வளவு வேண்டுகிறாயோ, அவர்கள் அனுபவிக்கும் சுகத்தில் உனக்கும் ஒரு சுகம் இருக்கிறது என்று எனது தாயாரும் தந்தையாரும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உண்மையாக வளர்க்கும் போது பிறந்ததிலிருந்து அப்படித்தான். நாங்க சின்ன குழந்தைய விளையாடும் போது கூட அவர்கள் எந்த நேரம் சொல்ல விட்டு கொடுத்து மற்றவர்களை விளையாட விட்டு பார்த்து ரசியம்மா, அடுத்தடுத்து உனக்கும் அதே சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதை நாங்கள் செய்வதில்லை. எனக்கு நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும், நான் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கொடுத்து பார்க்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு மற்ற இன்னொரு இடத்துல நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்றதை நான் சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் நான் யாரையும் நிந்திச்சோ கோவிச்சோ சொல்லவில்லை. இவற்றை சொல்வதற்கு காரணம் புரியாமல் நடக்கிறீர்கள் நீங்கள் என்பதற்காகத்தான். தயவு செய்து யாரையும் ஏமாற்ற எண்ண வேண்டாம். கோபம் வருவது இயற்கை. மனிதனுக்கு கோபம் வரும். நீங்க ஒருவரை கோபம் வந்து திட்டிருந்தீங்கன்னு சொல்லுங்க, அது அந்த இடத்திலேயே மறந்துடும். அந்த கோபத்தை அந்த நீங்க வச்சிருக்கிற அன்பு மேலோங்கி மீண்டும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் வரத்தான் வேணும், வராதவன் மனிதன் அல்ல. அதுக்காண்டி இப்ப எனக்கு கோபம் வராது என்று சொல்லி போட்டு சும்மா நடிப்பாக இருக்க முடியாது. சில சில விடயங்களுக்கு நாங்கள் கோபிக்கத்தான் வேண்டும். நாங்கள் சிறிது கோபித்து சொன்னால்தான் சிலருக்கு புரியும். ஆனால் எங்கள் அன்பாக இருக்க பழகிக்கொள்ளவும் திரும்பி அந்த கோபத்தை நாங்கள் மறந்து விட வேண்டும். நான் கொடுத்த பேச்சில் வடலூர் ஆனந்தன் இப்ப முதல்ல வர
1: பெரிய குடைதான் நமக்கு வந்து. எவ்வளவு மன அழுத்தத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க நம்மளால
0: உணர்ந்துல
1: இருக்குவா இருக்கு.
0: இன்று உலகளாவே இருக்கும், அதாவது ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் 4-5 உறவுகள் பேசியிருந்தார்கள். எல்லோரும் வானொலியை கேட்கிறார்கள், சரியா? அவர்கள் என்ன சொன்னார்கள் அண்டா, என்ன உங்களோட மட்டும் வந்து இவர்கள் எல்லாம் இவ்வளவு ஒரு சரணமாக ஒரு வீட்டுல பேசுறது போல சிரிச்சு மகள்கிறார்களே, இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கல, நீங்களும் வந்தா பேசலாம். அவர்கள் சொல்றாங்கன்னா உங்களை மாதிரி பேச முடியாதான் என்னோட, ஒரு அன்போட தாய் அன்போட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாய் பிள்ளைகள் விளையாடுவது போல சிரிச்சு நகைச்சுவை சொல்லி இப்படி பேசுகிறீர்கள், எங்களால அப்படி பேச முடியல என்றார்கள். வந்தாலும் பேச மாட்டோம், வணக்கம் பாட்டு அப்படித்தான் கேட்போம்ன்றார்கள். அப்ப அவர்கள் என்ன சொல்ல இப்படி ஒரு வானொலியை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம்
1: என்ன
0: சொல்றாங்க. இவ்வளவு காலமா இந்த கொரோனா சீசன்லயும் தாங்க கேக்குறதால தங்களோட கவலை தீர்தான் இத கேட்டுக்கொண்டே
1: இருக்கு. என்னுடைய நிலையை இப்ப மாறிடுதேமா, நான் இந்த வானொலிக்கு வரும்போலாம் என்னால இது கடந்த ஒரு சில மாதங்கள் தான் நான் இந்த வானொலிக்கு நான் வந்தேன். நான் வரும்போது எல்லாம் இந்த அளவுக்கு நான் வானொலி வந்து நிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையே எனக்கு இல்ல.
0: இல்ல இப்ப பாருங்க என்ன விட பேசுங்க பாருங்க, இப்ப என்ன விட்டு அம்மா எழுப்பி போங்கம்மா நான் பேச
1: நாங்களும் நடத்துவோம். அதுக்கு ஒரு நேரம் வரும்போது நிகழ்ச்சி நானும் எடுத்து
0: நடத்துவேன்.
1: என்னுடைய காலங்கள்லாம் கடந்துட்டேன். உனக்கும் உள்ளவர் கோடின்ற மாடல் கேட்டுதான் அந்த வாலி அவர்கள் வந்தார்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அத போலதான் இந்த நம்ம வானொலி. இந்த வானொலி கேட்டானாலே நம்ம போறவங்க கூட திரும்பி வந்து வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். அந்த வானொலி
0: வணக்கம் நாகப்பன், ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. நான் கொடுத்த பேச்சுல ரெண்டு பேரும் பயந்துட்டீங்க பாருங்க. நாகப்பன் ஓடி வாங்க நீங்க காட்டலைக்கு. இல்ல அதாவது இப்ப நீ அன்று பாருங்க, இப்ப நான் முன்பெல்லாம் ஒரு அந்த வானொலி நடத்தும் போது ஒரு இக்கட்டான நிலையண்டா பாட்டை போட்டுட்டு போயிடுவோம். பாட்டை போட்டுட்டு நாங்க ஒரு தவிர்க்க முடியாத காரணம் வந்துட்டு ஓடிடும். அன்றைக்கு பாருங்க அம்மா அதுல அம்மா ஒருக்கா இத பாத்துக்கொள்ளுங்க, நீ மற்றவங்க எல்லாம் பாத்துக்கொள்ளுங்க, நீங்களா பேசிக்கொள்ளுங்க, நிகழ்ச்சியை நடத்துங்க. அது அந்த நிகழ்ச்சி தானா போய் கொண்டிருக்கு, அது செய்யறீங்க. நான் இந்த பீம்ல இல்ல, நான் விட்டுட்டு போயிட்டேன். அப்ப அதுல உடனே செல்வகுமார் கண்ணன் எல்லோரும் அதுல இருந்து எல்லோரும் நீங்கள் எல்லாரும் இருந்து பேசிக்கொண்டு அது நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அப்படி ஒரு வானொலி எங்கேயும் இருக்காது உண்மையா, அது நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கு. நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா.
1: எல்லாரையும் ஒரு இலவோ எல்லாருமே ஒரு அதாவது எல்லாருடைய குரலுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துட்டீங்க. எல்லாருடைய ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு குரல் தானே.
0: இல்ல மற்ற எல்லாரிடமும் எல்லாரிடமும் இருக்கிறது. அதாவது இப்ப ஆரம்பத்தில் இருந்து வானொலி என்றால் உண்மையிலேயே அதாவது பயிற்சி எடுத்து பேசும் தன்மை வேணும் அப்படி எல்லாம் சொன்னார்கள். ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஆரம்பத்தில இருந்து நான் எப்படி வளர்ந்தனோ, நான் எப்படி இந்த வானொலியில பேச ஆரம்பிச்சனோ அதுதான் மற்றவர்களுக்கும் இருக்கு என்றது என்னுடைய மனதில இருக்கு. இப்ப நான் பிறக்கும் போதே நான் ஒரு அனௌன்சர் இல்லையே, உண்மையாக பேச மாட்டேனே. உங்களுக்கு தெரியுமா முதல் நாள் இருந்து பேசும்போது தொப்பையா ஏசி வேலை செய்து தொப்பையா நினைஞ்சு விட்டது. முதல் நாள் நான் வாங்க பேசும்போது ஒரு நடுக்கம் இது
1: ஒன்றே
0: வேறு விவரம் மற்றது இப்ப இருக்கிற இலவா இல்ல. அப்ப என்ன சிடி பிளேயர், அதாவது சிடியில்தான் அதுவும் அந்த ஒரு ஒரு ரூம்ல ஒரு பக்கம் முழுக்கும் ஆயிரக்கணக்கான சிடி ரக்ல நம்பர் போட்டு இருக்கும், பக்கத்துல கொப்பியில எழுதி இருக்கும் எல்லாம் இன்ன படம் இன்ன பாடல் ரெண்டு இருக்கும். நான் இப்ப நேர்கள் கேட்ட உடனே நாங்கள் இப்படியே ஹெட்போனை போட்டுக்கொண்டு எழும்பி அதுல இருக்கிற எத்தனாவது நம்பர்ல இருக்கிற சிடி எடுத்து உடனே பிளே பண்ணணும் பாடல். நாங்க
1: என்னுடைய
0: உறவுகள பழக்க வழக்கம் பேச்சு உங்களுடைய ஆக்டிவ், அதாவது எப்படி நான் பேசி பழக்கிறேனோ இந்த வானொலியை தனிய நடத்தக்கூடிய தன்மை என்னோடு இருக்கிற என் அன்பு உறவுகளுக்கு இருக்கு. நான் இல்லாமலே செய்வார்
1: எல்லாருமே ஒவ்வொருத்தரும்
0: அங்க ஒரு வானொலி தளம் ஒன்று போட்டு அங்க எடுத்து வந்திருந்தேன். அப்படித்தான் நினைச்ச போன முறை வந்திருந்தேன், ஆனா நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். போன தடவை வந்து உண்மையிலேயே வந்த போது சரியாக அது செய்ய முடியாமல் போய்விட்டது. நான் யாரை நம்பி நம்பி வருகிறேனோ எல்லாரும் ஏமாற்றி விடுகிறார்கள். அவர்கள் அவை வானொலி ஆரம்பித்துக் கொள்கிறார்கள் என்னோடு. ஏன்டா எல்லாம் பொறுக்கிற தன்மை இருப்ப, நீங்க எவ்வளவுதான் என்ன என்ன எப்படி சொன்னாலும் அதை நான் அடுத்த நிமிஷம் மறந்து பொறுத்துக் கொள்வேன். வணக்கம் பொருங்க தாத்தா வந்திருக்கிறேன், நாளைக்கு அவற்றை வாய்ஸ் வர இல்லையா அல்லது இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டாரே. வணக்கம் வணக்கம் மகாலி.
2: வணக்கம்மா வணக்கம்மா.
1: கேட்டுதான் இருக்காங்க
0: இன்னைக்கு. மழை வரும் மகாலிங்க, இன்னைக்கு மகா மழை வரும். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேசாம அமைதியா இருந்தீங்க பாருங்க.
2: இல்ல இல்ல இல்ல, நீங்க சுவாரஸ்யமா பேசுறீங்க. அதுல போய்
1: நான் சவுண்டு கூட வரலாறு கேட்டு எனக்கு தெரிஞ்சது.
2: ஆமா, ரொம்ப காரசாரமா இருந்தது.
0: இல்ல காரசாரம் இல்ல, முன்னாள் காரசாரம் இல்ல. இதெல்லாம் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன். இதனால ஒரு
2: குமரன்
0: மனக்குமுறல் இல்ல. இப்ப இரண்டு மாதங்களுக்கு முதல் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் அது மிக்கட்டான நிலையில நாங்கள் இருக்கும் போது ஒரு அன்பு உறவு அதுக்குள்ள நான் பார்த்து இல்லாதவர்கள், அதாவது ஒரு நேர் நேரத்துல பாடல் எழுதாதவர்களை எதுக்கு இதுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை அவர்களை வெளியேற்றினங்க. அப்போ ஒவ்வொரு வெளியேறினவர் துடிச்சு புதைச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துல எடுத்து என்னம்மா என்ன நிப்பாட்டிட்டீங்கம்மா, ஏனம்மா என்ன வெளியில போட்டீங்கம்மா, நான் உங்களோடு தான் இந்த தளத்துக்கு இருக்கிறேன், அப்படி செய்யலாமா அம்மாண்ட ஆட எனக்கு தெரியாம நீங்க அமைதியா இருந்தீங்க, நீங்க எதுவும் பிஸியாக்கும் வர முடியாதாக்கும் வானிலைக்கும் வாரையில, அதனால நான் எடுத்து வெளியில விட்டேன், ஏன் அதுக்குள்ள வீணா ஒரு நேரத்தை பிடிச்சு கொண்டிருப்பான். இப்ப பார்த்தா அவர் ஒரு வானொலியும் திறந்து அந்த குரூப்ல என்ன போ தூக்கி என்னைய எடுத்து போட்டுட்டார் தெரியாம பாவம். என்னடா இப்படி ஒரு குரூப் ஒன்று வர்றது ஒரு வானொலியில என்ன யாரும் போட்டிருக்காங்க என்று பார்த்தா அதுக்குள்ள நடக்குது. அப்ப நான் ஒரு மெசேஜ் வச்சேன் அவருக்கு, தயவு செய்து எனக்கு ஒரு கருங்க வச்சேன். அதுக்கு ரிப்ளை பண்ணி
2: ரேடியோ ஆரம்பிச்சிருக்காரா
0: அவர், இன்னும் கொஞ்சம் பேரோட சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப், இப்படி வானொலி இல்ல இப்படி தளத்தோட இல்ல வாட்ஸ்அப் வானொலி, சும்மா அதுக்குள்ள ஏதோ ஒன்று செய்கிறேன் நான், எனக்கு அங்க கேட்க என்ன அதுல பாடல்கள் எழுதுங்கோ அது இதெல்லாம் வருது நிறைய எல்லாத்தையும் பார்த்தா இங்க அனௌன்சரா இருக்கிறவர்களையும் அங்க தூக்கி போட்டு வச்சிருக்கிறார் அவர், இங்க இருக்கிற நேர்களையும் அதுக்குள்ள எடுத்து போட்டு வச்சிருக்கிறார் அவர். இங்க வந்து அன்பாக இல்ல அன்பாக இங்க பழகி இங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகினவர்களை எல்லாரையும் தான் அன்பாக நினைச்சு கொண்டதுனால அவர் அங்கால கொண்டே போட்டு வச்சிருக்க. இதேதான் எனக்கு இங்க அறிவிப்பாளர் வேலை செய்த பலர் செய்தது. இருந்தாலும் அது எனக்கு பழக்கப்பட்டு போய் எனக்கு அவர்களையும் கோபம் வரையில, இன்னும் அந்த தளத்திலேருந்து வரையிலேண்டா பாருங்களேன் எந்த மனச, அந்த தளத்திலேருந்து நான் என்ன வெளியேறையில என்ன நடக்குதுன்னு பாத்து கொண்டிருக்கேன். ஆனா அவருக்கு நான் மெசேஜ் வச்சிருந்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு கடும்பு உங்களோட பேசணும். என்னத்த பேச போறோம் தெரியுமா? ஏனையா எல்லாரும் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் இதை நான் சொல்லிக் கொண்டு மாறேன். வானொலி திறக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் பேர்ந்தெடுத்து. ஏன் நீங்க மறைக்கிறீங்க நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு அதுல ஆட்சேபனே இல்ல. இதுல தடக்கி விழுகிறமா எத்தனை வானொலி திறக்கிறார்கள், நான் என்ன மாட்டு வேணே என்று எனக்கு இது இதை பத்தி எந்த வித ஆட்சேபனையும் இல்ல கோபமும் இல்ல. ஒரு அன்பு உறவு போனா இரண்டு மூன்று பேர் மீண்டும் வந்து இணைஞ்சு கொள்வார்கள் இங்க, அவ்வளவுதான். அப்ப ஆனா அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு எடுக்கவில்லை எடுக்கவில்லை பேசாம இருக்கிறார். அப்ப அத பாத்து இருக்கிறார் என்னுடைய மெசேஜ் நான் நிறைய அழகா வச்சிருக்கிறேன். எனக்கு ஒருக்கா எடுங்க ஐயா, தயவு செய்து உங்களோட ஒருக்கா பேசணும்.
2: திறமசாலி
0: திறமை என்ற அல்ல, இங்க வானொலியில வந்து அவர் முழுமையாக பேச பயந்தவர், பின்பு நல்லா பேசி பேசி என்னோட இருந்து என்னோட பேசும்போது நல்லா பழகிட்டார் பேர்ந்து. ஆனா அங்கால பாட்டா அவர் தான் அட்மின், அவர் தான் இது அங்கால அப்ப சொல்லி இருக்கலாம் நான் இப்படி ஒரு தளத்துல இப்படி ஒரு இதுல நாங்கள் ஓபன் பண்ணி இருக்கிறோம் பண்றோம்ல, எந்த கவலையும் இல்ல. இப்ப மகாலிங்கம் ஒரு இப்ப வடலூர் ஆனந்தம் திறக்கலாம் சந்தோஷமா இருக்க. இது ஒன்றரை மாதம் மாற்றேன் கதைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல, ஏனென்றால் நடந்தது அவர் என்ன செய்துட்டு போட்டு மாட்டோம். இது எனக்கு நான் சொல்ல காரணம் என்னென்றால் மெல்ல மெல்ல உறவுகள் சில காரணங்களை கொண்டு சொல்லி கொண்டு விலகுவது போறது எங்களுடைய என்னுடைய இங்கே நாங்கள் அதாவது வந்து பேசுவதற்கு தொலைபேசி இல்லை என்று சொன்னவர்களுக்கு தொலைபேசி யாருங்க நாங்கள் கொடுக்கும் போது சொல்ல மாட்டோம், எந்த ஒரு உதவி செய்யும் போது யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனா அதை பலருக்கு நாங்கள் செய்து முடிஞ்சு இந்த MTRF எத்தனையோ உறவுகளுக்கு கொடுத்து முடிஞ்சு. ஆனா அவ்வளவு உறவும் இந்த காட்டிலைக்கு வருதுன்ற எதிர்பார்த்தல்ல அவர்களை. வந்து வந்து போயிருக்கிறார்கள், ஆனா பேசுகிறார்கள். ஆனா நாங்கள் அது ஆனா தொலைபேசி எங்கட வானொலியில வந்து பேச வேண்டும் பாவம் என்று வாங்கி கொடுத்தவர்களையே இன்னொரு வானொலியில போய் பேசிக்கொண்டிருந்துட்டு அன்று என்னோட எடுத்து பேசுவோம் எப்படி இருக்கிறீங்கன்னு நானும் அன்பாக பேசினார். அவர் சொல்லுகிறார், குண்டுமணி குப்பையில் இருக்கும், இருக்கிற குண்டுமணி எப்பவும் பளபளப்பா எங்க இருந்தாலும் பளபளத்து கொண்டு மனசுல
2: அதோட
0: என்னென்னால் அப்பாவுடைய அப்பா நோய்விட்டு இருக்கும் போது அவர் சரியாகிவிட்டார். ரெண்டு நாள் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற வரவில்லை. ஆனா ஏதோ யாரோ சொல்லி யாரோ சொன்னார்களாம் இப்படி, அப்ப அவர்கள் சொல்லிக்கா நீங்க சரியில்லை போய் பேசுங்க. அப்ப வந்து பேசும்போது சொன்னா எனக்கு எப்படி இருக்கிறார், நல்லா இருக்காமா, நல்லா இருக்கிறீங்களா, சரி நல்லது சொன்ன. குப்பையில குண்டுமணி இருக்கிற குப்பையில தான் அந்த குண்டுமணி எங்கிருந்தாலும் ஜொலிக்கும் என்று சொன்னான். உடனே இந்த மனதில் நான் சற்று எனக்கு சிரிப்பு வந்தது. குண்டுமணி ஜொலிப்பாக இருப்பதற்கு அந்த குண்டுமணியை குப்பையில் இருந்து நாங்கள் மினுக்கி எடுத்து வச்சால் தான் ஜொலிக்கும். அது வைக்கிற இடத்துல குண்டுமணி குப்பையில இருக்கு என்றதா இன்னொரு கைகள் எடுத்து அதை பார்த்து எடுத்து இது குண்டுமணி என்று சொல்லி துளக்கி வச்சால் தான் குண்டுமணி ஜொலிக்கும். அல்லாட்டி குப்பையில இருக்கிறது நீங்க மிதிச்சு கொண்டு தானே போவீங்க, நீங்க யாராவது பாப்பீங்களா காணுவீங்களா? அப்ப அத அவ யோசிக்கல சொல்லேக்க
1: குண்டுமணி அடையாளம் காட்டுறது அடையாளம் காட்டுகிறோம்.
0: அதுவும் அதுவும் எத்தனையோ ஆயிரத்தை செலவழிச்சு நாங்கள் தொலைபேசி எடுத்து கொடுத்து குண்டுமணிய ஜொலிக்க பண்ண குண்டுமணி இன்னொரு இடத்துல போய் ஜொலிச்சு கொண்டு என்னட்ட வாங்கி கொடுத்தவள்கிட்டயே வந்து சொல்லுறான் அவ குண்டுமணி எங்க இருந்தாலும் ஜொலிக்க வேண்டாம். அப்ப எவ்வளவு கவலையா இருக்குன்னு சொல்லுங்க.
1: அதாவது மிகைப்படுத்தி சொல்லணும், அடுத்தவங்களை மிகைப்படுத்தி சொல்லணும், அவர் தன்னை மிகைப்படுத்திக்கிட்டு போறாரு, வேற ஒண்ணு இல்ல.
0: அதாவது கவலை இல்ல சிரிப்பு தான். அது எனக்கு இதெல்லாம் கவலை, எனக்கு என்ன கவலையா இந்த வானில வார உறவுகளுக்கு ஏதாவது உடல் நல குறைவு ஏலாது அல்லது கஷ்டம் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு
1: உறவு லைனுக்கு வரலன்னா லைனுக்கு ஒரு நாள் வரலன்னா கூட ரொம்ப யோசிப்பார் என்ன ஆச்சு என்ன
0: எல்லாம். அப்பாவிடம் கஷ்டம் என்ன, அப்பா பேசும்போது அப்பாவிடம் மட்டும் பேசுபவர் தனக்கு கஷ்டம் என்ன செய்யறன்னு தெரியவில்லையே என்று அவர் பேசின பேச்ச கேட்டு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் என்றாலும் நிவர்த்தி செய்திருக்கிறேன் நான். அப்பாவுடன் என்னடா என்னட கேட்கல என்ற ஒருத்தர் பேசும் அந்த துணிப்புல எங்களுக்கு விளங்கியது அவருடைய கஷ்டம். அப்ப இப்படித்தான் செய்கிறார், கஷ்டப்படுகிறார். அது ஒருவருக்கும் ஒருத்தர் நாங்கள் சொல்லுவதே இல்லை. அந்த துணிப்பு கேட்டோடனே இவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று எங்களால முடிஞ்சது எங்கள்கிட்ட இருக்கண்டே இல்ல ஆனந்தன், கடவுள் ஏதோ நான் செய்வதற்கு ஏதோ எனக்கு கொடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா, அவ்வளவுதான். இப்ப எல்லாம் நான் வாழ்ற வாழ்க்கையில கன செலவினங்கள் செய்வதை நிறுத்தி கொண்டேன். அட இவருக்கு உதவி செய்யலாம் இவருக்கு செய்யலாம், நான் ஏன் வீணாக இது செய்ய வேண்டும், இருக்கிறது போதும், இதை வச்சு மற்றவருக்கு உதவி செய்யலாம் என்ற ஒரு தன்மையோடு இருக்கிறோம். அப்பவே இருந்தது, ஆனா இப்ப இன்னும் கூட கடைக்கு போனா கூட எதுவுமே தேவையற்ற ஒன்றுமே வாங்க மாட்டோம், நான் வாங்க மாட்டேன். எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் நான் நினைக்கிறேன். இதை வாங்கி இதை கொண்டு போய்
1: சமுதாய தொண்டுலயே இப்ப 25 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி உங்களை தொண்டு இருந்திருக்கும், ஆனா இந்த வானொலி வந்து 25 ஆண்டு சமுதாய தொண்டுல இருந்திருக்கீங்கல்ல?
0: ஆமா ஆமா. ஆனா அதுக்கு முன்ன
1: செய்யணும் யாருக்காவது ஏதாவது செய்யணுங்கிற ஒரு சிந்தனை ஒரு நொடியும் உங்ககிட்ட இருந்திருக்கு?
0: சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது ஆனந்தன், சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது. குழந்தை எனக்கு ஒரு 16 வயது இருக்கும். அப்ப எங்களுடைய ஒரு கோயில், ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, சொந்த கோயில். ஆனா நாங்கள் இருக்கும் இடத்துல இருந்து நாங்கள் பஸ் ஏறி போவோம், போய் அது ஒரு திருவிழா நடக்கும் நாட்கள். அங்க போய் கோயிலுக்கு அந்த பஸ்ஸால இறங்கி கோயிலுக்கு சொட்டு தூரம் நடந்து போனும் அந்த இடத்துல ஒரு முதியவர் அடிபட்டு, அப்ப பெரிய திருவிழா நடக்கிறது, மதிய நேரம் பெரிய அன்னதானம் நடக்கிறது அந்த கோயில்ல. அப்ப நானும் எனது எனது அக்காவும் போயிருந்தோம், சகோதரி. அப்ப அக்கா வந்து கொண்டிருந்தவ அந்த முதியோர் அடிபட்டு தலையால ரத்தம் ஓடுது, எல்லாம் நினைஞ்சு ரத்தம் ஓடுகிறது. அவர் அதுல இப்படி குந்தி கொண்டிருக்கிறார். அப்ப இருக்க நான் ஓடி போன, அக்கா சொன்னா போகாதீங்க வேண்டாம் இது உங்களுக்கு தேவையில்லை இல்ல இல்லையென்று அவரை தாங்கி பிடித்து கோயில் மட்டும் கொண்டு வந்து அந்த கிணற்றடி அதுல இருத்தி, எங்களுக்கு அப்ப அந்த துலாவில எங்களுக்கு எடுக்க தண்ணி எடுக்க தெரியாது, பயம் எங்களுக்கு விழுந்துருவாங்க. அங்க இருப்பவரை கூப்பிட்டு அப்ப அங்க இருக்கிற எல்லா எங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்ன ஏசுகிறார்கள், இது என் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இப்படி ரத்தம் ஓடுகிறது. அவருக்கு அவரை குளிக்க
1: உதவி
0: செய்யறீங்களே, நானா கோயில் திருவிழா நடத்துகிறார், என்னுடைய சொந்தக்காரர் அன்னதானம் போடுகிறார்கள், இப்படி ஒருதல் இருந்து வேதனைப்படுறது அவர் எங்களுக்கு எனக்கு பேசுகிறார்கள், நான் அதையும் பொருட்படுத்தவில்லை.
1: இதுதான் மகிழ்ச்சி உங்களுக்கு, இந்த செயல் இறங்கும் போது உங்களுக்கு அந்த திருவிழா
0: அவரை குளிக்க பார்த்து, அங்கு கோயில்ல தான் நிறைய வேட்டி சால்வை எல்லாம் நிறைய இருக்கும் புதுசு புதுசா. அப்ப அவர்கள் எனக்கு குணம் தாங்க கேட்ட உடனே தருவார்கள், இல்ல பேசினாலும் தருவார்கள். குழந்தை அவர்கள் எல்லாம் உடுப்பெல்லாம் மாத்தி எல்லாம் செய்து சாப்பாடு கட்டி அந்த தலைக்கு இதெல்லாம் கட்டி அவர் நல்லா சாப்பிட்டு உண்மையிலேயே பசியில இருந்திருக்கிறார். சாப்பிட்டு அவரை பார்த்தா ஒரு செல்வந்தன் மாதிரி இருந்தது அப்ப வலிக்கிறது. அவர் இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்த உண்மையிலே அந்த அவ்வளவு செய்து முடிஞ்ச அப்புறம்தான் இல்ல சொல்றார்கள், பாத்தீங்களா விட்டுருந்த அவர் அதுலேயே இருந்து என்ன நடந்திருக்கும். அதுக்கு முதல் நாங்க
1: கூட்டிட்டு போற ஊரை விட்டுட்டு வந்துட்டீங்க
0: இல்ல, உயிர் உயிர் போற அளவுக்கு இல்ல, தலை உடஞ்சி ரத்தம் எல்லாம் ஓடி அப்படி இருக்கிற
1: என்னோட
0: சண்டை பிடித்த எனக்கு என்னோட பேசவே இல்லை, கூட்டிகள் தன்னுடைய பாட்டுக்கு போய்விட்டார். அப்ப அங்க போன அப்புறம் இந்த எல்லாரும் பேசினவர்கள் எல்லாம் ஒருவருமே பேசவில்லை. எனது தந்தையார் வந்த உடனே, தந்தையாரோட கோயில் தான் அது, அவர் வந்த உடனே எல்லாரும் அப்பாவுக்கு சொன்னார்கள், இப்படி கூட மகள் செய்தா இது நடந்திருந்தாங்க யாருன்னு தெரியாது. அப்ப உடனே தந்தையார் சொன்ன, அவர் செய்தது சரியா இருக்கும், அவர் சொன்ன அப்பா என்னை கண்டிப்பாருன்னு தான் சொன்னார்கள். ஆனா அப்பாவும் சேர்ந்து சொன்னார், இனி யார கண்டாலும் நீ கூட்டி கொண்டு வாமா வந்து எல்லாம் செய்யட்டும். தடுக்க மாட்டார் அம்மா, என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அப்படி தடுக்கவே மாட்டேன். என்ன எனது தாயார் இந்த வானொலி, இந்த வானொலியை இவ்வளவு தூரம் வளர்த்தது எனது தாயார். தன்னுடைய உதவி பணம், அதாவது பென்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது அவர் ஆசிரியராக இருந்தபடியால் தாயகத்தில் இருந்தும் வந்தது, இங்கேயும் கிடைத்தது அம்மாவுக்கு. எல்லா பணமும் அப்படியே இந்த வானொலிக்குத்தான் அவர் கட்டி கொண்டு வந்தார் எனது தாயார், அது எல்லோருக்கும் தெரியும். அப்படியே தருவார் இந்த வானொலிக்குத்தான் முழு. அப்ப எஃப்எம்க்கு நிறைய பணம் கட்ட வேண்டும் எங்களுக்கு மாதா மாதம். அதனால சில விஷயங்களுக்கு தாய் தந்தையர் நல்ல விஷயங்களுக்கு வழி வகுத்து கொடுத்தாதான் குழந்தைகள் கடைசி காலத்துல கஷ்டம் இல்லாமல் இருக்கும்.
1: அந்த அந்த அந்த காலகட்டங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, இவங்க காலத்துக்கும் எப்படி இருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே அவங்க பாத்துறாங்கல்ல.
0: அப்படி நல்லதை செய்ய நாங்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லதை செய்யணும். இப்பவும் நான் சொல்லுகிறேன், கஷ்டங்கள் வரும், இப்ப பண கஷ்டம் வரும் அல்லது நோய் வரும், அது அதுல இருந்து எங்களை காப்பாற்றுவது இந்த தானங்களும் அன்பும் பாசமும் நாங்க செய்யறது தான் எங்களை வந்து காப்பாற்றுறது.
1: கூடவே வரும் நம்ம நம்ம நம்ம பரம்பரைக்கும் அது கடந்து சேர்ந்து வரும் அந்த புண்ணியங்கள் தான்.
0: நிச்சயமா இல்லை என்று இல்லை என்று சொல்லாம கொடுக்கும் தன்மை பாருங்க. சில பேருக்கு நீங்க யாருட்டு போய் கடன் இல்லாத பட்சத்திலையும் அவசரத்துக்கு கடன் கட்டு பார்த்தாலும் சில பேருக்கு கொடுக்க மாட்டார்கள், யாரும் கொடுக்க மாட்டார்கள். ஆனா இப்ப நாங்கள் கடன், இப்ப நான் கடன் கேட்டா கொடுப்பார், அங்க அப்பாவே சொல்லுவார் நீங்க என்ன கேட்டாலும் டக்குன்னு இல்லையேன்னு சொல்லாம இல்ல இல்ல தங்க அந்த நேரம் இல்லாட்டி யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்கற அளவுக்கு இருப்பார்கள். என்னடா இவ திருப்பி செய்வா, இவ செய்ததெல்லாம் நினைச்சுதான் செய்வா, என்னடா ஏமாற்ற மாட்டா, அந்த ஒரு தன்மை நாங்க வச்சிருக்கோம் உண்மையிலே.
1: இந்த வானொலிக்கு வந்து இருந்திருக்கு உங்க உங்க சிறுப்பில்ல வயதுலயும் உங்களுக்கு அது ஆரம்பமா இருக்கு,
0: சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது, சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது உண்மையிலேயே. என்னுடைய குடும்பத்தை உணவு நாங்கள் எல்லாரும் பரிமாறி சாப்பிடும் போது கூட நான் கொஞ்சம் மெதுவாகத்தான் சாப்பிடுவேன், என்னோட எல்லாருக்கும் எல்லாரும் சாப்பிடட்டும் கடைசியில சாப்பிடலாம் அப்படி ஒரு தன்மை இருப்பதற்கு இந்த கடைசியா சாப்பிடக்கூடிய எல்லாரும் இல்லாம போனாலும் அந்த தன்மை. அதே மாதிரி இங்கு யாரும் விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னா குறை இல்லாமல் கொடுத்து போகும்போது கட்டி கொடுத்து விடுற அளவுக்கு நீங்க வேணுமெண்டா இந்த அப்பாட்டையும் கேட்டு பாருங்க அப்படித்தான் செய்வேன். கொஞ்சமா சமைச்சு கொஞ்சமா போடுற அளவுக்கு இல்ல, இன்னும் போகும்போது அவர்கள் தாராளமா மிகுதியும் கட்டி கொடுக்கற அளவுக்கு, அவர்கள் அடுத்த நாளும் வச்சு சாப்பிடற அளவுக்கு தான் நான் சமைப்பேன். அந்த தன்மை எங்களுக்கு அப்படி செய்யும் போது குறை இருக்காது என்பதுதான் என்னுடைய மனக்கருத்து.
1: மன நிறைவாவே நீங்க வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு காலகட்டங்களையும் மன நிறைவாவே நீங்க கொண்டு வந்துட்டீங்க.
0: குறை இருக்கா நாகப்பன் தூங்கிட்டார், இப்ப நாங்க கதைக்கிறபடியா இப்ப இல்ல எனக்கு எனக்கு ஆச்சரியம் எல்லாம் மகாலிங்கம் அமைதியா இருக்காரு பாருங்க, இதுக்கு என்ன
2: சொல்றேன்னு நல்லா தூங்க வைக்கிறது
0: நல்லா தூங்க உங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தூங்குற மாதிரி இருக்க
2: செஞ்சிருக்கீங்க நம்மளால செய்ய முடியலையேன்னுதான்.
1: உதாரணம் தானே உங்களுக்கு, அதாவது முன்னதான
0: அப்படி என்று சொல்லக்கூடாது, உங்களை நீங்களும் செய்திருப்பீங்க உங்களுக்கு தெரியாது செய்திருப்பீங்க, அது நான் யாரையும் செய்யலன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஒரு மனிதனும் யாருக்காவது உதவி செய்திருப்பான், உதவி செய்யாதவன் அவன் மனிதன் இல்ல மிருகம், அப்படி வாழ முடியாது.
1: வானொலிக்கு செவி சாய்ச்சாலே அவங்க உண்மையிலே அந்த ஒரு உதவி ஏதாவது ஒரு ஒரு நல்ல மனப்பக்குவம் இருந்தாலும் அந்த வானொலிக்கு முதல்ல செவி சாய்ப்பாங்க
0: நிச்சயமா உண்மை. அப்ப இப்ப ராஜ்குமார் யார் யார் இதுக்கு வந்திருக்காங்கன்னு பாப்போம் உண்மையிலேயே. ராஜ்குமாரும் வந்துடா, செல்வ கோட்டை எங்களுடைய செல்வ என்ன செல்வ கோட்டை புதுக்கோட்டையும் செல்வம் இது நல்லா இருக்குங்க, அவர் ரெண்டையும்
2: சேர்த்தேன். கால் வாங்கி
1: படிச்சீங்க மகாலிங்க ஐயா வணக்கம், ஆனந்தன் ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: நாகப்பன் செல்வகுமாரும் பேர் மாத்தியாச்சு.
1: ஆமா புதுக்குமார்
2: செல்வ கொட்டை புதுக்குமார், இல்ல செல்வ கொட்டை புதுக்குமார்
0: இல்ல இல்ல அப்படி இல்ல, செல்வ கோட்டை புது புதுக்குமார் சூப்பர். வாங்க செல்வ கோட்டை நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஒரு பேரு தவீன படுத்துறோம் வேற
0: ராஜ்குமார் வாங்க ராஜ்குமார் வணக்கம் ராஜ்குமார் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் வணக்கம் போட்டிருக்கீங்க, எங்க நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு செல்வகுமார் வந்து இணைவாரா இல்லையா? இத கேட்டோடனே அம்மாட்ட நீ போறத நீ பாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா பேரையும் மாத்திட்டா.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப விரிவான பேச்சா இருக்கு, நம்ம இப்ப போனோம்னா வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு, அதுதான் வந்துருவாரு அவரு.
1: அவரு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார் நீங்க வந்துவார் வந்துவார்
2: கையை கழுவுறா இருப்பதான் நல்ல கைய கழுவுறா இருப்பதான்.
0: வணக்கம் மாமாவுக்கு வணக்கம், மாமா ஒரு வணக்கம் போட்டிருக்கார், மாமாவும் வணக்கம், சந்திரராஜ் மாமாவுக்கு வணக்கம், ராஜ்குமாருக்கு வணக்கம், செல்வகுமாருக்கு வணக்கம். அடுத்து எங்களுடைய மகாலிங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டேன். யார குக்கண்டு வந்தாங்க, யார் வந்தாங்க? இப்ப
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ராஜ்குமார் எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கமா கேட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து என்னோட செட்டு பழசாயிருச்சு, ரியல்மின்னு 5G விட்டுருக்குறாங்க, மாடல் எடுத்து அனுப்புற எல்லாத்துக்கும் வாங்கி குடுக்கறீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
0: இல்ல அப்படி இல்ல
1: இப்ப வந்து அவரு ராஜ்குமார் இப்ப வந்து செத்து பழசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி லைன்ல நாங்க இருக்கிறோம்,
0: நான் லைன்ல இருக்கிறேன் தெரியுமா?
3: சரிங்க, நான் முன்னாடி அஞ்சு நாள் வெயிட் பண்றேன், ஒன்னும் அட்வைஸ் இல்ல, ஊருக்கு போனா சாப்பாடு கட்டித்தராங்களாமா? நான் யோசனை வைக்கிறேன், எப்போ கனடாக்கு வரலாம்?
0: குறையே இருக்காது, கனடாக்கு வந்தா குறையே இருக்காது. என்ன மாதிரி
3: முதல்ல தமிழ்நாட்டுக்கு வாங்க, நீங்க ஐயா
0: எந்த வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரியே சாப்பிடலாம், என்ன மாதிரியே உடை போடலாம், அதுக்காண்டி நான் எந்த உடுப்ப போடச்சிருச்சு, நீங்க என்ன என்ன நீங்க போடுறீங்களோ அதை உடுக்கலாம், என்ன மாதிரியே உறங்கலாம், என்ன மாதிரியே அழகா வாழலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன
2: வேணும்? ராஜ்குமார் போடுற ட்ரெஸ் நீங்க போடுவீங்க,
0: நீங்க அதை சொல்லுங்களா? கொஞ்சம்
3: ஐயோ அம்மா,
0: என்ன வரைய நான் நீங்க கூட்டிட்டு வாங்க ராஜ்குமார், என்கிட்ட அவர் என்ன கொஞ்சம் துண்டு வச்சு மூட்டி தருவார்
3: இன்னொரு
0: விஷயம் என்னன்னா, இந்த இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு பார்சல் அனுப்புறது எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. பெரிய ஒரு பாக்ஸ்ல எல்லாம் போட்டு அனுப்புறதுக்கு சரியான குறைவு, நல்ல நிறைய அனுப்பலாம். நான் அப்படி அனுப்பி இருக்கிறேன், எத்தனையோ பார்சல் அனுப்பி இருக்கிறேன் அங்கே எல்லாருக்கும். அங்கேயும் தளங்கள் போட்டு நான் வானொலி நடத்தினப்ப, ஆனா எத்தனையோ லட்சத்தை செலவழிச்சு அங்கேயும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தி போட்டாங்க. அதாவது அதனால அனுப்பி இருக்கேன். ஆனா இந்தியாவுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு சரியான செலவாக இருக்கிறது. அப்ப அந்த பார்சல் அனுப்புற காசை உங்களுக்கு அனுப்பலாம், அவ்வளவு தூரம் அந்த சார்ஜ்
3: இல்லமா. இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கெல்லாம் பஸ்ல டிரைவர் கிட்ட குடுத்துருவோம், பஸ் செலவுக்கு மட்டும்தான் காசு தருவோம். அது மாதிரி நீங்க பிளைட்ல பைலட் கிட்ட குடுத்தீங்கன்னா சேர்த்திருப்பாரு. நாங்களே ஏதாவது டிரைவர்கிட்ட குடுத்துருவோம். நேரத்துல சென்னையில ஒருத்தர் வாங்கிக்கு வரணும், அவரு பணமும் வாங்கிக்குவாரு, பார்சல் பத்திரமா சேர்த்திருவாரு. அது மாதிரி எங்கயா நாகப்பிள்ளையா?
2: இதுலயும் பண்ணலாம், ரேடியோவா ரேடியோயா நாங்க மீரா மாவட்டம் இருந்து அனுப்புறோம், ரேடியோ நண்பர்களுக்கெல்லாம் போகுதியா இது என்னமா போகுதுன்னு சொல்லா அவரு பரிதாபப்பட்டு எடுத்துட்டு வந்தாலும்
1: எடுத்துட்டு
2: ஓட்டுறோம். பைலட்
0: சொல்றேன்,
2: நானும் பைலட் தான் சொல்றேன்.
0: பைலட் கிட்ட
2: பைலட் பிரேம்நாத் தான் கொடுத்து அனுப்பலாம்.
1: அந்த பைலட் இருக்காருல்ல, அவரும் ஒரு எம்டிஆர் அன்பு உறவா இருக்கும்.
2: அன்பு உறவா இருந்தாருன்னா ரைட்டா இருக்கும், அதுதான் நானும் சொல்றேன். இல்லன்னா அப்பா கிட்ட பேசலாம்.
3: இன்னைக்கு
2: அவர் பேச்சுல
3: இன்னைக்கு புதிய நேரம் ஒரு புதிய நேரம் அறிவுப்படுத்தி இருக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன். எம்டிஆர் கேளுங்க, எம்டிஆர் கேளுங்க,
0: அவரும் கெட்டு
3: ரொம்ப சந்தோஷப்பட்டார்,
0: அவரும் கெட்டு போனார். வந்துட்டாரா நீங்க? அவரும் கெட்டு போனேன், நல்ல பையனா இருந்தா இனி பாருங்களேன் எவ்வளவு பாடுபட போறேன் பாவம்.
2: தெய்வீகன்னு அவரு அருள்பா பாடுவாரு, அதோட மேடை கச்சேரிலயும் பாடுறாரு. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல பாடினாரு அவரு. இது மாதிரி சொன்ன ரேடியோ தான் சரி, ஏன் நான் இன்னைக்கு ராத்திரி கேக்க இது எப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்க எம்டிஆர்ல ஒரு உறுப்பினரா சேர்றேன் சொல்லியிருக்காரு.
3: ஒரு அமௌண்ட் கிடைக்கும் எனக்கு எம்டிஆர் அஞ்சு பேரை சேர்த்து விடுறோம். இப்போ துபாய்க்கு ஆள் அனுப்புறாங்க இல்லீங்க, மேன் பவர் ஏஜென்சி மாதிரி
0: இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும். அந்த தொலைபேசி வாங்கி கொடுப்பதற்கு அதை ஆரம்பிச்சு வச்சது என்னுடைய 25 வருஷ இந்த காலத்திலையும் இந்த வானொலி யாருடைய பணம் வாங்காம செய்தது என்று சொன்னவா, இந்த தொலைபேசி வாங்கி கொடுக்கறது முதல் காரணம் மகாலிங்கம் செல்வகுமார். அப்ப அதை கொஞ்சம் பாருங்க, அப்ப அவர்கள் தொடக்கி வச்சிட்டு நாங்களும் பணம் தாரம்னு சொல்லி அந்த முதல் முதல் எம்டிஆர் வந்து பணம் நேர்கள்ட இருந்து வாங்கியது 15 பேரிடம், இந்தியாவில இருக்கிற என் அன்பு உறவுகளிடம். அது இன்னும் மனசுல இருக்கு, அவ்வளவு பேரும் இந்த மனசுல இருக்கு. அவர்களுக்கு என்ன இன்னும் இன்னும் செய்யலாம், அவர்களுக்கு என்ன இதுக்கு மேலால என்ன, என்ன கேட்ட உடனே 500 ரூபாய் எல்லாரும் போட்டுட்டார்கள் 15 பேரும். அப்ப போட்ட உடனே இனி அட இப்படியொரு இது அன்பை காட்டிட்டார்களே, அவர்களுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு மேல அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றதான் என் மனதுல இன்னும் இருக்கு. அது செய்யும் வரையும் எந்த உயிர் போக கூடாது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். ஏனென்றா அது இதுகால வரையும் யாருமே செய்ய, இவர்களையும் ஆரம்பித்தார்கள், இவர் ரெண்டு பேர் தான் ஆரம்பிச்சது, எல்லாம் கடக்கடண்டு அதுல சேர்ந்து கொண்டார்கள். அதுல போக எங்களுடைய தந்தை எங்களுடைய ஷாவுல் ஹமீதும் ஜார்ஜும் சொன்னார்கள், நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தாரன்னுட்டார் உடனே. அப்ப நாங்க வேணாப்பா 500 காணும், இந்த 500 எனக்கு பெரிய ஒரு உண்மையிலேயே என்ன, நான் இப்படி வாங்க வேண்டி வந்துருச்சே.
2: ஞாபகம் இருக்காமா தீபாவளி இந்த டைம் தான்மா,
0: இந்த டைம் தான் நீங்க தான் தொடக்கி வச்சது. நீங்க
2: இந்த வருஷம் இந்த இந்த இந்த இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அந்த வேலை.
0: செய்யறதுக்கு நான் விட மாட்டேன், எனக்கு அது ஒரு மனசுல பாரம். அது இப்போ நீங்க எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் எப்படா அந்த உதவி கடனை நான் இன்னும் மேலதிகமா செய்து முடிப்பேன், அந்த ஆதங்கத்துலதான் நான் இருக்கிறேன். நான் உண்மையிலே அப்பாட்டையும் சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள இவர்கள் உடனே, அதாவது மறு பேச்சு இல்ல உடனே,
2: அதாவது அந்த உதவி எப்படி இருந்ததுன்னா அவசியமா தேவைப்பட்டதுங்கறதுனாலதான் அதை செஞ்சோம். ரொம்ப அவசியமா தேவைப்பட்டது, சீக்கிரம் செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் இருந்ததுனால
0: உண்மையிலேயே அதை நாங்கள் வெளியில சொல்லாம இருந்தோம். அது வெளியில சொல்லணும். என் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் 15 பேருடைய பேரும் சொல்லப்படும். நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு அது என்னுடைய இந்த 25வது ஆண்டு விழாவில் நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த வானொலியில உதவி அவர்களுக்கு நாங்கள் திருப்பி செய்யறது அது வேற. கேட்ட உடனே மறுப்புன்றி அம்மா நாங்க தாரம் அம்மா நாங்க தாரம் தந்தவர்கள் வேற. அது நான் கேட்கல தானே சொல்லி சேர்த்தது எல்லாரையும் சேர்த்து பணத்தை சேர்த்து செல்வகுமாரும் இவர் தான் சொல்லி ஆரம்பிச்சது இவர். அவர் சேர்த்தது அவன் வாங்கி கொடுத்தாச்சு.
2: சிறப்பா செஞ்சது செல்வகுமார். அதுல
0: சோத்த காணி இல்ல ரெண்டு பேரும் ஜெகபர் சாதிக்கண்ணாதான் அது பொருட்படுத்தார். என்ன நடந்த அவர்கிட்ட தான் போன் வந்து அவரோட வைக்கு தான் போச்சுது. அவர் தான் கொடுத்தார். அவரும் இந்த 500 அவரும் ஒரு பங்கு இருக்கிறது. அவரோட மாமா சந்தனராஜ் மாமா ஷாவுல் ஹமீர் ஜெயங்கர ரேவதி அம்மா இப்படி 15 பேர் யாரையும் நாங்க மறக்கல. கண்ணன் கண்ணன் கண்ணன் ஆஹா கண்ணன் தான் புதுசா போன் அதுவும் நல்ல போன்.
2: ஆமா ஆமா அது
1: இப்போ ஆரம்பிக்கும் போதே
2: போன வருஷம் தீபாவளி
1: வள்ளலார் கோயிலுடைய கோயில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ அந்த அமைப்புல இப்ப நம்ம எம்டிஆர் வானிலை இதெல்லாம் நடந்திருக்கு. வள்ளலார் வந்து எங்கேயுமே யாரையும் அனுப்ப மாட்டாங்க.
0: ராஜ்குமார் பக்கத்துல
2: இருக்கிறாங்க அவரும் ராஜ்குமார் பேசுறாரு. இப்ப வள்ளலார்னு பேசுறது யாரு?
0: சாக்லேட் வாங்கி அனுப்புங்கப்பா எனக்கு ஒருக்கா பாப்போம் என்ன செய்யறீங்கன்னு பாப்போம்.
2: ஏமா உங்களுக்கு சின்ன சாக்லேட்ட வாங்கினா இந்த கொசு உக்கார்ற மாதிரி ஆயிடும்.
0: பாருங்க அந்த 15 பேர்ல நாகப்பன் வரா எல்லாரும் மெல்ல மெல்ல வெளியில வரது பாருங்க தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் கேளுங்க நான் தரேன். இவரோட 50,000 கேட்டிருக்கேன். எவ்வளவு போடுறேன் எவ்வளவு போடுறேன்
2: இவரும் 1,000 ரூபாய் தரேன்னாரு. இவரும் 1,000
0: இவற்ற வார்த்தை நான் யார் சொன்ன

0: இப்படி ஒரு உதவி செய்திருக்கிறேனே அதை மறந்து விட்டார்களே.
1: வருத்துறதெல்லாம் இல்லங்கம்மா, வருத்தி எல்லாம் கிடையாது, நம்மளா பிரியப்பட்டு கொடுத்ததுதான்.
0: நீங்க பிரியப்பட்டு கொடுத்தாலும் நீங்க பிரியப்பட்டு கொடுத்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நாகப்பன், இப்ப ஒவ்வொரு நீல இப்ப நான் இங்க இருக்கிறதால அந்த 500 ரூபாய் வந்து சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களோட நாட்டுல. அப்ப அப்படி இருந்தும் அந்த தொகையை டக்கு 100 ரூபாய் கூட பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு அது பெரிய ஒரு தொகை தான். அது அதுவும் அந்த நாட்டுல உடனே கொடுத்தீங்களே பாருங்க, அது மனசுல ரொம்ப எனக்கு ஒரு ஒரு இதா இருந்தது.
2: இல்ல தீபாவளி செலவுல அது ஒரு செலவு சேர்த்தோம், அவ்வளவுதான்
0: சேர்த்தீங்க. அப்படி என்னவோ கடவுளால உங்களுக்கு அதுக்கு மேலால கிடைக்கும் எப்போ என்றதான் என்னுடைய கருத்து. சரி, இப்ப யார் யாருன்னு லிஸ்ட போட்டுருங்க முதல்ல, உங்களுக்கு என்ன என்ன வேணும். இப்ப யார் லேப்டாப் கேட்டாரு,
1: நாங்கள எப்பவுமே குடுக்கத்தான் இருப்போமே தவிர வாங்குறதுக்கு இருக்க
2: மாட்டோம். ஒரு சின்ன இத சொல்லிடுறேம்மா, நினைப்புல நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது, நான் தனியா சம்பாதிக்கிற போது நான் வந்து எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப இப்படியே இந்த கையை இப்படியே இருந்துகிட்டு இருக்கணும், குடுக்கற கையாவே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கடவுள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேண்டினேன். இன்ன வரைக்கும் ஓரளவுக்கு குடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு, இருந்தாலும் இன்னும் அதிகமா அந்த குடுக்கற மனப்பான்மையும் வள்ளலாறு வழியில சேர்ந்ததுனால ஒரு இறக்க உணர்வு இருந்தாலும் அதிகப்படியா செய்ய முடியலையே நம்மளாலங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. சம்பாத்தியமும் குறைச்சிடலா இருக்கேங்கிறதுதான் ஒரு எண்ணம். இன்னும் அதிக நான் அதுதான், அதாவது கை வந்து கீழே இருக்கணும், வா இப்படி இருக்க கூடாது, குடுக்கற மாதிரி இடத்துல இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி நான் ஒரு விதம் தெரிஞ்ச பிறகும் அந்த இதை நினைச்சேன் நான். அது இன்னைக்கு நீங்க சொல்றது பார்த்தா இன்னும் அதிகப்படியான அந்த அந்த இன்னும் வந்து கை மேலோங்கியே இருக்கணும் நம்ம அப்படிங்கிற எண்ணங்கள்.
0: ஒரு நிமிஷம் தாங்க ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக்.
3: வணக்கம் நாகம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
0: நான் இந்த போன் கொடுத்தாப்புறம்தான் ஃபாரூக் வந்திருக்கேன் இல்லையா நாகப்பன்.
2: ராஜகுமாரி என்ன கொடுத்துருப்பாரு.
0: துணி மட்டும்
3: வலது கைக்கு தெரியக்கூடாது.
0: கொடுப்பது தெரியக்கூடாது என்று எண்ணுற அந்த எண்ணம் தவறு என்றது நான் இந்த விஷயத்துலதான் கண்டுபிடிச்சேன். ஏனண்டா அவங்க போனதுக்கு அப்புறம் பலர் எடுத்து என்னம்மா ஏனம்மா வரையல வரையல என்று கேட்டார்களே என்று அவர்களுக்கு நாங்க செய்த உதவியே யாருக்கும் தெரியல. எல்லாரும் என்னத்தானே என்ன வரையல என்ன, அதோட சின்ன ஒரு விடயத்துக்காக உறவு அதாவது அன்பு எல்லாரும் நிறைஞ்சு ஒற்றுமையா இருக்கணும் என்று நான் பாடுபடுறேன். அந்த அன்பை முறைக்கிற அளவு 20-30 வருஷமா நீங்க என்னோட நண்பரா இருக்கிறீங்க. நான் எவ்வளவுதான் உங்களை பேசினாலும் திருப்பி நீங்க என்கிட்ட பேசுறீங்க, பேச மாட்டீங்களா ஃபாரூக் சொல்லுங்க. என்ன
3: பேசுவேன்.

0: பேச வேணும், பேச வேணும், பேச வேணும். அதுதான் அந்த நாங்கள் 20 வருஷமா இருந்த உறவுக்கு அர்த்தம். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு ஒரு கணவன் மனைவி இடையே அட்டி பாட்டு சண்டை தலையால வெத்தம் இல்லாம ஓடும். அடுத்த நிமிஷம் ஐயோ என்னுடைய இவர் என்று ஓடி போய் கட்டி பிடிச்சு எல்லாம் செய்வான். அது ஏன்? அந்த பாசம், அந்த பாசம் நண்பர்களிடையே உறவுகளிடையே தேவை. எப்பவும் மறக்கிற தன்மை, அது அப்படி மறக்க முடியாத பிள்ளை யாருமே செய்வதில்லை. அப்படி மறக்க முடியாத பிள்ளையன்னா நீங்க இந்த கழுத்தை வெட்டி விடணும், அதுக்கப்புறம் தான் நான் மறந்துடுவேன், எனக்கு உங்களோட சேர முடியாது. அப்ப அதனால
1: மாத்தி விடுறாரு, லைன மாத்தி விடுறாரு,
0: என்ன பாட்டு நாளே பாட்டு சொல்லுங்க முதல்ல, அடுத்த மிச்சத பேசுவோம். இந்த மெயின் ஆள் இன்னும் வரையல, இதற்குரியவர் வர மாட்டார். அவர் என்ன அவரான எங்களுடைய செல்வகுமார், அவர் இப்போதைக்கு வரமாட்டார். அவர் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு இருப்பார், போனா அம்மா ஏதோ சொல்ல போறாங்க. எங்க ஆனந்த பாட்டை
1: சொல்லுங்க, பாட்டு நான் சொல்லிடுறேம்மா.
0: சொல்லுங்க நீங்க.
1: மூடி திறந்த இமைகள் ரெண்டும் பார்ப்பார் என்பன, முந்தானை காற்றில் அணிவா என்ற அந்த பாடல்.
0: என்ன பாடம்
1: அது? படம் வந்து
2: எம்ஜிஆர்
1: படம் தான். பாட்டு சின்ன படம்
0: அது, வேற பாட்டு, அந்த பாட்டு வேற. அடுத்தது யார் சொல்ல போறீங்க? நாளையான் பாட்டு
2: நான் சொல்றேன்மா.
0: சொல்லுங்க. வேற
2: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அந்த பாடலான படம் பேர் தெரியல.
0: அடிச்சு இணைஞ்சு கொண்டாரு, என்ன தெரியுமா? வலது கை செய்வார, இடது கை என்னவோ தெரியக்கூடாது. அந்த வந்து வேற என்ன, வேற ஆட்களுக்கு அப்படி சொல்ல மாட்டார். இவருக்கு நாங்க ஒரு குண்டுமணி எடுத்து தீட்டி கையில கொடுக்கணும்.
2: தங்கத்தை தங்கம் சென்னை சேர்த்து கொடுக்கணும்.
0: தங்கம் நாகப்பன், நாகப்பன் ஒரு தங்கம் சேர்த்து கொடுக்கட்டா அவரு கணக்கு கொடுத்துங்க.
2: ரெண்டு பவுன் போதுமா? ரெண்டு பவுன், ரெண்டு பவுன்,
0: என்ன ரெண்டு பவுன்ல இருக்கிற
2: நீங்க பாருக் கிட்ட கேட்டுக்கங்கம்மா.
0: இல்ல உங்கட இல்ல, உங்க மட்டும் பேசுது. நான் மகாலிங்கம், உங்கட மகாலிங்கம் பாருங்க. இயர்போன் ஒரு கக்காலட்டி செய்யுங்க.
1: கைட்டி சொல்லிட்டோம்மா.
0: மகாலிங்கம் உங்களோட பக்கம் தான். மகாலிங்கம் உங்களோட இயர்போன கவனிச்சு கொள்ளுங்க, அது கொஞ்சம்
1: லூசா. இல்ல இல்ல, இங்க எனக்கு எனக்கு குறை குறைன்னு வச்சு காத்தடிக்கிற மாதிரி.
0: அது உங்களோட,
1: யாருக்கும் தெரியல
0: உங்களோட. இப்ப நான்
1: தெரிஞ்சு
0: ஏனென்றால் இப்ப பேசுங்க, ஃபாரக் பேசுங்க நீங்க.
2: வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது,
0: அதத்தான் சொல்லுங்க. அது சரி.
1: அதாவது எப்படின்னா, தங்கச்சிக்கு குடுக்கறத அக்காவுக்கு தெரியக்கூடாது.
0: அப்ப அக்காவுக்கு குடுக்கறதா?
2: கொழும்பியாவுக்கு.
1: அப்பா குடுக்கறது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அவங்க அம்மாவுக்கு
2: கொண்டாட்டி குடுக்கறது கொழுந்தையாவுக்கு தெரியக்கூடாது. கொழுந்தையா குடுக்கறது கொண்டாட்டி தெரியப்படுது.
1: பொண்டாட்டி குடுக்கறது அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது.
3: அதாவது அதாவது மாமியாருக்கு தெரியக்கூடாதா யாருக்கு தெரியும்?
1: ஆமா ஆமா ஆமா அது கோச்சுக்கல. மாப்பிள்ள எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு நம்ம கிட்ட நடந்துக்கல என்னதான்.
2: அம்மா அல்வா அல்வா எதுக்கு இருக்கிறாங்க தெரியுமா? சத்தம் வராது சாப்பிடணும். எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்கும் போது அம்மாவுக்கு கேட்காது.
1: பார்க்கு சொல்றதை வச்சு
3: எனக்கு பேர் அல்வா பார்க்
0: இல்ல அம்மாக்கு மட்டும் இல்ல அது சாப்பிடும் போது சத்தம் வராது அப்ப தெரியாது அதனால அல்வா கொடுக்கறாங்க.
1: அதுக்குதான் அல்வா குடுக்கறது சொல்லி சத்தம் இல்லாம குடுக்கறது ஜாமாங்கிறதுனாலே அது அல்வா குடுக்கறதும்
0: வந்துட்டு
3: எங்க பாருக்கையா பாருக்கையா முறுக்கு வாங்கி தரக்கூடாது.
1: கொழந்தையாவுக்கு என்ன பாட்டு யார் யாருக்கு என்னென்ன பாட்டு தனித்தனியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அது பாத்துருப்பீங்களா?
0: இல்ல
1: பாத்துருப்பேன். தேவதி அம்மா அனுப்பிச்சது ஒன்னே வந்து அவன் வந்து கொழந்தையாவுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கான், பொண்டாட்டிக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கான், அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாட்டா வச்சிருக்கான். அது பொண்டாட்டிக்கு வச்சு நான் பண்ண என்ன பாட்டு நான்
2: நீ எனக்கு தேவையில்ல பத்திரம் வந்து அடிச்சாலும் போதை ஏறலன்னு
1: சத்தியம்மா நீ எனக்கு நீ வேண்டாம் பத்திரம் வந்து அடிச்சாலும் போதையே இல்லன்னு சொல்றதா அனுப்பி வைக்க.
0: என்ன பேர் நாகப்பனது?
2: செல்வக்கோட்டை. செல்வக்கோட்டை புதுக்குமார்.
0: வணக்கம். செல்வக்கோட்டை புதுக்குமார் வந்திருக்கார். வாங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா?
3: புடவல்லர்
0: வாராருங்க.
3: வணக்கம் ஐயா.
2: அதாவது அம்மா பழைய குமார் போய் புதுக்குமாரா வந்திருக்கு.
0: புதுக்குமாரா வந்திருக்கிறேன். இந்த தீபாவளிக்கு ஏதாவது இல்ல இவங்களோட பேசுறது பயமா இருக்கு. இந்த தீபாவளிக்கு அம்மா பாவம் அம்மா என்று சொல்லி ஏதாவது தொடங்கி
4: விட்டுருவாங்க. எதுவுமே நான் பேசவே மாட்டேன் அம்மா, எதுவுமே பேச மாட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. வணக்கம் வணக்கம் ஐயா.
2: கேள்வி கேட்டீங்களா இல்லையா?
3: அன்னைக்கு
2: கேள்வி கேட்டீங்களா?
3: தீபாவளி சீட்டு தான் ஆரம்பிச்சுக்கிட்டு கேக்குறாங்க. 500 ரூபாய் சீட்டு தீபாவளி.
4: 1000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கோம் தங்க சீட்டு.
3: அப்படியா?
4: மாதம் 1000 ரூபாய் கட்டணும். 11 மாதம் கட்டிட்டு அப்படியே இருக்கு கட்டின காசுக்கு நீங்க 916 வாங்கிக்கலாம் தங்கம். நாங்களே உங்களுக்கு எங்க கடையிலே.
0: அது பரவாயில்ல. அது பாருங்க 1000 ரூபாய் வேண்டாம். எத்தனை மாதத்துல சொல்றீங்க?
4: 11 மாசம்.
2: 11 மாசம்
1: அதுக்கு
0: 11,000 தானே,
1: 11,000 இல்ல இல்ல அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். எவ்வளவு அதாவது நீங்க 2,000 போடலாம், 4,000 போடலாம், 5,000 போடலாம், 10,000 கூட போடலாம். மாசம் மாசம்
0: இல்ல இல்ல நான் கேக்குறேன், 11,000 நீங்க என்ன என்ன வாங்கலாம்னு நீங்க சொல்றீங்க, அதான் சொல்லுங்க.
1: 11,000 2 கிராம்ல ஒரு தோடு ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம். 2 கிராம்ல
3: செய்யூரி செய்யூரி சேதாரம் எல்லாம் கொடுப்பீங்க?
1: இல்லாம எதுவுமே இல்ல, செய்யூரி இல்ல, சேதாரம் இல்ல.
5: 1,000 ரூபான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றாருங்க. நீங்க 2,000 போடலாம், 5,000 போடலாம், எவ்வளவு போட்டாலும் 11 மாசம் கணக்கு.
1: 11 மாசத்துக்கு
5: இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன் பதிலா செய்கூலி சேதாரம் அவங்க பக்கம் கிடையாது. அந்த ரூபாய்க்கு
0: ஒரு தடவை பேசுங்க எக்ஸ்பென்சிவான கதை இது. என்ன அறியறதுக்கு ஒரு தடவை சொன்னாதான் விளங்க. இது நான் அதுல மூழ்கி
1: போனேன். 11,000 மாசம் என்ன தங்க விக்கிறதோ, என்ன ரேட்டு விக்கிறதோ, இல்ல குறைஞ்சிருக்கலாம் கூடி இருக்கலாம், அந்த ரேட்டுக்கு தகுந்த அளவுக்கு இந்த இருக்கிற அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். எவ்வளவு கட்டி இருக்குமோ அந்த
0: அமௌண்ட்டுக்கு.
1: ஆமா ஆமா,
6: அது எதுக்கு, அது எதுக்கு நாங்க வீட்டுல சேர்த்து வச்சு நாங்க இது பண்ணிக்கிறோம்.
1: உங்களுக்கு சேதாரம் செய்கூலி கொடுத்துல வாங்கணும் அன்னைக்கு நீங்க கொண்டு
0: சேதாரம் செய்கூலி இருக்குல்ல.
3: கவரிங் நிறைய தான் கொடுப்பாங்க.
1: ஆமா, சேதாரம் இல்லாம யாருமே தரமாட்டாங்க.
6: யார்
1: சொன்ன? தீபாவளி கடுத்து எல்லாரும் கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி கட்டாம தங்கம் வாங்க முடியாதுன்னு போட்டாங்க.
6: அதுதான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்களா? ஜிஎஸ்டி தான்
1: எங்க கடையில ஜிஎஸ்டி வாங்குறது இல்ல. ஜிஎஸ்டி வாங்குறது இல்ல.
6: ரைட்டு, நாளைக்கு ரைடு வருவா உங்க கடைக்கு
1: வாங்க.
6: சொல்லிட்டீங்களா
1: ஜிஎஸ்டி
5: ஜிஎஸ்டி வாங்கலன்னு சொன்னாரே தவிர கஸ்டமர் கிட்ட வாங்குறது அவங்க பேர்
1: பண்ணிக்க அவங்க கட்டுறோம் நாங்க கட்டுறோம்.
5: நெட் ரேட்டா வாங்கிக்கிட்டு அவங்க கட்டிடுவாங்க.
6: ₹3,000 ₹3,000 வாங்கி கட்டாயமா வாங்குறாங்க. அது வந்து இது பண்ணலன்னா அது வந்து இதுல போடுறாங்க.
5: கஸ்டமர் வாங்குவாங்க
0: அந்த கடையில
5: பில்லுல அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க டாக்ஸ் கட்டிடுவாங்க.
1: அவ்வளவுதான். தங்கம் விக்கிற ரேட்டு வேர்ல்டு மார்க்கெட் உலகமே தெரியும் இன்னைக்கு ரேட் தங்கம் எவ்வளவு. அந்த இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தானே குடுக்கறோம். அப்புறம் எப்படி நம்ம தங்கத்துல விலை ஏற்ற முடியும்? அதுவும்
6: தெரியாதுல. சேதாரம் எவ்வளவு போடுறீங்க?
1: சேதாரமே போடுறது இல்லங்க. சேதாரம் கிடையாது, செய்கூலி இல்ல. சேதாரம் இல்ல, செய்கூலி இல்ல, ஜிஎஸ்டி இல்ல.
0: அது வந்து நீங்க இவருக்கு விளங்கே இல்ல, மகாலிங்கத்துக்கு விளங்கே இல்ல. இந்த சீட்டை போட்டா, இந்த சீட்டை நீங்க கட்டி கொண்டு வந்தா சும்மா அவங்க அவங்க செயல் பண்றதுல இருக்கு. மகாலிங்க நீங்க தெரியாம நீங்க
1: உங்க பணத்தை நாங்க 11 மாசம் ரொட்டேஷன் பண்றோம்ல.
6: கேஷா எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட நகை வாங்கினா
5: அதுக்கு ஜிஎஸ்டி சேதாரம்
1: எல்லாம் சொல்றேன்.
5: நகை சீட்டு போடுறது மட்டும்தான், நகை சீட்டுக்கு மட்டும்தான்.
1: இல்ல இல்ல இல்ல, நீங்க கேஷா கொண்டு வந்து நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கூலி கிடையாது, ஹால்மார்க் சார்ஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, வெறும் வேஸ்டேஜ் மட்டும், அவ்வளவுதான்.
5: செல்வகுமார் அதே 8%?
6: 16% போடுறீங்களா? அத சொல்லுங்க.
5: 8
1: ஒரு உண்மைகளுக்கு அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 6% வரைக்கும் போறோம். ஆமா, 8-6 வரைக்கும் போறோம்.
6: ஒரு வளையலுக்கு நீங்க உதாரணத்தை சொல்லுங்க. ஒரு வளையலுக்கு, மோல்டிங் வளையலுக்கு, கெட்டி வளையலுக்கு என்ன போடுறீங்க?
1: அதுக்கு 8%
5: போடுவாங்க.
6: 8% நீங்க சொல்றீங்க.
1: நீங்க ஏங்க சொல்றீங்க அவர்
0: சொல்லுங்க ஒன்றும் இல்லாம எடுக்கிற கடையண்டு மகாலிங்க நீங்க சொல்லிட்டீங்க லலிதா ஜுவல்லரிஸ் நான் இப்ப வாங்க போறேன் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அது சொல்லிட்டேன்
1: ஒரே ஒரே நெட் ரேட் போடுறாங்க அந்த போர்டு அந்த இதுல லாக்ல அந்த என்ன நெக்லஸ்ல என்ன விலை அந்த இது போட்டிருக்கானோ 80,000 ரூபான்னு வச்சுங்க அந்த 80,000 ரூபா மட்டும்தான் வேஸ்டேஜ் கிடையாது புளி கிடையாது சேதம்
0: கிடையாது
5: கிராம் இருக்குமா
4: 80,000 எடைய போடணும்
1: இருக்கட்டும்
5: நீங்க சொல்றது புரியலங்க
1: நான் என்ன சொல்றேன் செல்வகுமாரு ஒரு மிஷின் செயின வச்சுங்க மிஷின் செயினுக்கு 8% போடுறாங்களா 16% போடுறாங்களா நான் கேக்குறது நான்
4: மகாலிங்கம்
0: கேக்குறார் அதாவது மெஷின் கட் செயினுக்கு அவங்க
4: குறைஞ்சபட்சம் 6 இதுக்குள்ள எல்லா உருப்படியும் இறங்கிக்கலாம் அதிகபட்சம் 10
0: செல்வகுமார் அதிகபட்சம் 10 நட்டிக்கும் போது 8 இருந்தது இப்ப 10
4: அந்த மிஷின் கூட
5: நகைக்கு தகுந்தாக்குள்ள மாறும்ல
1: மிஷின் கட்டிங் சொல்லிட்டு பாம்பே
4: சொல்லுங்க
0: தண்ணி
1: குடிச்சாமா செல்வகுமார் நீங்க சேல்ல தானே இருக்கீங்க
4: ஆமா
1: சேல் கவுண்டர்ல தானே இருக்கீங்க
4: ஆமாங்க ஐயா
1: அதுக்குதான் கேக்குறேன் நீங்க ஒரு இது கெட்டி மோதறதுக்கோ இல்ல கெட்டி வளையலுக்கோ என்ன போடுறீங்க 8% 16%
4: 10-6 வரைக்கும் போடுறங்க நீங்க எந்த கெட்டி மோதறதுக்கு போறீங்கன்னா 10% வைங்க 10% வச்சுங்க
1: அங்க வாங்க அந்த 2% எப்படி வரும் 8% இப்ப 6% நீங்க இப்ப 8% 8%
4: 2%
1: கூலி போடுறீங்க கூலி போடுவீங்களா கூலி போடுவீங்களா
4: கூலி கிடையாது நீங்க நான் ஒண்ணுமே சொல்ல 6% வந்து வாங்கிக்கிறேன் வாங்க வெட்டி மதுரமே வந்து வாங்கிக்கிறேன் நானே இருந்து உங்களுக்கு
0: கொடுக்குறேன்
4: வாங்க வாங்க
1: ஹால்மார்க்
0: என்னது
1: நகைக்கு 4-3% கூட சேதம் கிடையாது ஆனா அதுல வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 8% 16% போடுறாங்க நான் வந்து அவரு அதே மாதிரி செல்வகுமார் பத்திரங்கிறதுனால அவருக்கு தெரியும் நான் வந்து பத்திரோட 50 வருஷம் நாங்க வழங்கிட்டு இருக்கனால நாங்க போய் கேட்டோம்னா என்ன எப்படா நீ 16% போடுறன்னு நாங்க கேட்போம் அதனால அவங்க வந்து நேரடியா 8% வந்துருவாங்க எங்கிட்ட என்னன்னா ஏன்னா விளக்கம் சொல்லிட்டு இருக்க கூடாது விளக்கம் சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிற கிராக்கி கடவுன்ட்டு எங்ககிட்ட நேரா வந்துருவாரு நீங்க இங்க வாங்க இந்த கவுண்டருக்கு வாங்க நீங்க என்ன வேணும் என்ன வேலைக்கு வேணும் நீங்க எப்படி போறீங்கன்னு வந்துருவாங்க எங்ககிட்ட
6: அவரு செல்வகுமார் சொல்ற மாதிரி 6% எல்லாம் யாருமே போட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒன்லி லேபருக்கும் அடுத்தது வந்து கோல்டு சுமத்துக்கு மட்டும், கோல்டு சுமத்துல புழங்குறவங்களுக்கு மட்டும் கல்லுக்காரங்க எங்களுக்கு கல்லுக்காரங்களுக்கும் தருவாங்க.
4: எனக்கு போடுவாங்கல்ல, எனக்கு போடுறத உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு.
6: எனக்கும் அதே மாதிரி எனக்கும் இப்ப எங்க நாங்க வியாபாரம் பண்ணதுனால எங்களுக்கும் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசுமைத்து தெரியுங்கிறது அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா கிராகிங்களுக்கு 10 குறைச்சு தரவே மாட்டாங்க. 40 சொல்றாங்க, 8 அது எந்த கடன் தெரியல.
4: இப்ப
0: அந்த சின்ன இல்ல மாநிலம் அந்த சின்ன டொலர் மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஒரு காப்பவுண்ட் அப்பா மாமா அந்த தாத்தாவோட கதைச்சிருவோம். தாத்தாட்ட பேசு இருக்கா எங்களுடைய செல்ல தாத்தாட்ட எங்க நிக்கிறாரு நீங்க செல்வகுமார் பிறந்த நாள் கொண்டாடினீங்களா
2: நல்லா கொண்டாடுங்க.
0: நல்லா இந்த தாத்தா
2: இருக்கிறாரு எனக்கு என்ன
0: காரணம். நீங்க இப்படி வாட்ஸ்அப் எதுக்கு தாத்தா ஓப் பண்ணி வைக்கிறீங்க தாத்தா? நீங்க நாங்க பேச முடியாம
6: நட்டு செலவு
2: அது செல்வகுமார் தான் செய்ய முடியாத
0: வருது கண்ணன் வர இல்ல கண்ணன் இருக்க இல்ல இதுக்கு இருக்கிறது வடலூர் ஆனந்தன், ரெண்டாவது ராஜ்குமார், மூன்றாவது ஃபாரூக், நாலாவது இல்ல தூங்க நாலாவது செல்வகுமார், அஞ்சாவது ரேவதி அம்மா, ஆறாவது நாகப்பன், ஏழாவது மகாலிங்கம், எட்டாவது குட்டி மீரா.
2: வணக்கம் தாத்தா, வணக்கம் தாத்தா, வணக்கம்
6: தாத்தா, ரொம்ப
2: வணக்கம், வணக்கம் தாத்தா, வணக்கம், வணக்கம்.
0: பிறந்த நாள் வாழ்த்து என்னம்மா?
2: எல்லாருக்கும் வணக்கம்,
0: பிறந்த நாள் வாழ்த்து.
4: எல்லாரும் உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து அங்க ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்க, ஆனா உங்களுக்கு தான் தெரிய பாத்துக்க முடியல.
0: ஐயோ இந்த தாத்தா இவ்வளவு தூரம் இந்த இருட்டுக்கல அதுக்கு ஒரு வழி எங்களால செய்ய முடியாம இருக்கே, அதுதான் கவலை
2: எனக்கு.
0: என்னம்மா
7: இவர் வீட்டுல ஆட்டுக்குட்டி வச்சிருந்தீங்க?
0: இல்ல இல்ல, அது வந்து சங்கரன் அண்ணா வீட்டுல
2: நின்றேன்.
0: இது தாத்தா, இது தாத்தா தாத்தா இப்பவும் அந்த சைக்கிள் நல்லா ஓடுற இல்ல ஓடுறீங்க தானே தாத்தா நீங்க இப்பவும்
2: பாருங்க சொல்லுங்க
0: அது சும்மா இருங்க தாத்தா
8: தானே அப்பா அப்பா என்ன செய்யறாரு ஒரு கார் பாத்துட்டாங்க நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம்
0: இல்ல நான் பாத்துட்டு தான் இருக்கேன் சின்ன குழந்தைகளுக்கு வைக்கிற கேமரா இனி ஒன்று வாங்கி வைக்க போறேன் அவட்ட ரூம்ல வச்சா தெரியும் அவர் என்ன செய்யறாரு.
2: சின்னது சின்னது இருக்குமா? ரெண்டரை மணி நேரம் ஓடும்.
0: சரி கொஞ்சம் பாருங்க தாத்தா பேசிடலாம் பாவம் நேரம். அதுவும் வெளியில வந்து தூரத்துல இருட்டுக்குள்ள இருந்து பேசுறாங்க. எல்லாரும் பேசுங்க லியோ தாத்தா கிட்ட. ஏன்டா மற்றது லியோ தாத்தா
8: ஒவ்வொருத்தரா
0: பேசுங்க லியோ தாத்தா கிட்ட. என்ன உரிமைக்கு பேசினா அவருக்கு இருக்காது. என்னண்டா பரோட்டாவையும் நல்ல சம்பளையும் வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பிட தந்து போட்டு சொல்றேன் நான் நல்ல கடகடன்னு சாப்பிட உண்டு சுருங்குதல் பண்ணிக்கிறேன் நான் சாப்பிட தொடங்க சொல்றாருங்க. அதத்தான் இப்ப சொல்றேன் தாத்தா நீங்க ஒவ்வொரு தடவை பேசுங்க. முதல்ல யாரு பேச போறீங்க தாத்தாவோட?
2: மகாலிங்க
9: நான் பேசுறேன். பாருக்கு பேசுறேன்.
0: பாருக்கு பேசட்டேன். பாருக்கு பேசுங்க
9: தாத்தா. நான் பாருக்கு சவுதி அரேபியால இருந்து பேசுறேன் தாத்தா. கேட்ட பாடல் கூட அருமையா இருக்கு உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கப்போம் தனியா இருக்கு. நன்றி தாத்தா நன்றி நன்றி தாத்தா.
2: நான் மாலையும் பேசுறேன். மாலையும் பேசுறேன் ஐயா.
9: வாழ்க வாழ்க வாழ்க.
2: நன்றி. அதோட நீங்க தாத்தா பட்டம் வாங்கினது இல்லாம என்னையும் தாத்தா பட்டம் வாங்க வச்சுட்டீங்க. அதனால அந்த தாத்தா பட்டம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவரை நீங்க கூப்பிட கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு போங்கயா. ஓடி கும்பிடு அதோட அதோட உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறீங்க நான் வாழ்த்து சொல்ல வணங்கி வணங்கிக்கிறேன்.
0: எப்படி பேத்திக்கு பிடிக்காதோ அதே மாதிரிதான் தாத்தா. அத பேத்தியில உனதான் தாத்தா. அதனால நீங்க அது கேட்கலாது தாத்தா. எனக்கு ஒரு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த மகாலிங்கம் இவர் இருக்கிறாருல்ல அவர் நான் தாத்தாண்டு தான் கூப்பிடுறது. இவர் என்னண்டா தன்னை தாத்தாண்டு கூப்பிட வேணாமா என்ன மச்சான்னு கூப்பிடட்டா? இது நல்லா இருக்கா
2: மச்சான்னு?
0: சொல்லுங்க தாத்தா.
9: பேத்தியோட வயசு யாருக்கும் தெரியக்கூடாது. தாத்தாவோட வயசு யாருக்கும்
8: தெரியக்கூடாது.
0: அது நீங்க சொல்லிட்டீங்க குட்டி தாத்தா. அதனால நீங்க நீங்க அது ஒன்றும் செய்ய முடியாது. சரி தாத்தா தாத்தா இந்த மகாலிங்கம் தாத்தா ரெண்டாவது கல்யாணம் கட்ட போறாராம். அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க?
9: அவங்க இருக்கிறதா
0: எல்லாரும்
8: இருக்கிற இடம் தெளிப்பா இருக்கா? ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு இல்ல மூணு கூட கட்டலாம் சார்.
0: நீங்க வாய் கொடுக்க எடுத்துட்டு பேசலாம், அது மட்டும் கேளுங்க, அப்பதான் அந்த விளக்கமா வரும். செல்வகுமாரம் போடுங்க, செல்வகுமாரம் போடுங்க. தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா, இவர் இருக்கிற இடம் என்ன மகாலிங்கத்துக்கு?
2: மகாலிங்கிற ஊரு ரொம்ப செழிப்பான பூமிமா. அது வந்து அவருக்கு இயற்கையிலே அமைஞ்சு போச்சு. அந்த ஊர்ல பெரிய பெரிய புரொடியூசர் இருக்காங்க, ரொம்ப செழிப்பான பூமி, ரொம்ப அதிகமாக மருந்தவங்களுக்கு. அந்த ஒரு மெயின் பட தயாரிப்பாளரே இருந்தாரு.
0: தாத்தா செழிப்பான கேட்கறதுக்கு மழை சொல்லுங்க தாத்தா, செழிப்பான பூமியில இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு மூணு கடையான கட்டலாமா?
2: குரங்களுக்கு தயாரிச்ச பட தயாரிப்பாளர் அந்த ஊர்ல. குலவிளக்கு ரொம்ப உயர்வான படம். அந்த குலவிளக்கை எல்லாரும் பார்த்தாங்கனாலே போதும், எல்லாருக்கும் ஒரு பெரிய
10: சொல்றத முடிஞ்சிட்டு தான் நீங்க சொல்றதுக்கு வருவார்.
0: சொல்லிட்டேன் குலவிளக்கு பணத்தை பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க கல்யாணம் கட்ட மாட்டீங்க. அடுத்த கல்யாணம் சொல்லுங்க.
2: அம்மா உண்டி சுருங்குதல் பெண்டி, உண்டி சுருங்குதல் பெண்டிற்காகவே.
0: என்ன தாத்தா என்ன என்னவோ அது சொல்றீங்க தாத்தா.
2: இந்த மந்திரத்தை எல்லாரும்
7: தெரிஞ்சுக்கிட்டாங்க.
0: எப்படி தாத்தா அந்த உண்டி சுருங்க வைக்கிறது அதை சொல்லுங்க. முதல்ல
7: சுருங்கவே மாட்டேன்.
2: அது என்னமா விளக்கமா சொல்லுங்கம்மா? எங்க விளங்கல
0: உண்டி சுருங்கண்டா இடை இடை இடை இடை பெண்களுக்கு பயிரும் சுருக்கம் அந்த
7: இல்லாம
0: இல்லாம
2: இருப்பது. இது என்னுடைய வார்த்தைகள் அவ்வையார் சொன்னது. நூறு வயசு, நூறு வயசு வாழலாம், ஆரோக்கியமா இருக்கலாம்.
0: அப்ப இது வந்து ஆண்களுக்கும் பிறந்துமா? ஆண்களுக்கும் பிறந்த இல்ல வயிறு சுருங்குறது.
2: ஆண்களுக்கும் ஆண்கள் வந்து பிளாக்
0: என்ன சாப்பிடுறாங்க?
2: பால் சேர்க்காத டீ சாப்பிட்டா ஆண்களுக்கு பிரச்சனைகளும் வராது. பால் சேர்க்காத டீ. நிறம் வந்து தேன் நிறமா இருக்கும்.
10: தேன்
2: நிறமா இருக்கும். எந்த வியாதியும் இருக்காது, எல்லாம் மறந்துடும்.
0: எல்லாருக்கும் ஒரு முடியும் சொல்லிடுறேன். தாத்தா அப்படித்தாங்க இருக்கிறார், உடம்பு அப்படித்தான் இருக்கு.
2: காலையில முதல் வேலையா எழுச்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சாக்கா போதும். அத ஒரு தேய்ச்சி
0: என்ன தாத்தா என்ன எண்ணெய்
2: எந்த எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய்
0: எடுத்துட்டு சரிங்க. திருப்பி அந்த போன திரும்ப கேக்குது.
2: மிக சிறந்த விளக்கெண்ண, விளக்கெண்ண ரொம்ப உயர்வு கிடைக்கிறதுனாக்கா எந்த எண்ணையும் பயன்படுத்தலாம். அத காலையில எழுந்திருச்ச முதல் வேலையா உள்ளங்கையில வச்சு அதே தடையில் இருந்தாலே போதும். ஒரு கையில தச்சு ரெண்டு ரெண்டு கையாலையும் தோசைக்கல்ல தடவணும், தடவணும். ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலையில மட்டும் அப்படியே இளமை மட்டுமா? அப்படியே இளமை வந்துடும்.
0: எல்லாரும் இது இது தமாஷா எடுத்திருக்காங்க தயவு செய்து பிளீஸ். இதெல்லாம் சும்மா தமாஷுக்கு இல்ல, தாத்தா சொல்றது உண்மையா இருக்கு. என்னடா தாத்தாட உடல் அமைப்பு, அவருடைய கம்பீரம், இத பார்த்தவள் நான், அதனால சொல்றேன். எந்த வயதுலயும் நீங்க இளமையா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க தாத்தா. அடுத்து வேற என்ன செய்யணும்?
2: அப்படி தடவிட்டாரோ போது உங்களுக்கு ஒரு நாள் நிச்சோடு இளமையா ஆரோக்கியமா கடந்து செய்யலாம், இயற்கையோட போராடலாம்.
11: இயற்கையில எந்த தோல்வி வந்தாலும் அதை சமாளிக்கலாம்.
0: சமாளிக்கலாம். வேற வேற என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க?
5: அப்புறம் கொரோனாலாம் வராது, கொரோனாலாம் வராது.
1: தேவதியம்மாதான் போட்டிருக்காங்க போல இருக்கு, 25 வருஷம் பொண்டாட்டி கிட்ட வாழ்ந்துட்டாலே அவங்க கொரோனா
0: வராதான்.
1: அதான் நான் போட்டிருந்தேன், 40 வருஷம் வாழ்ந்துட்டேன், கொரோனா என் பக்கமே வரல.
0: கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க தாத்தா, வேற என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க இந்த செல்ல பிள்ளைகளுக்கு?
11: கொரோனாங்கிறது ஒரு வியாதி இல்ல, சாதாரண தட்டம் தான், சாதாரண தட்டம் தான். அத சமுத்திரத்துல குடிச்சா போதும், அந்த அப்படியே அந்த வியாதி மறைஞ்சிடும்.
0: என்ன குடிக்கணும்?
1: சமுத்திரத்துல
0: சமுத்திரத்துக்கு எங்க தாத்தா போறது இங்க நாங்க?
11: அதாவது அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டா
0: போதும்.
11: குடிச்சாக்க எல்லா விதியும் மாறும். புது விதி
0: நீங்க சொல்றது உப்பு தண்ணியில குளிக்க சொல்றீங்க இல்ல?
11: அவங்க தண்ணி அது வந்து வந்ததுதான். அந்த கடலை நீங்க கண்ணால பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுரும், நம்மளை விட பேசு அப்படிங்கிற எண்ணம் வந்துன்னா நம்ம கீழே போயிடுவோம், அது நேரம் வந்துடும்.
0: அது உண்மை.
11: கடலும் கடவுள் வாழும் இடமே கடல் தான்,
0: கடல் அதான் காலை இருக்கு.
11: ஆகவே அத பார்த்தாலே போதும், இடம் வந்துடும், நோயெல்லாம் மறந்துடும். எப்ப மாசத்துக்கு ஒரு தரம் குடிச்சா போதும்.
0: கடல் இருக்கிறவங்க குடுத்து வச்ச நீங்க ஓடி போய் குளிச்சிருங்க தயவு செய்து.
1: எனக்கு 18
0: அப்ப பேருந்து என்ன போகலாம்
11: அம்மா? தமிழர்கள் மாதிரி உயர்வான மக்கள் உலகத்திலே கிடையாதுமா?
0: கிடையாது.
11: எல்லாம் தியாகிகள், அவர்கள் மாதிரி தியாகம் பண்ணவங்க உலகத்திலேயே இல்லை. அதாவது முக்கியமான கடவுள், அதாவது மேற்கிந்திய மக்கள், அதாவது புர்த்துகீசியர்கள் வந்து நமக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க தமிழர்களுக்காக. ஆசியாவில ஒரே கோயில் அல்ல, அந்த கோயில் வந்து மாணிக்க கோயில். அந்த நவரத்னங்கள் கிடைக்கும் அந்த கோயில்ல. தமிழர்கள் வாழ்ந்த வரைக்கும் அது அப்படியே செழிப்பா இருந்தாங்க. அத பார்த்தவர் ஒரு சில தமிழர்கள் ஏன் நல்லா இருக்கிறான், அவனை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி அந்த கோயிலை பிடிக்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா போய் நம்ம நாட்டு பிரதம மந்திரியை பார்த்து தந்திரமா விலைச்சு
0: வாங்கிட்டாங்க.
11: வாங்கி இல்லாம அந்த கோயிலை பூஜை அடிச்சுட்டாங்க, அருங்காட்சியகத்தை கொண்டு அடிச்சுட்டாங்க. பூஜை அடிச்சு ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க, பித்தவனும் பங்கு போட்டுக்கிட்டான், வாங்கினவனும் பங்கு போட்டுக்கிட்டான். அதுக்கு பிறகுதான் தமிழருடைய வாழ்வு வீழ்ச்சியா இருந்தது. அது வரைக்கும் தமிழர்கள் நல்லா இருந்தாங்க, செழிப்பா இருந்தாங்க. அந்த கோயிலை விற்றதால அவனுக்கும் வித்தவனும் செத்தான், வாங்கினவனுக்கும் தான் சுடுபட்டே செத்தாங்க. அருங்க அதாவது அந்த அருங்காட்சியகத்தை கொல்ல வச்சுட்டாங்க. அந்த கோயிலுக்கு போற மக்களை உயிரோட கொஞ்சம் சாப்பிடுறாங்க. அந்த ராணுவத்தை வச்சுட்டு உயிரோட கூண்டு சாப்பிடுறாங்க. அது தமிழர்களுக்கு 9 தலைமுறையா தெய்வம், கொத தெய்வம் அது. அந்த கோயிலை விட்டு கொடுத்த தமிழர்கள் நம்ம
0: ஆளுங்கதான். என்ன கோயில்? எந்த கோயில் சொல்றீங்க?
1: அது
11: அந்தோனியார் கோயில். அந்தோனியார் கோயில்மா
0: எங்க இருக்கு தாத்தா? அது
11: கச்சத்தீவு.
0: கச்சதீவுல கச்சதீவு அதை விட்டு போட்டுட்டாங்கல்ல கச்சதீவ இல்லையா?
11: முத்து குட்டையில்லாம பங்கு
1: போட்டுக்கிட்டாங்க.
11: அருங்காட்சியகத்துல இருந்த 10 கோடி ரத்னங்களை சம்பாதிச்சாங்க.
0: காக்கா வந்து மூச்சு எடுக்கிறாருங்க.
1: அது இல்ல, அது கிடையாது, அவருதான் நல்லா பேசிட்டு இருக்காரு. பாருங்க வாய முடியும். அவர்
0: பேசிக்கிட்டார். யார அப்ப அந்த மூச்சு எடுக்கிறது?
12: திருப்பதி கோயில் நம்ம கோயில்மா, அந்த கோயிலையும் கோயில விட்டு குடிச்சிருக்காங்க. தாங்கடையில் நம்ம ஊரு இந்தியாவில மிக சிறந்த ஊரு தாங்கடையூர் தான், அது நம்ம ஊரு, அதையும் விட்டு குடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில அழகான ஊரு மூணார் தான், அதையும் விட்டு குடிச்சிருக்காங்க. அத மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ஒரே தியாக மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே தியாகிகள் கிடையாது.
1: எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சென்னையை மட்டும் வாங்கினாங்க.
0: சரி தாத்தா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப தமிழ் மக்களோட கொடைய பத்தி இருக்கட்டும். இப்ப நீங்க இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை சுத்தி இப்ப 15 பேர் நிக்கிறாங்க, உங்களை சுத்தி இவங்களுக்கு
12: எண்ணெய் காலையில எண்ணிச்சோம்னா முதல் வீடுலாம் எண்ணெயை எடுத்து கையில தடவிட்டாலே போதுமா?
0: எல்லாரும் கேட்டுக்குங்க, என்ன தடவி நீங்க சொல்லிட்டேன், அதுக்கு பிறகுதான் நீங்க குழந்தைக்கு வரணும். சொல்லுங்க,
9: எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாத்தா.
12: புது ரத்தம் ஆரோக்கியா இளம கிழமையுடன் நோயும் இருக்காது.
0: உள்ளங்கை வடிவா ஞாபகத்துல வச்சிருங்க, உள்ளங்கை நினைக்கிறேன். அதெல்லாம் எங்களுடைய உறுப்புகளை இயக்குற இது, அந்த நரம்புகள் அதுல இருக்கு. அதான் அடுத்த முறை நான் கேள்வி கேப்பேன், மனிதனின் மெயின் சுவிட்ச் எது? உள்ளங்கை. சரியா,
1: உள்ளங்கை.
9: ஐயா கண்ணன் வந்துட்டாரு, சொல்லுங்க.
0: கண்ணன் வரட்டும். கண்ணன்
12: வந்துட்டாங்க.
0: மாமாவேன்மா
12: இருக்குமா? பால் சேர்க்காத, பால் சேர்க்காத டீய சாப்பிட்டா எந்த நோயாண்டாலும் மழை திரும்பிடலாம். வரவும் வராது, வந்தா உடனே மறந்துடும். உலகத்துல
0: இதுல இருக்கிறவங்க ஒரு தடவை பிளாக்டரிய குடிக்கல, எல்லாரும் பால் விட்டு குடிக்கலாம். அதான் சத்தம் படாம இருக்கிறாங்க பாருங்க.
12: உணவு நம்ம உணவு இல்ல, அத குழந்தைகள் தான் சாப்பிடணும். எப்பவும் சாப்பிடலாம், எந்த நேரத்துல சாப்பிடலாம். மிக சிறந்த உணவு லசி தான்.
0: லசி என்ன, லசி என்ன லசி சொல்றீங்க? லசின்றது மாம்பழம் பால் எல்லாம் போட்டது இல்ல?
1: மாம்பழம் போடாது, தயிர்
0: மாம்பழமும், தயிர் மாம்பழமும்,
1: மாம்பழம்
12: போடணும்
0: போட்டு
12: அப்படி சொல்லவே முடியாது. சிறு சாப்பாடு நேரம்
0: இல்ல, கூப்பிடுங்க சந்தனோட, கூப்பிட்டு பாருங்க. ஓடி வருவாரு, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.
12: சிறுமை வாழ்க. அந்தோனியார் வாழ்க.
1: வணக்கம், வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம,
12: வணக்கம்
1: டாக்டர்.
12: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
12: நீங்க இருக்க கூட எனக்கு எல்லாம் கூட
1: அதோட விடுங்க. நகர மாதிரி இருக்கிற அது போலதா நமக்கு.
12: உலக பேசுறது அன்புதான், அன்பு இருந்தா எங்க வேணாலும் வாழ்ந்துடலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமா ஐயா.
12: தமிழ்நாட்டில் வந்து விஜிபி பிரதர்ஸ் வந்து தமிழ்நாட்டை விட்டு புறப்பட்டு பைசா இல்லாம புறப்பட்டு உலகத்தை சுத்தி வரணும் ஒண்ணு வருவாங்க. விஜிபி பிரதர்ஸ் அவ்வளவு அறிவாளிகள். வசந்தகுமார் சிறந்த அறிவாளி.
11: அதே மாதிரி சிறுவர் சந்தான ராஜ்ய வாழ்க வாய் வாழ்க அந்தோனியாய் வாழ்க
6: வளர்ந்த எல்லாரும். நீங்க எங்க இருக்கீங்கப்பா? திருமணத்தில் இருக்கீங்களா? திருநாங்கூர்லயா?
11: ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வடக்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து
6: பேசுறேன். மழை பெஞ்சுதா சாயந்தரம்?
11: அம்மா சிந்தன செல்வம் ஐயா இருக்காங்கட, அவங்க வந்து பிளாக் சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனையே வராது. ஒரு டீ சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு. ஸ்பூனாலதான் எடுத்து சாப்பிடணும், நேரா சாப்பிடக்கூடாது.
0: என்னென்ன
11: பிளாக் டீ? ஸ்பூனால எடுத்து சாப்பிடணும்,
0: கொஞ்சம் கொஞ்சமா
11: நேரடியா வாயில.
0: ஓ,
11: ஸ்பூனால எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்.
0: அது இன்னைக்குதான் தெரியும் எங்களுக்கு.
11: பால் ஒண்ணுதான் சேர்க்கக்கூடாது. பால் குழந்தைகளுடைய உணவு, நம்ம உணவு இல்ல.
0: அது எனக்கு மட்டும் தாங்க, நீங்க பால் மட்டும்தான் பால் சேர்க்கலாம். அது நல்ல தயவு செய்து நீங்க எல்லாரும் பால் இண்டையில இருந்து விட்டுருங்க, சரியா? சரி தாத்தா, உங்க பாட்டு சொல்லுங்க தாத்தா. அவருக்கா உங்களுக்கு விருப்பமான பாட்டு?
11: படிக்காத மேதை படம். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு ராணி. ராணி திட்டம் ஒன்பது பிள்ளை, ஒன்று கூட உறுப்பிடவில்லை. புதுசா போட்டீங்கன்னா
6: போதும், முழுசா தான் கிடைக்கும்.
0: அனுவாசி இல்ல. யாரு தாத்தா? நீங்க இவ்வளவு பாட்டு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க பாடுவீங்களா தாத்தா? நான் ஒரு நாள் பாடி கேட்கல.
11: நான் வந்து
0: ரசிகன்,
11: அதாவது நான் மிகச்சிறந்த சிம்பம் கேட்கறது தான், பேசுறது இல்ல.
0: ஓ, அப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, அப்ப பாடவும் தெரிஞ்சிருக்கணுமே.
11: உலகத்துல நம்ம விரும்பும் பேசக்கூடாது.
0: ஒரு நிமிஷம் தாங்க தாத்தா, இந்த இப்படி பாடுற பேத்திக்கு ஒரு பாடாத தாத்தாவா? பாடி விடுங்க தாத்தா, இப்ப இவங்க எல்லாம் சிரிக்க போறாங்க. ஒரு பாடுங்க தாத்தா, ரெண்டே ரெண்டு வரி, ரெண்டே ரெண்டு வரி. எங்க பாடுங்க பாப்போம்.
11: அந்த நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: அத பாடுங்க. எங்க
6: பாடு?
11: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். எம்ஜிஆர் படத்துல எல்லோரும் வாழ நான் ஏன் பிறந்தேன் படத்துல வரக்கூடிய பாட்டு, அந்த பாட்டை பாடுனாலே போதும், ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: தாத்தா ஒரு பாட்டை ரெண்டு வரி பாடுங்க பாப்போம், ஒரு ராகத்தோட உங்களால
6: முடியும்.
11: சொல்லுங்க.
6: நான் பேசுறது முதுக்கோட்டை பேசுறேன், கேட்குதுங்களா?
11: நீதான் கேக்குது.
6: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் எம்ஜிஆர் பாட்டு சொன்னீங்களே.
11: ஆமா, நான் ஏன் பேசுறேன்.
6: அந்த படத்துல எப்படி ராகமா அதுல பாடுவாரு, அதை மட்டும் கொஞ்சம் பாடி காட்டுங்க, எனக்கு சரியா தெரியல. அது மாதிரியே பாடுவோம், பாடுங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு வரி அடுத்து.
11: அது ரொம்ப சிறந்த பாட்டுங்க. தியான வயசுல வருங்க அந்த பாட்டு. தியான
6: அந்த ரேடி அந்த லிவரி அந்த பாட்டு கேட்டதுல அது மாதிரியே ஒரு பாட்டு அடுத்து விடுங்க. சும்மா எனக்கு அப்பதான் போடலாம்
11: ஐயா. கேட்கறதுதான் சிறந்த செல்வம்.
6: அது பண்ணுங்க.
11: அறிவாளியை பேசுவதை கேட்க வேண்டும். எல்லாரும் பேசவே கூடாது. காமராஜர் என்ன சொல்லுவார்னா, என் பேச்ச யாரு இந்த தமிழ்நாட்டுல
6: கேக்குறாம்பாரு.
0: பேட்டி அன்பா சொல்றேன், என்னுடைய ஒரு ஆசை, எங்க ஒரு தெரிஞ்ச ஒரு பாட்டு ரெண்டே வரி சும்மா அப்படி. நான் பாடும் பா சின்ன வயதுல நீங்க இது பாடி இருக்கீங்க, சின்ன வயதுல அம்மா அம்மா அம்பளி மாமா பாட்டு அப்படி ஏதாவது பாடி இருக்கீங்களா?
12: அம்மா மயில் வாகனம் பேசுவாரு பாடுவாரு. நான் 70 வருஷத்துக்கு மீறி
0: கேட்டிருக்கேன்.
12: மயில் வாகனம் மாதிரி ஒரு சிறந்த கலைஞர் இல்ல யாரும். அவர்தான் முதல் கலைஞர். மயில் வாகனம் நான் நினைப்போம் மயில் வாகனம் தான் மூலப்பொருள்.
1: இன்னைக்கு
0: நீங்க ஒரு பாடகர், ஒரு அம்மா பாட்டு பாடுங்க. ஒரு அம்மா பாட்டு பாப்போம்.
12: ஐயோ அம்மா பாட்டு எந்த பாட்டுங்க? நான் கேட்க விரும்புறாளுமா.
0: ஐயோ அப்ப வேற பாட்டு சொல்லுங்க. நான் பாடும் பாடல விட்டுட்டு வேற ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. சுலோகமான பாட்டு
12: பாட்டு எல்லா பாட்டும் நல்லா பாட்டு.
1: மலை அந்த மலைன்னு வரும் பாருங்க ஐயா, அந்த பாட்டு பாருங்க. மலை மலை வரும் பாருங்க.
0: என்ன
1: மலை? அது
0: மருதமலை மலை மாமணி.
12: யாரு? திங்கள் சூடும் மலை.
0: ஓ திங்கள்
1: மலை. அதை பாருங்க,
0: அதை பாருங்க,
1: அதை பாருங்க. அப்படியே லேச பாருங்க, நாலு வழி பாருங்க.
12: பெண்கள் முளை ஆடும் மலை, திங்களை முடி சூடும் மலை, தெந்தல் வரும். அவ்வையார் படத்துல அவ்வையார் படத்துல வரக்கூடிய பாட்டுமா அது?
1: அது ராகமா படிச்சீங்கன்னா
12: பாரி ஒருவர் பாடுற பாட்டு.
1: தெந்தல் முளை ஆடும் மலை. ராகமா பாடுங்க.
0: எப்படி என்ன ராகத்துல வருது அது?
12: நான் கேட்கிற ஆளுன்னு சொல்லிட்டேன்.
0: பாடலுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு பாருங்க. பிடிச்சது தான். ஒரு கண்ணன் பாட்டு சொல்லுங்க தாத்தா. ஒரு கண்ணன் பாட்டு.
12: காற்றிலே வரும் சீரம்.
0: ஓ அது எப்படி வரும்?
12: பாட்டிலேயே சிறந்த பாட்டு அந்த பாட்டு தான். காற்றிலே வரும் கீதம். அதாவது
0: காற்றிலே வரும் கீதம் அந்த பாட்டா?
12: அந்த பாட்டு தான் எம்எஸ் பாடினது. அந்த பாப்பாட தான் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அந்த பாட்டு என்ன இன்னமும் காவிரி எல்லாருக்கும் ஒடுக்கிட்டு
0: தாத்தா. இவ்வளவு நேரமும் உங்களோட நாங்க பேசி இருக்கிறோம், எல்லாரும் அமைதியா இருந்து கேட்டிருக்காங்க. உள்ளங்கை ரகசியம் தாத்தா சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்ணன் இருக்கா வாங்க. நீங்க உள்ளங்கையில இந்த என்ன தடவுறீங்களான்னு தாத்தா சொல்லுங்க. இண்டையில இருந்து கண்ணன் நீட்ட போட்டு அங்க வந்து உள்ளங்கையில என்ன தடவாம இங்க வாங்க, வந்து தாத்தா வாங்க.
1: கண்ணன் மீட் எடுத்து
0: கண்ணன் போய் சொல்லுங்க. என்ன தடவரா போல இருக்க
12: கூட்டிட்டு வாங்க. ஐயா வாரா வாரம் ஒளி சித்திரம் போடுங்க ஐயா.
0: ஒளி சித்திரம் போடுங்க ஐயா. ஐயா ஓடி வாங்க ஐயா. எல்லாரும் இதுல எத்தனை பேர் மாமா தாத்தா சொன்ன மாதிரி எத்தனை பேர் நீங்க உள்ளங்கையில என்ன தடவீங்க சொல்லுங்க பாபா. வடலூரானந்தன் நீங்க சொல்லுங்க. இன்றையிலிருந்து ஆரம்பிப்பீங்களா?
13: நாளையிலிருந்து
0: கண்டிப்பா செய்யுங்க. ராஜ்குமார் ராஜ்குமார்
1: அம்மா அம்மா தினமும் தேங்காய் உள்ளங்கையில வச்சுதான் தேய்க்கிறேன். உள்ளங்கையில
11: தேங்காய் வந்து எரி கடிச்சோம் நம்மள
10: என்ன
11: ஜாக்கிரதையா இருக்கணும்.
0: மீன் போடுங்க தயவு செய்து.

0: தலையில.
1: கண்ணன் ஒரு சிறப்பான கவிஞர், ஒளித்தமிழ கெட்டிக்காரு.
2: கண்ணனே, கண்ணனுக்கு எங்க தடவணும் என்னைய அது சொல்லுங்க.
0: தாத்தா ஒளிப்பதில கெட்டிக்காரு, ஆனா இப்ப நிகழ்ச்சி வந்து ரெண்டு மாதம்
1: எந்த வியாதியை நம்பரை விட்டு பாடலே போயிடும்.
0: தாத்தா நினைக்கிறேன் மாறவே மாட்டேன்.
1: சொல்லுங்க
0: கண்ணன், கண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. அந்த புள்ள கொஞ்சம் இப்ப
3: தாத்தா இல்ல மேடம், தாத்தா சொல்றதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் வழிதான் நடந்துட்டு இருக்கிறேன்.
0: உண்மையா? என்ன அவர்த்த வழியில, அவர் சொன்ன வழி என்ன வழியில ஒன்றுல நடக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு பாப்போம்.
3: குடிக்கிறது வர டீ குடிக்க சொல்லுவார்.
0: கண்ணன்
2: பாஸ் ஆயிட்டார்,
3: குண்டி சிறுவுகள் பெண்பிற்கு அழகுன்னு சொன்னாரு.
0: எங்களுக்கு
3: தெரிஞ்சு நீங்க சொன்னீங்க.
0: மாமா இது தாத்தா இதுலயும் தப்புறாரு மாமா. தச்சுதான் ஏதாவது புள்ள வந்தாலும் அது அவ்வையா சொன்னது.
2: கண்ணா உங்களுக்கு எல்லாம் நாலாம் கிளாஸ் வாத்தியார் சொன்னதா ஞாபகம் சொன்னேன்.
0: என்ன சொன்னாங்க ஒரு அமைதியா இருங்க. தாத்தா காண்டி ரேவதி அம்மா ஒரு பாட்டு பாடுங்க. தாத்தா காண்டி ஒரு பாட்டு. எல்லாரும் அமைதியா இருங்க. ரேவதி அம்மா
4: இன்னைக்கு
0: லைவ்லயே தாத்தா கேட்டு பாட்டு பாடுங்க. ரேவதி அம்மா ஒரு பாட்டு. தாத்தா தாத்தா உங்களுக்காண்டி ரேவதி அம்மா
4: பாடுறேன். அவர் எம்எஸ் சுப்ரமணியன் பாட்டு சொன்னார்
0: இல்ல,
4: அதுதான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சா வேற பாட்டு கிடைச்சிருச்சு. சரி ஏதாவது அவன் பேச்சு குடிக்கலாம்.
0: வேற யாரும் பாட போறீங்க? தாத்தா காண்டி ஒரு பாட்டு பாப்போம். யார் தாத்தா காண்டி ஒரு பாட்டு பாட போறீங்க? யாரும் பாடுறது தாத்தா காண்டி ஒரு பாட்டு
4: பாடுறீங்க. தாத்தா தாத்தா கதை பேசு, மீரா குட்டிக்கு கதை பேசு.
0: பொடிகோடு அது பொடி பொடி மூக்குல போடுற பொடி இல்லையா?
3: பொடியா? பொடி பொடி.
0: நீங்க என்ன கொடு நீங்கல்ல கொடியா?
3: நான் புடி விடணும்.
0: புடி விட இல்ல பொடி பொடி. அங்க ராஜ்குமார் உங்களை பாட்டு சொல்லுங்க. ராஜ்குமார் இப்ப இந்த மறந்துடுவீங்க சொல்லுங்க. நேற்றும் சொல்ல இல்ல
3: நேற்று
0: ராஜ்குமார்
5: கோபுரவாசல்
3: வணக்கம்.
0: சொல்லுங்க கோபுரவாசல்ல

0: கோபுர வாசல்ல இருங்க, அடுத்த சாப்பிட்டு ஓடி போய்
1: கோபுர வாசல்ல போய் என்ன
0: கவிதைகளை படித்திருந்தேன்.
2: என்ன பண்ண?
3: காதல்
2: கவிதை.
0: காதல் கவிதைகள்
3: படித்திருந்தேரம்.
0: கவிதைகள் படித்திருந்தேரம் இதுலோரம்
3: இடம் தரும் காதல் கவிதைகள் படித்திருந்தேன்.
2: ஓகே, மாமா ஒரு பாடு சொல்லுங்க, கண்ணன் சொல்லுங்க, செல்வகுமார் சொல்லுங்க, நாகப்பன் சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? கண்ணன், செல்வகுமார்.
1: அம்மா என்னுடைய பாடல் சொல்றேம்மா. இந்த பாடல வந்து எங்கள் குடும்பம் அப்படிங்கிற படத்துல அதிமதுரா அனுராதா அந்த பாடல்
3: தான்.
1: ஏம் ராஜா ஜமுனா ராணி பாடிய பாடல், 1958 படம்.
2: அனுராதாமா
1: அதிமதுரா அனுராதா அப்படின்னு ஒரு பாட்டு
2: பாருங்க, எல்லாம் வயசான பாட்டு தான். பரவாயில்ல. அடுத்தது நாகப்பன், ரேவதி அம்மா, கண்ணன், மாமா.
1: நான் பாடுறேம்மா,
2: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாட்டு கேட்டேன். இப்ப என்ன பாட்டு? அம்மா அம்மா
4: நீங்கம்மா
2: ஓம்
4: இல்ல இல்ல பாட்டு தான்
2: தெரியும். நீங்க தேடுங்க, நாகப்பன் பண்ண சொல்லுங்க.
1: படம் பல்லாண்டு வாழ்க, இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா.
2: அது எப்படி வருது?
1: இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா,
3: புது சோலைக்கு வசத்த விழா.
2: உணவா திறக்கல சொர்க்கம், உணவா இல்ல.
3: மொத்தத்தில் பருவங்கள இளம் கருமீனிய பல பாசட்டும் இன்பமுலா.
2: மாமா உங்களுக்கு என்ன பாட்டு? மாமா
1: அவ்வளவுதான்.
2: எங்க மாமா? மாமா உங்களுக்கு என்ன பாட்டு? உங்களுடைய அந்த ஹேமலதாவின் காதலர்கள் அந்த அந்த பாட்டு நான் எம்பிதையில் எடுத்து வச்சிட்டேன். சொல்லுங்க.
3: காதலர்கள்
0: வீர தாமரை பூ.
2: என்ன என்ன படம் அது?
3: என்ன
2: படம்?
0: பாய்மரக்கப்பல்.
2: பாய்மரக்கப்பல் அதுல ஈர தாமரை பூவே.
0: ஆமாமா.
2: அப்ப வாங்க அங்க வெளியில ஈர தாமரை பூவே.
1: ஆனந்தன்
2: பாட்டு சொல்லேன், ரேவதி அம்மா பாட்டு சொல்லேன்.
1: அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டு கொடுக்கல.
4: மீரம்மா மீரம்மா என் பாடல் சொல்றேன், பாடல்
2: சொல்றேன்.
4: நான் போய் வேலையே இவள் பூசும் அல்லாண்டு வாழ்ந்த படம் ஒண்ணே, பாடல் வேற.
3: மேடம் எனக்கு ஒரு பாட்டு, நான் வந்து
2: நீங்க இலையே அப்படித்தானே?
4: ஆமா ஆமா கிடைச்சிருக்கு மீரம்மா,
2: கிடைச்சிருக்கு. கண்ணன் என்ன பாட்டு?
3: ஏன் பாட்டு? ஏன் பாட்டு இருக்கீங்க? ஏன் பாட்டு ஊரு விட்டு ஊர் வந்த படத்துல சொர்க்கமே என்றால அது நம்மூர படம் வருமா?
2: நீங்க காதல் பாட்டு கேப்பீங்க?
3: இல்ல என்ன பாட்டு கேட்டாலும் உடனே அதுக்கு ஒரு நம்ம இது சொல்றீங்க, அதனால அந்த பாட்டு கேட்டாச்சு.
2: இல்ல நான் அந்த பாட்டு தர மாட்டேன், ஒரு காதல் பாட்டு சொல்லுங்க.
3: காதல் பாட்டா?
2: கொஞ்ச
0: காலமா ஜாலி திறப்பு
1: சேர்த்து விட்டுருங்க.
3: இல்ல இல்ல என்ன பத்த ராசாவில சொந்தம் ஒன்று தேடும் அன்னக்கிளி,
2: அது சூப்பர் பாட்டு.
0: என் பாட்டை எழுதிக்கிறீங்களா இல்லையா?
2: எழுதிட்டேன் ராஜ்குமாரிட.
3: உங்க பாட்டை எழுதியாச்சு?
0: மகாலிங்க
2: மகாலிங்கிற பாட்டு எப்ப
3: பாட்டு எழுதியாச்சு.
2: இந்த சொந்தம் ஒன்றை தேடும். இப்ப அம்மா பாட
0: போறேன்,
2: அம்மாட பாட கேட்டு போங்க, நீங்க ஒரு பாட்டு பாடிட்டு போங்க. இங்க அம்மா பாடுங்க.
4: காற்றினிலே வரும் கீதம்,

0: ஏதோ பாடி.
1: அம்மா அதுல நீங்க பாடின வரிக காட்டினே பட்ட மரங்கள் முதல் வந்து
0: சுனை
1: வண்டுடன் நிலா மலர்ந்து கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு சூப்பர் சூப்பர் நல்லா நல்லா
0: பாடுவோம். ஏதோ பாடுங்க
1: ஏதோ இல்ல நல்லா பாடுனீங்க தாத்தா. எப்படி இருந்தது பாட்டு உங்களுடைய பாட்டு?
2: எம்எஸ்ஐ விட கிளியரா இருந்தது எல்லா பொருளும்
0: முக்கியத்துவம்
2: கொடுப்பாங்க பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்போதுமே பொருள் தான் முக்கியம், இசை வந்து
1: ரெண்டாவதுதான். அருமையா இருந்தது அம்மா, நல்லா இருந்தது அம்மா. வாய் விட்டு நல்ல அழகா பாண்டீங்க நீங்க, உண்மை அருமையா இருந்தது சூப்பர் நல்லா நல்லா இருந்தது.
0: அவரை சொல்லவே தெரியும் ஏதோ நம்ம இந்த பாட்டை பாடுவோம்.
1: இன்னொரு இப்ப வந்த காட்டினியில் வருங்கிதம் அப்படி பாடும் யாருக்கு தெரியும்?
0: சொல்லுங்க
1: அம்மாண்டி யார் கூப்பிட்டது?
3: என்ன ஒரு விஷயமா? நான்தான் நம்ம அம்மாவோட அந்த உதவியில வந்து பாத்தீங்கன்னாக்க அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப வந்து அது அதுக்கான ஒரு அன்புற வந்திருக்கிறாரு. அவரே கேளுங்க ஐயா, பிறந்தநாள் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்?
2: மிகவும் நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
3: ஏன்னா வருடம் அதாவது மறக்காம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான வழிமுறைகளை மிகச்சிறப்பாக அம்மா வந்து செய்து கொடுத்துருக்காங்க எல்லா வருஷமும்.
1: எனக்கு ஒரு தாத்தா, எனக்கு ஒரு தாத்தா, எந்த தாத்தாண்ட நினைப்புலதான் நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
3: இல்லம்மா அவங்களுடைய அவரு ட்ரெஸ் மட்டும் இல்ல, அவருடைய ஒரு சின்ன அவருடைய செலவுகளுக்காக நான் பணத்தையும் ஐயா அம்மா தான் அனுப்பி விடுறாங்க எப்பவுமே.
1: அது அது என்னண்டா எங்களுடைய தாத்தா என்னண்டா
3: துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு வேட்டி ஒரு சட்டை ஒரு துண்டு எடுத்து கொடுத்து அவரை கௌரவப்படுத்துறது அம்மாவை செஞ்ச முடியாது.
2: அதை விட அன்பு இருந்தது அம்மா,
1: அன்பு
3: இருந்தது அன்பு அன்பு அந்த அன்புதான் இன்னைக்கு அவ்வளவு தூரம் உங்களை வந்து ஒரு கௌரவப்படுத்துது அந்த வானொலிங்கிறது.
1: அப்ப தாத்தா இப்ப நீங்க இந்த போனை ஓப் பண்ணி அதுக்கு ஒரு வழி பாக்குறதுக்கு பாக்குறேன், இந்த போனை நீங்க ஓப் பண்ணி வைக்கிறீங்களே எதுக்கு தாத்தா ஓப் பண்ணி வைக்கிறீங்க நீங்க? அதுக்கு சொல்லுங்க.
2: என்ன
1: பிரச்சனை? டவர் பிரச்சனை இருந்தாலும் நீங்க எதுக்கு போனை ஓப் பண்ணி வைக்கிறீங்க? டவர் பிரச்சனை இப்ப நோவல் கால் வருந்தாலும்
2: டவர் கிடைக்கல. செல்வகுமார் உதவி வேணுமா? செல்வகுமார் உதவி பண்ணாதான் பேச முடியும்.
1: இல்ல இல்ல இல்ல, செல்வகுமார் இல்லாமலே நாங்க பேசணும். நீங்க ஓப் பண்ணி வச்சா நாங்க எப்படி எடுக்கிறது? ஓன்ல இருந்தா நாங்க எடுப்போம் இல்ல?
2: சரி வாங்க.
1: நீங்க ஓன்ல
3: வைக்கிறதுக்கு நீங்க தேவையில்லாதப்ப இணையத்தை மட்டும் ஆன் பண்ணி வச்சீங்க, மற்றபடி செல்ல வந்து ஆன்ல வைக்கணும்.
2: சரி
1: நீங்க ஓன்ல வைங்க தாத்தா. என்ன மட்டும் உங்களோட பேசுறதுக்கு நாங்க அழைப்பு விடுத்துறதுக்கு நீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது செலவினம் வருதா இல்ல தானே? அது ஓன்ல இருக்கிறதால
2: ரொம்ப கஷ்டம். சிறுவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் கஷ்டம்,
1: ஏன்னா
2: ரொம்ப பிஸி வாரத்திலேயே பறக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓய்வு இல்லை, பேசிட்டாலும் இதுவா இருக்குன்னு சொல்லு, அடிக்கடி போய் சொல்லுவோம் போன மிகவும்
1: நீங்க ரெண்டு பேரும் பிஸியா இருக்குமானா தாத்தா போன ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்.
3: பிஸி பேட்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணா டிஸ்பிளே போயிடும்
1: நினைக்கிறாரு. நீங்க ஓன்ல வைங்க தாத்தா, நீங்க ஓன்ல. சரி தாத்தா, தாத்தாவுக்கு மாதம் மாதம் யாரு
3: சார்ஜ் போட்டீங்க?
1: மாதம் மாதம் இந்த போனுக்கு யாரு அந்த பணம் எவ்வளவு கட்டுறீங்க, யாரு கட்டுறது?
2: அது ஒரு பேரம்
3: கட்டுறீங்க இடையில,
1: ஒரு பேரம்
3: போட்டிருக்காரு,
1: ஒரு பேரம் கட்டுறா,
2: ஒரு பேரம் கட்டுறாப்புல சமயத்துல சிறுவை கட்டுறாப்புல.
1: ஓ, அது எவ்வளவு வருது?
3: அதெல்லாம் அம்மாதான், அதெல்லாம் அம்மாதான், அம்மாதான் செல்வகுமார் மூலமா.
1: எவ்வளவு எவ்வளவு கட்டுற, எவ்வளவு கட்டுறீங்க? அது மாதம்
2: கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரும்
1: மாதம். ₹200 மாதம் நீங்க அதுக்கு கட்டுறீங்க, அவ்வளவுதானே? யார் அந்த பேரன் உங்களுக்கு கட்டுற
2: பேரன்? பேரன் ஒருத்தவரே சிலுவை ரெண்டு பேருமும் கட்டுவாங்க.
1: ஓ,
3: சிலுவை கட்டுறது இல்லையா, அது எம்டிஆர் கட்டுறது.
1: இல்ல இல்ல, மாமா தான் கட்டுறீங்க, மாமா தான் கட்டுறது அது. சரி, பேரன் அது ரெகுலரா ஒவ்வொரு மாதம் போட்டுறாரு, நீங்க கேட்கணுமா பேரண்ட?
2: இல்ல, அவங்கள அந்த பண்ணிருப்பாங்க, அப்படியே ஆன் பண்ணிடுவாங்க,
1: அவங்களே ஆன் பண்ணி விட்டுறாங்க.
2: அதிக பிரச்சனை வந்து டவர் பிரச்சனை தான்,
1: டவர் பிரச்சனை. அது கட்டி கொடுக்கறது தான் யோசிக்கிறோம், அதுக்கு எவ்வளவு முடியும்?
3: அது கிராமம் பார்த்தீங்கன்னா, அதனால அங்க அவ்வளவு தூரம் சமயத்துல அந்த
1: அதனால
3: அவரு அங்க இருந்து சிதம்பரம் வர்ற வழியில வந்து அதுக்கப்புறம் தான் அங்க உட்காந்து கேப்பாரு.
1: சில நேரம் பேரன் கட்டாத பட்சத்துல நீங்க மாமாட்டா இல்ல செல்வகுமார்ட்ட கேளுங்க, அது எம்டிஆர் கட்டும் உங்களுக்கு 200 ரூபா
2: மாதம். ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து கொள்றது ரொம்ப கஷ்டம்.
1: எனக்கு எங்களுக்கு தெரியாது, அன்றைக்கு அப்பாவும் கேட்டிருந்தார் அன்று என்ன செய்யறது என்று
3: மகாலிங்கம்
1: பாருங்க, பாடாமலே ஓடிட்டார். சரி, நல்லது தாத்தா உங்களோட பேசினது. உங்களுக்கு என்ன வேண்டாலும், உங்களுக்கு என்ன வேண்டாலும் நீங்க செல்வகுமார் அல்லாட்டி மாமாட்ட கேளுங்க.
2: ஒரே ஒரு ஊருமா, ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு
3: படிச்சாதான் பாட்டு ஒளிபரப்போம்.
1: நீங்க அந்த ராமா படிச்சு காட்டுங்க.
3: ராமா பாடாதான்
1: ஒரே ஒரு தாத்தா, ஒரே ஒரு தாத்தாவுக்கு ஒரே ஒரு மீரா பேத்தி, ஒரே ஒரு பேத்தி, ஒரே ஒரு பேத்திக்கு தான் 100 குழந்தை. அந்த 100 ஒன்று கூட உருப்படி இல்லை. எல்லா வாரத்தில படிக்கிறேன், அவ்வளவு பெரிய சொல்லி இருக்கு.
3: அதுல உருப்படியான குழந்தை நிறைய இருக்குமா?
1: யாரு ஒரு ஆளு சொல்லுங்க, ஒரு ஆள. நாகப்பன் தன்னை சொல்லிட்டேன் பாருங்க, மற்றவங்கெல்லாம் தந்தனைன்னு சொல்லாம இருக்கிறாங்க பாருங்க. ஃபாரூக் தன்னையும் சொல்றாரு,
2: செல்வகுமாரும் சேர்க்கலாம். சிறுவைய சேர்க்கலாம்,
1: மாமாவை சேர்க்கலாம், மாமாவையும்
3: எல்லாரையும் சேர்க்கலாம்,
1: எல்லாரையும் சேர்க்கலாம். இதுல அந்த என்ன உருப்படி இல்லாத குழந்தை யாருன்னு நான் லைனா சொல்லட்டா தாத்தா, கேக்குறீங்களா நீங்க?
2: ஏமா மந்திரவாதி மாண்டேஜர காணோம்.
1: யார் அது? மந்திரவாதி, மந்திரவாதி அழைச்சாரு இப்ப, அவருக்கு எடுத்துடலாம்,
3: மந்திரவாதியும்
1: கூப்பிட்டு விடுறோம், பேசிருங்க பாவம். அவர் நீண்ட நாளும் அவங்களோட பேசல மந்திரவாதி. அவர் லேகியம் கொடுப்பா சாப்பிட்டுறாங்க தாத்தா, இந்த இருக்கிற இளமையும் போயிடும். முதல்ல
2: இரவாம் தேதி மந்திரவாதி
1: அவர் லேகியம் கொடுத்தா அவர் உங்களோட இளமை எல்லாம் போயிடும். அவர் கொடுக்கற லேகியத்தில் எங்க அவர் வரும் வரையும் கண்ணன் அந்த ஒரே ஒரு ராஜாவை படிங்க பாப்போம். உங்களோட ராகத்துல
3: என்னோட ராகத்துல படிக்கிறோம், சொந்த
1: உங்களோட ராகத்துல படிங்க தாத்தா சரியா பிள்ளையான்னு சொல்றாரு பாப்போம். உங்களோட ராகத்துல படிங்க.
3: ஒரே ஒரே ஒரே ஊருல ஒரே ஒரே ஒரே ராஜா, ஒரே ஒரே ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரே ராணி ஒரே ஒரு ராணி பத்தா, ஒன்பது ஒன்பது பிள்ளை, அந்த ஒன்பதுல ஒண்ணு கூட ஒரு படியும் இல்ல இல்ல இல்ல.
2: ஒரு நாயை வளர்த்தா, நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா, நன்றி உள்ள நாய்கள் மேலடா,
3: நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா.
1: அது நல்ல ஒரு பாடல், அது உண்மையா இனிமையான ஒரு பாடல் அது. ஆனா இப்ப இந்த பாடல வாதம் சரியா தாத்தா? கண்ணன் பாடனர்
2: கண்ணனுக்கு அசோக்கிய பிரமமா, அவருடைய ஒரு சித்திரம் ரொம்ப நல்லா இருக்குமா. நம்ம
1: நீங்களே
2: ரொம்ப சிறப்பு
1: ஒளிச்சித்திரம் கேட்டேன், ராகம் எப்படி இருந்தேன்னு கேட்டேன், நீங்க அதை சொல்லுங்க. முதல்ல
2: கண்ணனுடைய சிறப்பாம்சமே ஒளிச்சித்திரம் தான்.
1: எங்க செல்வகுமார் வாங்க, புதுக்கோட்டை
2: செல்வகுமார். செல்வகுமார் வந்து டெக்னிக்கான ஆளு, இருக்கும்
1: என்ன
3: செய்யற டெக்னிக்கா தூக்கிடுவாரு எல்லாத்தையும் பேச வச்சுட்டு, அதனாலதான் டெக்னிக் மேன்.
2: அம்மா மோகனாமா, மோகனாம்பா சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாரு.
1: மூணு நம்பால் சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுலயே தூங்கிடுற, கையுங்க கையும் கையும் கோப்பையும் கழுவாம தெரியுமா தட்டைங்க. செல்வம் ஓடி வாங்க செல்வம்,
2: பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு
1: அவர், கேட்டுட்டு இருக்கிறார், எல்லாரும் தூங்குறான் தாத்தா, இது தெரியாம நீங்க இருக்கிறீங்க. அவர் இப்ப வந்து அவர் மீட்டை போட்டு தூங்குறாரு, அவரு குழந்தை எல்லாரும் இணைச்சு விட்டுட்டு உங்களையும் இணைச்சு விட்டுட்டு அவர் தூங்கி கொண்டிருப்பார்.
3: அதனாலதான் டெக்னிக் மேன்.
1: குறிப்பிட்ட அவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த டெக்னிக் அவரோட, அவரு உறவு தூக்கம் தான் அவரோட. சரி கண்ணன் ஒரு இடைவெளி கொடுங்க பாப்பா, தாத்தா இன்றைக்கு எங்களோட சேர்ந்து இடைவெளி சொல்லட்டும், எங்க கொடுங்க டக்குன்னு கொடுங்க. உங்களுக்கு ஆயத்தமா ராஜ்குமார் இருக்கார், நீங்க குடுக்கறதுக்கெல்லாம் எங்க டக்கு டக்குனு கொடுங்க பாப்போம். இந்த இடைவெளி குடுக்கும் போதுலயே மகாலிங்க
3: ஓடிட்டு வடலூர் தருமா,
1: வடலூர் ஆனந்தன் வாங்க, அவர் இடஒடி கொடுக்க மாட்டேன்னு
3: அவரும்
1: சொல்லுவாரு. பழைய மாடெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு அவரு, அவர் தான் அன்றைக்கு வெற்றி பெற்றது வடலூர் ஆனந்தன்.
3: நாகப்பன் இருக்காரு, அப்புறம் நான்
2: சொல்றேன்னா
1: மாதிரி
2: போலே மாதுளையின் பூ போல மலர்கின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. படம் வந்து உலக சுற்றுவாதிதான். அது இப்ப பாடின பாட்டு கரெக்டான பாட்டு
4: தாத்தா காலத்து பாட்டு ஒண்ணு சொல்றேன். ஆயிரம் ஆயிரம் மலரில் ஒரு ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயமணியின் எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம், புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே.
2: ரொம்ப கஷ்டம்
1: பாடி காட்டுங்க தாத்தா பாவம். ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் தாத்தா சொல்லுங்க எந்த பாட்டு முதல் வரி
2: கரெக்டா? மிகவும் கரெக்டான பாட்டு. பாரு பாடினதை விட நீங்க பாடினது ரொம்ப நல்லா இருக்கு.
1: அவர் பாடுங்க
4: பேசுறதே பாடுற மாதிரி இருக்கான் தாத்தா.

0: பாருங்க தாத்தா, முதல் தொடக்கம் தாத்தா.
1: அந்த பாட்டு ரொம்ப, அந்த படத்திரும்ப வரக்கூடிய பாட்டு ரொம்ப சிறந்த பாட்டு.
2: முதல் வரி சொல்லுங்க.
0: முதல் வரி என்ன தாத்தா?
1: அவ்வளவு ஈஸியா வருமாது.
0: கடைசி மட்டும் கொண்டு விட்டுட்டேன்.
1: சோதனையே சோதனை போதுமடா சாமி.
0: என்ன படம் வந்து சொல்லுங்க அந்த பாட்டு. ஆயிரம் மணிகள் ஒரு மலர் நீ ஆலய
1: ஆலய மணி
0: நீ
1: தாய்மை எனக்கு தந்தவள்ளியே தருங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் கொண்டு வந்தாயே. கணேசன் கொடுத்து என்னை பேச வைத்து பாதியிலே போய் தூங்கிவிட்ட எந்த நண்பா எங்கே இருக்க மீண்டும் வந்து பாட்டு சொல்ல. அந்த படத்துல இன்னொரு பாட்டு சட்டி சுட்டதேடா கை விட்டதேடா, அந்த பாட்டு இதை விட நல்ல பாட்டு.
0: அந்த படத்துல யாருக்கு அந்த பாட்டு சட்டி சுட்டது?
1: ஆமா.
0: ஓ ஓ ஓ ஓடுதா? சரி சரி. படம் என்ன படம்? ஒரு படம் இருக்கும், அதோட என்ன இருக்கு?
1: ஐயோ, அவளை ஈஸியா ஞாபகத்துக்கு வந்து
0: எந்த தாத்தா? அது பாலும்
2: படம்.
0: பாலும் படம்
1: பாட்டு சட்டி
2: அடுத்த
1: விட்டதேடா புத்தி கெட்டதடா.
0: அது இன்னொரு பாட்டு அந்த படத்துல பாலும் படமும் படம். அதுல இது
1: அதுல அது இல்லம்மா, ஆலயமணி ஆலயமணியில வரும்.
0: ஆலயமணியில இந்த பாட்டு வரும்.
2: சொல்லிட்டாரு
1: சொல்லிட்டாரு.
0: ஆனா சட்டி சுட்டுதடா அதுல வராதே.
2: என்ன பாட்டுதா? போனால் போட்டு
0: நினைச்சிட்டேன், அத நினைச்சிட்டேன். தாத்தா கட்டிக்காரு கட்டிக்காரு. ஆலயமணியில
1: சட்டி சுட்டதடா கை
0: விட்டதடா
1: நாலு நடந்து முடிஞ்ச பின்ன நல்லது கெட்டது தெரிஞ்சதுடா.
0: தாத்தா அந்த பாட்டையும் அந்த இதையும் சொன்னதானா தாத்தாக்கு ஒரு புள்ளி. அந்த அந்த அந்த பாட்டு வந்து பொன்னை என்று தொடங்கும். அங்கால என்ன பெண்ணை?
2: பொன்னை
0: பொன்னை இல்ல பெண்ணை
2: பொன்னை விரும்பும்
0: பொன்னை. தாத்தா அடுத்த வரி என்ன? பொன்னை விரும்பும்
1: கண்களில் நீளம் விதைத்தவளோ அதை கடலில் கொண்டு கலைத்தவளோ. கண்களில் நீளம்
2: பேராசைகளும் பேரலைகள்லாம் படைத்தவளோ
0: படைத்தவளோ
1: படைத்தவளோ. அது அந்த அந்த பாட்டு சொல்லுங்க தாத்தா.
0: பாவமா படிங்க பாவம் தாத்தாக்கு.
1: என்ன படிக்கீங்க? என்ன
2: கங்களி நீளம் அழிந்தவளோ புது காட்டினில் கவிதை வடித்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகள் பேரலைகள்லாம் படைத்தவளோ.
1: அவற்றன் சிந்தமி பேர் மொழியாள்
0: எப்படி எங்களுக்கு எனக்கே எனக்கே தெரியல. அவர் டக்குன்னு சொல்லிட்டார் செந்தமல் தேன் மொழியார். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த கண்ணம் கொடுங்க. என்ன தாத்தாக்கு?
2: அடுத்து

இதமா இந்த நாடகம், பெண்மையே மென்மையே மெல்லவாவா. நிலவிலே செய்தி வந்ததா, உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே வந்து பேசமா.

0: வளையலும் தன்னோடு பேசவா சொல் சொல் சொல் கருவூர் மண்ணு இவ்வளவு வாசனையா இருக்குன்னு தெரியல. எவ்வளவு மிகச்சிறந்த கவிஞர்.
1: கொஞ்சம்
2: கொஞ்சம் மஞ்சள் சந்திரம் எடுத்து போட்டாங்க கருவூர் மண்ணுல.
0: கருவூர் சித்தர் ஒளி ஒளி சித்தரத்தை மட்டும் ஒழுங்கா ஒவ்வொரு வாரமும் போட்டுக்கிட்டு இருந்தா போதும்.
2: அம்மா மறந்துட்டாங்க ஐயா, அந்த வாரம் போட்டுருவாங்க. அவ்வளவு பாருங்க
1: போடுறேன் செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா. அடுத்தது மறைவிலே.

0: பாருங்க தாத்தா, சொல்லுங்க தாத்தா. தாத்தா
1: நீ எவ்வளவு நல்லா பாடுறமா, முதல் வரையை கண்டுபிடிங்க, பாட்டெல்லாம் பாடுறது சரி, முதல் வரையை கண்டுபிடிங்க. அந்த பாடல் ஆனந்த நடிச்ச படம் பாருங்க, கரெக்டா சொல்றாரு. வீர திருமகன் இந்த
0: திருமகன்
1: பாட்டு ரொம்ப சிறந்த பாட்டு.
2: முதல் வரியை சொல்லுங்க.
1: படம் சீனிவாச ஜானகியும் பாடுவாங்க. படம் நல்ல படம், பாட்டு நல்ல பாட்டு.
0: அந்த பாடல் ராகத்தை சொல்றேன், முதல் வரி அதை கண்டுபிடிங்க. நான்

0: செல்வகுமார் வந்து
1: தாத்தாவும் அந்த இத பாக்குறாருங்க அந்த எப்படி
2: நல்லா பாடுறேன்னு சொன்னீங்கல்ல அந்த
1: வரி
2: அந்த பாட்டு வரை எப்படி ஆரம்பிக்கும் சொல்லுங்க.
0: எப்படி சொல்ல முடியும்
1: பாடாத பாடாத
2: நல்லா பாடுறீங்கன்னு
1: பாடாத என்று தொடங்கும்
0: பாடாத பாட்டெல்லாம் ஆட
1: வந்தாங்க பாத்தீங்களா பாடாத பாட்டெல்லாம் தாத்தாக்கு நாலு புள்ளி மற்ற ஒருத்தருக்குமே தெரியாது தாத்தாக்கு நாலு
2: புள்ளி
1: இன்னைக்கு நாகப்பன் தாத்தா வெல்ற நாகப்பன் எங்களுடைய எங்களுடைய ஆனந்தன்
2: ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா
1: ஏதோ காதல் பாட்டுமா இருக்கான் சொல்லுங்க.
2: ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா
1: எங்களுக்கே தெரியும்
2: பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை அதான் அப்படிதான் கேட்கணும் தாத்தா பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை
0: போடுறீங்களா
1: நீங்க
0: ரேடியோ கேட்க மாட்டோம்மா
1: கேட்க மாட்டார் பாத்தீங்களா பேசும்போது கேட்க மாட்டார் யாருங்க ரேடியோ போடுறேன் எங்க நீங்க சொல்லுங்க.
2: ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா பஞ்சு மலர் மேலே பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை மன்னர் திருமார்பில் கண்மூட வேண்டும் மன்னவர் திருமார்பில் கண்மூட வேண்டும் வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா அடுத்த அறிவத்தா
0: பேர வரக்கூடாது சிறந்த பலவர்
3: வணக்கம்
1: தாத்தா ஒரு சின்ன இன்னொரு பொம்புல உங்களோட ஒரு மகள் வந்திருக்கிறான் மஞ்சுளா வணக்கம் சொல்லுங்க தாத்தா
3: வணக்கம் தாத்தா
0: வாழ்க வாழ்க வாழ்க வளமுடன்
3: நன்றி தாத்தா எப்படி இருக்கீங்க
0: நல்லா இருக்கம்மா
3: நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் நானும் இன்னைக்குதான் கேட்டேன் உங்க குரல் முதல் முதல்
0: அதுக்கு நன்றி வந்து செல்வகுமாருக்கு தான் சொல்லுவோம்
3: பாடல் தினமும் கேக்குறேன் தாத்தா நீங்க அனுப்புற பாடல் எம்பிஆர்ல டெய்லி கேக்குறேன் உங்க குரல் நீங்கதான் நல்ல நல்ல பாட்டா குடுக்குறீங்க
0: எல்லாம் சிலுவைங்கிறோம் சிலுவை தான் முக்கியம்
4: சில நாள் பாடல் போடுவாங்க
1: உண்மையில
4: எல்லாருக்குமே பாடல் கொடுக்கறது ஐயா தான் ஐயாவுக்கு தான் வாழ்த்துக்கள் நன்றிகளை சொல்லணுமா ஏன்னா ஒவ்வொருத்தரும் தகுந்த மாதிரி கொடுக்கறோம்
3: அப்பாதான் தினமும் ஒரே மாதிரி சொல்லுவாரு அப்படியே மாறாம
1: தாத்தாவை தாத்தாவது பாடம் அப்பாக்கு
3: ஆமா
2: மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நிறுத்த உறவு
4: சிதம்பரம் இல்ல நாங்க லியோ ஐயா அவர்கள்.
1: தாத்தா கொண்டு அந்த பரோட்டா மாதிரி ஒரு பரோட்டா இன்னும் சாப்பிடலண்ணா நீங்க.
0: பரோட்டாவை கண்டுபிடிச்சதே சிரோன்காரங்க.
1: கண்டுபிடிச்சாலும் தாத்தா வந்துதான் அவ்வளவு சுவையா சாப்பிட்டேன். அதெல்லாம் இங்க இன்னுமே சாப்பிடல. இனி அங்க வந்து தாத்தாட்ட சாப்பிட்டாங்க பரோட்டா.
0: உலக மக்களுக்கே அந்த பரோட்டா நாகரிகத்தை கத்துக் கொடுத்தவர் சிரோன் மக்கள்
2: தான்.
0: அதே மாதிரி
2: மலேசியா
0: சம்பளம் ரொம்ப சம்பளம் இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்.
1: இப்ப ராஜ்குமார் என்ன எழுதிக்கிறான்? இன்றைய கதம்பம் லியோ தாத்தா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயற்கை மருத்துவ குறிப்பு வழங்கினார். சிறப்பா எப்படி
2: வாழ்த்துக்கள்
1: ராஜ்குமாரிட மறுபடியும் ராஜராஜன் ஏதோ எழுதியிருக்கிறார். மாமாவின் கருத்தை ஆமோதிக்கும் அன்பு மருமகன் அவர் தானும் ஆமோதிக்கிறார்.
2: 5G போனுக்கு
1: அவர் தனக்கு மாமாவும் கேட்டாரு மரமோனும் பின்னால வந்துட்டார் மாமாவா.
2: ஆமா எனக்கு என்னுடைய கேஷ் கேட்கலாமா? என்னுடைய கேஷ் ப்ளூடூத்மா.
1: அதே ப்ளூடூத் மாமா இது எப்படி இருக்கு?
2: ப்ளூடூத்
1: ப்ளூடூத் தான். இப்ப இப்ப போனை வாங்கினா ப்ளூடூத் தான் கேப்பாங்க மாமா. அதுவும் வாங்கி கொடுக்கணும்.
2: தாத்தா பாட்டு சொல்லிட்டாரா? நான் சொல்லவா?
1: நீங்க இல்ல இல்ல மற்றவங்க சொல்லட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப கண்ணன் மற்றது சொல்லுவாங்க. ஆனந்தன் என்ன நடந்தது? ஆனந்தன் உங்களுக்கு சொல்லி வாங்க என்ன நடந்தது வடலூர் ஆனந்தனுக்கு.
4: என்னதான் பண்றமே தெரியலங்க. நெட்டு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. 1.5 GB காலி ஆகி
1: போச்சுங்க.
4: தூங்கி விட்டு அப்புறம் நெட்டு என்ன காலியாகும்.
1: தானே முடிச்சிட்டு அவர் வந்து எங்களை சாட்டா ஜிபி முடியுதாங்க பாருங்க. சரி எங்க நீங்க சொல்லுங்க. இங்க இப்ப மற்றவங்க சொல்லிட்டேன். தாத்தா திரியாட்டி அந்த பாட்டை கண்ண எடுத்து
2: வாங்க. ராமா படிக்கிறேன். ராமா படிக்கிறேன்.
1: கண்டுபிடிங்க.
2: நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீங்கே வந்தாய். நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீங்கே வந்தாய். அலிலை பனி போல நான் வாழ்ந்த வேலை அலிலை பனி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கையுந்தன் கையல்லவா கையல்லவா பஞ்சு மலர் மேனி பழங்காத பெண்ணை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்னை. பஞ்சு மலர் மேனி பழங்காத பெண்ணை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்னை. மன்னவ திருமார்பில் கண்மூட வேண்டும் மன்னவ திருமார்பில் கண்மூட வேண்டும்.
1: ஆனந்தன்
2: மாதிரி கேட்டுச்சு. அப்ப
1: நாகப்பாட்டு
4: பாடவா
1: கொடுங்க.
4: கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம்.
1: மீராபுட்டி
0: வழியா இல்லை பூமியில்
1: தாத்தாக்கும் உண்டு, மீராபுட்டி கொண்டு தாத்தா உண்டு.
0: மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க மையிட்ட கண்கள் சிவந்திருக்க இருகரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உந்தினமே. சித்தர்
1: வாழ்வா சொல்லலாம், அது பார்க்க தெரிஞ்ச பாட்டு.
0: காலையில் நான் ஒரு கனவு கண்டேன், அதை கண்களில் இங்கே எடுத்து வந்தேன், எடுத்ததில் ஏதும் குறைந்து விடாமல்
1: எடுத்து
0: விட்டேன். கைகளில்
5: தூக்கம் உன்
1: கண்கள். தாத்தா தோழி வந்த மாமா தோழியோட நிக்கிறேன். என்ன மாமா நீங்க?
2: நான் வந்து சொல்றேன்,
1: சொல்லுங்க.
2: பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தேன் அம்மா.
1: மலரோடு விளையாடும் தென்றல்
2: நல்ல பாட்டு, ஆனா அது இல்ல,
1: அது இல்ல. வாழ்க்கை பாடினதான எங்களுக்கு தெரியும்.
2: ராத்திர பாடவா? ராத்திர பாடம் உடனே
0: கண்ணுவா பாருங்க.
2: பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ. ஆனா ராவ மறந்து போச்சு.
1: எல்லாரையும் இப்படி மலங்கி வச்சிருக்கீங்க கண்ணன்.
2: திடீர்னு ராவ
5: வைக்கிறது அப்படியே வரிசையா பாடிட்டு வாங்க.
1: பாருங்க.
2: சரி, மத வரையும் கட்டி வரையும் விட்டுட்டேன், படிச்சே வர. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே, ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தேன். அழகே அருகே வரலாமா, அட வந்தால் என்ன பக்கம், இனி மேலும் என்ன வெட்கம். உன் கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி, அதுக்கடுத்த வரி சொன்னா முதல் வரி ஆயிடுது.
1: படம்
2: பேர் சொல்லவா?
1: படத்துல பேர் இல்ல, தரவு கொடுங்க.
0: இது ஒரு சினிமா படம்.
1: அது தெரியும், உங்கள மாதிரி படைக்க
0: வேண்டிய படம்.
1: உங்களோட யாரையும் சேர விட கூடாது, நல்லா பாடிக்கொண்டு இந்த வாரம்.
0: அது ஒரு தமிழ் படம். அப்புறம் இதுல ஆம்பளை மாதிரி எடுத்திருக்காங்க.
1: அது தெரியும்,
2: அதுல வந்து பாண்டியராஜன் வேணாவும் எடுத்திருக்காங்க. பாண்டியராஜன்,
1: பாண்டியராஜன் நடிச்ச படம்.
0: உள்ளம் கவர்ந்த கல்வனா?
2: அதான் நினைக்கிறேன். இப்படி போட கனவுல
1: படமும் தெரியாதா உங்களுக்கு?
2: படம் தெரியலம்மா.
1: தெரியல.
2: நான் ராகம் என்ன நான் எடுத்து பாக்குறேன்.
1: எடுங்க பாப்போம், எடுங்க. ராகம் கண்ணனுக்கு பக்கத்துல எனக்கா தள்ளி எடுங்க. பச்சரிசி பல்லு போல என்று சொன்னார்.
0: பச்சரிசி பல்லு
2: வந்துருச்சு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ள ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தேன், அழகே அருகே வரலாமா, அட வந்தால் என்ன பக்கம், இனி மேலும் என்ன வெக்கம், உன் கூந்தல்கள் அதுக்கடுத்த வரி
1: சொல்ல என்ன சொன்னீங்க, சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன
2: சின்ன சின்ன கண்ணு ரெண்டு என்ன பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ, பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ, மலரோடு தென்றல் வந்து விளையாடி சொல்லும் போது, மழையோடு ஹசை வந்து உறவாட வந்தேன் அம்மா, இளமை இனிமை சுமைப்பேனே, இனிமேல் தினமும் சுகந்தானே, கதை சொல்வேன் அடி மாணி, உனி கொண்டாடுவே நானி, நீ சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடவா.
1: மாமாவை மாமாவை சந்திரராஜ் மாமாவை வினைங்க
2: அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம்,
4: சொல்லுங்க
2: பாருட்டி இதே பாட்டதான் சொன்னாருங்க.
1: சரிங்க,
2: அந்த பாயிண்ட் யாரு குடுத்தீங்க, கடைசியில யாருக்கு குடுத்தீங்க அந்த பாயிண்ட்,
1: போட்டேன் மூணு, உங்களோட பாயிண்ட் வந்து மூணுல நிக்குது.
2: சரி, இவ்வளவு நேரத்துக்கு யாரும் அந்த பாட்டு
1: கவனிக்கலையே,
2: நானே உள்ள பாடிட்டே இருக்கேன்,
4: பாட்டு ஞாபகம்
2: முதல் வரி சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க. தமிழ் காவிரி நீராடி இரு விழிகளில் காதல் மலர் சூடி,
4: தமிழ் காவிரி நீராடி,
2: ஆஹா சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க அடுத்து வாங்க அடுத்து வாங்க. பாட்டு எல்லாருக்கும் வரந்துடும், இப்படி படிக்கவா படிக்க வருபடி படிக்க எல்லாருக்கும்
1: வரும். தமிழ் காவிரி நீராடி
2: மென்னும்
1: மேடையின் மேலே
2: மீனாப்பட்டி
1: கொண்டு
2: மஞ்சுளாமா மஞ்சுளா அம்மாவுக்கு உங்களுக்கு இல்ல. மனமென்னு வேற யார் சொன்னது?
1: நான் தானே.
3: அம்மா அம்மா சொன்னாங்க.
2: அம்மா வாங்கி குரல் ஒரே மாதிரி.
3: பாட்டு நான் தான் முதல்ல சொன்னேன். யானுக்கல
1: அப்ப நான் இப்ப இனி பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கிறதா இல்ல. சரி, எங்க அடுத்த வரி கொடுங்க.
6: திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை நினைத்தால் நடுக்கம், பக்கம் வந்து விட்டாலும்
2: மயக்கம்
1: மயக்கம்
6: மயக்கம்
1: மயக்கம்
2: தெரிஞ்ச
1: பாட்டு
3: ரெண்டு வரி கொடுங்க.
6: திருமணம் என்றதும் அடக்கம்
2: நடையா இது நடையா
6: அல்ல அல்ல தவறு தவறு
1: நடையா அன்னைக்கு கொடுக்கணும்.
6: திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை
1: நினைத்தால்
6: மயக்கம். ஆமா மலவாடவா பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் பயம் நடமில்ல நடமே நீ என்ன
2: மெல்ல நடம் மெல்ல
6: நடம்
1: பாட்டு மெல்ல நட மெல்ல நடமே நீ என்னாகும். அடுத்த வரி என்ன?

0: என்னாகும் அர்த்தலான்னு சொல்லுங்க, என்னலான்னு தெரியும்.
1: முல்லை மலர் பாதம் நோகும் என்னதா
0: பண்ண சின்ன இடை
1: வளர்ந்தாலும்
0: வரல, சின்ன இடைன்னு வருது அதனால பாடல வரும். அவருண்டி சிரித்தால் சிரித்தால் பெண்டிருக்காள் யாரும் இல்லை இல்ல அதனால
1: பிளவுட
0: சிரித்தால் அல்லங்க சுருங்குது
2: இப்ப நீங்க தான் எல்லாரும் சிரிக்கிறீங்க, நீங்க தான் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கீங்க.
1: நீங்க சொல்லி
2: வச்சுக்கிட்டு என்ன சிரி சிரிக்கிறீங்க
1: தாத்தா? இன்றைக்கு
0: சுருங்குதல் இந்தி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகு உண்டி என்ன
1: சொல்றேன், உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகு. அடுத்தது
0: நமக்கு வேண்டியது முக்கியமானது இதுதான்,
1: இதுதான் எல்லாரும் சுருக்கணும். உங்களோட உண்டியில உண்டியில எல்லாத்தையும் சுருக்க சாப்பாடுங்க எல்லாரும்.
2: அதுதான் அம்மா, அது அதுக்கு வழிமுறை ஏதாவது ஒரு அது எப்படி சுருக்குன்னு வழிமுறை சொல்லி கொடுக்குறீங்க தாத்தா?
1: தாத்தாக்கு சுருக்கச்சனா பண்ண உங்களுக்கு வழிமுறை நிறைய சொல்லுவேன். உண்டி சுருங்குதான் நீங்களாவே வாய்க்கு பூட்டு போட்டுருங்க, அது சுருங்கியிருந்தானா?
2: வாய்க்கு போக மாட்டேன். அது என்ன
0: அதாவது இன்னைக்கு சாப்பிட்டதை விட நாளைக்கு ஒரு ஸ்பூன் கம்மியா
1: சாப்பிடணும்.
0: அளவு அப்படிதான், இருக்கலாம் மனம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், அளவுல தான் ஒரு ஸ்பூன் கம்மியா சாப்பிடணும்.
1: கம்மியா சாப்பிடணும் இப்படியே
2: அப்படியே
1: குறைஞ்சு குறைஞ்சு
2: ஒரு குறிப்பிட்ட நாள் மைனஸ்ல போயிருமே
0: போகவே போகாது,
2: போகாது
0: போகாது. நீங்க அந்த அளவுதான், அளவு நேற்றை விட இன்னைக்கு ஒரு ஸ்பூன் கம்மியா சாப்பிடணும். அது ரொம்ப
2: அஞ்சு
1: எங்களுடைய சந்தன மாமா சூப்பரா இருக்கிறார். அப்படி அதே மாதிரி தாத்தா பக்கத்துல போய் ஒரு நாளும் சொல்லிட்டு வர்றாரு போல இருக்கு, அவரும் அப்படியே மெயின்டைன் பண்றாரு போல இருக்கு மாமாவும். உண்மை உண்மை அதை விட உண்டி சரியா சுருங்கி இருக்கிறது வாணி அம்மாக்கு போங்க. அது நீங்க எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அவ்வளவும் மெலிசா உடம்பு நல்லா வச்சிருக்கலாம். அப்படி
0: அறம் செய்ய விரும்பு, அதுக்கு அப்ப என்னமா அறம் செய்ய
1: தர்மம் செய்ய விரும்பு.
2: தர்மம் செய்ய
0: தர்மம் வேற அறம் வேற,
1: அறம் வேற
0: அறம் வேற தர்மம் வேற. அறம்
2: என்பதே
0: இல்வாழ்க்கை. அறம் என அறம் செய்ய விரும்பு,
2: நேர்மையா இருக்குமா தாத்தா? நேர்மை அறம் நேர்மையா
0: இல்ல இல்ல அறம் அறம் செய்ய விரும்பு. அதுக்கு உலகத்துல எங்க வேணாலும் வாழலாம்.
2: அறம் செய்ய விரும்புனா தர்மம் செய்ய விரும்புன்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: அறம்
2: என பட்டதை செய்ய
0: விரும்பு.
1: என்னுடைய தாத்தா கண்ணன்
2: என்
1: கண்ணன்.

0: தேவையான நன்மையை செய் மற்றவர்களுக்கு எது தேவை அந்த உதவியை நீ செய்ய விரும்பு.
1: அதுதான் சுருக்கமா தர்மம்.
2: தர்மம்
3: நல்ல விளக்கம். அதப்பா பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்றாங்களா, அது மாதிரியா தாத்தா?
0: அதுவும் ஓரளவு ஒத்துக்கலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு
1: உறவுதான்
0: முக்கியமா. அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில என்ன உறவு இருக்கோ அதுதான் அறம்.
3: அதுதான் அறம். ஆஹா, சிறப்பு சிறப்பு.
0: முதலாளி எதை விரும்புறாரோ, தொழிலாளி எதை விரும்புறாரோ, ரெண்டு பேருக்கும் உள்ள உறவுதான் அறம்.
3: சரி, 60 சினம்னா என்ன சொல்லுங்க தாத்தா? 60 சினம்
0: அதாவது அதை குறைஞ்சிடணும், அதை வச்சுக்க கொள்ள கூடாது, வளர்க்கவே கூடாது. அது மின்னல் காலத்துல வந்துட்டு போயிடணும்,
3: போயிடணும். வரும்போது அப்படியே மாட்டி விட்டணும்.
0: அவ்வளவுதான். அது வர்ற வேலை தெரியும், மறந்துடணும்.
3: மறந்துடணும். சரி சரி, நல்லது.
0: குற்றம் பார்க்க
1: கோபத்தை கட்டுப்படுத்துங்க, அவ்வளவுதான்.
0: ஆமா, போது நம்மள கெடுத்துரும், நம்ம வாழ்க்கையவே பாழாக்கிடும்.
1: அதான் இருக்க சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி.
0: அதனால அரசுல விரும்பினாக்கா மற்ற உயிரினங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய விரும்பு. அதாவது ஆசைப்படுன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய செய்யும்னு கூட சொல்லல. அடுத்த பாட்டு கேக்கட்டா சொல்றீங்களா? அடுத்து, ஆசையில் விளைந்த மாதளம் கனியோ கனி இதழ் தேடும் காதலன் கிளியோ உனக்கென பிறந்தேன் உறவினிலே வளர்ந்தேன். சித்திர
1: பார்வை ராணியின் பக்கம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: அந்த
0: அடுத்த பாட்டு, பருவம் வந்த அனைவருக்குமே காதல் வருவதில்லை, காதல் கொண்ட அனைவருக்குமே மனம் முடிவதில்லை.
1: அண்ணா சந்திரபாபு
0: பாட்டு.
1: சுத்தியுள்ள மனிதன் எல்லாம்
0: சூப்பர். ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையிலே ஆடுது வாடையிலே வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது. அது எது?
1: பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் அது எது?
0: ஆடவர் கண்களில் காணாதது, அது காலங்கள் மாறினும் மாறாதது. காதலன் பெண்ணிடம் தேடுவது, காதலி கண்களை மூடுவது, அது எது?
3: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்
0: அதெல்லாம் கல்யாணம் அது கிடையாது. விண்ணுக்கு மேலாடை
4: இல்ல, இல்ல
0: அல்ல.
3: ராம படிங்க,
0: ராம படம்
3: ராகமா எடுத்து விடுங்க.
4: அதான் ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, ஆடையில் ஆடுது மாடையில் வாடுது, ஆனந்த வெள்ளத்தை நீராடுது, அது எது என்று
3: அந்த முதல்வரிதான் எதுவும் தெரியல.
0: நாணமோ நாணமோ
3: நாணமோ
0: ரெண்டு வச்சுங்க.
3: இல்ல இல்ல, அம்மா வந்து கேப்பாங்க, ஞாபகமா வச்சு
0: மாமாக்கு
3: மாமாக்கு உண்டு, நாப்பது
0: அஞ்சு விரல், அஞ்சு விரல் பட்டா என்ன, தொட்டா என்ன, தொட்ட சுகம் ஒன்றா என்ன, சுள்ளு முள்ளம் வந்தா என்ன, தேன் எடுத்து உண்டால் என்ன, கொத்து மலர் செண்டா
5: என்ன,
0: நாப்பன்னெண்டு மாமா ஒண்ணும், நாப்பன்னெண்டு மாமா ஒண்ணும், மாமா ஒண்ணும்.
3: மாமாவுக்கு
5: பழைய
3: பாட்டு
0: சொல்லிட்டாரு, பாட்டு பழைய பாட்டு ஞானமோ இன்னும் ஞானமோ
4: மாமாவுக்கு ஒரு பாயிண்ட்,
5: யாருக்கு மூணு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் போட்டுட்டேன்.
4: அம்மா இப்ப ஒரு
0: பாயிண்ட் போட்டுட்டேன்,
5: அது போட்டேன், அது போட்டேன். சரி,
3: புது பாடல் ஒன்று கொடுக்கிறேன். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாய். நான் பாட மாட்டேன், நான் பாடவே
0: மாட்டேனா பார்க்கின்ற
3: உண்மை என்று தெரிந்ததுமே நெஞ்சன் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. மறுபடியும் முதல்ல சொல்றேன், உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ.
4: இது கேள்விப்பட்ட பாட்டு தானே?
3: ஏற்கனவே கேட்ட நானு, அதுல நாட்டையாத அந்த பாட்டுக்கு சொன்னாரு. ஆமா, அது ஏற்கனவே நான் கேட்டதுதான்.
4: கதை போம,
5: கதை போமாட்டே இல்லையா?
3: நன்றி.
5: அவருக்கு
4: அஞ்சு பாயிண்ட் சொல்லிருந்தோம்மா
5: தாத்தாக்கு. ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆறு குடுத்துட்டோம்.
4: போனஸ் ஒண்ணு
0: சொல்லுங்க.
5: இன்றைக்கு தாத்தா தான் முன்னிலையில் தாத்தா. முன்னிலையில நிக்கிறத தாத்தா, ரெண்டாவது பேத்தி
0: தாத்தாக்கு
5: பிறகு மாமா அடுத்தது.
4: எனக்கு புரிஞ்சிருச்சு.
5: என்ன
4: இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. கடைசியில இருந்து யாரும் சொல்லிட்டு வர்றீங்க.
0: ஆமா ஆமா
6: நாங்க ஒரு பிண்டோ லைன் கொடுக்குறோம்மா. முதல் வரி
0: கண்டிப்பா
6: விழுந்த மாலையோ வாடி போனது, நான் தொடுத்த மாலையோ உதிர்ந்து போனது.
4: சொல்றவங்க சொல்லிக்கலாம், சொல்றவங்க சொல்லிக்கலாம், எனக்கு தெரியாது.
3: உங்களுக்கு தெரியும்.
4: பாஸ் பாஸ்
0: மாடி சொல்லுங்க, மாடி சொல்லுங்கம்மா. நல்ல தெளிவா
6: விழுந்த மாலையும் வாடி போனது, நான் தொடுத்த மாலையும் உதிர்ந்து போனது.
4: நான் கேள்விப்படலம்மா.
3: அடுத்த வரி சொல்லுங்கம்மா.
6: அதான் சொல்லு, ரெண்டு வரி தான், அதுவும் தெரியாது.
0: அதான் அந்த வரி சொல்லுங்க.
3: ராம பாடுங்கம்மா, ராமா.
6: விழுந்த மாலையோ வாடி போனது, நான் தொடுத்த மாலையோ உதிர்ந்து,
0: தொடுத்த மாலையோ உதிர்ந்து போனது.
4: கேள்விப்பட்டமா இருக்க.
0: என்னாச்சு,
5: என்ன பாட்டு சொல்லியாச்சு? அந்த பாட்டு மஞ்சுளா மாட
6: விழுந்த மாலையோ வாடி போனது,
0: வாடி போனது
6: மாலையோ விந்து போனது.
0: ஓ, விழுந்த மாலை வாடி போச்சா?
5: வாழத்தானே செய்ய நீங்க ஒரு பக்கத்தால. இரண்டாவதுக்கு நம்ம இல்லத்துல சூடா இருக்கும் இல்ல, அப்ப விழுந்தோன்னு வாழ்ந்துகிறேன். விழுந்த மாலை
0: யார் பாடின பாட்டு? யார் பாடின பாட்டு பாடுங்க.
6: அப்படிதான் தோக பாடுதான்.
3: டி டி ராஜன் படம்
6: மாமா.
0: விழுந்த மாலையோ வாடி போனது, நான் தொடுத்த மாலையோ காய்ந்து போனது.
3: யாரு நடிச்ச படம் சொல்லுங்கம்மா?
6: யாரா?
4: ரவீந்தர். ரவீந்தர்
6: தானே?
4: பாருக்கு, அது வந்து வசந்த அழைப்புகள் பாருக்கு.
3: அம்மா அடிங்கம்மா, வசந்த அழைப்பு.
0: மல்லிகை முல்லை பூக்கள் கனவில் வந்தான் என்னவா?
6: இல்ல
5: இல்ல,
4: அது படம் வசந்த அழைப்புகள் போட்டு போருங்க.
0: படம் சரியாமா?
6: சரி சரி.
4: ரவீந்தர் நடிச்ச படம் வசந்த அழைப்புகள் தாங்க, டி ராஜேந்திர படம்.
1: கையில மாலை வேலை பாட்டு அதுலதான் இருக்கு. அந்த பாட்டு இல்லது, அந்த பாட்டு இந்த படத்துலதான் இருக்கு.
2: வாடி மச்சு அந்த கால சந்தை போய் மத்தவன்
1: கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க அடிச்சு பாருங்க.
5: இது வேலனை
3: அடிச்சுட்டாங்க
5: இல்ல, இது வேலனையோட சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. வர எங்க
3: வசந்த அழைப்புகள்? ஆமா
5: வசந்த அழைப்புகள்.
2: கிட்டவாடி ஆசபுல்ல
1: சோக பாட்டு, சோக பாட்டெல்லாம் சொல்லிருந்த, இருக்க பாட்டெல்லாம் சொல்லிருந்த கண்ண.
5: அடி நீல சேல கட்டியா, அடி நீல
1: அது அது வேற பாட்டுங்கம்மா. அது நீலச்சேல பறக்கையில மாலை வேலை மறக்கையில அது நல்லா இருக்கு. இந்த பாட்டு
5: இல்ல,
1: சும்மா பாடுற பாட்டு
5: அது நீலச்சே. கிட்டவாடிதான் ராஜேந்திரன் பாடுறாரு. இது வசந்த வாசல் இல்ல, அது இல்ல
1: வசந்த வாசல் இல்ல, வசந்த
2: வசந்த அழைப்பு, வசந்த
5: அழைப்புகள், வசந்த அழைப்புகள்,
1: வசந்த அழைப்புகள்
2: இல்ல. பாட்டு வசந்த ராகம் ஆரம்பிக்குது ஒண்ணு
6: இல்ல இல்ல.
2: அப்ப தேவலோகம், தேவலோகம் அழைச்சதா, தேவலோகம் அழைத்தது
1: இருக்குது.
2: தந்தனா நானும் பாடம் தெரிஞ்சதான் நம்ம சொல்ல முடியும் பாட்டு.
1: அதுதான்
5: அழைப்புகள்,
2: வசந்த அழைப்புகள் போகட்டேன் திருச்சி வாங்கன்னு வருது. திருச்சி வாங்க காலையில 9:08 வருது.
3: ஆல் இந்தியா ரேடியோ மூடப்பட்டது, நிதி பற்றாக்குறையாலும் போட்டிருந்த உண்மையாது
2: என்ன? அதெல்லாம் பொய்.
5: தேவலோகம்
6: இல்லம்மா, இல்லம்மா
5: இல்ல. கங்கை, கங்கை
2: கங்கைன்னு ஆரம்பிக்கிறது ஒரு பாட்டு.
5: பொங்குதே
3: பாடுதா, அந்த பாட்டு தான்
5: கங்கை பொங்குதையா?
2: கங்கை ஆரம்பிக்க
5: கங்கை பொங்குதே,
2: கங்கை பொங்குதே.

0: அதான் இந்த பாட்டு உண்மையிலேயே எங்க அம்மா அப்பாடாப்பா அப்பாடாப்பா அப்பாடாப்பா அப்பாடாப்பா இவங்க கூட சொல்ல மாட்டாங்க.
1: மூக்கடைச்சுக்க கூடாதுன்னு தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்
0: பாசுன்னு
1: தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நானு.
0: உண்மையா இந்த படமே நான் உண்மையா கேள்விப்படையல. இன்னைக்கு எங்க சொல்லித்தான் தெரியும்
2: பாகத்துக்காக படமே வரலமா, சும்மா பிட்டு பிட்ட கொஞ்சோண்டு வந்தது. இந்த படத்தை நான் பாக்கல, ஆனா இதுல இருக்கிற பாட்டு எல்லாம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் படத்துல வர
0: பாட்டு ராஜேந்திரன் படமா இது?
1: ஆமா, டி ராஜேந்திர படம், ரவீந்திர நடிச்ச படம்.
0: நடிச்ச படம்
2: நீ தானே
0: தெரியுமா மஞ்சுளா அம்மா, இந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் சுத்தி வர இருக்க வச்சு சரியா சின்ன, அதாவது சின்ன குழந்தைகளை எல்லாம் சுத்தி வர இருக்க வச்சு நடுவுல நீங்க ஒரு என்ன கேள்விய கேட்டா பிள்ளைகள் முழிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: ராகமும்
0: தெரியல பழமும் முதல் தெரியல யோசிச்சுதான் பார்த்தா சொல்லிடா. ஆனா ராகம் இந்த பாட்டை கொண்டு குடுக்கறாரு, இது நியாயமா?
1: நீங்க
2: நான் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் கூட வச்சிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஆச்சு
0: எங்களுக்கு தெரியும். நாங்க கேட்க
1: நாங்க எடுக்காம மார்க் வாங்கி போயிருவோம்.
2: ரொம்ப பிடிக்கும்
0: பார்க்காம போறியே, இது நியாயமா? நீ பாடாம கேக்குறியே, இது நியாயமா?
1: பெண் புத்தி
0: யாருக்கு
1: நீங்க பாடுற பாட்டோட படத்து பேரு? அதுக்கு படம் தெரிஞ்சு எழுதிக்காமல பெண் புத்தி
0: நாங்களும் எங்க சரி கண்ணன் ஒரு கடைசி அவர் பாட்டு கொடுங்க மாமாக்கு. நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி ஐயா நன்றி. நூலும் இல்லை காற்றும் இல்லை வானில் பறக்கும் பட்டமான்.
0: நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டம்.
1: அப்படித்தான் நானும் நினைச்சேன், அப்படித்தான் நானும் நினைச்சேன். பஞ்சை போல இருக்கின்றாய், பஞ்சை போல இருக்கின்றாய், தீயை பற்ற வைக்கின்றாய்.
3: பஞ்சை போல இருக்கின்ற தீயை பற்ற வைக்கின்ற
1: புதுப்படம். புதுப்படம்
4: சரி சொல்லுங்க.
0: இவ இந்த மஞ்சுளா அம்மா இல்லாத பழைய படம், இவர் இனி இல்லாத புதுப்படம். சரி.
4: மேகம் ஒன்று வலை வீச வானம் ஒன்று வானம் வந்து சிறையில் சிக்க. அம்பு வீடும் வேடன் கண்கள் பட்டு துடிக்கின்ற மான் ஒன்று
3: வேட்டையாடு. மைனாவே இது என்ன மாயம்?
4: மலை இல்லை நினைகின்றேன், இது என்ன மாயம்?
0: கண்ணன் உண்டு எடுத்துருக்கேன்,
3: தப்பிட்டீங்க
0: கண்ணன்.
3: ஒன்னால இருக்க
4: கண்ணன் கெட்டிக்கால
3: சார். இதே மாதிரி கேட்டா பரவாயில்ல, நீங்க கூட பழைய பாட்டை கேட்டாரு.
1: ரெண்டு பாட்டு கேட்டார்ல
3: சொன்னீங்களா? பழைய பாட்டும் தெரியாது, மீடியமா நம்ம காலத்து பாட்டு போட நல்லா நிக்கும்.
1: இல்ல இல்ல, அவரு இந்த கதை போமா பாட்டு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாரு.
0: அந்த கலை பூமா
3: பாட்டு
0: கலை பூமா பாட்டு ஃபாரூக் இனி எங்கிற வானொலியில கேட்கவே முடியாது. தட
4: நான் கேப்பேன் கேப்பேன், ஆனா உங்களால் சொல்ல முடியாது. இடைவெறி மட்டும்தான் கேட்டிருக்கேன், நான் தொடைவெறின்னு கேட்கல, இடைவெறி மட்டும்தான் கேட்டிருக்கேன். தொடைவெறி சொன்னா யாருக்கும் தெரியாது.
5: இருங்க இருங்க, நான் நாளைக்கு பாட்டை முழுசு பாட்டை மனப்பாடம் பண்ணி
0: வச்சுக்கிறேன்.
4: ஐயா சொல்லுங்க, அம்மா பாட்டு எழுதிக்கங்க, மஞ்சள் அம்மா பாட்டு எழுதிக்கங்க.
5: விசு கார்த்திக்,
0: நல்ல படம் அது.
2: அழகே நீ பிறந்தது இவளிடம் தானா,
0: அழகே
2: நீ பிறந்தது இவளிடம் தானா.
5: பாட்டெல்லாம் தெரியாது, படம் தெரியும். விசு நடிச்சவன்
2: ராஜேந்திரது, இது மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்த படத்தெல்லாம் விட்டதில்ல. பாத்து படம்
3: பாக்கணும்.
5: அப்பெல்லாம் நான் அஞ்சாவது ஆறாவதோ படிச்சேன், போஸ்டர் பாத்துட்டு இருப்போம்.
3: சரி, ஒரு பாட்டுங்களா
5: சொல்லுங்க.
3: வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்க வா, சின்ன சின்ன கண்ணங்களில்
5: நல்ல பாட்டு கண்ண.
0: வட்ட வட்ட பொட்டி
5: இல்ல,
3: வட்ட வட்ட பொட்டு வச்சு வட்ட வட்ட வட்ட
4: வட்டி
3: வச்சு வண்ண வண்ண பூ முடிச்சு வா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து தா
0: தா தா. எங்க
4: மறுபடியும் வட்ட வட்ட
0: பொட்டு
4: வச்ச,
3: வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்க வா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா.
5: இல்ல இது நல்லா கேள்விப்பட்ட பாட்டா.
3: கடைசி வரி உச்சியில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்ந்ததில்லை, வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை, சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மானிடரை போல இங்கு காதல் என்றும் மாய்வதில்லை.
5: அண்ணா இது முடித்து பொட்டு வைத்த வட்டனிலாவா?
3: உன்னை ஒரு நாள் மறந்து என் மனம் வாழ்ந்ததில்லை,
5: இந்த கண்ண ராகத்தை மாற்றவும்
3: வாழ்த்தியாம் ஒன்று என்று வேறு இல்லை. பொன்னையல்லே நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையல்லே நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே, கண்ணினண்டில் காதல் என்னும் கோட்டை கட்டி வாழுகின்றேன், ஊழலையே மாறிவிட்டு
5: தெரியாது.
3: ராவண கவிதை தான் சொல்ற, ராவண பள்ளி
0: பாருங்க பாப்போம்.
5: இருங்க, விஜயகாந்த் படம் தானே
3: அது? கரெக்ட், விஜயகாந்த் படம் கரெக்ட்.
5: அது வந்து இந்த என்னது தெரியுமா, பாட்டுக்கு ஒரு தலைவன்
3: தவறு
5: இல்ல. இது இந்த அந்த சோபனாவும் விஜயகாந்தும் நடிச்ச படம் தானே?
3: அல்ல, விஜயகாந்த்
5: விஜயகாந்த் அந்த பாட்டு வந்து
3: அம்மலான்னு நினைக்க, அம்மலாவா வேற வேற
5: அம்மலா
3: வேற வேற குடும்ப
5: தின்றலே ஆகாயம் வீசும் திங்கல.
3: சூடுபட்டு வங்கக்கடல் தாய்வதில்லை, வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்ந்தே சந்திரனை போல இங்கு சூரிய தேய்வதில்லை மாலை போல இங்கு இது பானபுரியான்னு
5: நினைக்கிறேன்.
3: நேசமாம் சேர்ந்திருவனம் கேக்குமா பேசுகின்ற பேதம் எல்லாம் பாசங்களை தாக்குமா வாழலாம் கூடவா வாழலாம் கூடவா மாலலாமாம் சூடும் பூவே பாடுலும் பாடும் தெங்களே
5: வேற பாட்டு
3: யாரும்
5: கேட்டீங்கன்னா இத்தனை பாட்டுலயும் பேராகிராஃப படிப்பீங்க, இதுல முதல் வரிய மட்டும் விட்டு போட்டு ரெண்டாவது வரியவே படிச்சிட்டீங்க பாருங்க.
3: முதல் வரியா
0: எது முதல் வரிய
4: கரெக்டா
0: அப்படிதான்
3: பாடம் தேன்றது
5: அத மட்டும் விட்டு போட்டு அடுத்ததே பாடிட்டீங்க.
3: ஒரு பாட்டு சொர்க்கத்தின் திறப்புகளாக நம்ம ஒரு பாட்டு வருமே சொக்கனுக்கு வாச சுந்தரிய
5: ஆமா ஆமா
3: அந்த கதாநாயகன் எடுத்துருப்போம் நினைக்கிறேன் இந்த படத்துல விஜயகாந்த்
5: இந்த விஜயகாந்த் கூட நடிச்சது சௌந்தர்யாவா
3: பானுபிரியா
0: அந்த அந்த கதாநாயகியோட பேர் அவட பேர் தெரியல நல்ல ஒரு
3: அவங்க அந்த படத்துல தான் வேற படத்துல எதுவும் நடிக்கல.
0: சரி இப்ப நான் இன்னைக்க சொல்ல போறேன் சரியா ஆனந்த
3: நொண்டு
0: ஆனந்தன் உண்டு கண்ணன் உண்டு மஞ்சுளா உண்டு மாமா உண்டு பாருக் உண்டு பாவமா கிடக்கு தாத்தா அஞ்சும் போன சொண்டு ஆறு தாத்தா மற்றது நாகப்பன் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது என்னதான் நீங்க வெல்ல முடியாது அதுதான் நாகப்பன் பத்து மீரா குட்டி பதினஞ்சு பதினஞ்சு மைனஸ் பதினாலு கழிக்கணும் நீங்க அதுல அப்ப
5: மூணு பாட்டு எங்க சொன்னீங்க மூணு பாட்டு எங்க
0: சொன்னீங்க நல்லா இருக்கு நான் சொன்ன மூன்று
5: ஒரே பாட்டு தான் சொல்லி
0: இல்ல இல்ல மூன்றுக்கு சொன்னேன் பதில் உங்க மஞ்சுளா சொன்னா தான் சொன்னேன் கேட்கல பாட்டு அதே
2: என்னோட
3: மார்க்கு 24 வயசு கழிச்சுங்க
0: 24 24 தண்ட வயதுல இருந்து கழிக்க சொல்றேன்
3: கழிச்சா
0: 23 வயதுன்னு சொல்றாரு
3: ஓ ஒரு வயசு சேர்த்து சொல்லிட்டுனா 22 சொல்லுங்க.
0: பாட்டு எந்த விருப்பம் வந்து இருக்குது, ஆனா இந்த பாட்டு வந்து இருக்குது, ஆனா நீண்ட காலமா வரையல. இது கமலஹாசன் நடிக்க, கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிச்ச படம் சொல்லுங்க. கமலஹாசன் இல்ல, நான் சொல்றேன் பாட்டு போட்டாலும் தெரிஞ்சு இசை போட்டாலும், கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிச்ச படம் சரியா? இது இதுல
5: 20 இருக்குமா? 20 படம் இருக்கு
0: இல்ல பொறுங்கல. இதுல ஸ்ரீதேவி வீணை வச்சுக்கொண்டு பாடுறா சரியா? தரவு
3: இது மீண்டும்
0: போகலாம். பாட்டி
4: பாட்டி
0: பாட்டி
4: எத்தனை
0: வாக்கு அடிக்கிறா? சின்ன பையன், சின்ன பையனும் இருக்கிறான் சரியா?
5: பாத்தீங்களா அந்த பாட்டை போட, அந்த பாட்டை
0: ஷியாமலா அம்மாவே பாடுறாரு, மஞ்சுளா அம்மாவே பாடுறா பாருங்க.

0: அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து இந்த பாட்டு போடுறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: வீணை வச்சிருக்காங்களே
0: ஸ்ரீதேவி.
2: சரஸ்வதி
1: படத்துல நடிக்கலையே, ஸ்ரீதேவி தான் நடிச்சாங்க,
3: நடிச்சிருக்காங்க.
0: இந்த பாட்டு வந்து மஞ்சுளா அம்மா பாட்டு, மஞ்சுளா அம்மாவுக்கு
3: பரவாயில்ல.
1: யாருக்கு
3: பிடிக்கல, ஒரு ஆளுக்கு பிடிக்கல.
2: இந்த படத்துல தீபா கூட இருக்குல்ல, பிடிக்கலன்னு சொன்னா மாத்தவா போறீங்க பாட்ட?
3: இல்ல நாங்க மாத்த போறோம்,
0: நான் கேட்டா கதைப்போம், நான் கதைப்போம் தான் கேட்பேன். நீங்க போடுவீங்களா?
3: பாருக்கு
1: எப்ப பார்த்தாலும் கலக்கிறதே கேள்விப்பட்டாரு.
3: என்னடா கண்ணன், யார்ட்டியோ இவர் கலைப்போமா கலைப்போமான்னு கேக்குறாங்க, அவங்க கலைக்கிறாங்க. இல்ல அவங்க கலைக்க மட்டும் இருந்து பாட்டு கேப்பாங்க. ரசிக்க கூடியதான் இல்லைங்க கதைப்போமா.
0: அவருக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்றது, அவருக்கு பிடிச்சிருக்கு.
1: அந்த
3: பணி வந்து தாய் தாப்பனுக்கு, அதாவது தந்தையின் தாய்க்கு மட்டும்
0: இல்ல, அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சருக்கு தான் வரும்.
1: பாடல் வரிய கேளுங்க, நல்லா இருக்கும் அந்த வரி.
0: பாட்டு நல்லா இருக்கும், பாட்டு நல்ல
3: பாட்டு
1: தான்.
3: இந்த இதோட நீங்க இந்தியோட நீங்க இந்த கதை போமாவ விட்டுருவீங்க பாருங்க. உண்மையா இதோட பாட்டா பாருங்க, அந்த பையனை
1: எப்படி
3: அழுது கொண்டு
1: இடைவெறி
0: அம்மா அவருக்கு சொல்லுவீங்க, எனக்கு சொல்ல முடியாதுல்ல, என் பாட்டெல்லாம் சொல்ல முடியாதுல்ல.
3: இல்ல உங்களோட பாட்டை நான் சொல்ல முடியாது, இவற்ற பாட்டை நீங்க கேளுங்க. எங்க பாப்போம்
1: அந்த வரியப்படுங்க, அந்த முதல் இதுபடாங்க.

0: பாருக்.
1: சூப்பர் சூப்பர், நன்றிமா நன்றி.
0: இல்ல நன்றி இல்ல,
1: போட்டுட்டீங்க
0: இல்ல, நன்றி இல்ல. நீங்க அங்க ஊருக்கு போனோம்னா மனைவிட்ட போய் நீங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு மணித்தியாலும் தொடர்ச்சியா மனைவியோட பேசிக்கொண்டே இருக்கானே, நீங்க இருப்பீங்களா
1: 24 மணி நேரம் பேசு, எந்த மனைவியும் கேட்கணும்.
0: வரிய
1: பாருங்க, பேச பேச காயங்கள் ஆறுமி.
0: நல்ல நல்ல நல்ல நல்ல வரி, அதுதான் அதுதான் அந்த புள்ள வாங்கிருச்சு.
1: ஆமா ஆமா, நன்றி நன்றி,
0: போமா
1: விடைபெறலாம்.
0: அதுல படம் என்ன, அதுல
2: பரிசு பாட்டு ஒரு அம்மாவுக்கு பாட்டு போடணும், அதெல்லாம் வேணாம்.
0: ஓ மை கடவுளே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி, கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில். இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கடம்பம் வேரலை நிகழ்ச்சியில் பல பல்சுவை நிகழ்ச்சிகளும். சிறப்பு விருந்தினராக தாத்தா லியோ ஐயா அவர்களை கொண்டு சிறப்பாக இயல்வினை சிறப்பித்த அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அஞ்சு உறவுகளுக்கும் இயல்வினை கேட்டு வைத்துக் கொண்டிருக்கிற நேய நெஞ்சங்களுக்கும் சிந்தனை சொல்வன் அப்பா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு உதவி பெறுவது பாரூக் சௌதி அரேபியாவில் இருந்து. நன்றி, வணக்கம்.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன், நல்லா சொன்னீங்க, கதை போமா, நல்லா இருந்தது, சூப்பர்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரல நிகழ்வில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மீராம்மா அவர்களுக்கும் சின்ன சிறுவன் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நல்ல பிள்ளை, கதைக்க மாட்டோமா, சரி அடுத்தது. அடுத்தது யாரு,
3: மஞ்சுளாமா? நீங்க சொல்ல மாட்டீங்களாப்பா, என்ன சரி சொல்றேன் நானே. அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எம்டிஆர் இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் இதை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம், நன்றி.
0: கட்டிக்காரி, நாளையில இருந்து நானும் நீங்களும் நடுவே கதைப்போம். அடுத்தா
4: அடுத்து இன்னொருத்தர் சொல்ல மாட்டாருமா, அதுக்கப்புறம் நான்
0: சொல்லுறேன். நீங்க ஒரு
4: பக்கத்தா லைன்ல இருக்காருல, இருந்தா ஒரு கணக்கு தானே,
0: அது இருந்து என்ன முதல்ல.
4: இது வரை நேரமும் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நமது மூத்த உறவு திரு லியோ ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. நீங்க உங்களோட மனைவியோட நெடுக பேசிக் கொண்டிருக்க கவிச்சு கொண்டிருக்கணும். இந்த பேசுவோம்ன்றதுதான் எங்கட பாஷையில கதைப்போம் என்று சொல்றது, எங்கட ஊர்ல பேசுவோம் சொல்ல மாட்டோம், அந்த பேசுவோம் சொல்லி எங்கட ஊர்ல கதைப்போம் கதைப்போம். வாங்க ஒரு கதைக்கணும், வாங்க கதைப்போம், நானும் நீங்களும் கதைப்போம் என்றது அந்த பாஷ, எங்கட ஸ்ரீலங்கா பாஷ கதைப்போம்.
4: என்ன கதைச்சுக்கிட்டு இருக்கீங்க,
0: என்ன கதைச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க,
4: என்ன
3: நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் நீங்க பேசும்போது.
0: நிறைய கதைக்காதீங்க, நிறைய கதைக்க வேணாம், யாரு உங்களை கதைக்க சொன்னது அப்படி எல்லாம் கேப்பாங்க. அப்ப அந்த அதாவது என்ன பொறுத்த மட்டும் இல்ல, நானும் அதை சிந்திச்சு பார்த்தா, இப்ப ஒரு கணவன் மனைவியோ அல்லது ஒரு நண்பர்களோ ஒரு உறவினர்களோட என்ன நீங்க இப்படி கேட்டு காய்ச்சி கொண்டிருக்கீங்க, அந்த அப்படி கேக்குறத விட என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க கேக்குறது கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன காய்ச்சி கொண்டிருக்கீங்கன்னு கேக்குறது அந்த கோபத்தை ஊட்டுவது போல இருக்கும்
1: கொஞ்சம்.
0: அப்ப
1: பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா திட்டுறாரு, ஏன் திட்டுறான் பேசுறான்னு சொல்லுவாங்கல்ல, பேசுறது வந்து திட்டுற மாதிரி. கதைக்கிறதே அருமையான வார்த்தை, கதைக்கிறது சிறப்பு, கோபம் வராது.
4: ஆனா தமக்கு
1: ஸ்ரீலங்கால சொல்லுவாங்க,
0: ஸ்ரீலங்கால பேசுறது வந்து நாங்க பேசுறது, இவர் என்ன பேசிட்டு போறாரு
1: இந்தியால வந்து அந்த பேசிட்டு போற ரெண்டு அந்த டோன் யூஸ் பண்ற வச்சு இருக்கு. பேசுறான் கோபமா பேசுறான், பேசும்போது பேசுறான்.
0: இப்ப உங்களோட ஊர்ல வந்து
1: தொழிலதான் கண்டுபிடிக்க,
0: உங்களோட ஊர்ல வந்து செல்வகுமார்
1: ஒரே வார்த்தை தான்,
0: என்ன திட்டுற என்ன திட்டுனா நான் சொல்றேன், செல்வகுமார் என்ன பேசுறாருங்க, என்ன பேசுறாருங்க, ஏன் அதுக்கு என்ன பேசுறேன், உங்களதானே பேசுறாருன்னு நீங்க சொல்லுவீங்க.
1: அவ்வளவுதான்,
0: கண்டுபிடிக்கலாம் எல்லா உதாரணத்துக்கும் செல்வகுமார்.
1: கதைப்போமாங்க, சரி கதைப்போமாங்கிறது நல்லது, அதனால கதைப்போமா இனிமே எல்லாரும்.
0: இந்த வார்த்தை வந்து
1: நாளைக்கு கதைப்போமா,
0: இந்த வார்த்தை உங்களோட ஊர்ல இல்ல கதைப்போமா, யாரும் அதை எடுத்து வந்தது நான் பாக்கல.
1: கதை சொல்லுவாங்கிறது வேற, கதை போமாங்கிறது வேற, பேசுவோமா.
0: இவருக்கு பிடிச்சிருக்கு இவர், அதனால இவர் அதை எடுத்துட்டு வரலாமான்னு
4: நிக்கிறேன். அம்மா பாருங்க, ஸ்ரீலங்கால இருந்து ஏதோ ஒண்ணு செட்
1: குட்டெல்லாம்
4: வெளியில வந்துருமா,
0: இவ்வளவு கண்டுபிடிக்காம இருக்கிறேன் பாருங்க.
4: இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் போய் செய்யணும்னு வச்சுக்கோங்க, பிரிட்டானியா ஜெர்மனி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: நாகப்பட்டினம் பக்கம் சொன்னாரு, கடலோரம்
1: நாகப்பட்டினம்,
0: மஞ்சுளாமா என்ன இல்ல இல்ல நான் மஞ்சுளாமா நாகப்பட்டினம் பக்கத்திலேயே தானே அங்க இருக்குது, கப்பல்ல அங்க இங்க வந்துருப்பாங்க.
1: ராமேஸ்வரம் பக்கம்
0: கிட்ட கிட்டேன்னா அங்க இருந்து வரலாம் தானேங்க,
3: கப்பல் கடல்
1: வரலாம் பக்கம் பக்கம்.
0: நல்லது, என் அன்பு உறவுகள், என்னோடு இதுவரை நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்தவர்களுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இணைந்து சிறப்பித்தவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எப்பொழுதும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்றுக் கொள்ள போறேன். இது உங்கள் மீரா. நன்றி கண்ணன், நாகப்பன், ஃபாரூக், மஞ்சுளா அம்மா, தூங்கிக் கொண்டிருக்கிற செல்வகுமார் மாமா, மற்ற எல்லாம்
1: நன்றிகள் அம்மா, நன்றிகள்
0: மாமா,
1: நன்றி அம்மா, நன்றிகள் அம்மா,
0: எல்லாரும்
1: விடைபெற்று
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. என்னுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நேரம் சரியாக பொழுது 1:45. அடுத்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நீங்கள் காற்றலையில் கேட்கலாம். என் அன்பு உறவுகள், எல்லா நிகழ்வும் மறு ஒளிபரப்பாக இருக்கும், நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிற

நேரம் சரியாக 12:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இன்று நேர் நேரம் இது. சற்று தாமதமாக வந்தாலும் நேர் நேரம் தான். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519239 நிகழ்ச்சி அந்த நேரத்துக்கு வராவிட்டால் நீங்கள் எல்லோரும் இனி வரவில்லை என்று விட்டு அதை கேட்காமல் விட்டிருப்பீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை, சற்று ஓடி வந்துவிட்டேன் நிகழ்ச்சியை எடுத்து வருவதற்கு, தாமதம்தான். இருந்தாலும் மன்னிப்பை மீண்டும் மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு, மனித வாழ்க்கையில் எல்லாம் சுழற்சியாக சுழன்று கொண்டு வரும். எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த மீறப்பற்றாக்குறை இருக்கிறது எங்களுக்கு. சரி, ஒரு பாடலை கேட்போம். இனிய பாடல் இது. நீ வேணுமடா செல்லம் என்ற படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் சரியாக பண்ணிடுங்க அப்படின்னா 14 நிமிடம் நீங்கள் அழைக்கலாம், அழைத்து நீங்களும் உங்கள் விருப்பாளை கேட்கலாம். என் விருப்பத்தில் நினைகிறது அடுத்த பாடல் ஒன்று கேட்போம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். அன்பு உறவுகள், அந்த நேரத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள். உங்கள் தூக்கத்துக்கு செல்ல நேரம் தான் இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் அழைக்கும் வரை தொடர்கிறது ஒரு பாடல்.

வணக்கம். பன்னிரண்டு மணி 19 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் தான் வருது. கதம்பம் எல்லாம் மாறி போயிட்டு என்னண்டா, ஒரு சற்று ஒரு இடத்தை விட்டு போய் சென்று வந்து விட்டால் மாறி விடுகிறது. சின்ன பிள்ளை தானே, சரி இப்படியே சொல்லி சொல்லி பிள்ளைகளை விட்டு கொண்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நேயர் நேரம் அது இல்லை, அதாவது பிந்தி வந்தாலும் அது லேட்டஸ்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களோட பாட்டை கேட்கலாம். என்னுடைய விருப்பத்தில் ஒரு பாடல் நினைக்கிறது, கேட்போம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் வருகிற நேர்களை நிறைய நேரம் அழைத்திருந்தீர்கள். உங்களை எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நேச்சுக்கலாம் நான் திரும்பவும் இங்கே நிலையத்துக்கு வந்து நிகழ்ச்சியை எடுத்து வர மாட்டேன் என்று, ஆனால் ஓடி வந்து விட்டேன் நிகழ்ச்சியை எடுத்து வருவதற்கு. சரி, வருபவர்களுக்கு பாடலை கொடுக்கலாம். ஒரு பாடலை கேட்போம். இந்த பாடலை எடுத்து வர்றேன், அதுக்காக இதை கேட்டுக்கொண்டு தூங்கிறாங்க, அதை மட்டும் தயவு செய்து செய்கிறாங்கன்னு. இது நல்ல ஒரு பாடல் என்பதற்காக எடுத்து வருகிறேன். இந்த பாடலை கேட்டு தூங்கினவர்கள் பலர்,

உலக பன்னிரண்டு மணி 23 நிமிடம். அன்பு உறவுகளை நீங்கள் வணக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். இது வந்து நேர் நேரம். எங்கே இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். இனிமையான ஒரு பாடல் காட்டிலுக்கு எடுத்து வருகிறேன்.

0: சக்தி இடையில் காற்றலையில் வந்திருக்கும் அன்பு உறவை சந்திக்கலாம். அங்கே வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் பாலசிங்கம், எப்படி இருக்கிறீங்க பாலசிங்கம்? பாலசிங்கம் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன். இங்கு இங்கு கான்வால்ல இன்று அந்த புவியழகன் அவர்களுடைய தந்தையின் மரண சடங்கு நடக்கிறது. அதுக்கும் சென்று உடனே ஓடி சென்று எனக்கு எனக்கு வைத்தியசாலையில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதை முடித்துக் கொண்டு உடனே அங்கு சென்று விட்டு ஓடி வந்தோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய நான் சற்று வரம் இல்லை, எல்லோரும் அழைத்திருந்தார்கள். எனக்கு எனக்கு அந்தரமாக இருந்தது. சரி, அது என்னோ சுகபலத்தை கடவுள் கொடுக்க வேண்டும்.
1: நீ
0: சுமந்த பிள்ளை
1: அந்த பாட்டுக்கு படத்தை கண்டுபிடிக்கணும், திரைப்படத்தை.
0: சரி, அதை எடுத்து வருகிறேன் நான் அந்த பாடலை உங்களுக்கு. அம்மா நீ சுமந்த பிள்ளை ஒரு பாட்டு தானே?
1: ஒரு பாட்டுக்கு
0: வேலை இல்லையா உங்களுக்கு?
1: உங்களுக்கு பிசி கொஞ்சம் குறைவு, அப்ப நான் இந்த பூவையில கூடுறது எனக்கு ஒரு மத்தியாலம் செல்லும். அப்ப பூவையில ரெண்டு மூணு மத்தியால விலை அங்க இருந்தது.
0: இப்ப இப்ப நீங்க வீட்டில் இருக்கிறீர்கள் அப்படித்தானே?
1: என்னென்னாலும்
0: வரட்டும், பழசோ புதுசோ வர்றதும் எடுத்து வாங்க.

பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். உண்மைல பாதாளம் மறந்து விட்டேன் ஐயா, உண்மையை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன் கண்ணி.

0: நன்றி பாலசிங்கம். உண்மையிலேயே நீங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து வரும்போது அபாரம். அது என்னவென்று தெரியவில்லை எங்களுக்கு, முந்தி கேட்டு கேட்டோ அல்லது
1: என்னென்று
0: தெரியவில்லை. அந்த பாடல்களை எடுத்து வரும்போது எங்களுக்கும் விருப்பம். அந்த அதை கேட்கும் போது எத்தனை ஆழமாக, நாங்கள் சும்மா இசைத்தட்டில் கேட்கும் போது எங்கள் உணர்வுக்குள் சென்றடையாது, உங்கள் குரல்ல போகும்போது அப்படியே தழுவி வருகிறது. எந்த காலத்திலும், நான் இல்லா காலத்திலும் இங்கு பதிவுகள் இருக்கும் இனி உங்களுடைய பாடல் எல்லாம். இந்த கலையத்தில் இருக்கும் இனி என்று சொல்லிக்கொண்டு என் மனதிலும் இருக்கிறது உங்களுடைய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் நீங்க கேட்டீங்க தானே, அந்த படம் இடம்பெற்ற திரைப்படம் அன்னை ஓர் ஆலயம் என்ற
1: படம்.
0: அது ரஜினிகாந்த் நடித்த படம். உங்களுக்காக அந்த பாடலை இப்பொழுது எடுத்து வருகிறேன்.
1: அப்படி விரும்பலாம். என்ன
0: படம் அது?
1: பட்டணத்தை.
0: பட்டணத்தால் இருந்து எடுத்து வருகிறேன். கண்ணீர்ந்தும் கொண்டான் எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: நேரம் சரியாக 12:31. அபாரம் அவருடைய குரலில் அந்த பாடல், அந்த பாருங்கள், அந்த சோக பாடலை மிக அனுபவித்தே அவர் பாடுவார். ஏதோ ஒரு வகையில் சில நேரங்களில் சோக பாடல் எங்களை தழுவி செல்லும் போது இதமாக இருக்கிறது. சுகமாக இருந்தாலும் கூட இதமாக இருக்கிறது. அவர் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. இணைப்பில் இன்னும் ஒரு அன்பு உறவு இருந்த நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் கேட்ட பாடல், அது பாலசிங்கம் கேட்ட பாடல்.

0: காற்றினை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடலாம். ஓடி இந்த நேரமும் தூங்காமல் ஓடி வருகிறீர்கள். உங்களுக்கு அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வருகிற 15ஆம் தேதியும் காலை நேர நிகழ்வு எனக்கு எடுத்து வர முடியாது. என்றால் நான் கட்டாயமாக தூர இடத்துக்கு செல்ல வேண்டும் என்னுடைய வைத்தியத்துக்கு. அதுக்கு பின்பு வந்து இணைந்து கொள்வேன். அதை முதலே
1: அறியத்தான்
0: நல்லது, சந்தோஷம். உங்களோட பேரு சொல்ல எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம்.
1: நானே
0: சொல்லிடுறேன்னா எனக்கு உருமா இருக்கிறது. என்றாலும்
1: நீங்க
0: குடும்பம் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அதை
1: கண்டுபிடிங்க. ஒரு பேர் சொல்லி கூறு, அந்த பேர்ல பாதி.
0: ஆஹா, இது சந்திரராஜ் அவர்களின் தம்பியார் ராஜா, மூச்சு ராஜா. உங்களுக்கு சண்டை வந்துருச்சு, சரி உனக்கு ஏழுமா, நீ மூச்சு விடாம இரண்டு செய்ய பார்த்தா உங்களால முடியுமா? அதோட பெட் கட்டவே முடியா நீங்க இல்லையா? அதனால
1: ஒரு 5 நிமிஷம் மூக்கு பத்திரம் சரியா போச்சு நமக்கு,
0: பாத்தீங்களா? அதனால அந்த மூச்சு என்றது எல்லாருக்கும் தேவை. உங்களுடைய முன்பேரை நாங்க மெல்ல மாத்தி மூச்சு ராஜாண்டு வச்சுட்டோம். அத எல்லாம் சிந்தனை செல்வம் செய்த வேலை ஒன்று நான் நீங்க ஒத்துக்கணும். என்னன்னா, அன்றைக்கு நீங்க வந்து ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம் நின்றீங்க, ஒழிய பேச இல்ல, உடனே சிந்தனை செல்வம் அவரும் ஓடு போயிருந்தா. இங்க ஒரு மரண வீடும் இருந்தது, வயதானவர், வயதா இருந்தாலும் கூட அந்த பேர குழந்தைகள் அழுகிறார்கள் பாருங்கள். அந்த பேர குழந்தைகள் அழுகிறார்கள் பாருங்கள். அதை கேட்க மிக பேரக்குழந்தைகள் சுற்றி நின்று அழுகிறார்கள். அங்கும் சென்று விட்டு தான் வந்தேன். அழுகிறார்கள் ஒரு ஒரு தாத்தா, தாத்தா அது வயதான தாத்தாவா இருந்தாலும் அந்த குழந்தைகள் கதறி
1: கண்டிப்பா உறவுதானம்மா.
0: நிச்சயமா நிச்சயமா அழுவது மிக
1: அந்த கஷ்டத்தை நாங்களும் அனுபவிச்சு. எங்களோட அம்மா இறந்தப்ப எங்க சுத்தி என்னோட பொண்ணு
0: வயதாக இருந்தாலும் பரவாயில்லை,
1: அதனோட வழி வழிதானம்மா.
0: வழி வழிதான், நிச்சயமா நிச்சயமா நாங்க சொன்னோம்.
1: பாடுங்க பாக்கல
0: என்ன எப்படி இருந்தாலும் பாடல் எடுத்து வந்தா ரசிக்கிறதுக்கு ஒரு ரசிக நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. சரி, இது உண்மை, இது உண்மை, இது பொய்யாங்க நான் சொல்லல. என்னுடைய நேர்கள் எப்படி பேசினாலும் எப்படி பாடினாலும் என்ன ஏசினா கூட என்ன பார்த்து பேசி நீங்கள் முறைத்து பேசினாலும் கூட அதை ரசிக்கிறதுக்கு ரசிக்கத்தான் நான் இருக்கிறேன். அதை கேட்டு ரசிச்சு கொண்டுதான் இருப்பேன். அதை என்ன நீங்கள் பேசின பின்பு கோபமா பேசின பின்பு என் சொல்லி எடுத்து என் பக்கம் உங்களுடைய அன்பை திருப்பி விடுவேன். என்ற சரியான காரணத்தை நான் சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு புரிந்து விடும்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். காட்டடியில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை நான் சந்திக்க போறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் காட்டடியில் இருக்கிறீங்க, நீங்க ஸ்கைப் ஊடாக இணைஞ்சி இருக்கிறீங்க. வணக்கம்.
2: பேரு சொல்லுங்க
0: நானும் பேசிட்டு இந்த பேரு தெரியாம சொல்றீங்களே, இவ்வளவு கோபமா கேக்குறீங்க. இந்தியில இருந்து நான் அந்த உங்களோட இலக்கம் வரும்போது பெரிய எழுத்துல சுப்பிரமணியனோட கொஞ்சபட்சம்
2: இல்ல இல்ல இல்ல இப்ப உள்ள காலத்துல பிடிக்கும். எனக்கு பிடிக்காது.
0: நீங்க எந்த காலத்துல இருந்து வந்து நீங்க இப்ப எனக்கு
2: எண்பது உள்ள காலத்துல பாட்டு தான் கேப்போம்.
0: ஓ, அப்ப உங்களுக்கு 70 வயசு ஆச்சுச்சு இப்ப என்ன? கொண்டாடல இருக்கிறோம் வார திங்கக்கிழமை. எத்தனை தேதி?
2: கேக்லாம் வெட்டி கொண்டாடுங்க. அப்போ
0: கேக்கனா இது அது பெரிய வேலை இல்ல, நாங்க பெரிய கேக்காவே வெட்டுறோம் இங்க. சரியா? பெரிய பெரிய கேக்காவே வெட்டுறோம். சரியா? சரி, என்ன பாட்டு வேணும் சுப்பிரமணியம் உங்களுக்கு? சட்டேண்டைக்கு தாமதமா வந்ததினால் எல்லோருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்.
2: ரெண்டு பாட்டு அனுப்பி இருக்கிறேன். முத பாட்டு நீங்க கேட்டாச்சுன்னா உங்க உடம்பெல்லாம் புல்ல அரிக்கும்.
0: ரெண்டு பாட்டு அனுப்பு. நல்லது, உங்களுடைய பாட்டு ரெண்டையும் நான் எடுத்து வருகிறேன். சரியா? அடுத்த முறை சுப்பிரமணியத்தை நான் பச்சை குத்துறான்
2: இருக்கேன்.
0: வணக்கம் சுப்பிரமணி, நான் உங்களோட பேரை பச்சை குத்தி வச்சுதான் கரைச்சல் இல்ல மறக்க முடியும். இனி வர்றவங்கள்ட்ட கேட்கணும், இனி எல்லார்ட்டையும் கேட்கணும், யாரு யாருடைய பேர் நான் பச்சை குத்தணும்ண்டு. குத்தி வச்சிருந்தா அழியாம இருக்கும். உடனே அது நீங்க வந்து அழைக்கும் போது தெரியும் இல்ல.
2: மீச சேகர் அண்ணன் பேரு, சுகுமார் பேரு கரெக்டா சொல்றீங்க, என்னதான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: யாருடைய பேரு எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க சொல்லுங்க பாப்பா.
2: மீச சிவகுமார் அண்ணன், மீச சேகர்
0: இல்ல இல்ல, ரவி ரவி மீசமுருக்கு ரவி, எங்களுடைய சிவகுமார், பொள்ளாச்சி சிவகுமார். வேற யார் பேரு என்ன என்ன ஞாபகமா இருக்கு? கெட்டிக்கா என்ன சொல்லுங்க.
2: பாலக்காடு பாலக்காடு ரதீஷ்
0: இல்ல இல்ல, அவர் இப்ப கேட்டுட்டு இருக்கிறார், நீங்க நினைக்காங்க இப்ப சொல்லுவார். பாலக்காடு ரதீஷ்
2: வரட்டும், லைன்ல வரட்டும், பேசலாம், சேர்ந்து பேசலாம், வரட்டும்,
0: லைன்ல சேர்ந்து பேச போறீங்களா? அப்படி இருந்துங்க. வணக்கம் ரதீஷ்.
3: ஹலோ, வணக்கம் அக்கா, வணக்கம்.
0: உங்களை காணேன் என்று தேடுறாரு சுப்பிரமணி.
3: சுப்பிரமணி அண்ணா வணக்கம், வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சிவ, வணக்கம். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நாங்க எல்லாரும் பாலக்காடு எப்படி இருக்குது?
3: அவர் சுப்பிரமணியன் பேசுறது எனக்கு கொஞ்சம்தான் கேக்குது,
0: கொஞ்சமா கேக்குது. சுப்பிரமணிய நீங்க கொஞ்சம் இப்ப இப்ப இப்ப பாருங்க.
2: ரதீஷ் கேக்குதா?
3: கேக்குது கேக்குது கேக்குது.
2: இல்ல பாலக்காடு எல்லாம் அப்படிதான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது மாத்தம் வருதா ஏதாவது பண்ணணுமா கேக்குறீங்க?
4: பாலக்காடு மாற்றம் என்றால் என்ன காலநிலையா?
2: காலநிலை இல்ல தொழில் தான் கேக்குறேன்.
0: அவரே பாலக்காடுல இருந்தா தானேங்க அவர் விதர சொல்லலாம். நீங்க ஒரு பக்கம் தானே பாலக்காடு விதர என்னன்னு கேக்குற சரியான சோகமா ஏன்டா என்னுடைய
4: பாலக்காடு பாலக்காடு இப்போ நல்லாவே இருக்குது அவரு பரவாயில்ல.
0: அது ஏனண்டா ரதீஷ் அவர் சொன்னார் வந்த உடனே இங்க ரதீஷ் காணையில நேற்று பாடினதுக்கு அப்புறம் அவர் ஞாபகமாவி எனக்கு இருக்கக்கா என்றார். பேந்து சொன்னார் அந்த ஏதாவது
4: கொஞ்சம் பிஸியா இருந்தது
0: கேட்டுதா உங்களுக்கு சுப்பிரமணி?
2: ஆமா ஆமா கேக்குது கேக்குது கேக்குது. கொஞ்சம் ரெண்டு சைடு ரெண்ட வால்யூம் கூட்டி வைங்க போவோம்.
0: ஆஹா ரெண்டு பேருக்கும் டாக்டர் போகணும். இப்ப பேசுங்க.
4: பாடல அவர் எடுத்து வந்து நல்ல பாடல் இந்த மோகன்லால் படம் கிழக்கத்துல மீன வேணல.
2: ஆமா
0: யாருட பக்கம் இந்த சத்தம் கேக்குது? ரதீஷோட பக்கமா? சொல்லுங்க எங்க நிக்கிறீங்க?
4: குருவாயூர் அப்பனை பாசம் வந்தா.
0: ஓ அதுதான் அந்த சத்தம்.
2: வந்திருக்கேன்
4: குருவாயூர் டெம்பிள்.
0: அங்க போயிருக்கிறார்.
2: வந்திருக்க குருவாயூர் அப்பன் வந்திருக்கேன்.
4: அது எப்பாவது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போவோம்.
0: இப்ப என்னண்டா சுப்பிரமணி அவர் வந்து குருவாயூர் அப்பன் ஆலயத்துல நிக்கிறாரா?
2: அப்படியா? சொன்னங்கள் அனைவருக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க சார்.
0: அவரும் பேசலாம் நீங்க பேசுங்க. இப்ப ரிதீஷ் சொல்லுங்க இருக்கா என்ன சொன்னீங்க?
4: நீங்க எம்சிஆர் குரூப்ல எல்லாருக்காகவும் மீரக்காகவும் நம்ம சிந்தனை செல்வன் கண்ணனுக்காகவும் எல்லாருக்காகவும் ஒரு குரூப் பாயசம் கொடுத்துருக்குது.
0: நாளைக்கு
2: மாட்டீங்க
4: நீங்க
0: சனி அப்படி அப்படி காய்ச்சிட்டு யாருக்கு வேணும் அந்த பாயாசம்? யாரு குடிப்பீங்க முதல்ல?
2: மறுபடியும் பக்தர் குடுக்கும்.
0: இல்ல மீரா பக்தர்கள் மட்டும்தான் குடிக்கலாம். அது அப்ப எப்படி இருக்கிறார் குருவாயூர் அப்பா? எப்படி அவருடைய அவருடைய தோற்றம்?
4: ஒரு
0: ஒரு நிமிஷம் நின்னுங்க சுப்பிரமணி, ஒரு ஒரு நிமிஷம், எப்படி இருக்கிறார் என்னோட தலைவர் சொல்லுங்க.
4: உங்களுக்கு
0: அந்த உண்மையிலே அந்த கடவுள் அருள் இருக்கட்டும் ரதீஷ், எல்லாம் அடிக்கடி போய் கும்பிடுறீங்க, ரொம்ப ஆசையா இருக்கிறது. என்னடா நீங்க போனது நாங்க போன மாதிரி இருந்தாலும், நீங்க பார்த்தது உங்களோட கண்ணூடாக பார்த்தது நாங்க பார்த்த மாதிரி இருந்தாலும், நாங்களும் நேர பார்த்தா எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசைதான். ஒரு காலத்துல பாக்கலாம். இன்னொரு விடயம் உங்களுக்கு நன்றி. என்னடா இவ்வளவு தூரம் போய் இந்த வானொலியை மறக்காம நீங்க அழைக்கிறீங்க பாருங்க.
4: அது அது மட்டும் இல்ல, அது அரைக்கிறதுக்கு வந்து வானொலி, இது எம்டிஆர் வானொலி இப்ப நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கிறது, அதனால எங்க போனாலும் நெட்ஒர்க் இருந்தா போதும், நமக்கு ஈஸியா கேட்கலாம்.
0: ஆனா சுப்பிரமணி வந்து சொல்லி சரியா வேதனைப்பட்டிருந்தார், தன்னுடைய பேரை நான் சொல்ல இல்லையா, எனக்கு வேற வேற பேரெல்லாம் என் மனசுல பதிஞ்சிருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுத்தார், அதுல உங்களோட பேரும் இருக்குன்னு சொன்னார். அது சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, அது ஆயுசு 100 உங்களுக்கு. உடனே நீ உங்களோட
4: ஒரு சுப்பிரமணிய இப்ப
0: பாத்தீங்க
4: கோயில் இருக்குது சுப்பிரமணி,
0: சுப்பிரமணி அவரும் இருக்காருங்க,
4: எல்லாரும் இருக்குதுங்க, சுப்பிரமணி அவரு வள்ளி தேவானையோட இருப்பாரு.
0: அந்த சுப்பிரமணி வள்ளி தெய்வான் தெய்வானையோட இருக்கிறாரா, ரெண்டு பேரோட இருக்காரா, தனியா இருக்காரா ரதீஷ்?
4: இங்க தனியா இருக்குது, ரெண்டு ரெண்டு அப்படி ரெண்டு பேர் சேர்ந்து அப்படி இருக்குது.
0: அப்ப நீங்க எதை கும்பிட்டீங்க? நீங்க கும்பிட்டது நல்லா, சரி அது சந்தோஷம். நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பத்தி ஆராயலாம், என்னடா ஷாவுலோட தான் அதை ஆராயணும் நாங்க.
4: அப்ப எனக்கு இந்த நல்ல வேலையில
0: என்ன
4: கேட்க பாடல் வந்து புது புது அர்த்தங்கள் படத்துல திரைப்படத்துல இருந்து குருவாயூரப்பா.
0: நான் கொண்ட காதலுக்கு நீதான் சாட்சி, அதுவும் கும்பிட போய் அங்க இருந்து கொண்ட காதல்.
4: காதல் என்றால் அது இல்ல, காதல் என்றால் அது எல்லா அர்த்தத்திலும் நிறைய அர்த்தம் வரும், காதல் ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல.
0: இல்ல எல்லாருமேலயும்
4: எனக்கு எனக்கு ஒரு சின்ன குழந்தைகிட்ட ரொம்ப இது இருந்த பாசம் இருந்தா அது ஒரு காதல்னு சொல்லலாம்.
0: உண்மையா? அது உண்மை. நீங்க இப்ப இந்த இந்த வானொலிக்கு வந்த அப்புறமும் நீங்க எல்லாரும் பெரிய பெரிய படிப்பாளிகளா மாறிட்டீங்க, அதுதான் எனக்கு.
4: இப்போ நம்ம நேயர்கள் எல்லாரையும் காதலிக்கிறேன், இந்த ஷாஹுல் ஹமீத், இப்போ அப்புறம்
0: ஒரு நிமிஷம் நீங்க சரி சொன்ன, நீங்க நேர்கள் எல்லாரையும் நான் காதலிக்கணும் சொல்லி போட்டு, உங்களுக்கு முதல் வந்த பேர் எப்படி ஷாவுல் ஹமீத் வந்தா தான் அதுக்கு பிறகு நான் அந்த கதையை எடுக்கணும். என்ன முதல் வந்தது ஷாவுல் ஹமீத் தான், அது எப்படி?
4: இல்ல அது யாராவது ஒருத்தரோட பேரு முதல்ல சொல்லணும்ல,
0: அத நீங்க சந்தன வாஜி சொல்லிருக்கலாமே, எந்த பேரு சொல்லிருக்கலாமே, சுப்பிரமணியன் பேரு
4: சொல்லிருக்கலாம், சிந்தனை செல்வன் சாரு, அப்புறம் மீரக்கா, எல்லாரையும் காதலிச்சுதான் இருக்கு. அது நல்ல ஒரு அன்பான ஒரு காதல்.
0: நல்ல உண்மையா, உங்களுடைய அந்த காதல் நீடிச்சு அப்படியே தொடர்ந்து இருக்கட்டும். உங்களுடைய காற்றலை இவ்வளவு
4: சுப்பிரமணி இன்றைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: அவர் பாட்டு அனுப்பி
2: என்னண்டா பாட்டு கேட்டாச்சுன்னா வந்து மீரா அம்மாக்கு வந்து புல் அரிக்கும், தள்ளி நின்றுடுங்க, அது ஆடு மாடு மேஞ்சிட விடாது.
0: என்ன பாட்டு சொன்னீங்க?
4: பாடல் அந்த மாதிரி ஒரு பாடல்,
2: கௌரி முனைவீர திரையில இருந்து அருவி கூட சதி இல்லாமல் கேட்டாச்சு. நீங்க அப்படிதான் இருக்கும் பாட்டு கேட்டு பாருங்க.
4: இந்த பாடல
2: இன்னொரு பாட்டு வந்து ஹிந்தி பாட்டு, எக் தூஜி கேலியில இருந்து தேரே மேரே பீர் அப்படி வரும், ரெண்டு ஒரு ஹிந்தி பாட்டு தமிழ் பாட்டு
4: இப்படித்தான், தேரே மேரே பீச்சினே அந்த பாடல.
2: அது அது அது எஸ்பிபியும் யாரு லதா மங்கேஷ்கர் பாடிருப்பாங்க, ஒரு அருமையான பாட்டு, இடையில எஸ்பி வந்து தமிழ்ல பேசுறாரு.
0: அந்த பாட்டு இந்த பாட்டு யாரு யாருக்கு நீங்க கேட்க போறீங்க? யாரு முதல்ல யாரு டேரக்டர் பேர் சொல்லிங்க பாக்கலாம். சுப்பிரமணி சொல்லுங்க.
2: உங்களுக்கு இல்ல, ரதீஷுக்கு தான். பாட்டு தமிழ் பாட்டு உங்களுக்கு,
0: தமிழ் பாட்டு எனக்கு, ஹிந்தி பாட்டு உங்களுக்கு ரதீஷ்.
2: சின்ன ஒரு டங்கு ஸ்லிப் ஆயிட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
0: டங்கு ஸ்லிப். எல்லாரும் தூங்குங்க, எல்லாரும் தூங்குங்க. அந்த எல்லா பாடலையும் எடுத்து வந்து நான் கேட்டுட்டு நான் தூங்குறேன்.
5: இல்ல அது என்ன தெரியுமாக்கா, இப்ப ரொம்ப நேரமா கியூல இருந்த, அப்புறம் டிராவலிங் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு.
0: நிச்சயமா, நிச்சயமா. சரி, நான் சரி, உங்களுக்கு என்ன என்ன பாட்டு வேணும் ரதீஷ்?
2: அவரை
0: தெரியாம இருக்கா எனக்கு?
5: அவரை
0: பற்றி நீங்க ஒரு சின்ன பொட்டு கூட நீங்க என்னட்ட எனக்கு தெரியாம இருக்க முடியாது. சரி, நன்றி, இருவருக்கும் நன்றி. இணைஞ்சு சிறப்பிச்சீங்க.
2: நன்றி,
0: வணக்கம்.
2: நன்றி, நதீஷ், நன்றி.
0: நேரம் சரியாக 12:54. பாலசிங்கம், உங்களுடைய பாடல் வருகிறது. மன்னிச்சு கொள்ளுங்க, வந்தவங்க பேசி கொண்டிருந்தாங்க, அவர்கள் தூரத்திலிருந்து இணைந்ததுனால நீங்க கோவிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். பாடல் வருகிறது.

0: சரியாக 1:07 காற்றலையில் இப்பொழுது எங்கள் கலையகத்துக்கு சிந்தனை செல்வன் இணைந்து கொள்ள போகிறார். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீரா, நான் நிலைமை இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?

0: எப்படி இருக்கிறீங்க இன்னொரு தடவை
1: நலமாக இருக்கின்றேன். மீதா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் ஓடோடி வந்திருக்கிறீர்கள், இந்த காலநிலை எப்படி இருக்கிறது?
1: காலநிலை சற்று நேற்று அதற்கு முதல் நாளை ஒப்பிடும் பொழுது சற்று சுகமாக இருக்கின்றது. அதாவது வந்து உஷ்ணம் கூடி இருக்கின்றது, குளிர் குறைவாக இருக்கின்றது. குளிர் தான், ஆனால் நேற்று முதல் நாள் இருந்தது போன்ற அந்த கடுமையான குளிர் இல்லை. மந்தமாக இருக்கிறது வானம். சாதாரண பனிப்பொழிவு இருப்பதனால் டெம்பரேச்சர் குறைந்து கொண்டு வந்தது. அதாவது வந்து உஷ்ண பகுதிக்கு மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட அண்ணளவாக -10 அப்படியான நிலைக்கு வந்திருக்கிறது. -23, -24, -25 சென்றது. அது படிப்படியாக உஷ்ணமாகி இப்ப மேலே வந்து கொண்டிருக்கின்றது. திரும்ப இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று கூற முடியாது. அவர்கள் வானிலை அறிவிப்பாளர்களும் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறதா கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். பனிப்பொழிவு காற்றுடன் இருப்பதனால் எல்லாம் விசிறி அடித்து எல்லா இடமும் பரவி பார்வை குறைவு மற்றது வாகனம் ஓட்டுவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது. வீதிகள் சரக்கும் நிலையில் இருக்கின்றன.
0: நான் இன்று சற்று தாமதமாகத்தான் நிகழ்ச்சிகளை எடுத்து வந்திருந்தேன்.
1: கேள்வி விட்டோம், என்ன
0: உங்களுக்கு?
1: காரணம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இன்று தாமதிக்கும் பீர்கள் என்று எனக்கு தெரியும். காரணம், அந்த நாங்கள் ஒரு மரண சடங்கு வைபவத்தில் இறுதி யாத்திரைக்கு சென்றிருந்தோம். என்னை விட அவர்கள் உங்களுக்கு பரிச்சயமானவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் ஆரம்ப கால கலைஞர்கள். அவர் எங்களை விட்டு பிரிந்த அந்த அன்பர், அவருடைய அந்த அமரருடைய பெயர் மாயராஜன் என்று
0: கூறப்படுகின்றார்.
1: அவர் ஒரு கிருஷ்ண பக்தன். அவர் தமிழ், முத்தமிழையும் வளர்க்க வேண்டும், சமயத்தை போற்ற வேண்டும் என்று இலட்சியத்தோடு வாழ்ந்த ஒருவர். எங்களுக்கு ஒரு நல்ல மிருதங்க வித்துவானை மகனாக தந்து சென்றிருக்கின்றார்.
0: இன்னும் ஒரு விடயம், நீங்கள் அதுக்கு மட்டுமல்ல, நான் என்னுடைய வைத்தியசாலைக்கு சென்றேன் பிளட் டெஸ்ட். அது இவ்வளவு காலமா நான் கொடுக்கவில்லை என்று நீங்கள் எல்லாரும் யாருன்னு சொன்னீங்களா?
1: உங்களுக்காக செய்ய வேண்டிய குருதி பரிசோதனை, அது செய்யாத விட்டால் உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அது வந்து வருத்தம் ஏதாவது வந்தாலும் நாங்கள், நான் மட்டுமல்ல அறிவிப்பாளர்கள் மட்டுமல்ல எங்கள் அன்பு உறவுகள் கூட வருத்தப்படுவார்கள். ஏன் நீங்கள் வசதி இருந்தும் செய்யவில்லையா? நீங்கள் முழு நேரத்தையும் வானொலிக்கு செலவழித்துக் கொண்டிருப்பதனால் உங்களை பற்றி கிரகிக்கவில்லை. எனக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட
0: இந்த 3 வாரங்கள்
1: அந்த அறிக்கை, நீங்கள் அதை சென்று ஒரு அரை மணி நேரம் அதை செலவழித்து செய்ய முடியாமல் இருந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய டெடிக்கேஷன், நீங்கள் இந்த வானொலிக்காக உங்களை அர்ப்பணிக்கிறது நன்றி. ஆனால் உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
0: அது மட்டுமில்ல, இன்று அந்த நிகழ்ச்சி இல்லாத போது நான் அங்கு இருக்கும் போது வைத்தியசாலையில் என் அன்பு உறவுகள் அழைத்தது.
1: நான் கவனித்தேன் நீங்கள் காதில் இருந்த
0: மற்றது இன்னும் ஒன்று மரண ஓட்டில் கூட அழைத்தது நீங்கள் பார்த்திருக்கீர்கள் எல்லோரும் ஒன்றின் பின் ஒன்றாக. அப்ப என்னது மனம் அங்கும் நிற்கவில்லை, என கால் நிற்கவில்லை. எப்படா ஓடி வந்து இந்த காற்றலையில் இருப்பேன் என்பதுதான் அந்த
1: கர்மமே கண்ணாயின. எனக்கும் 2-3 நியமனங்கள் இருந்தது. அதிகாலை வேளையில் நான் முதல் வாடிக்கையாளராக என்னுடைய கராஜ், அதாவது திருத்தி நிலையத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது. வாகனத்தின் முகப்பில் ஆயிட்டு அடுத்த கார், அது பல தொழில்கள் இருந்தும் ஓடோடி வந்து நீங்கள் இதில் பங்கு வைக்க.
0: முதலில் நாங்கள் எங்களுடைய ரத்தீஷுடைய பாடலை எடுத்து வருவோம். அந்த இடத்தில் இருந்தோன்னு உடனடியா போட நான் கேட்டுட்டு போய் படுத்துருவேன் என்று அவள் அந்த நெட் வேடு செய்யற இடமா பார்த்து நிக்கிறார்.
1: அதற்கு முன்பு உங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்தது போன்று என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் சிந்தனை செல்வன் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி வந்தனங்கள் கூறி இணைகின்றேன். காற்றலையில் நலமாக இருங்கள், நலமோடு உள்ளேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: சுப்பிரமணி மற்றும் பாலசிங்கம் மற்றும் எங்களுடைய மூச்சு ராஜா, உங்களுக்கு இடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எல்லோரையும் போல ஒரு அன்பான நேர்தான் ராதேஷ். அவர் தன்னுடைய பாடலை என்றால் அவர் அங்கு சென்றும் அந்த ஆலயத்துக்கு சென்றும் இந்த வானிலை சிறப்பிக்க வேண்டும் பாடலை கேட்டுவிட்டு அது இன்டர்நெட் வேலை செய்கிற ஒரு இடமா பார்த்து நின்று கொண்டிருக்கார். இதை கேட்டுட்டு போகலாம். அப்ப அவருடைய பாடலை உங்களுடைய அனுமதியோடு எடுத்து வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ரதீஷ் உங்களுடைய பாடல் வருகிறது.
1: சன்னதியில் வைத்து அந்த பாடலை அவர் கேட்கும்போது

0: ஒரு முறை நிறுத்தி போட்டு சிந்தனை செல்வேன். அங்க போய் நின்று காதலுக்கு நீ சாட்சியன்ட்டு அவருக்கு பக்கத்துல நின்று
1: காதலை முழுமையாக கொடுங்க.
0: இல்ல ஒரு நிமிஷம் அதை இருக்கா சொல்லி போட்டு தானே அவர் விட்டுட்டு ஓடிடுவாரு, கேட்காம ஓடி விடுவார்.
1: பாடலை
0: சரி எடுத்து வருவோம் பாடலை.

0: நேரம் சரியாக ஒரு 1:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொண்டிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்ப காற்றடையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி எங்களுடைய முகமது சுஹைல், சரியா நான் சொல்றது? நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி
1: இருக்கீங்க? நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
2: என்ன
0: பாட்டு வேணும்
2: மேடம்? வந்து எனக்கு வந்து இது போயிடுது மேம், ஒரு ஆல்பம் சாங் மேம், கனவெல்லாம் நீ தானே சொல்ற ஒரு பாட்டு.
0: நீங்கள் என்ன என்ன என்ன படம் சொல்றீங்க? என்ன படம் இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: அது வந்து ஆல்பம் சாங் மேம்.
0: இன்னும் உங்களை படம் தெளிவாக எனக்கு கேட்கவில்லை. ஆல்பம் தந்தனையா?
2: ஆல்பம் சாங்.
0: ஆல்பம் சாங், ஆல்பம் சாங். ஓகே சொல்லுங்க.
2: யா யா.
0: ஆ என்ன பாட்டு?
2: அதுல வந்து கனவெல்லாம் நீ தானேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு.
0: கனவெல்லாம் நீ தானே.
2: யா.
0: யார் அந்த நீ?
2: நான் போட்டுறேன்.
1: உங்கள் கனவில் இருக்கும்
0: நீ யாரு?
1: யாரு? யாரு உங்கள் கனவில் இருப்பது?
0: நாங்க இதெல்லாம் கேட்டு அவங்கதான் போடுவோம்.
1: சந்திக்கலாம்.
0: எங்களுடைய இரவு உங்களை காலை நேரத்தில் சந்திக்கலாம். நன்றி.
1: இணைந்தமைக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. நேரம் சரியாக 1:20. அடுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய சுப்பிரமணியம் அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய பாடலை. அந்த பாடலை எடுத்து வருவோம். அவருடைய பாடலை

0: மணி சரியாக 1:25.
1: கனடாவில் 1:25, அமெரிக்காவிலும் அதே போன்று காட்டப்படுகின்றது. ஐரோப்பிய மண்ணில் இப்பொழுது 7:26 இருக்கும் வேளையிலே மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத் சிட்டியிலே 9:26 மாலை இரவு என்று கூறப்படும் வேளை, கனடாவில் 11:56 மதிய நேரம் இல்லை மன்னிக்கவும் இலங்கையிலும் இந்தியாவிலும் இரவு 11:56 என்று காட்டப்படுகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.
0: உண்மையிலே பாலசிங்கம் அணிந்திருந்தால் ஒரு பாடலை எடுத்து வந்துவிட்டேன், அவருடைய பட்டினத்தார் பாடல் இருக்கிறது, அதுக்கு பின்பாக எங்களுடைய மூச்சு ராஜா
1: வந்தாரா?
0: அவர் வந்தவுடனே பயந்து பயந்து ஐயா இருக்கிறாரா ஐயா இருக்கிறாரா முதல் கேட்பார்.
1: அன்பு.
0: அப்ப அவர் வந்து மார்கழி திங்கள் அல்லவா கேட்டிருந்தார். அவருடைய பாடலை எடுத்து வந்த பின்பு நாங்கள் மீண்டும் எங்களுடைய மற்றவர்கள் பாடலை எடுத்து வரலாம். சரி, இப்பொழுது மூச்சு ராஜா உங்களுக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: பாடலுக்கு முன்பாக நாங்கள் இந்த மூச்சுக்கு என்ன தேவையோ அவரை சந்திச்சிருவோம். வணக்கம், காட்டிடையில் இருக்கிறீங்க. இதென்ன ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வீசுது இந்த காட்டு?
1: காட்டு என்றால் அப்படித்தான், வீசட்டும்
2: வீசட்டும் அப்படித்தான். ஐயா கரெக்டா சொல்லிட்டாங்க இல்லையா?
1: பேசட்டும் பேசட்டும்.
2: நேர்களுக்கு வணக்கம். இரவு 11:58 நிமிடத்தில் இணைகிறது காற்று. இல்லங்களின் உள்ளங்களை இனிமையான இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் MTR
0: பண்பலைங்களா?
1: உள்ளேன் காற்றே வருக, உள்ளே வருக, நலமே தருக என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சந்தனராஜ்.
2: அருமையான ஒரு பாடல் கேட்டிருந்தாரு.
0: அவரும் அவர்
2: தென்றல்
0: முன்பு நீ இருந்தவர் காட்டிலையில. அப்ப இன்னொரு அன்பு உறவு அழைத்த உடனே அவர் கீழே அப்படியே கீழே போய் அப்படியே மறைஞ்சிட்டாரு.
1: தென்றல் வந்து காற்று வந்தால் தென்றல் அமைதியாகிவிடும்.
2: காற்றுக்காக வெயிட்டிங்.
1: காற்று வந்து
2: சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டு வாங்க. நானும்
1: காற்று வீசிய பின்பு தென்றல் தானாக தவழ்ந்து வரும்.
2: தென்றல் தானாக வந்துடும், தவழ்ந்து வரணும்ல. சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருந்தாரு. அருவிகூட
0: இன்னொரு பாடலும் அடுத்து வந்திருக்கிறார். அது எடுத்து வருவதற்கு முன்பாக தென்றல் இணைந்தால் உங்களோட பேசப்படலாம். எங்களுடைய ரதீஷ் உங்களுக்கு எல்லாம் உங்கள் மேல எல்லாம் காதல் என்று சொல்லிட்டு ஒரு பாட்டு எடுத்து போறார்.
1: எல்லோருடனும் அன்பாகவும் நினைத்திருக்கின்றார் எங்களுக்காக வேண்டி
2: இருக்காரு.
1: நல்ல உள்ளம், நல்ல உள்ளம்.
2: பாட்டு கேட்டிருந்தார்ல பாத்தீங்களா இல்லையா?
1: ஆமா
0: பாத்தீங்களா, பாட்டு கூட அப்படித்தான் ஒரு பாட்டை கேட்டிருந்தார். அதுக்கு முதலால சுப்பிரமணியம் வந்து என்னட்டு கொஞ்சம் கொஞ்சம் காரசாரமா கேட்டேன். எல்லாருடைய பேரையும் நீங்க மனதில் எழுதி வச்சிருக்கீங்க.
2: என்ன
0: மட்டும் நீங்க
2: கரெக்டா சொல்லணும்ல.
1: அதுதான் சுப்பிரமணியம் ஆயிருது. சுப்பிரமணியனுடைய
0: அவர் வெறுத்துற விதத்தை பாத்தீங்களா? என்னங்க நீங்க எந்த விதம் தெரியல அவங்க. தென்றல் வருகிறார், அவரை சந்தித்து
1: தென்றல்
0: வருகிறார். அதான் உண்மையிலேயே ஒரு
1: வணக்கம் திருவாஞ்சலி ஷாகுல் ஹமீத்
2: அவர்கள். நேரத்தை சொல்லணும்ல.
0: வரும் வரும் வரும். இப்ப இப்ப இப்ப பேசுங்க. முதல்ல பேசுங்க, முதல்ல பேசுங்க.
3: 9:30 நிமிடம்
1: அதிகாலைய மாலையா?
3: இரவு
1: இரவு நேரம். இரவு நேரம் 9:30 நிமிடத்துக்கு மத்திய கிழக்கு நாட்டின் குவைத் நகரத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் எங்கள் தென்றல் ஷாகுல் ஹமீது அவர்கள்.
0: ஆனா உண்மையிலேயே குருவாயூர் அப்பனுக்கு போன ரதீஷ் சொன்னார், முதல்ல என்னுடைய பாடல் ஷாகுல் ஹமீதுக்காக.
1: அவர் உங்களுக்காக
3: அப்படி இல்ல, அப்படி இல்ல, அவர் அப்படி சொல்லவே
0: இல்லை. இது சாட்சி, சந்திரராஜ் நீங்க சாட்சி. முதல் இவ்வளவு பேர் இருக்கத்தக்கலாம், இவ்வளவு பேர் இருக்கத்தக்கலாம்.
1: அவரும்
3: கேட்டிருப்பாரு. இல்ல
0: இது இல்ல அவருக்கு இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் பாருங்க. இது வழக்கு, இதோட இந்த வழக்கு இப்ப என்னண்டா, இவ்வளவு பேர் இருக்கிற எந்த பக்கத்துல சந்தனராஜ் நீங்க எந்த பக்கம் பேசணும் சரியா? என்னண்டா இவ்வளவு பேர் இருக்கிறத பட்சத்துல சரியா? அது வேற சின்ன குழந்தையோண்டு இப்படி நேரம் இருக்குது. இந்த பிள்ளைய பேர் கூட சொல்லாம இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் சாகுல் ஹமீத் என்று ஆரம்பிச்சார்.
3: இல்ல இல்ல அவர் வந்து அந்த பாடலுக்கு சாகுல் ஹமீத் சொல்லல.
0: அப்ப என்னத்துக்கு சொன்னார் இது? நீங்க
3: காதலுக்காக, அன்புக்காக, காதலுக்காக சொல்றாரு.
0: அதைத்தான் சொல்றேன், நாங்க பாடலுக்காக இந்த காதலை தான் சொல்றோம். அது என்னன்னு உங்களோட பேரை மட்டும் முதல்ல சொல்லுவேன்.
1: அவர் ஒருவேளை தானே காதல் வைக்க முடியும். அவரை வரை காதலிக்க.
2: சொல்லணும்ல
1: இப்ப ஊதி விட்டு போயிட்டாரு.
3: இல்ல அப்படி இல்ல இல்ல இல்ல அவர் இல்ல அவர்கிட்ட நான் மலையாளத்துல பேசிட்டு சம்சாரிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் வந்து உடனே மலையாளத்துல யாரு சம்சாரிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு.
1: அதுதான் மூளையில இருக்கும், யாருடன் சம்சாரிப்பார், நல்ல நீண்ட காதல் உள்ளவர்கள் தான் சமாளிப்பாரு. அப்பொழுது அவர் அதை உபராங்கி விட்டாரு. இது இவருக்கு தான்
0: இது அப்படி சொல்லக்கூடாது. மலையாளம் தெரியாட்டியும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்சாரிக்கிறோம் என்ன இல்லையா சந்தன், அவர் வரும்போது என்ன காட்டுன
3: சந்திரராஜ்.
0: நாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஊதி பெருப்பிக்கணும், ஏன்னா அப்பதான் இவங்க மனைவி போய் சேரும்.
3: எனக்கு
1: அதுவும் பால் பாயாசம் சக்கர பாயாசம்
3: எல்லாமே அதெல்லாம் திரை மறைவுல நடந்திருக்கு பேச்சுவார்த்தைகள்.
0: இல்ல அது இல்ல அதுக்கு வர என்ன இவ்வளவு ஆத்திரம் அவருக்கு இருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கிற அந்த பெரிய பாத்திரம் என்ன வச்சு பால இதெல்லாம் மறக்க முடியாது உண்மையா. இவ்வளவு அன்போடு அவர்கள் பேசி இப்படி நீங்கள் காட்டு, அதனால்தான் எங்கேயோ இருக்கிற அங்க ஒரு இடத்துல போய் நிக்கும் போது எனது கால் நிக்கல. நீங்க சிந்தனை சொல்லணும்னு கேட்டு பாருங்க. நான் அந்த சேர்ல கூட இங்க வைத்தியசாலைக்கு சென்று
3: விட்டோம்.
0: இங்கு வர வேணும் என்று இந்த காட்டிலைக்கு ஓடி வர
2: வேணும்.
1: தினம் ஒளிபரப்பு செய்யும் பொழுது நீங்கள் நேயர்களுடன் நான் அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் தாமதித்து ஆரம்பிப்பேன். இதுதான் காரணம்னா எங்கள் அன்பு உள்ளங்கள் பதற மாட்டாது.
2: கருத்துக்களை ஏற்கப்படும் என்று நினைக்கிறேன் சந்தனராஜ் அவர்களே.
0: என்ன கருத்து சொல்ல போறாரு?
2: இன்னொன்று, கொஞ்சம்
0: காலையில எழுப்பினவனதான் நாங்க போவணும் என்று அந்த உந்தல் எனக்கு ஏற்பட்டது. நான் இன்னும் தாமதமாக கூடாது என்று
1: முதல்ல நீங்க தீர்மானிக்க. நீங்கள் தனி ஒருத்தி அல்ல, உலகம் உலகளாக இருக்கின்ற தமிழ்நேய நேய நெஞ்சங்களின் மத்தியிலே
2: வாழ்வாங்க. உங்களுடைய உடல்நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: அல்லது இன்னொரு செய்து தெரிய வைத்துட்டு போகலாம்.
0: இன்னொரு விடயம், அங்கு அந்த இறந்த வீட்டில் ஒரு புத்தகம் வச்சிருப்பார்கள். நாங்கள் எங்களுடைய பேரை எழுதி போட்டு போன் நம்பரையும் அதில் எழுத வேணும். சரியா? நான் இதுல உங்களுடைய பெயர்களை கேட்டு கேட்டு எழுதுறேன் இல்லவா பாடலுக்கு. எனக்கு நான் அங்க ஒரு ஒரு ஒரு ஒரு நேரின் பெயரை எழுதி விட்டு இந்த என்னுடைய தொலைபேசியை எழுதி போட்டு பேர்ந்துதான் பார்த்துட்டு வெட்டிட்டு பேர்ந்த மீரா அங்க எழுதினேன். அது என்ன பழகி விட்டது இங்க எழுதி எழுதி.
2: பாருங்க பாருங்க, ஏதாவது மீது எவ்வளவு அன்பு இருக்குங்கிறத இது ஒரு உண்மையான உதாரணம்.
0: நிச்சயமா.
2: நீங்க எப்படி எழுதிட்டு ரஜிஷ் மட்டும்
0: சொன்னீங்க?
2: கேட்டாங்கல்ல
0: நான் சுப்பிரமணிய பேர் எழுதினதுல சுப்பிரமணிய விருப்பினார் தானே என்ன வந்து என்னுடைய பேரை மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. அவங்க அவங்க பேரை எத்தனை பேரை நீங்க மனசுல வச்சிருக்கீங்கன்னு விருப்பம் காட்டல.
1: அவர்கள் எல்லாம் முன்னாடி வந்தவர்கள் அடிக்கடி கூறி மனதில் இருந்தது மனசிலாயி, இவர் சற்று பிந்தி வந்தவர் ஆகவே
3: மனசிலாக
1: கொஞ்சம் காலம் எடுக்கும்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லுங்க முதல்ல. அவர் வருவார், அவர் வருவார்.
1: விருப்பம் பாரதி கண்ணம் மாத்திரை தென்றலுக்கு என்னடிவே இல்லையா,
0: தென்றலுக்கு தெரியுமா, தென்பாண்டு பாட்டு,
1: தென்மாண்டு பாட்டு, தென்றலுக்கு தெரியுமா, தென்னாம பாட்டு. எங்கள் காட்சி கூறுங்கள் உங்களுக்கு
2: பாடி அசைந்தாலும் காட்டு.
0: என்ன படம் அது?
2: இன்னொரு பாடல் முடிஞ்சா சத்யா
1: திரைப்படத்தில் அசைந்தாடும் காற்று, அசைந்தாடும் காற்றுக்கும்
2: ஆலேலோ
1: பாடி அசைந்தாடும் காற்றே,
2: அசைந்தாடும் காற்றேன் பாடல். அது
1: அடுத்து
0: என்ன பாடல்?
2: சத்யா படத்துல இருந்து வளையோசை கலகலவன, வளையோசை கலகலவன கவிதைகள் படிக்குது.
0: இந்த பாட்டுல ஒரு பாட்டு யாருக்கு மற்ற பாட்டு யாருக்கு அதை சொல்லிருங்க டக்குன்னு சொல்லணும்.
2: எல்லா பாட்டும் எல்லாருக்குமே
1: சமாளித்தாயிருக்கு.
0: சரி சாகு, நீங்க என்ன பாட்டு சொன்னீங்க சாகு? பாரதி கண்ணமால
1: தென்றலுக்கு தெரியுமா, தெம்மாங்கு
2: தெரியுமா, தெம்மாங்கு பாட்டு.
0: இந்த பாட்டு யாருக்கு?
2: அதுக்கா
1: அவர் போய்விட்டாரா?
0: இல்ல. இந்த பாட்டு யாருக்கு? ஷாகுல் ஹமீத்.
1: ஷாகுல் நினைப்பில் தடை இருக்கின்றது.
2: அவர் மிதந்து வரும் தேவ மங்கை வாழ்வு போட்ட வேண்டியதான்.
0: இன்னொரு பாட்டு இருக்கா? என்ன பாட்டு?
1: அவர் மறுபடியும் வந்து கூறுவார்.
0: சரி, காற்றடி இன்னொரு அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, போயிட்டீங்களா, இருக்கீங்களா? சரி, எல்லாரும் போயிட்டாங்க. பாடலை எடுத்து வருவோம். இப்ப அடுத்த பாடல் நாங்கள்
1: ராஜாவுடைய பாடல் பாதியில் நிற்கின்றது.
0: ஓ, அவருடைய பாடல் பாதியில் நிற்கிறது.

தகதீம் தீம் ஜம் தனி தக்கி டதா எதித்தா தித்தா ஜனு தனி ஜம் தகதீம் தக்கி டக்கி டகதீம் த ஜடக்கு தீம் த தனி தீம் த திமி தீம் தத்தி தரகிடந்தா தத்தி தரகிடந்தா தத்தி தரகிடந்தா தக்கிடக்கு ஜே கிடக்கு நம் கிடக்கு தம் கிடக்கு தீம் தக்கிடக்கு ஜே கிடக்கு நம் கிடக்கு தம் கிடக்கு தீம் தக்கிடக்கு ஜே கிடக்கு நம் கிடக்கு தம் கிடக்கு தீம்

0: நேரம் சரியாக 1:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கீங்க. ஒரு நேர சந்திப்புமா அன்பு உறவ சிந்தனை செல்வன்,
1: நல்லது நல்லது சந்திப்போம்.
0: இங்கே சந்தியுங்கள்.
1: வணக்கம் காற்றலையில் இணைஞ்சிருப்பது. வணக்கம்.
2: ஹலோ எங்கே. வணக்கம் ஐயா, ரொம்ப அழகா கொண்டு வந்தீங்க அந்த என்னது கலை அரங்க நிகழ்ச்சி. அழகா இருந்தது, கேட்டிருந்தேன்.
1: நன்றி நன்றி சுப்பிரமணியம்.
0: இப்ப ஐயாட்டையும்
1: சுப்பிரமணியம் அவர்களே, நன்றி நன்றி. நீங்கள் அதை ரசித்தமைக்கும், அதற்கு விளக்கம் கூறியதற்கு நன்றி. உங்கள் போன்றவர்களுடைய அந்த விமர்சனம் தான் எங்களுக்கு மேலும் உற்சாகம் தந்து நிகழ்ச்சியை சரிவர எடுத்து பெற உதவுவது. நன்றி சுப்பிரமணியம்.
2: என்னுடைய பேர் எழுதணுமா? ஏன்னா கல்யாண வீட்டுல பாப்போம்.
0: இல்லைங்க, நீங்க அதை கூட தப்பா நினைச்சிட்டீங்க. அதாவது இறந்த வீட்டுல எனக்கு அழைப்பதற்கு எந்த பேர் எழுத வேண்டிய இடத்துல உங்களோட பேர் எழுதியிருக்கேன் பாருங்களேன்.
1: நீங்க என்னவென்றால், நாங்கள் ஒரு மனச்சடங்குக்கு அந்த ஃபியூனரல் ஹோமுக்கு போனால் அங்கே வந்தவர்கள் தங்களுடைய பதிவேட்டில் எங்களுடைய ஆறுதல் செய்திகளை பதிவது வழக்கம். அதிலே எங்கள் முகவரி, பெயர், தொலைபேசி இலக்கத்தை பதிந்து விட்டு வந்தால் அது சம்பந்தமான தேவைகள் ஏற்படும் பொழுது அடுத்த விழாக்களுக்கு அவர்களும் எங்களை அழைப்பார்கள், நன்றி பகர்வார்கள். அந்த வகையில் இவர் தன்னுடைய பெயர் எழுதுகிற இடத்திலே
0: எழுதவில்லை, அது வேறொரு பேரை தான் எழுதிவிட்டேன் நான். அது இப்ப வந்து சந்தனவாய்தான் அதை மாத்தி வச்சிட்டு போனது. இப்ப
2: உங்கள்ட்ட சும்மா வந்து நிகழ்ச்சிக்காண்டி ஜாலியா பேசுறது.
0: ஆனா உண்மையா ஒரு நேருடைய பெயரை நான் எழுதி விட்டேன் அதுல.
1: நீங்கள் தானே எங்களோட உரிமையோடு பேச முடியும் சுப்பிரமணியம். நீங்கள் எங்கள் உறவுகளாக வானொலியில் முகம்
2: திருமண நிகழ்ச்சிக்கு என்னுடைய பேர் எழுதுங்க. நீங்க மைப்பனாவீங்க, என்னுடைய பேர் எழுதுங்க.
0: இல்ல இப்ப நான் என்னட்டா இந்த எங்களோட பக்கத்து வீட்டு ஆட்சியில 80வது பிறந்த நாள் அதுல எழுதனான் இருக்கேன் பாட்டிக்கு.
2: மங்களமான
1: காரியத்தில் எழுதட்டு இல்லையா?
0: பாட்டியில பிறந்த நாள் தான் எழுதுறேன்.
2: பேட்டி இருக்காங்களா
0: பாட்டிக்கா? பாத்தீங்களா,
1: பாட்டிக்கு பேத்தி கிடைத்தது. பேத்திக்கு இப்பொழுது பூட்டியும்
2: பூட்டினா பாட்டியோட மூத்த பூட்டி
1: பாட்டி அதாவது பூட்டியா?
2: ஆமா, பாட்டியோட மூத்தவங்கதான் பூட்டி.
1: நல்லது, நகைச்சுவையாக பேசும் உங்களுக்கு பாராட்டுக்கள்.
0: நல்ல குரல் வளம். நீங்கள் அந்த பேசி அதாவது நகைச்சுவைக்கு நகைச்சுவை மாறி மாறி பேசக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்குது. நீங்க உண்மையா சந்தோஷமா இருக்கிறது அப்படி பேசும்போது.
1: ஏனெனில் அவர் சுப்பிரமணியம் அல்லவா?
0: அது சுப்பிரமணியம் இல்ல, மணி.
2: எனக்கு மருமகன் அல்லவா?
0: மருமகன் சுப்பிரமணி. நீங்க மணியம் சொல்லக்கூடாது. இல்லை அவருக்கு
2: நல்லது
0: சந்தோஷம்.
1: உங்களோட பேசியதால் மகிழ்வாக
0: இருக்கிறீர்களே, அதுக்கு நன்றி.
1: மீண்டும் மீண்டும்
2: வந்து வந்து பேசிட்டு போன அந்த
0: இவர்கள்
1: எல்லாம் எங்களுக்கு காற்றலையில் கிடைத்த அன்பு உறவுகள்.
0: உறவுகள் நிச்சயமா நிச்சயமா மறக்க முடியாது.
2: நீ நினைச்சுக்கிடுங்க.
0: நன்றி நன்றி.
1: இவர் கேட்ட பாடல்,
0: அவருடைய பாடல் இன்னொன்று இருக்கிறது, அதை நாங்கள் ஒரு பாடல் இவர் சுனேலுடைய பாடலுக்கு பின்பாக எடுத்து வருகிறோம். அது வந்து இவர் இவர் வந்து யாருக்காக கேட்டது என்றால் ரதீஷுக்காக கேட்டது.
1: நன்றி நன்றி.
2: ரதீஷ் மட்டும் இல்ல, இப்ப நான் சொன்ன அவ்வளவு பேரை இணைச்சு போடுங்க.
1: சுப்பிரமணி அல்லவா அவர், இருக்க பயமே ஒரு சுப்பிரமணி.
0: எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, பயம் இல்லாத ஒரு ஆள். வேலைக்கு வர முடியுமா?
2: மீசை வச்சிருக்கணும், அப்ப அவரை தான் கூப்பிடணும்.
1: மீச ரவி
2: பக்க பலமா இருக்கும், மீசை பத்திர பயந்து ஓடணும்ங்களா?
0: நல்ல நல்ல. நன்றி நன்றி சுப்பிரமணியம்.
1: நன்றி
0: சுப்பிரமணியம். நானே பேசி பேசி பண்படுத்தி வச்சிருக்கேன் எல்லாரையும்.
1: எல்லோரும் இன்பிருக்க யாமிருக்க பயமே என்று கூறும் சுப்பிரமணி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி பாய்.
0: நன்றி. இந்த இரவிடம் விழித்திருக்கிறார்கள், உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது. அடுத்து நாங்கள் எங்களுடைய முகமது சுஹேலுடைய பாடலை எடுத்து வரலாம். அவர் அந்த ஆல்பத்தில் கேட்டிருந்தார், அன்று கூட இந்த பாடலை நான் ஒளிபரப்பிய இருந்தேன் என்று நினைக்கிறேன். சரி, அந்த பாடலை எடுத்து வாருங்கள்.
1: எந்த பாடல் அவர் கேட்டது?
0: காலமெல்லாம் நீதானே.
1: அப்படியா? இல்ல, கனவெல்லாம் கனவிலே இருக்கும் நீ யார் என்றதை கேட்டு பார்ப்போம் பாடல்.
0: சரி, பாடல தெரியும் தானே? ஓ, அவரை போலதான் இருக்கிறார்.

0: நேரம் சரியாக 1:56.
1: கனடா பகுதியில் நேரம் 1:56 ஆக காட்டப்படுது. நல்ல ஒரு மகிழ்வான செய்தி. கனடாவில் கடந்த நாட்களில் இருந்த உறைபனி கடும் குளிர்காலம் மாறி இப்பொழுது வெப்பநிலையை நோக்கி உணர்வு நிலை வந்திருக்கின்றது. இப்பொழுது உறைபனி நிலையத்தை தாண்டி மேலே வந்து சற்று வெப்பமாக 1 செல்சியஸில் இருக்கின்றது. இது இன்று நாளை மறுநாளும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றபடியால் மிக மகிழ்வான செய்தி. இப்பொழுது கனடாவில் நேரம் பிற்பகல் 1:56 இருக்கின்ற வேளையிலே அமெரிக்க பகுதியிலும் அந்த நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இலங்கை இந்திய நேரப்படி இப்பொழுது நள்ளிரவை தாண்டி 12:26 என்று கூறும் வேளையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பிற்பகல் அதாவது மாலை நேரத்தை எட்டி பிடித்து 7:56. அதே வேளை மத்திய கிழக்கு நாட்டின் குவைத் நகரத்திலே இப்பொழுது 9:56. சற்று குளிர் நிலையை தாண்டி நாங்கள் விடுபட்டு வெப்பத்துக்கு வந்திருக்கும் வேளை மகிழ்வாக இருக்கின்றது என்று கூறிக்கொள்ளுகின்றோம்.
0: அடுத்த பாடல் எங்களுடைய சுப்பிரமணியுடைய பாடல். அவர் அனுப்பியிருக்கிறார், அந்த பாடலை எடுத்து வரலாம்.

உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பம் ஒலித்த மாலை நேரத்தில் வந்தபடியால் கதம்பம் என்று எண்ணிவிட்டேன். நேயர் நேரத்தை தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இது MTR FM கேட்ட அந்த இனிய பாடலை தொடர்ந்து வரும் பாடலை கேட்கின்றார் மத்திய கிழக்கு நாடுகளின் குவைத் நாட்டிலிருந்து தென்றலில் சாகுல் ஹமீத். அவர் கேட்ட பாடல் வானொலியை அலங்கரித்து எங்களையும் மகிழ வைத்து அவரையும் மகிழ வைக்கின்றது.

நேரம் சரியாக 2:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியின் நேர் நேர பகுதியில் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அடுத்த பாடல் சந்தனராஜ் உங்களுடைய பாடல் ஒன்று வருகிறது காட்டளிக்கே.

0: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்
1: கொட்டட்டும் நேர்ந்தான் காதல் தேரோட்டம்
0: வடையில் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது கொடு.

0: உன்னை காணும் சபலம் வரக்கூடும்.
1: நீ பார்க்கும்

0: நேரம் சரியாக 2:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இதில் நேர் நேர பகுதியில் இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாடல் எங்களுடைய ஷாவுல் ஹமீருடைய பாடல். இது நேற்று அவர் கேட்ட பாடல். சிந்தனை செல்வன் நாங்கள் எடுத்து வரும்போது அவருக்கு கேட்க முடியாத சந்தர்ப்பம்,
1: அதனால் அந்த பாடலை இன்று கொடுக்கின்றோம்.
0: பாத்தீங்களா, இந்த நேர்களுக்கு நாங்கள் எவ்வளவு சலுகை செய்யறோம்.
1: சலுகை மட்டுமல்ல, அவ்வளவு அக்கறையாக நீங்கள் செய்வது நன்றி நன்றி. அந்த பாடலை எடுத்து வருவோம்.
0: சரி, ஏனென்றால் நான் அவருக்கு இதை கொடுக்க காரணம், இவர் மேல் அன்புள்ளவர்கள் பலர் அவர் வராமட்டுவார்கள்.
1: இல்லை, அடுத்தவர்கள் கேள்வி கணை தொடுத்து விடுவார்கள். தனக்கு அவ்வளவு பேரை அவர் சேகரித்து வச்சிருக்கின்றார்.
0: கொஞ்ச காலத்தில் அவர் சேகரிச்சுட்டார்.
1: அன்பு படையை திரட்டி அவர் அணிவகுத்து வைத்திருக்கின்ற ஆயுதமாக நீங்கள் இந்த பாடலை கொடுத்து விடுங்கள்.
0: இங்கிருந்தாலும் அவர் நினைக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறார்கள். சரி, இந்த பாடலை எடுத்து வரும்.
1: நாட்டை விட்டு

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபை. இப்பொழுது நேரம் சரியாக 2:19 நிமிடம் பிற்பகல். அடுத்து வரும் பாடலை கேட்கின்றார் காற்றலையில் காற்றோடு காற்றாக வந்த சந்தனராஜ் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது.

உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. MTR FM நேரம் 2:24 பிற்பகல். அடுத்து வரும் பாடல் மொன்றியலில் இருந்து பாலசிங்கம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அருமையான இந்த பாடலை நாங்களும் கேட்டு அவருடன் ரசித்துக் கொள்வோம்.

நான் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் MTR FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:27 கனடாவில். ஒரு நிலைக்கு சென்ற காலநிலை கூட வெப்பமாகி இப்பொழுது ஒன்றுக்கு வந்திருக்கின்றது. இந்த ஒன்று என்ற நிலைக்கு வரும் வேளையில் தான் பனிமூட்டங்கள் பொழிய துவங்குகின்றது.

0: கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்த ஜனார்தன.
1: சரி சிந்தனை செல்வன், நான் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறேன். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் ஓரிரு பாடல்கள் எடுத்து வந்து மீண்டும் நீங்கள் நிறைவு முடிந்தால் எடுத்து வாருங்கள் நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு, நல்லது நேர்களே, இந்த நிகழ்வில் நீங்கள் இணைந்து சிறப்பித்த என் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த என் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய காலை நேரம் எங்களுடைய இரவு வேளையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்லறைவனை வணங்கிய வண்ணம் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என் கண்ணனிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே. உங்கள் மீரா.
2: நன்றி மீரா. நீங்கள் சென்று வாருங்கள், தொடர்ந்து நான் நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றேன்.
1: நன்றி, நன்றி சிந்தனை செல்வன்.
0: கிருஷ்ணகோ

0: എന്താണ് ഇവിടെ പെൺകുട്ടികളെ ഒളിഞ്ഞും
1: அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் நீங்கள் இனிமையான பாடல்களையும் கருத்தாலும் உள்ள காவியத்தில் நிலைத்திருந்த காவியமான பாடல்களையும் வானலையில் நேயர் நிருப்பத்தில் கேட்டு வானலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த காற்றலையில் என் விருப்பமாக சில பாடல்களை எடுத்து வர நான் விளைகின்றேன். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலியின் இப்பொழுது நேரம் மதிய நேரத்தை தாண்டி 2:34 கனடாவில் காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே இன்று என் விருப்பமாக வரும் முதல் பாடலை காற்றலையில் தருகின்றேன்.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு தமிழ்த்தமிழ் வானொலியின் கனடா நேரம் இப்பொழுது சரியாக 11:11 என்ன தடுமாற்றமாக இருக்கின்றது. முதல்லேயே நண்பகலை காண்பதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது இரவாகிவிட்டதல்லவா? 9:32 காட்டுகின்றது. 11:02 தாண்டிவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு 9:02 தாண்டி 32 காட்டிக்கொண்டிருக்கும். நல்ல நாளான இன்று 2021 22 12 அறிவன் கிழமை, புதன்கிழமை. இந்த வருடத்தில் வரும் அறிவன் கிழமை இன்று 22 மட்டும் நாட்கள் இருக்கின்றன என்று எண்ணுகின்றேன். இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்வதற்கு நான் முன்பே கூறிவிட்டு, இந்த ஆண்டில் நாங்கள் அப்படியெல்லாம் செய்தோம், என்னென்ன செய்தோம், என்னென்ன பாடுபட்டோம், எவ்வளவு அன்பு சந்தோஷத்தை கொண்டாடினோம், எவ்வளவு துன்பத்தை கொண்டாடினோம். ஆனால் இந்த வருடம் நமக்கு கொடுத்தது நம்பிக்கை, துணிவு என்பதுதான் என்னுடைய கணிப்பு. வாழ வேண்டும் என்ற அவள் எல்லோருக்கும் இருக்கும் போலவே வாழலாம் என்ற நம்பிக்கையும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் துணிவும், அதை நாங்கள் பின்பற்றிச் செல்லும் வகையும் பல அறிந்து கொண்டோம். வாழ்க்கை அனுபவங்கள் நிறைவாக பெற்றிருக்கின்றோம் இந்த ஆண்டிலே. ஆனால் எப்படித்தான் நாங்கள் அறிவை பெற்றிருந்தாலும், அனுபவத்தை பெற்றிருந்தாலும், துணிவை பெற்றிருந்தாலும், நம்பிக்கையோடு இருந்தாலும், நடப்பது நடந்தே ஆகும், நடத்துவதை நடத்தியே காட்டுவோம் என்ற வகையில் தான் இன்று ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் எங்களைப் போன்ற ஒருவர்தான். அவர்கள் ஆட்சிக்கன்று படித்து வந்தவர்கள் அல்ல, அனுபவத்தால் வந்தவர்கள், சந்ததியால் வந்தவர்கள், ஆளும் சூட்சுமத்தை அறிந்தவர்கள், மக்களை எப்படி அடக்கி வாழ வேண்டும் என்று தெரிந்தவர்கள். அன்று மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் தொண்டு என்று இருந்த, மொழியை காப்பாற்றுவதே எமது கடமை என்று இருந்த, மதத்தை காப்பாற்றுவதே என்று இருந்த அரசியல் தலைவர்கள் இன்று இல்லை. ஏதோ தங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும், நாங்கள் இருந்தாலும் எங்கள் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும், நாங்கள் சொல்லுவதை நிறுவ வேண்டும் என்பதற்காக சில முன்னணிவாதிகள் செய்கின்றார்கள். ஆன்மீகம் என்பது இன்று அரசியலாகிவிட்டது. ஆன்மீகம் என்று அது இன்று பணத்துக்கு அடிமைப்பட்டுவிட்டது. பாருங்கள், இந்த ஆன்மீக தொண்டு செய்த பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பணத்தாசோட பணம் சம்பாதித்துக் கொண்டும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பின்னாலும் செல்கின்றார்கள். அண்மையிலே நடந்த சம்பவம் உண்டு. பாரத நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெரும் தலைவர்கள், மதம் சமயம் இல்லை, கடவுள் இல்லை என்று கூறியவர்கள் எந்த ஆலயம் பணத்தை பெருக்கி மக்களை கூட்டி அடியார்களை பெருக்கி இருக்கின்றதோ அதற்கு சலுகைகளை செய்து செய்து கொடுத்து பெருப்பித்து விட்டு இன்று அவர்களும் காலடியில் போய் விழுகின்றார்கள் மண்டியிட்டு. ஏனென்றால் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கின்றது, அந்த கூட்டம் எங்களுக்கு வாக்கு தரும் அந்த நம்பிக்கை ஒன்றே தவிர வேறு எதுவுமே இல்லை. முன்பு ஒரு பெருந்தலைவர், தமிழ்நாட்டின் பெருந்தலைவர், ஆன்மீகம் பேசிக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் வெள்ளி நகையாடியவர், நாஸ்திகம் பேசினவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார். கடவுள் ஒருவன் தவிர வேறு ஒருவன் எவருமே இந்த உலகத்தில் இல்லை என்ற ஞானிகளை எல்லாம் வெள்ளி நகையாடி தூரத்திலே வைத்து அடுக்கு வசனங்களை தொடுத்து, எத்தனை திரைப்படங்களுக்கு வசனங்களை அமைத்து, எத்தனை பாடல்களை தந்து, அங்கெல்லாம் பகுத்தறிவை தருகின்றோம் சொன்ன பெரிய மனிதர்கள் தந்துட்டு ஞானி வந்து இருந்தார். அவருக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்று கூறி அறிக்கை விட்டிருந்தார், படம் போட்டிருந்தார். எவ்வளவு போலி என்பதை தோலுரித்து காட்டிவிட்டதும் எங்களுக்கு இதெல்லாம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் ஆன்மீகத்துக்கு உள்ளே போய் விழுந்து விட்டார்கள். ஆன்மீக அடிப்படையில் விழவில்லை, அரசியல் ஞானத்துக்காக போயிருக்கின்றார், அரசியல் செல்வாக்களுக்காக போக்கின்றார். மக்களை கேடு கட்டாலும் என்ன, அரசியல் தலைவர்களை சார்ந்த அரசியல் தலைவர்கள் மதபீடங்களுக்கிலே மண்டி இடுகிறார்கள். அண்மையிலே அறிந்தேன், பத்திரிகை ஊடகங்களை பார்த்தோம் செய்திகளை. நாட்டின் தலைவராக நம்ம ஒரு மாநிலத்தின் தலைவர்களாக வருபவர்கள் எல்லாம் எதிர்த்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு தலை வணங்கி கைகூப்பி கொண்டு செல்கிறார்கள். அந்த செல்வாக்கு தங்களுக்கு வேணும், அரசியல் செல்வாக்கு. இதெல்லாம் வாக்குகளை சம்பாதித்து வாக்கு வங்கியை பெருக்கி தாங்கள் ஆட்சியை கைப்பிடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் நல்லது. அன்பு உறவுகளை இந்த கதை நாங்கள் கதம்பத்தில் வந்து இணைந்திருக்கோம். புதிய நிகழ்வில் இணைந்து இந்த வேளையிலே அன்பு உறவு ஒருவர் வந்து அமர்ந்து வருகின்றார். அவர் ஒரு யாருமல்ல, எங்கள் அன்பு மகன் கும்பகோணம் லெனின் அவர்கள். வணக்கம், வணக்கம் லெனின்.
1: வணக்கம்,
0: வணக்கம் மகனே. நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமா இருக்கா.
0: சிஃபானி எப்படி இருக்கின்றார்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: அவன் மாதிரி பெரியவதானே எங்களுக்கு, அவ வந்து குரல் கொடுத்தா மகளா இல்லவா?
1: அம்மா நல்லா இருக்காங்களா?
0: அம்மா நலமாக இருக்கின்றார்கள். நான் நலமா இருக்கின்றேன். சரி, ஒரு மாற்றத்துக்காக என்று நான் வந்திருந்தேன் உங்களோடு பேச வேண்டும் போல் இருந்து. நேற்று தினம் உங்களோட நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வர வேண்டும் போல் தான் இருக்கின்றது. அங்கே ஒருவர் ஒருவர் சொன்னார்கள், ஒரு மணி நேரமாக ஐயா வந்து இணைந்து செய்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு காதலை விழுந்து நீங்கள் பேசிக்கொண்டீர்கள். நான் இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். சில வேளை அம்மா தொடரலாம் வந்து, இல்லாத உங்களோடு நான் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சியும் நடந்து
1: கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி என்ன ரெண்டு பேரும் கொஞ்சம் சிரமம் இருக்கும்.
0: ஆமாம், நீங்க முதலில் வந்து இணைந்த நீங்கள் முதலாவது என்ன பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள்?
1: முதல் நேரம் பண்ணானே.
0: ஆமா, நீங்க முதல் நேரம் ஐயா, ஓபனிங் பேட்மேன் நீங்கள் தான். கை விசேஷம் போலி பண்ணி. இந்த போலி என்ற பதம் தமிழ் பதமா மகனே? போலி, போலி பண்றது என்று கூறுவார்கள். முதல் முதல் வியாபாரம் செய்பவர்கள் போலி போலி என்று கூறுவார்கள். அதே மாதிரி தமிழ் மொழியா இல்ல, கை விசேஷம் என்று கூறுவார்கள் இல்லையா?
1: கை
0: கை விசேஷம். இப்ப புது வருடம் வந்தவுடன் பணம் பரிமாறல் செய்யும் பொழுது நீங்கள் கை விசேஷம் என்று ஒன்று செய்யலாம். முதல் முதல் பரிமாறும் பணம், முதல் முதல். அதே போல ஒரு கடை, ஒரு அங்காடி, ஒரு சிற்றுண்டி சாலையை திறந்தவுடன் அல்லது பலசரக்கு அங்காடியை திறந்தவுடன் முதல் வரும் ஒரு பாவனையாளர் நுகர்வோர் முதலில் பொருள் வாங்கி பணம் கொடுக்கும்பொழுது அதை முதல் முதலிலே போலி பண்ணுகிறது என்று கூறுவார்கள். அங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இப்பொழுது அந்த பதம் வந்துவிட்டது. அது வடநாட்டிலேதான் அந்த பதம் அதிகமாக ஆரம்பித்து இங்கே பரவி வந்துவிட்டது. போலி பண்ணுவது என்று சொல்றது, போலி. நீங்கள் அறியவில்லையா?
1: இங்க சொல்லுவாங்க அந்த வார்த்தை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ் வார்த்தை தான் நினைச்சு.
0: அதை நீங்க காலையில வெள்ள தூக்க விழுந்து போய் வாங்க கடை திறந்து பத்து பேர் வாங்கினது பிரதான போய். அது வந்து இன்னும் கலையகம் திறந்தவுடன், கலையகத்தில் நேரலி திறந்தவுடன் முதலாவதாக வந்த நீ எண்ணீங்க சரியா?
1: நேற்று அம்மா வந்த நான்
0: கேட்டுக்க, நீங்க அநேகமா முதலாவதாக வருவதை கட்டிக்காரன் தான். வாழ்க்கையிலும் முதலாவதாக வாழ வேண்டிய வாழ்க்கையிலும் முதலாவதாக.
1: இன்னொன்னு, நான் அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி.
0: முக்கியமா கூட்டாளிகள் வருவதல்ல, நான்கு கில்லாடிகள் வருவதல்ல வாழ்வர்.
1: பாசமிகு அண்ணன் பால் அருள்சாமி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் தெரிவித்துக் கொள்கிறேன்ப்பா.
0: நன்றி. திரு பால் அருள்சாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார், அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். நான் வலைத்தளத்தை எங்களுடைய குழு அன்புறவர்களுக்கு பார்த்தேன், அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இவருடைய அன்பையும் சம்பாதித்த அவர் பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும். நீங்கள் வாழ்த்தியது போல் நானும் சேர்ந்து வாழ்த்துகிறேன் உங்களோடு. வாழ்த்துக்கள். இன்னும் என்னவென்றால், எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை முந்தைய தமிழ் வானொலியில் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அடுத்து நாங்கள் முழு நிகழ்ச்சியாக செய்வது வாழ்த்துக்கு கூறுவது உண்டு. கட்டணம் எதுவும் அறிவிக்கப்படாமல் 25 வருடமாக உங்களுக்கு தெரியும். இன்று ஒருவருக்கு பிறந்த நாள் என்று இருந்தால் அதுக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தயாரித்து ஒளிபரப்புவோம். அந்த ஒளிபரப்பு ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவிலும் போய் கொண்டு போய் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு நாள் முழுவதும் செய்வோம், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற வைபவங்களை. ஆனால் ஒரு ஆக குறைந்தது 2 நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு விவரத்தை அனுப்பினால்தான் நாங்கள் தொழில்நுட்பவியலாளர் கொண்டு அந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு தரலாம். திடீரென்று வந்தால் நாங்களும் திடீர்னு மற்றவர்களை போய் புலனத்திலே தான் எழுதிவிடலாம், அல்லது காட்டெழுத்தரம் சொல்லிவிடலாம். அதுக்கு எங்களுடைய ஞானசேகரன் போன்றோர் பல உறவுகள் முன்பு அறிவித்து விடுவார்கள். அறிவிப்பதற்கு உங்களுக்கு இமெயில் இருக்கின்றது, அது முக எங்களுடைய முகநூல் இருக்கின்றது. அதைவிட மின் அஞ்சல் இருக்கின்றது MTRFM247.com அதற்குள்ளே எழுதிவிடலாம். அல்லது வானரசியினுடைய இலக்கம் எல்லோருடனும் இருக்கின்றது, வானரசி எல்லோருடனும் தொடர்பு கொள்பவர், அவர்தான் நிகழ்ச்சி பொறுப்பாளர், நிகழ்ச்சிகளை அரங்கி அலங்கரித்து அவர் நிகழ்ச்சிகளை தொகுத்துக் கொண்டிருக்கின்றவர். அல்லது என்னுடைய இலக்கம் தெரிந்தவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், என்னுடைய இலக்கத்துக்காக அன்புறவுகளுக்கு எழுதாமல் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு அது குறிப்பிட்டு விட்டால், அப்பா எனக்கு மகளுக்கு பர்த்டே, அப்பா அம்மா யார் யார் வாழ்த்துகிறார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு அதை அழகாக நாங்கள் செல்லிப்பாட்டுகளோடு சேர்த்து அழகாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்துவது உண்டு. அந்த நேரத்தில் அதுக்குள்ளே எழுதிவிடுவார், இன்று அப்பாவுக்கு பிறந்த நாள், இன்று மகளுக்கு பிறந்த நாள் எழுதிவிட்டு போயிடுவார்கள். நாங்கள் அதை பார்த்தால் தானே கவனிக்க முடியும். அதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம் வாழ்த்தும் பொழுது நாங்களும் அதற்குள்ளே வாழ்த்து விட முடியாது, விசேஷமாக தயாரிக்க முடியாது. அதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுங்கள். இப்ப இந்த வருடம் நடந்த பிறந்தநாள் அத்தனையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்து நாங்களாக செய்வதில்லை, அவரவர் தர வேண்டும். ஒருவருடைய பிறந்த நாள் என்றால் ஒரு மாதத்துக்கு முன்பே அவர்களுக்கு தெரியத்தானே வேறும் உற்றவர்களுக்கு. உங்களுடைய குழந்தையின் பிறந்த நாள் என்றால் உங்களுக்கு எப்பவோ தெரியும், அன்று நீங்கள் பெரிதாக கொண்டாடலாம் அல்லது சிறிதாக கொண்டாடலாம், ஆனால் அந்த பிறந்த நாள் என்பது அனைவருடைய வாழ்த்துக்களும் அவருக்கு கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிறப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும் பலருடைய வாழ்த்துக்கள். அதனால ஒரு இரண்டு நாள் ஆக குறைந்தது இரண்டு நாளுக்கு முன்பு இந்த எங்களுடைய ஜெகபர் சாஹிப் போன்றோர், எங்களுடைய ஞானசேகரம் போன்றோர் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு எழுதி விடுவார்கள். நண்பர் துரைசாமி அவர்கள் கூட ஒரு வாரத்துக்கு முன்பு எழுதி விடுவார், இத்தனையாம் தேதி யாருக்கு பிறந்த நாள் இருக்கின்றது, யார் யார் வாழ்த்துகிறார்கள், அவருடைய பேரில் எழுதுவார்கள் மகனே. அப்ப நாங்களும் அதை எல்லோரும் சும்மா இருக்கிறாக்கள் இல்லை தானே, அந்தந்த புரோகிராம்களை செய்கிற நேரத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் அட்டவணைப்படுத்தி அழகாக எடுத்து கூறிக்கொண்டிருப்போம். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அன்பு நெஞ்சங்கள் அனைவரும். 90% அதை செய்கின்றார்கள், 90% செய்கின்றார்கள், ஒரு 10% அது புரியவில்லை போல் தெரிகின்றது. எப்படி எங்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு பிறந்த நாள் சொல்லிவிட்டால் இவர்கள் சொல்வார்கள் தானே, அவருக்கு தேவை, அதை நாங்கள் சொல்ல வேண்டும். தெரிந்த வகையில் புலனத்தில் உள்ளவர்கள் மட்டும்தானே அதை படிக்கப் போகிறார்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதினால் வாட்ஸ்அப் குரூப்புகள் உள்ளவர்கள் தான் படிப்பார்கள், எங்களுக்கு தெரிவித்துவிட நாங்கள் உலகளாக அறிவிப்போம் அல்லவா. அப்ப இன்று நீங்கள் முதலில் வந்து இணைந்த அப்ப உங்களோட பிறந்த நாள் அப்ப ஒரு வருஷத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்க சொல்லுங்களே.
1: சரிங்களா, அடுத்த வருடம் நம்ம சொல்லலாம்.
0: இன்றைக்கு என்ன பாடலை கேட்கறது உங்களுக்கு கிடைத்து இருக்கின்ற ஒரு பாடல?
1: எனக்கு வந்து புத்தம் புது காதை திரைப்படங்கப்பா.
0: புத்தம் புது காதை என்ன திரைப்படத்துல என்ன பாடலை கேட்கிறீர்கள்?
1: அதுல வந்து கண்ணா தூது போடான்னு ஒரு பாடல் இருக்கும்பா.
0: பாருங்க, கண்ணாவைத்தான் நான் எடுத்து வைத்துக் கொண்டேன், நீங்க சொன்னதை நான் எடுத்ததில்ல, ஒரு பாடல் எடுத்து தருவோம் என்று தருகின்றேன். கண்ணா தூது போடா என்று புத்தம் புது காலையிலயா அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம் வந்துங்கப்பா முத்தான முத்தல்ல திரைப்படங்கப்பா.
0: ஆமாம், அதுலயே
1: மார்கழி பணிகள் ஒரு பாடல் இருக்குங்கப்பா.
0: ஏன்னா மார்கழி மாதம் வந்துவிட்டதெல்லாம் முத்தான முத்தல் இந்த பாடல் எங்களுக்கு எங்களுடைய அன்பு நண்பர் சில்வை சந்தன்ராஜ் அவர்கள் இப்போ நேர் நேரத்துக்கு எழுதி கொண்டிருப்பார், மார்கழி என்றே எழுதி கொண்டிருப்பார், மார்கழி பாடல்லாம் கேட்பார். நேர் நேரம் இல்ல, நீங்கள் நேர் நேரத்து பாடல்கள் கேட்பதில்லை, நிறைய வந்துவிட்டார்கள். நேர் நேரத்துக்கு இப்போ 20-22 நேர் கிட்ட நான் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். எழுதுங்கள், உங்களுக்கு இப்படிதானே கையாலே எழுதுகின்றவர்கள் அதை அமர்த்தி போடு, வாயால சொன்னாலே பதியப்படுகிறது. ஆனா ஒருவித அன்பு உறவுகள் சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பு மாறி வந்ததும் அவர் அப்படியே விட்டு விடுவார்கள், அவர் கேட்க தெரியாத. இன்னொரு அன்பு உறவு இருக்கின்றார், அவர் என்ன செய்வார் என்றால் எழுதுபவர் எழுத்துப்பிள்ளை என்று அவருக்கு தெரிந்து விட்டார், அவருக்கு அழித்து திருத்த தெரியாது, இன்னொரு உறவை போட்டு விடுவார். அப்ப இரண்டு பாடலா போட்டு விடுவார். மற்றவர்கள் அந்த உறவில் அம்மாவுடன் நீங்க பேசும்பொழுது, வானரசியிடம் பேசும்பொழுது நீங்க நேய நேரத்துக்கான குழு ஒன்று இருக்கின்றது, அதுக்குள்ள பாடல்கள் படம் இதுதான் எழுத வேண்டும். அந்த உறவு ஒருவர் விளம்பரங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார், அதுக்குள்ளே இரண்டாம் முறையும் அதை சொல்லிக் கொடுத்தும் திரும்பவும் அதைத்தான் செய்கின்றார். அவருக்கு அந்த உறவுகளும் நேய நேரமும் இன்னும் வித்தியாசம் தெரியவில்லை. நேயர் நேரம் என்பது நேயரில் தாங்கள் விரும்பும் பாடல்களை என்ன திரைப்படம், என்ன பாடல், யார் யார் கேட்கின்றார்கள், அதை அதற்குள்ளே பகிர்ந்து விட வேண்டும். அதுக்கே கொண்டு வந்து கோயில் படங்களும் பூஜை படங்கள் போடுவார்கள். அதை நாங்கள் திருத்திக் கொண்டு வரணும். அன்புறவுகளுக்கு நீங்க நீதிகள் எழுதலாம். விமர்சனத்தை கூட நீதிக்கு எழுதுவா இல்ல. நேயர் நேரம் என்ற தளம் தனியும் பாடல்கள் மட்டும் எழுதுவது குறித்துக் கொள்ளுங்க. அதிலே தலைவர்களுடைய பாடல்கள் கொடுக்கப்படுகிறது. அதிலேதான் விடுமுறை விருப்பத்துக்கும் தெரிவு செய்யப்படுகிறது பாடல்கள். மார்கழி பணியில் என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு கண்ணா தூது போ என்ற பாடல் கிடைக்கும். சரி, இன்றைய புதையலுக்கு வருவோம். இந்த ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது, அது ஒரு நகைச்சுவைக்காக அல்ல, எங்கள் அறிவுக்காக சேர்த்துக் கொள்வோம். சும்மா என்று ஒரு பதம், சும்மா இருக்கு எங்களோட வாழ்க்கையில். சும்மா என்று ஒரு சூனா இம்மன்னா மாவன சும்மா, அந்த பதத்தை நீங்கள் வாழ்க்கையிலே இத்தனை தடவை எங்கெங்கே உபயோகிக்கின்றீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சும்மா அது சும்மா என்ற ஒரு பதம், சரியா?
1: அது அதிகமா தொலைபேசியில பேசுறப்ப அந்த வார்த்தை அடிக்கடி.
0: எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீர்கள்,
1: என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க.
0: ஆமா,
1: சும்மாதான் இருக்கேன்னு சொல்லுவோம்.
0: ஆமா, சும்மாதான் இருக்கேன்னு சும்மாதான் சொல்லுவது. ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சும்மா சொல்லுவது, சரியா? சும்மா இருக்கிறப்பா, சுமாரா ஏதோ சும்மா இருக்கிறப்பான்னு சொல்லுவார்கள். சும்மா போந்தப்பா, கிண்டலாக பேரு சும்மா இருங்கப்பா. தொல்லை பண்ணிக்கொண்டு குழந்தைகள் இருந்தால் கூட சும்மா சும்மா அரிச்சுக்கொண்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சும்மா என்றது எவ்வளவு பிறந்தது. இதே ஒரு அன்பு உறவு ஒருவர் எனக்கு புலனத்திலே எனக்கு பதிந்திருந்தார். பகிர்ந்த போது எனக்கு அது பெரிய வேடிக்கையாக இருந்தது. நானும் எண்ணி பார்க்கும் போது நீங்களும் எண்ணி பாருங்கள். இந்த சும்மா என்பதை நாங்கள் எத்தனை தடவை எத்தனை விடயத்துக்கு எங்கெங்கே எல்லாம் பாவிக்கின்றோம் என்று, சரியா?
2: சரிப்பா,
0: இப்ப நீங்கள் சொல்லிவிட்டு சும்மா இருக்கணும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு உண்மையை மறைக்க வேண்டும் என்றால் கூட நாங்கள் சொல்லுவேன், சும்மா சொன்னு சொல்லிப்பட போயிடுவாங்க இல்லையா? என்ன பாக்குறா, என்ன ஒரு மாதிரி பாக்குற, சும்மா பார்த்த சும்மா எவ்வளவு பிரமதி என்ன பாருங்க.
1: ஆமா, அதிகமா அந்த வார்த்தை தான் சொல்றோம்.
0: ஒரு பத்திரிகையை படிச்சு கொண்டிருந்த போது சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருந்தால் பக்கத்துல இருக்க சும்மா இவருக்கு பாருங்க, இவ்வளவு அழகாரு, இவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கணும், சும்மா பாருங்க. ஏதாவது கொடுக்கும்போது அவரு இல்ல வீணா வீணும் சும்மா இறங்க பிடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? இந்த சும்மா பாருங்க, இந்திய நேயர்கள் அத்தனை பேரும் சும்மா என்பதை எங்கெங்கு உபயோகிக்கின்றது அலசி கொண்டு வாருங்கள். இந்த புதையலிலே இன்று நான் பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கின்றேன். பொக்கிஷத்திலிருந்து 15 அற்புதமான பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். பொக்கிஷத்துக்குள்ளே இருந்து அந்த பொக்கிஷத்துக்குள்ளே அரும் சொற்கள், எங்கள் தமிழ் சொற்கள் பொதிந்து வைக்கப்பட்ட பெட்டிகள் அழகாக அடுக்கப்பட்டிருந்து நான் மேலே இருந்து 15 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அப்ப 15 பதங்கள் என்னோடு வந்திருக்கின்றன. அதிலே 1-15 வரை இலக்கம் பதிக்கப்பட்ட பெட்டிகள் இருக்கின்றது. நீங்கள் விரும்பின ஒரு பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதில் கூறப்பட்டிருக்கின்ற பதம் அதில் என்ன என்ற தரவுகளை நான் தருவேன். அந்த தரவை கொண்டு உங்களுக்கு அந்த பதத்தை கண்டுபிடித்து சொன்னால் உடனடியாக சுட சுட 2 புள்ளிகள். சொல்லாமல் விட்டு இன்னொருவர் வந்து அதை சொன்னால் அவருக்கு 1 புள்ளிகள். நீங்கள் சொல்லாமல் விட்டு மீண்டும் அழைத்து வந்து சொன்னால் 1 புள்ளி தான். உடனே சொன்னால், ஒரு அழைப்பிலே சொன்னால் 2 புள்ளி கிடைக்கும். அத்தோடு சரி, எங்கு இப்பொழுது 1-15 பட்டி இருக்கின்றது இல்லையே, சுவாரஸ்யமா இருக்கின்றதா, நிகழ்வு போர் இருக்கின்றதா இல்லைதானே? அப்படியானால் இந்த எந்த பெட்டி உங்களுக்கு விருப்பமான பெட்டி கூறுங்கள். எடுக்க
1: முதலாவது பெட்டியை திறந்து,
0: முதலாவது பெட்டியை திறந்து நான் எடுக்க போகின்றேன். அக அழகான பெட்டியாக இருக்கின்றது முதலாவது பெட்டி. ஓம் அந்த காகசும் அபூ காகசும் திறந்துடு பெட்டி. பார்த்தால் அதற்குள்ளே 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் இருக்கின்றது மகனே லெனின்.
1: சரிங்க,
0: அந்த 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் உங்களுக்கும் அல்ல எனக்கும் அல்ல, ஆனால் எங்கள் உரியவர்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பேர், ஒரு கொடை என்று சொல்லலாம். இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் வரம் எல்லோருக்கும். 1000 பேர் இருந்தால் கிடைக்காது அந்த அந்த அந்த பேர். அப்படி ஒரு போர் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காது. அதுக்குரியவர் இவர் இருக்கிறார். சரி, அப்படி இருவர் என்ன, ஐந்து எழுத்துக்களை கொண்டது ஒரு போர் வேண்டுவே முடியும். சரியா?
1: வேற ஏதாச்சும் குழு கொடுங்க,
0: இன்னொரு குழு கொடுக்கவா? சரி, உங்களுக்கு கிடைக்காதும் மனைவிக்கு கிடைக்கும்.
1: பொருள் அப்பா இல்ல,
0: அவர் போர் வேண்டும் என்ன, ஒரு ஒரு அருள், ஒரு வரம், ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நீங்கள் வந்ததால் உங்கள் அன்னைக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பதான் புரியவில்லையா? பெருவற்கரிய போர், பெருவற்கரிய சந்தோஷ போர் என்று கூறுவார்கள். அதுல தானே கிடைத்த சொன்னால் வந்த புள்ளி விட்டா போய்
1: இன்னொரு முறை சொல்லுங்கப்பா.
0: அந்த அது வந்து லேசானது அல்ல ஐயா, இதற்காக எத்தனையோ தவம் இருப்பார்கள். ஆனால் இது வந்து ஆண்களுக்கு கிடைக்காது, ஆனால் ஆண்கள் இல்லாமல் பெண்களுக்கும் கிடைக்காது. பெண்களுக்கு தான் கிடைக்கும், ஆண்கள் இல்லாமல் கிடைக்க முடியாது. கூறுங்கள்.
1: பாக்கியமாப்பா,
0: பாக்கிய போர் வேண்டும் இருக்கா? இந்த போர் வேண்டும் முடியும், அந்த பதத்திலே உறுதி எழுத்து ரெண்டும் போர் வேண்டும் வரும். சரி, இனி கூறலாம். கூறுங்கள். ரெண்டு புள்ளி
1: மகப்பேறு வாப்பா,
0: வாழ்த்துக்கள். பிறப்பு, இரண்டு புள்ளிகளை மகன் பெற்று விட்டார். இரண்டு மகப்போரு. சரியா? நான் அந்த தரவுகள் உங்களால் மற்ற உங்களால் மனைவிக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. எத்தனையோ பேர் இருக்கின்றாலும் ஒரு சிலருக்கு அந்த அந்த மகப்போர் கிடைப்பது இல்லை. இவர் பிறக்கும் பெற முடியாத போர் மகப்போரு என்று கூறுவது. சரியான பதத்தை முதலாவது பெட்டியை திறந்துட்டு சிசு தந்துள்ள கிடைத்து விட்டது. நீங்கள் ஒரு பெட்டியை திறந்தபடியால் இன்னும் ஒரு பெட்டி திறக்க தகுதி வாய்ந்தவர்கள். இன்னொரு பெட்டி திறவுங்கள். ஒரு நிமிடம். அந்த மகப்பேர் என்பது மகப்பேறு வைத்து மகப்பேறு கருத்து வரக்கூடிய ஒரு வினாவை நீங்கள் தொடுத்து விட வேண்டும் மற்றவர்களுக்கு. மகப்பேறு என்பது பொருளாக வரக்கூடிய
1: பேரு, அதுக்கு பதில் மகப்பேருக்கு பதிலாகணும்னு
0: அப்படி வந்த பெருந்தன்மை பெருந்திறப்பா இருக்கும். அதை வந்து கூறுவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். என்ன கேள்வி வர போகின்றீர்கள்? வரவில்லையாக வேண்டுமா?
1: தாய்மையின் முக்கியத்துவம்ப்பா,
0: நீங்களும் கேட்கணும். தாய்மையின் முக்கியத்துவம் என்ன என்றீங்களா? என்ன என்ன கேட்கப்படுங்கள்.
1: அப்புறம் நீ அடுத்த பெட்டி தரங்கப்பா, அதுக்குள்ள நான் யோசிக்கிறேன்.
0: அதுவும் அப்படியா? சரி, அடுத்த பெட்டி என்ன பெட்டி வரும் உங்களுக்கு?
1: மூன்றுப்பா.
0: ஆஹா, அதுவும் ஒரு அற்புதமான பதம். ஓம் சுக்லாம் பலதரம் சசிவரணம் சதுர்புஜம். அழகான பெட்டி, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இது எல்லா வீடுகளையும் இருக்கின்றது. இது இல்லாமல் வீடுகள் இல்லை. சரியா?
1: திரும்ப ஒரு முறை சொல்லுங்கப்பா.
0: நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது ஒரு பொருள். இந்த பொருள் இல்லாமல் எந்த வீடும் இல்லை. வீடுகள் இருக்கும், வீடுகளுக்கு இது இருக்கின்றது. சில வீடுகளுக்கு இரண்டு மூடன்று இருக்கும், சில வீடுகள் ஒன்றுதான் இருக்கும். இது ஜன்னல் என்பதை மாற்றி யோசிக்கப்படும். ஜன்னல் எங்களுடைய தமிழ் பதம் அல்ல. நோக்கமும் வந்து தமிழை கொண்டு வருவது தானே. சரியா சொன்னா மீண்டும் இரண்டு புள்ளி.
1: ஜன்னலுடைய தமிழ் பெயர் சொல்லணுமாப்பா? இல்ல
0: ஜன்னலுக்கு தமிழ் விண்டோ ஒன்று போகப்படாது, விண்டோ ஆங்கிலம். ஜன்னல் என்றால் ஜன்னல் என்பது இங்கே செல்லுபடியாகாது. அந்த பதம் வேறு பதம் பெற வேண்டும். ஞானதேவன் தான் உடனே கொண்டு வந்தார், நாகப்பன் உடனே கொண்டு வந்து விடுவார்கள்.
1: எது சம்பந்தப்பட்ட பொருள் பா?
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த வீட்டுக்கு முக்கியமான பொருள் எல்லாம் புட்டு புட்டு பெற முடியுமா?
1: வீட்டுக்கு முக்கியமா அது பொருள் எதுவா இருந்தாலும் சொல்லலாமாப்பா? இல்ல
0: ஐயா, இந்த அந்த குறிப்பிட்ட பொருள் என்னிடம் இருக்கின்றது, நான் கருத்து இந்த பொக்கிஷத்துக்குள்ள பெட்டியிலே வந்திருக்கின்றது, அது குறிக்கும் பொருளால் சொல்லும் விடயம் இதுதான். நான்கு எழுத்தலை கொண்டிருக்கிறேன், நான் இல்லாமல் இந்த வீட்டில் அந்த பொருள் இல்லாமல் இந்த வீடு இருக்காது. அநேகமாக வீடு என்றால் இது இருக்கும், மாளிகை என்றால் இது இருக்கும், பெரிய அங்காடி என்றால் இது இருக்கும், பாடசாலை என்றால் இது இருக்கும், இது இல்லாமல் போகாது.
1: காத்தாடி?
0: காத்தாடி அல்ல, காத்தாடிதான் பல இடம்
1: விளக்கு
0: எத்தனை எழுத்து? விளக்கு நான்கு எழுத்து. விளக்கு இப்பொழுது எல்லாம் மின் விளக்காக வந்துவிட்டது, விளக்கு விளக்கு இல்லாத வீடுகள் இருக்கின்றது தானே. மாலை நேரம் வந்தவுடன் நாங்கள் ஒன்னு ஊற்றி துணி வைத்து விளக்கேற்றி விடுவோம், அப்படி இருக்கு தானே ஐயா?

0: பாருங்கள் உங்கள் பாடல்கள் சந்தேகம் வரைக்கும் உங்கள் பாடல் தருகிறது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி லெமின். நிகழ்ச்சியை கலம்பும் நிகழ்ச்சி இப்பொழுது நேரத்தை பாருங்கள் அப்படி சொல்லி உள்ளது ஓடிக்கொண்டு நேரத்தை நிறுத்த முடியாது யாவராலும். இப்பொழுது நேரம் சரியாக 11:29 இப்பொழுது என்னுடைய ஃபாரூக் அவர்கள் வருகின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து என்னுடைய குளப்படி சிங்கம். வணக்கம்
1: ஃபாரூக். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நல்ல நலமறியாவலப்பா.
0: அனைவருக்கும் அன்பு வணக்கம் தந்த அன்பு மகனே, உங்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை தருகின்றோம். நலமாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இந்த செய்தியை அறிந்தோம். நன்றி சாளரம் என்பதை சரியான முறையில் பாரக்குரிய ஒரு புள்ளியை தான் பெறுகின்றார். பெட்டியை திறந்த லெவின் ஜன்னல் என்றுதான் கூறினாரே தவிர ஜன்னலுடைய சரியான தமிழ் சொல்லு சாளரம். சாளரம் என்ற சரியான சொல்லை தந்து ஒரு புள்ளியையும் பெற்று வாழ்த்துக்களையும் பெறுகின்றார் பாரூக் அவர்கள். சரி, கட்டிக்காரனா இருக்கின்ற நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் கதம்பத்தில் ஒளிபரப்ப வேண்டும்?
1: மறுபடியும்
0: நீங்க வந்து திறந்து விட்டா சரி, வாழ்த்துக்கள் தானே. சரி, இப்போ நீங்க ஒரு பெட்டியை திறக்கலாம் தானே, நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். சாளரத்தை வைத்து ஒரு வினா தொடுத்து விடுங்கள். சாளரம்
1: அப்படிங்க
0: ஒரு வினா.
1: சரிங்கப்பா, கேக்குறேன்பா. நவீன காலத்தில் சாளரம் எந்த உலோகத்தால் செய்யப்படுகிறது?
0: ஐயா, அது பல உலோகத்தாலையும் செய்யப்படுதான்.
1: அப்படி
0: இருக்கோம், சில்வர்ல இருக்கு, அயர்ன்ல இருக்குது, மரத்துல இருக்குது, பல இதுல செய்யறாங்க தானே ஐயா.
1: சரிங்கப்பா, சாளரம் பொருள்படுற ஒரு பாடல்.
0: சரி, அது சாளரம் என்று வராமல் ஜன்னல் என்று பெறலாம் தானே. ஜன்னல் தான் அது பேச்சு வழக்கில் ஜன்னல் என்பது அது ஒரு போர்த்துகீச சொல்லு மொழி. போர்த்துகீச ஆண்ட காலத்தில் விட்டு சென்ற சொற்கள் ஜன்னல் என்பதும் ஒன்று. அதை நாங்கள் தெங்கன் நாவலை அமர்த்தி ஜன்னல் ஜன்னல் என்று பழகி பட்டி தொட்டியெல்லாம் ஜன்னல் என்பதும் கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிவதை சாளரம் என்பதுதான் சரியான தமிழ் பதம். அதற்கு சாளரம் உங்கள் மக்கள் உபயோகிக்கின்றார்கள் சாளரம் என்ற பதத்தை. கிராமப்புறங்களிலே நாட்டுப்புறங்களிலே சென்று பாருங்கள், அழகாக சாளரம் என்று கூறுவார்கள். சாளரம் நான்கு எழுத்துக்களை கொண்ட சாளரம். அப்ப சாளரம் என்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை கூறுங்கள் என்று ஃபாரூக் அவர்கள் கூறுவார். அப்ப என்னல் என்று வரலாம் இல்லையா? அப்படியா இல்ல சாளரம் என்ற பதத்தை பாடல்
1: இல்ல இல்ல இல்ல பொருள் தான்.
0: சாளரம் என்ற பொருள்படக்கூட வரும் ஒரு திரைப்பட பாடல் கூறுங்கள் என்று ஒரு வினாவை தருகின்றார். சொல்லுபவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்து இன்னொரு வினா, அது மகப்பேறு சம்பந்தமாக லெனின் வந்து கேட்பார். நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் பெற்று ஒரு பேரு பெற்றிருக்கிறீர்கள்.
1: அப்ப 9
0: நீங்கள் 9 வேண்டுமா? சரி, 9 சூழ்நோவு 9 ஆகா
1: சுலபமா இருக்காத
0: 5 எழுத்துக்களை கொண்ட வெகு சுலபமா ஒரு பதம் ஐயா, மிகவும் சுலபமானது. 5 எழுத்துக்களை கொண்டது. இது விவசாயிகள் கூடுதலாக உபயோகிக்கும் ஒன்று. பொருட்களை எல்லாம் வைத்து எடுப்பார்கள். பொருட்கள் எல்லாம் விவசாய, அதாவது விவசாயத்தில் வரும் எப்படி அறுவடை செய்த பின்பு அதை அதற்குள்ளே போட்டு வைப்பார்கள். அப்படி ஒரு பாடலும் இருக்கின்றது அந்த படம். சரியா, ஒரு பாடலும் அந்த படம் வருகின்றது. 5 எழுத்துக்களை கொண்டது. பெருந்தொகையான பொருட்களை அதுகளை போட்டு வைப்பது. பக்குவமாக, பாதுகாப்பாக, வருடக்கணக்காக, பழுதடையாமல் இருப்பதற்காக வைப்பு வைத்து உபயோகிப்பது அநேகமாக கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு இடங்களில் இருக்கு. அடுத்த வல்லவர் வந்து அடித்துக் கொண்டிருக்கின்றார், விரைவாக சொல்லுங்கள்.
1: மண்குருதை.
0: மண்குருதியா? மண் குதிரை. மண் குருதியா?
1: அப்படிதான்.
0: நீங்கள் சொல்வது எனக்கு புரியாது. குதிர் என்று சொல்ல பார்க்கிறீர்கள். அதில் குதிர் அல்ல,
1: குருதிதான்
0: சொல்லுவாங்க. 3 எழுத்து. அது மண்ணில் செய்தால் 5 எழுத்து. அது அல்ல, என்னிடம் இருக்கிற குருது அது இல்ல, குதிர் அது இல்ல.
1: 800
0: சந்தர்ப்பம். 800 பதம்.
1: வைக்கோல் போர்.
0: வைக்கோல் போர் அல்ல அல்ல மாத்தி யோசியுங்கள். உங்கள் சந்தர்ப்பம் வந்து விட்டீர்கள். ஒரு நாள் ஒரு புள்ளி கிடைக்கிற மீண்டும் பெற வேண்டும். என்ன

0: சரிங்க, நல்லது. வந்தவர் எங்களுடைய அன்பு சவாரி குதிரை, எங்களுடைய தானா வந்த சந்தனம், என்னுடைய நாகப்பன் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்துவிட்ட இந்த இந்த ஒரு ஒரு அழைப்பே ஒரு 5 புள்ளி சேர்த்து போட வேண்டும். சரியா? அப்படி இல்லையா?
1: நன்றாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்குன்னு ஓடி வந்து என் குரல் காட்டுவதற்கு கூறுங்கள்.
1: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா,
0: ஜன்னலுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பாருக்கு அதை அனுமதிப்பார். உங்களுக்கு ஒரு புள்ளி தருகின்றேன். ஜன்னல் இருந்து வந்து
1: அதை வச்சுக்கிட்டேன். இல்லன்னா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா?
0: ஜன்னல் வச்ச நல்லது. என்ன ஜன்னல் உரம்? என்ன ஒரு பாட்டு ஜன்னல் உரம் கொண்டு ஒரு பாட்டு இருக்குது. என்ன உரம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இல்ல அவர்களுக்கு சரி தந்துவிட்டு வினாவே தொடுக்கவில்லை. மீண்டும் வருகிற நின்று போயிருக்கின்றார். சரி, உங்களுக்கு ஒரு படம் இல்ல எந்த இப்பொழுது 9வது இலக்கம் எனக்கு 9, நான் 9 என்று கேட்டிருந்தார். அவர் 9 என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு பெட்டியை திறந்தோம். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் வந்திருந்தது. அவர் மண் குறுப்பு வேண்டிட்டு போய்விட்டார். வக்கோல் பூர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதனுடைய தரவுகள் விவசாயிகள் தங்களுடைய விளைவு விளைந்து வந்து அறுவடை செய்த பின்பே வைப்பார்கள் பாதுகாப்பாக. நீண்ட நாளைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நிறைந்த பொருள்களை அதுக்கு வைக்கலாம். அதுதான் அதனுடைய பதம். அது எதுவாக இருக்கும்? 5 எழுத்துக்களை கொண்டு
1: அது குதிர்னு சொல்லுவாங்க.
0: இந்த மாதிரி பதம் இருக்குத்தானே ஐயா? குதிர் என்பதை விட இன்னும் ஒரு பதம் குதிர் நல்ல பதம். 3 எழுத்து அல்லவா இது? 5 எழுத்து. ஒரு திரைப்பட பாடல்ல இருக்கின்றது. மனசுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு இந்த பாடல்ல.
1: மனசுக்கு?
0: ஆமாமா, அதுவே ஒன்று வரும். மனசு ஒப்பூடாக மனதத்தால் அதை குறிக்குது. பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்ற மாதிரி.
1: யோசனை செய்துதான் வரணுங்க.
0: சரி, யோசித்து கொண்டு வாருங்கள். இப்ப நீங்கள் சொல்லாத முடியாது. உங்களை பெட்டுகிற கேளாதே.
1: ஆமா, அடுத்து வந்து
0: மீண்டும் மந்திரத்தை ஒரு புள்ளி எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஆமா,
0: இப்ப நாளைய தினம் பாடலையும் மீண்டும் சொல்லுவீர்கள் தானே? நன்றி, நன்றி நாகப்பன், நன்றி, நன்றி, நன்றி. எங்களுடைய மகள் உமையால் அழைத்திருந்தீர்கள். பாலசாமி அவர்கள் அழைத்திருந்தார். இன்றைய நாளின் நாயகன், பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு அழைத்திருந்தார். அது அருள்சாமியா இல்ல மோனிஷாவா தெரியவில்லை. மீண்டும் அழைக்க வேண்டும். இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சமையும் நானும் இருக்கின்றேன். நீங்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:37 எங்களுக்கு 11:37. அப்படி உங்களுக்கு 10:07. நான் 30 நிமிடத்தை கூட்டி விட்டேன். பார்த்தீர்களா? நானும் விரைவாக போக பார்க்கின்றேன். 10:07 வந்து காட்டுகின்றது. இரவு நேரம், நள்ளிரவு நேரம். மத்தார் பெருநாள், நல்ல பண்டிகை நாள் வருகின்றது. உலகெல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும், சுபிக்ஷம் பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து சென்ற இயேசு பகவான் அவர்கள் நாள், அவர்கள் பிறந்த நாள் என்று கூறுவார்கள். எல்லோருடனும் எல்லா நாடுகளிலும் இந்த தினம் மிக சிறப்பாக மகிழ்வாக எல்லா இனத்தினரும் கூட கொண்டாடப்படுகின்றன. மகிழ்ச்சி என்பதற்கு இதுவும் ஒன்று. எங்களுக்கு தீபாவளி எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றோ அது போன்று அவர்களுக்கும் தரும். அதிலே அந்த மதத்தினர்கள் மத பிரியர்கள் அதை ஒரு புனித நாளாகவும் கருதுவார்கள். வருகின்றால் அந்த உறவு. வணக்கம், வணக்கம் ஜெகபர் சாதிக்கவர்களே.
2: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கு.
2: அனைவரும் கிளியும் சேர்த்து நலமா
0: இருக்கிறேன். கிளி தன்னுடைய நலம் கூறிவிட்டது. இப்பொழுது வெள்ளக்கிளி, பச்சை கிளி, சொல்வதை சொல்லும் கிளி.
2: ஆமா ஐயா,
0: நன்றி. நலமாக இருக்கின்ற நல்ல பேரவே ஜெகபர் சாதிக் அவர்களே. இப்ப பொக்கிஷத்திலே ஒரு பெட்டியை திறந்திருக்கின்றார். பாரூக் வந்து அதை திறப்பதற்கு முயற்சித்தார். அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகப்பெரும் என்றால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கா? 5 எழுத்துக்களை கொண்ட பதம். 5 எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒரு பெரிய பொருள். இதற்குள்ளே அறுவடை பொருட்களை கொண்டு வந்து தானியங்களோ என்னவோ அதற்குள்ளே போட்டு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதை குதிர் என்று கூறினார்கள். ஆனா குதிர் வந்து மூன்று எழுத்து, இது வந்து
2: அது வந்து அந்த பேர் வந்து பத்தாயம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். பத்தாயம் என்பது சரியான பதிலை தந்த ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் இந்த பெட்டியை திறந்திருந்தா ரெண்டு புள்ளி பத்தாயம். ஒரு பாடல வரை இருக்கின்ற அல்லவா, வச்சிருக்கும் பத்தாயிரத்தை போடு என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கு அல்லவா, வாழ்த்துக்கள் சிறப்பு. அந்த பெட்டியை திறந்த பெட்டிக்கு பதவியை கூறு புள்ளியை பெற்றுக் கொண்ட அன்பு ஜெகபிரசாதிக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த பத்தாயிரம் பெறக்கூடியதாக ஒரு வினா ஒன்று தொடங்கள் பார்த்து கேட்போம். பத்தாயிரம் பாதுகாப்பாக நீண்ட காலம் வைத்திருக்கின்ற ஒரு பொருள், அது சம்பந்தப்படக்கூடிய பண்ணுங்கள். இப்ப நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். இலக்கம் ஐந்து உங்களுக்கு வேணும். ஆஹா ஆஹா, சிரமம் நல்லது. ஒரு பாத பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், நீங்கள் உடனே கூறுவீர்கள் எனக்கு தெரியும். இந்த இடம் எல்லா இடமும் இது இருக்கின்றது. இப்படியான இடம் எல்லா இடங்களிலும், எல்லா வீடுகளிலும், கடைகளிலும், கோயில்களிலும், எல்லா இடம் இருக்கின்றது. ஆனால் இது இங்கு இதுக்குள்ளே இருக்கிற பதம் மட்டும் ஒரு விசேஷமானது, அந்த இடத்துக்கு மட்டும்தான் கூறப்படுகிறது. இப்படி எங்கே ஒரு விளையாட்டு போட்டியிலே எங்களுடைய மரபு விளையாட்டுகளிலே ஒன்று, வீர விளையாட்டுகளிலே ஒன்று, ஆண்கள் மட்டும் விளையாடும் விளையாடுகளிலே ஒன்று, ஒரு இடம். அந்த விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு உள்ள இடம் சொல்லியோ நான்கு எழுத்துக்களை, ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
2: சரீரம் ஆடுகளம், ஆடுகளம்,
0: ஆடுகளம் அல்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு இலகுவாக தருகின்ற முட்டு அர்த்தம் இருக்கிறது. இந்த விளையாட்டு தனி மனிதர்களால் விளையாடுவதல்ல, மிருகங்களோடு விளையாடுவது. இலகுவான பதம் நான் கூறும் தரவு சுத்தி வளைத்து உங்களை சிந்தனைக்காக கொண்டு வருகின்றேன். இதுதான் தமிழ். ஆனால் அந்த இடம் அப்படி இடம் எல்லா இடமும் இருக்கிறது. ஆனால் இந்த இந்த விளையாட்டிலே மட்டும் ஆரம்பிக்கும் அந்த அது மிகவும் முக்கியமாக அந்த பதம் அங்கேதான் உபயோகிக்கப்படுகிறது. வீர விளையாட்டுகள், மரபு விளையாட்டுகள், வருடத்தில் ஒரு தடவை தான் அங்கு வருவது உண்டு, ரெண்டு மூன்று தடவை வருது. ஆனால் இதற்கு பெயர் போன இடங்களுக்கு பெயர் பெற்றிருக்கின்ற இந்த விளையாட்டுக்கு ஆண்களினால் மட்டும் விளையாடப்படுவது, மட்டும் ஆண்கள் அல்ல, மிருகங்கள் இணைந்து விளையாடுகின்றது.
2: ஜல்லிக்கட்டு
0: அங்கேதான் நிற்கிறீர்கள். ஆனா இந்த இடம் அங்கே இருக்கு, ஜல்லிக்கட்டுல இந்த இடம் அங்கே இருக்கின்றது. நீங்கள் எல்லா இடம் இருக்கின்றது இப்படி இடம், ஆனா இந்த இடத்தை மிக முக்கியமாக கூறுகிறார்கள். வந்துவிட்டீர்கள், நெருங்கிவிட்டீர்கள். இலகுவாக இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கும் அந்த விளையாட்டு. அந்த விளையாட்டை செய்ய உடனே இந்த இடம் போயிடும். இதுக்கு அதுதான் ஆரம்பம். அழைப்புகள் வேறு
2: சரியா சிந்திக்கலையா? சிந்திச்சுறையா
0: சொன்னால் ரெண்டு பள்ளி அந்த இடத்துல இருந்துதான் அந்த விளையாட்டு ஆரம்பிக்கும். சரியா, மிருகத்தோடு சேர்ந்தது நீங்கள் சொன்ன விளையாட்டு தான். எங்கே இருந்து ஆரம்பிக்கும் இந்த விளையாட்டு? ஆரம்பிக்கும் எங்கிருந்து? மக்கள் வெளியில் நிற்பார்கள், நாங்கள் பார்த்துக் கொண்டெல்லாம் கம் வீரங்க வீரத்திற்கு நிற்பார்கள். அங்கே மரபில் இருக்கின்றது மிருகம். அது வந்தால் தானே விளையாடலாம். அந்த வருமிடம் சிவா, அந்த அது வருமிடம் பலி சிவமான படம் முன்பு இது வந்திருக்கின்றது. புதுவெளியில் நாகப்பன் அடிக்கின்றார் சொல்ல போகின்றார். நீங்க சொன்னார் ரெண்டு பள்ளி. இப்ப கோவிலுக்கு போனா எங்கே உள்ளவர்கள் எதாலே போவீர்கள்? வாசலாலே போவீர்கள். கோவில் வாசல், கோபுர வாசல், வீட்டு வாசல், கடை வாசல், பல பல அதுவும் இங்கேயும் உண்டு. அதாவது எல்லா இடம் உண்டும் இந்த இடத்தில் இருக்கின்றதுக்கு ஒரு பெயர் உண்டு. சரியான இடத்துல நிற்கிறீர்கள். அந்த பதத்தையும் அது அநேகமான இன்னொரு சொல்லுவார்களே, அடங்கப்பா, அதுல இருந்தா அந்த விளையாட்டு ஆடி வரும்
2: பிடிக்கவில்லை.
0: பத்தாயிரம் கண்டுபிடித்த உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது.
2: பத்தாயிரம் வந்து சில சோத வார்த்தை அது
0: சாதாரணமான ஒன்று. நல்லதே நீண்ட நேரம் பிடித்து விட்டது, மீண்டும் பாருங்கள். என்ன பாடல் நாளை நல்லது, நாளை என்ன பாடல் தர வேண்டும்?
2: எனக்கு வந்து அருணோதயம் அப்படின்றது வந்து முத்து பவளம் முக்கணி சக்கரை மூடி வைக்கலாமா?
0: வைக்கக்கூடாது. முத்து பவளம் இதெல்லாம் மூடி வைக்கக்கூடாது இல்லையா? முத்து பவளம் முக்கணி சக்கரை, ஐயா எவ்வளவு சிரமமானது. அது முன்பு ஒரு கேட்டு இது என்ன திரைப்படம்? முத்தால முத்தல்லவா?
2: இல்ல அருணோதயம்.
0: ஓ, அருணோதயம் திரைப்படம். சுவாமி
2: கணேசன்
0: நல்லது. இந்த பார்வை உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம். இப்பொழுது சிந்தித்து மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை பெறுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்றது, அடுத்த புள்ளியை பெறுவதற்கு வாருங்கள். இப்ப அடுத்த உறவு வருகின்ற அவரிடம் செல்கின்ற மீண்டும் பாருங்கள். நன்றி ஜெகபர் அவர்களே. வணக்கம் வணக்கம் மகளே. உமையால் வாருங்கள். உமையால் வர வேண்டும்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நன்றாக இருக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? ஐயோ மகளே, அது இத்தனை பேர் அந்த சாளரம் தரமான ஒரு பொருள் கட்டி காரி அதை கண்டுபிடித்து வந்தது. சரி, இப்பொழுது என்ன பதம், வேற என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? வாடிவாசல். வாடிவாசல் என்பது சரியான பதம். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. வாடிவாசல் என்பதால் மரபுல மனிதன் மிருகங்களும் இணைந்து விளையாடுவது வீர விளையாட்டு, மரபு விளையாட்டு. அந்த மிருகம் உள்ளே இருக்கும், மக்கள் வெளியே இருக்கும், அது திறந்து வரையும் நடந்தான் வாடிவாசல். அதுல இருந்தான் ஆடு வரும், இந்த மாடு அதுல இருந்தான் ஆரம்பிக்கும் விளையாட்டு. சிறப்பான பாடல்.
3: ஜல்லிக்கட்டு
0: ஜல்லிக்கட்டை கூறின வரைக்கும் இது கூற முடியாமல் போயிடும் இல்லையா? வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் வாடிவாசல் என்ற பதம் என்ற பதம் வரக்கூடியதாக ஒரு வினா ஒன்று தாருங்கள். யாராவது கூறினால் புள்ளி கிடைக்கும் அவர்களுக்கு.
3: வாசல் இது பார்த்திருக்கும் இல்லையா? அதை சொல்ல சொல்லுங்களேன்.
0: வாசல் வாசல்
3: வாசல் என்கிற வார்த்தையில வர பாடல்.
0: ஓகே, வாசல் என்ற வார்த்தை வரக்கூடிய ஒரு பாடல் தாருங்கள் என்று உமையால் அவர்கள் வினா வைக்கின்றார்கள். யார் கொடுத்து ஒரு புள்ளி பெறப்போகின்றீர்கள் என்று கேட்போம். நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறீர்கள். என்ன இலக்கம் வேண்டும்
3: எனக்கு?
0: இலக்கம் ஏழு, லக்கி செவன். நல்லது. வாடி வாசல் என்ற அற்புதமான பதத்தை கொண்டு வந்து இது எங்களுடைய தமிழ் சொல்லு, எல்லோரும் உபயோகிக்கும் சொல்லு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வாசல் என்று பதம் வரக்கு வாசல் என்ற பொருள் வரக்கூடிய பாடல் ஒன்று கூறுங்கள் என்ற வினாவை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இலக்கம் ஐந்து பெட்டியை திறந்திருக்கு, இல்லை இலக்கம் ஏழு பெட்டியை திறக்கின்றீர்கள். ஏழாவது பெட்டியை சென்று எடுத்து வந்து பார்ப்போம். ஆஹா, அற்புதமான அழகான பெட்டியாக இருக்கின்றது. இறுக்கி கட்டி இருக்கின்றது. வாசமாய் இருக்கிறது அந்த பெட்டி. அது ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கிறது. நான் திறந்து பார்த்த பொழுது ஐந்து எழுத்துக்கள் அதுக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து எல்லா இடத்திலும் கிடைக்கும். இது ஒரு உணவு. அது நீராக இருக்கலாம், உணவு மட்டுமல்ல, நீராக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அணிந்த பொருள்களாக இருந்தால், அதாவது வந்து சின்னங்கள், அதாவது சிவ சின்னங்கள் போன்ற, அல்லது கிறிஸ்தவ மதங்கள், எல்லா மதத்திலும் இருக்கின்றது. இதை இப்படி சொல்லுவார்கள். இதை அந்த மத குரு கொண்டு வந்து கொடுப்பார். முக்கியமாக மத குருவினரால் கிடைக்கப்படுவது. சில வேலை தொண்டர்களும் கொடுப்பார்கள் ஆலயங்களிலே. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
3: அஞ்சலுக்கு
0: நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு முடிந்தால் இது கிடைக்காமல் போக மாட்டோம். இதற்காக இருப்போம் வேண்டிக் கொண்டு. ஐந்து எழுத்துக்களை உடைய
3: யோசனை செஞ்சு
0: வருகிறது. வாழ்த்துக்களம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்தவரவுடன் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராமன் அவர்களே. உமையால் நீங்கள் பாடல் கூறவில்லை. உமையால் நீங்கள் பாடல் கூறவில்லை. மீண்டும் வந்து கூறலாம் நாளைய தினம் பாடல். ராமன் வணக்கம்.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் கண்டு கேட்டேன் வாழ்த்துக்கள். நலமா இருக்கணும். மகளுக்கு எப்படி, மகள் எப்படி இருக்கிறாள் இப்பொழுது என்னுடைய பேத்தி?
1: இன்னைக்கு போய் பாத்து வந்தாங்க
0: ஐயா, கபம் கூடுதலாக இருக்கின்றது இல்லையா? சளித்தன்மை விளங்கி ஏன் மகளுக்கு அப்படி அது பொல்லாதான் சளி கவனம் எடுத்துக்
1: கொள்வோம்.
0: சரி, இப்ப ஒரு வினா கொண்டிருக்கின்றது ராமன் அவர்களை, நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வாசல் என்ற பதம், பதில் வாசல் என்று வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்கள்.
1: வாசல் கருவேப்பிலை அந்த பாட்டியா?
0: அது வாசம், அது வாசல் கருவேப்பிலைன்னு வாசம் மனம், இது வாசல் என்று. ஆமா, நீன வாச கருவேப்பிலை என்றால் ராமன், வாசம் வாசம் உள்ள கருவேப்பிலை. இவ சொன்னதும் வாசல் என்ற வாடி வாசல் என்ற பதம் தந்துவிட்டு வாசல் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் இருக்கின்றதாம். அது என்ன பாடலாக இருக்கும்? அந்த முதலிடத்திலும் வரலாம்.
1: வாசலிலே பூசணிப்பு வச்சு அந்த பாட சொல்ல.
0: நல்லது, வாழ்த்துக்கள் சரம். அது உண்மையான வாசல், ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது உண்மையான தந்தபடியா? சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஒரு பெட்டி திறப்பதற்கு. எந்த பெட்டியை திறக்க போன்றீர்கள்? திறந்த பெட்டி கூறு. இல்லை இல்லை, திறந்த பெட்டி ஒன்று இருக்கின்றது. ஐந்து எழுத்து கொண்டு கொண்ட பெட்டி. ஆலயங்களிலே சென்று நாங்கள் வழிபட்டு விட்டு அது கிடைக்காமல் செல்ல மாட்டோம். அது எது? அது கிடைத்தவுடன் செல்லலாம். பிரசாதம், சரியான பதம் பிரசாதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்ற, நீங்க உடனே சொல்லியிருந்தால் உண்மையாளுக்கு இரண்டு புள்ளி. நீங்கள் உடனே சொல்லவில்லை தானே? எப்படியும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து விட்டு காட்டிக்கார். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ராமன்?
1: கண்ணன் வருவான் மாய கண்ணன் வருவான் அந்த பாட்டியா? கண்ணன் பாட்டு.
0: கண்ணன் வருவானா கண்ணன் வந்தானா?
1: கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.
0: மாய கண்ணன் என்றால் இப்படித்தான் வரும். கண்ணன் வந்தான் மாய கண்ணன்,
1: மாய கண்ணன்
0: கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்து. சரி, இப்ப நீங்கள் பதில் கூறியபடியால் ஒரு பெட்டியை திறக்கலாம். என்ன செய்யப்படுது இந்த பாடல்?
1: பாத்துருக்கேன், படம் தான் தெரியல.
0: ராம திரைப்படமா?
1: படம் கேட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்.
0: படம் பார்த்திருக்கீங்களா? அந்த காட்சியை பார்த்திருக்கீங்களா?
1: நான் பார்த்திருக்கேன்.
0: காட்சியில யார் வரு? ஜெமி கணேசன் ஒரு குழந்தை, இங்க ஒரு ஆலயம், ஆலயத்தில் நாகையா இருந்து பாடுகிறார். அப்படித்தானே?
1: ஆமா, அதே
0: தான். தற்கொலை கண்டு போனவர் திரும்பி வருவார் பாட கேட்டவுடன், இல்லையா? கண்ணன் வந்தான் மாய, கண்ணன் வந்தான் அங்கே, கண்ணன் வந்தான். அதான் அந்த பாடல், அந்த பாடல் ராமு திரைப்படம். நல்லது, உங்களுக்கு அந்த பாடல் நாளைய தினம் ஒலிபரப்பாகும். இப்பொழுது ஒரு பெட்டியை திறவுங்கள். அந்த காகசும் அபு காகசும் நினைத்துக் கொண்டு
1: மூன்று பேர்
0: இலக்கம் மூன்று சேர்ந்து விட்டது. அதுதான் சாளரம். அற்புதமான தமிழ் பதம் சாளரம். அந்த பதத்தை வைத்துக் கொண்டு உண்மையால் ஓடி வந்தா கிடைக்கவில்லை. ஏழுதான் இப்ப நீங்க திறந்தீர்கள். பிரசாதம்
1: அப்ப நம்பர் ஆறியா?
0: ஆறாவது இலக்கம். வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பதம் வரும் என்று எண்ணுகிறேன் என்றால் இருக்கிற இடம் அப்படியான இடம். எங்கே எட்டி பிடித்து தொட்டு பார்ப்போம். பாரமாக இல்லை, நிலவு வகை இருக்கின்றது. கொண்டு வந்து வைக்கின்றேன். அவளுக்கு பெட்டியை அவிழ்த்து திறந்து பார்க்கிறேன். ஆகா, நான்கு எழுத்துக்களோட அழகாக காட்சியாகின்றது. இது உலகளாக சென்று வந்த ஒரு விடயம். இன்றும் இருக்கின்றது, அவரை கொண்டு செல்லும் ஆக்கள் இல்லை. சரியா? ஏனென்றால் இலத்திர இயல் வந்துவிட்டது, கணனிகள் வந்துவிட்டது. குலமகள் ராகை திரைப்படத்திலே ஒரு பாடலை பற்றி ஒரு பாடல் இருக்கின்றது. இதனுடைய தமிழ் சொல்லு.
1: கொஞ்சம்
0: விளக்கமா இருங்க. நான் புளி எடுக்கின்றேன், சாம்பல் எடுக்கின்றேன், தண்ணீர் எடுக்கின்றேன், விளக்குகின்றேன் போட்டு. இப்பொழுது நல்ல தெளிவாக இருக்கின்றது. இதில் வந்து செய்திகள் தான் கூடுதலாக இருக்கும், கட்டளைகள் கூடுதலாக இருக்கும், அறிவிப்புகள் கூடுதலாக இருக்கும். இதை கொண்டு வந்து உங்களிடம் என்னிடம் தருவது, என்னிடம் தரும் விடயம் அது. ஆனால் இப்பொழுது அதை மக்கள் கொண்டு செல்வதில்லை. முன்பு மக்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள், மக்களால் விநியோகப்பட்டு கொண்டு இப்பொழுது மக்கள் தேவையில்லை, கணனி மூலமே வந்துவிடும்.
1: எத்தனை எழுத்தியா?
0: நான்கு எழுத்துக்களை கொண்டது. கனடாவில் இருக்கும் எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் செய்திகளை எனக்கு தரலாம், இதை இப்படி கூறுவார்கள். இந்த நான்கு எழுத்துக்களை வைத்து ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது, ஒரு இலக்கத்தோடு. கண்டுபிடியுங்கள். தமிழுக்களே சுற்ற நீந்தி அடிக்க வேண்டும், அதனால தான் இப்படி சுற்றி விளைச்சு கொண்டு வருவேன். இதுதான் பொருள்.
1: எல்லாத்தையும் சுற்றி தான் போறேன், எனக்கு முடிவிட மாட்டேங்குது.
0: பிடிவரம் பிடிவரம் மூன்று வினாடிகள் தருகின்றேன் உங்களுக்கு. இருப்பினும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது முதல்ல, பாடல் ஒன்றை கூறி.
1: ஆமா ஆமா,
0: இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது ராமன், உங்களுக்கு கொண்டு பாருங்கள்.
1: போயிட்டு வர ஐயா,
0: சென்றுதான் பெற வேண்டும், அப்படிதான் பெற வேண்டும். நல்லது, வணக்கம். நல்லது, நாளை பாடல் கூற வேண்டும்.
1: செய்தித்தாள் ஐயா,
0: செய்தித்தாள் ஐந்து எழுத்து அல்லவா?
1: ஐந்து எழுத்து.
0: இறுதி முயற்சியும் வணக்கம் வணக்கம். நாகப்பன் அவர்களே வணக்கம், சென்று விட்டார். நாகப்பன் பதவியை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற தொடுக்கின்றார். பெற வேண்டும் பெற வேண்டும். இந்த தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை, கனடாவின் நேரம் 11:55 நிமிடம் முற்பகல். இன்னும் 5 நிமிடங்களில் நண்பகலாகிவிடும். மீண்டும் உமையால் வந்துவிட்டார். வணக்கம் உமையால், கொண்டு வாருங்கள். உங்களுக்கு பதில் வந்துவிட்டு
3: அஞ்சல்.
0: அஞ்சல் சரியான பதம். அஞ்சல் என்பது சரியான பதம். தந்த ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டால் மகள் உமையால் அவர்கள் வாழ்த்துக்களம்மா. நீங்கள் கடந்த முறை வந்து செல்லும் பொழுது நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் என்று கூறவில்லை, கூறுங்கள்.
3: ஐயா தப்பா நினைக்காதீங்க, ஒரு பாட்டு. அடி போடி பைத்தியக்காரி அறியாதவளா.
0: அற்புதமான ஒரு பாடல் அம்மா அந்த பாடல். அடி போடி பைத்தியக்காரி.
3: ஆமா, நான் பிரசாதம் சொல்றதுக்கு பஞ்சாமிர்தம். சாரி ஐயா,
0: பஞ்சாமிர்தம் அம்மா தனியா. பஞ்சாமிர்தம் வந்து பிரசாதத்தில் வந்து.
3: ஆமாங்க ஐயா, அதுதான் பிரசாதம்ன்றதுக்கு பஞ்சாமிர்தம்
0: சொல்லிவிடும். பாத்தீங்களா, அடிப்பொடி ரெண்டு புள்ளிகள் கிடைச்சிருக்கு சொல்லி சரியா. நான் நினைத்தேன் அதெல்லாம் எங்கள் சிந்தனையை தூண்டி சரியான நிலைக்கு கொண்டு வருவது. திரும்ப விபூதி சந்தனம் தீர்த்தம் பஞ்சாமிர்தம் பழம் மாம்பழம் தேங்காய் முடி இதெல்லாம் பிரசாதம் தான். ஆனா இயற்கை என்னதான் எப்படி கூறுவது? பிரசாதம். ஒரு திருநூறு தந்தாலும் பிரசாதம் தான் சொல்வோம், பஞ்சாமிர்தம் தந்தாலும் பிரசாதம் தான். நல்லது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கட்டிக்காரி. நீங்கள்
3: சொல்லிட்டாங்களா?
0: பிரசாதம் என்று குறிப்பிட்டீர்கள் தானே. அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் தான் ஒரு சரியான பதம். கடிதம் என்பதற்கு அஞ்சல் என்று. அஞ்சல் அஞ்சல் பெட்டி 522 அஞ்சல் பெட்டி 522 திரைப்படம் வந்தது. அஞ்சல் அஞ்சல் என்பது சரியான தமிழ் சொல். அஞ்சல் அனுப்பி இருந்தேன், பதில் தரவில்லை, எனக்கு அஞ்சல் கிடைத்திருக்கிறது. ஆனா இப்பொழுது மக்கள் கொண்டு வந்து தபால்காரன் கொண்டு வந்து தரவில்லை. தபால் என்னும் கூறுவார்கள், அதோட அஞ்சல் தான் சரியான பதம். இப்பொழுதுலாம் கணனி தானே, கணனியே ஒரு உடனே சுழப்பதில் நல்லது. சரி, இப்ப நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம் தானே. 10th இலக்கம் வாழ்த்துக்கள். பத்து தானே?
3: ஆமாங்க ஐயா.
0: இலக்கம் 10, இலக்கம் 10 பெட்டியை சென்று பார்ப்போம். ஓ சரியான பாடமா இருக்கும் அந்த பெட்டி. ஓ அங்கே திறப்பும். அட, மூன்று எழுத்திலே தான் இருக்கின்ற பாடமான பெட்டியை பெரிதாக மூன்று எழுத்திலே வரும். மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது. அந்த மூன்று எழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கின்றது. வனத்தில் வாழும் மிருகம், சுலபமாக்கி விடுகிறேன். வனத்தில் வாழும் மிருகம்
3: மயில்.
0: அது மிருகம் அம்மா, அது பறவை இல்ல மகளே.
3: மயில் பறவை சொல்றேன். கரடி.
0: கரடி அல்ல, பொருந்தவில்லை. இரண்டு பதில் கூறிவிட்டீர்கள். மீண்டும் சிந்தித்து வரவும். உடனே கூறினால் இரண்டு புள்ளி. நீங்கள் கடந்த வாரம் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருவது. இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள். இரண்டு புள்ளியை இழக்காதீர்கள்.
3: அது மிருகங்களா ஐயா?
0: மிருகம் மிருகம்
3: மிருகம். மிருகம் மூன்று எழுத்து வரும்,
0: மூன்று எழுத்துக்களை கொண்டது. நன்றி, மீண்டும் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்கள் புள்ளி உங்களுக்கு நீங்கள் இப்ப அந்த இதுதானே அஞ்சல் என்று கூறியபடியால் அஞ்சல் என்பது வரக்கூடிய ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள்.
3: அஞ்சலுக்கு என்ன பாட்டு ஐயா இருக்கு?
0: ஏதாவது
3: ஆமா வினா தானே
0: கேட்டீங்க. உங்களுக்கு
3: அஞ்சல் பாட்டு கூட ஒண்ணு இருக்கு ஐயா,
0: அப்ப கூறுங்க.
3: நம்ம ஜெய்சங்கர் பாட்டு சொல்லிடுங்க. பாட்டு
0: அஞ்சல் என்று வரக்கூடிய பாடலா?
3: ஆமா ஆமா,
0: அஞ்சல் என்று வர எழுத்து, அஞ்சல் என்ற பதம் வரக்கூடிய ஒரு பாடல். அப்படிதான்
3: ஜெய்சங்கர். ஆமாங்கய்யா,
0: ஜெய்சங்கர் அந்த சார் அஞ்சல் என்ற பதம் ஜெய்சங்கர் அவர்களால் நடிக்கப்பட்ட குழந்தையின் தெய்வம் திரைப்படுத்த பாடல் என்று கூறுகிறீர்கள். மிகவும் சுலபமா சுலபமான தரவு கொடுத்து விட்டீர்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு மாலே, சிறப்பம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக இங்கே அழைத்திருப்பவர் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர்
2: சாதிக். சொல்லுங்கய்யா. வழகையா
0: கொண்டு கொண்டு பாருங்கள். நீங்க அந்த பதம் கேள்வி கொண்டு வந்தீர்களா இல்லை? என்ன என்ன வினா கொண்டு வந்தா
2: சொல்லுங்கய்யா.
0: என்ன வினா உங்களிடம் கொடுமை ஒரு வினா தொடுத்து விடுந்து சொல்லிவிட்டீர்கள். சரிய்யா வாஸ் சார். இப்பொழுது அஞ்சல் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் இருக்கின்றதாம். அதுவும் ஜெய்சந்திர அவர்கள் நடித்திருக்கின்றார்களாம். குழந்தையின் தெய்வம் என்ற படத்திலையாம். அது என்ன பாடல்?
2: அஞ்சல் என்ற பதம்,
0: அஞ்சல் என்றால் என்ன வந்து தெரியுங்களா? இப்பொழுது கேள்வியா, அஞ்சல் என்பது தபால் கடிதம். அப்படி வரக்கூடிய வரக்கூடிய குழந்தையின் தெய்வம்
2: சொன்னால்
0: ஒரு புள்ளி, சொன்னால் ஒரு புள்ளி.
2: குழந்தையின் தெய்வம்
0: என்று அவர் கூறியிருக்கின்றார்.
2: அன்பு அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம், அன்புள்ள மாண்பினியே ஆசையில் ஓர் கடிதம் அப்படிங்கிற பாடலையா?
0: வாழ்த்துக்கள். சரியான பாடலா இருக்கும், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். திறவுங்கள்.
2: 12
0: இலக்கம் 12 அவது இலக்கம் இல்லை. இங்க ஒரு கேள்வி இருக்கின்றது. 10வது இலக்கைய 10வது இலக்க பெட்டி பொக்கிசத்திலிருந்து எடுத்து பார்த்த பொழுது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு, வனத்தில் வாழும் மிருகத்தினுடைய பெயர். இப்படித்தான் இப்படி அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்கள்.
2: வனத்தில் வாழும் ஒரு மிருகம்,
0: மிருகம் தெளிவாக இருக்கும். தாமதம்
2: கூறாய்.
0: ஓ நாய் அல்ல அல்ல. இன்னும் ஒரு முயற்சி. மீண்டும் பெற வேண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே. மூன்று வினாடி நின்றுவிட்டது, சென்று பாருங்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? 2-3 உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது முன்னிறுத்தமிழ் வானொலி 24 மணி எங்களுடைய வெற்றி குறை வந்துவிட்டார். நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் கொண்டு வந்தீர்கள்?
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
4: என்ன என்ன வினா ஐயா?
0: அந்த மூன்று எழுத்துக்கள்
4: சரியான ஈஸியான கேள்வி எல்லாம் கேட்ட போது எனக்கு
0: இணைப்பு இல்ல. பதவிகளை கொண்டு வந்து கிடைக்க முடியவில்லை எனக்கு உங்களுடைய இணைப்பு. எனக்கு தெரியும் நீங்க கூறக்கூடிய பதவிகள் போல வந்தன. சரி, இதுவும் உங்களால் முடியும். மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு. மூன்று எழுத்துக்களால் ஆன
4: கரடி
0: சொன்னாங்க. அது இல்ல, அது அல்ல. அது சுகம் தானே, இல்லாத இருந்து கொண்டால் இதுக்கு ஒன்றை கொண்டு வரலாம் தானே ஐயா?
4: ஆமா ஆமா ஆமா ஐயா.
0: ஓனாய் சொன்னார்.
4: எழுத்து பதம்
0: ஓனாய் சொன்னார். அதுவும் பொருந்தவில்லை.
4: மூன்று எழுத்து பதம்.
0: மூன்று எழுத்து தாமதிக்கின்றீர்கள்.
4: இல்லையா? முதலை.
0: முதலை வந்து மிருகம் இல்லையே ராசா, வனவில் அங்காவது அது தண்ணீர்லையும் இருக்கும், மண்ணிலையும் இருக்கும், காடுகளையும் இருக்கும். முதலை காடுகளையும் இருக்கும், முதலைக்காரர்கள் அநேகமாக தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் அது வாழாது. மீண்டும் பாருங்கள். நன்றி நாகப்பனவர்களே. முனைய தமிழ் வாரொலி 24 மணி நேர தமிழ்ச்சபைப்பால் அரசு அருள்சாமி அவர்களுடைய இலக்கம் இங்கே தென்பட்டது. ரேவதி உங்களுடைய இலக்கம் தென்பட்டது. உடனடியாக அழைத்தால் ஓடி வந்து விடலாம். பாருங்கள், இது முனைய தமிழ் வானொலியின் புதிய நிகழ்விலே கலம்பத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நேரம் 10:34 நிமிடமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இரவு நேரம் ஓடி வாருங்கள். பாரத நாடு கனடா நாட்டில் 12:04 நிமிடம். நண்பர்களை தாண்டி 4 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். பிரித்தானிய நாட்டில் இப்பொழுது 5:04 நிமிடம். வளைகுடா நாட்டில் மாலை 7:04 வந்துவிட்டார் வளைகுடா மன்னர், சவுதி மன்னர் வந்துவிட்டார். பாருக்கு
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கொண்டு
0: வாங்க.
1: குதிரை
0: நாட்டிலேயே வாழுது. வனத்துல வனம் என்பது காடு இல்லவா? வனத்துல வாழுதான். சரி, குதிரை அல்ல வனத்திலே. கழுவையும் சில அரபு நாடுகள்லதான் கழுவை கூட இருக்கின்றது. இருப்பதும் குதிரையும் அரபு வனத்தில் இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள். நன்றி. மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. மீண்டும் வணக்கம். மந்தி
0: மந்தி தனியே காட்டில மட்டும்தான், வனத்தில் மட்டும் வாழவில்லை, வேறு இடங்களும் வாழவில்லை. மந்தி என்று மூன்று எழுத்து மிருகம் தான். நன்றி உங்களுக்கான. அதுவல்ல என்னிடம் இருக்கும் பொருள். இன்னும் ஒன்று கொண்டு வாருங்கள்.
4: களிறு
0: களிறு களிறு அல்ல. களிறு என்னிடத்தில் அதுவும் வனத்தில் வாழ்வதுதான். அதுவும் அல்ல. கட்டிக்காரன் யோசனை நல்ல யோசனை. அதே போல யோசனை இன்னும் ஒரு முறை வேற முடிவு. நன்றி நன்றி நன்றி. ஐயா ரேவதி மகளை ரேவதி அழைத்து வந்தீர்கள். விட வேண்டும். இது வந்து வணக்கம் வணக்கம் குரலை கொண்டு கூறுகிறேன். வணக்கம் வணக்கம். மனிஷா பாலரல் சாமி இருவர்கள் ஒருவர் தான் வருகிறீர்கள். வணக்கம் வணக்கம். முதலாம் முறை வணக்கம். இரண்டாம் முறை வணக்கம். மூன்றாவது முறை வணக்கம். அருள்சாமி அவர்களே, பால் அருள் போல் அருள்சாமி அவர்களே வணக்கம்.
5: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. குதிரை இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா.
0: ஆமா, முதற்கம் எங்களுடைய குதிரை அல்லது வனத்தில் வாழும் ஒரு மிருகம். மூன்று எழுத்துக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒன்று. மிகவும் அரிதானது, சிறப்பான பதம். எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். ஒரு பதில் தந்துவிட்டீர்கள், அது பொருந்தவில்லை. இன்னொரு பதில் தரலாம். அதற்கிடையே உங்களுக்கு எங்கள் அனைவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் குரல் வழியாக நேரடியாக உங்களுக்கு கூறுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல பேரும் பெற்று வாழ வேண்டும். நன்றி. அப்ப குதிரை சரிவரவில்லை, வேறு என்ன தருவீர்கள்?
5: வணக்கம் வணக்கம். நன்றி
0: நன்றி. இன்னொரு
5: பதில்
0: தாமதிக்கிறீர்கள். மூன்று நாடு எது?
5: முயல் முயல் வருமாப்பா. முயல்
0: முயலும் அல்ல. முயலும் அல்ல. அதுவும் பொருந்தவில்லை. இரண்டு பேரும் தந்துவிட்டீர்கள். மீண்டும் பாருங்கள். நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப
5: வேண்டியிருக்கேன்?
0: நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும் மாறி?
5: மேம்பால படத்தில் இருந்துப்பா. என்னே விழுந்த மலைத்துளியே இத்தனை நாளா எங்கிருந்தேன்
0: தெரியாது. அது சொல்லாம கொள்ளாம வருது ஐயா. இந்த மலைத்துளியில் இல்லையா? சும்மாவே ரோட்ல விடலாம், காட்டுல விடலாம், வயல்ல விட எனக்கு மேல எனக்கு முடியல. அவ்வளவு அது விளைவில் நாங்களா போய் விட்டோம் அந்த மலைகள்ல. என்மேல் விழுந்த மலை தொழிலே நீ இத்தனை நாள் ஆதாயத்துதான் இருந்தது. நல்ல பாடல் மகனே. நாளைக்கு மீண்டும்
5: உனக்கும் தானே நான்
0: அதுதானே கண்ணுக்களை நிறைவேறிகள் இருக்கும் மலைத்துல. வாழ்த்துக்கள் சிறப்புகள் அடுத்தவரவிடம் தள்ளுங்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜெகபர சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர சாதிக் அவர்களே. வணக்கம்
6: ஐயா. இந்த வனவிலங்கை பேர் சொல்றேன்.
0: நீங்க தான் சொல்லணும். பொறுமை சொன்னாலும் ஒரு புள்ளி.
6: வேங்கை வேங்கை வேங்கை
0: வேண்டை வருது வருது வருது. வேண்டை வந்தது. ஆனா அது எல்லாம் என்னிடம் இருக்கின்றது.
6: ஓ அது
0: அதுவா? வேண்டைக்கு வேண்டை வேண்டைக்கு வேண்டை எனக்கு பொருந்தவில்லை. என்னிடம் இருக்கு மூன்று எழுத்துக்கு. அங்கேதான் அந்த ஊருக்கேதான் இருக்கிறீர்கள், வனத்துக்களே எல்லோரும் இருக்கின்றீர்கள். இன்னும் கூறலாம் தானே, உங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா, ஒன்றுதானே கூறினீர்கள். நீங்கள் கூறாது விட்டால் இங்கே உண்மையால் ஆயுதமாக இருக்கின்றால் கூறி புள்ளியை எடுப்பதற்கு.
6: சரி, அவங்களே
0: வெற்றியோடு பின்வாங்குகிறீர்கள். வணக்கம் உமையால், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வாருங்கள் உமையால். பாந்தா என்பது ஒரு இனம், கரடியில் இனம். அது வந்து ஆசிய நாடுகளிலும் அது இல்லைத்தான். பாந்தா என்று இங்கே பொருந்தவில்லை அந்த பெரு. நல்ல ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல சொல், ஆனா அது அல்ல என்னிடம் இருக்கும். நன்றி. இன்னொரு தடவை அடுத்த தடவை ஒருவர் பதிலை வைத்துக் கொண்டு வருகின்றார். பிரித்தானியாவில் இருந்து மகானவர்கள் வருகின்றார். குறுங்கள் இன்னும் ஒன்று என்னமா?
3: அதுதான் யோசித்து பாருங்கள்.
0: வணக்கம் வணக்கம் மகான் ஐயா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
7: ஓம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் ஐயா. என்னையா பெரிய பாரதமான பயங்கரமான செய்திகள் கிடைக்கின்றோம்.
7: எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்,
0: எல்லோருக்கும் உங்களுடைய வணக்கம் செல்கின்றது. எல்லோரும் உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கின்றார்கள். முந்தைய தமிழ் வானொலியில் உங்களுடைய நாட்டினுடைய செய்தி எங்களை எல்லாம் ஒதுக்குகிறது ஐயா. பாரபுரமான விளைவு என்று அறிந்தேன், உண்மைதானே? கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் தடுப்பு மருந்து எடுத்திருக்கின்றீர்கள்.
7: விட்டு பெருசாக
0: வலிக்கிறதில்லை என்றுதான் அறிந்தேன்.
7: வேலைக்கு போனா திரும்பப்படி இல்லை.
0: ஆனால் அந்த மூன்றாவது தடுப்பூசி எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது, பலவந்தப்படுத்துகிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் அணிய வேண்டும் என்று, இல்லை அதை எடுக்க வேண்டும் என்று. ஆனால்
7: அந்த ஊசி போட்டுட்டது ஐயா, இப்ப கடந்த மூன்று வாரங்களுக்கு
0: முதல் சந்தோஷம். கவனமாக இருக்க வேண்டும்.
7: அது கொஞ்சம் தாக்கமாயிருந்தது.
0: ஓகே,
7: ஓரளவுக்கு.
0: ஓ,
7: ரொம்ப ஓகே, ஓரளவுக்கு.
0: அடுத்தடுத்து ஊசி
7: இருந்தது, இருமல் இருந்தது, கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. இப்ப ஓகே ஆகி கொண்டிருக்காது.
0: முற்றாக குணமடைய வேண்டும், நீங்கள் பலமடைய வேண்டும் என்று இறைவனை நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
7: நன்றி.
0: சரி, இப்பவும் நீங்கள் வினாவில் இருக்கின்றோம், ஒருவராலும் கூற முடியாமல் இருக்கிறது. மகானவர்கள் கூறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு இப்படி அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்கள் உண்டது. இங்கே எல்லா விலங்கும் பறவைகளும் வந்துவிட்டது. நீவாளும் முதல கூட வந்துவிட்டது, சரி வரவில்லை. ஆஹா, நாங்கள் பாடப்புத்தகங்களை படித்திருக்கின்றோம். மூன்று எழுத்தை கொண்டு அழைக்கப்படுகின்றது அந்த மிருகத்தை. வேறு பதங்கள் இருக்கின்றது அந்த மிருகத்துக்கு. இப்பொழுது என்ன விழாவாக்கி
6: இருக்கின்றேன்.
0: மந்தி என்றா குரங்கு ஒன்று இருக்கின்றது, தாட்டான அப்படிங்கிற எல்லாம் இருக்கின்றது. அதே போன்று இதுக்கும் இந்த இனத்துக்கு வேறு பதங்களும் இருக்கின்றது. ஆனால் இதுதான் அரும்பதம். புத்தகங்களை படித்து திரைப்படங்களில் இது வந்திருக்கின்றது. அது கூறினேன், அது பொருந்தவில்லை. உண்மையால் ஒரு தடவை கூறி யாரோ ஒருவர் கூறியிருந்தால் அது பொருந்தவில்லை மகான். பக்கத்துல நிற்கிறீர்கள், பக்கத்து விழுங்கையும் கொண்டு வந்தார் அது பக்கத்துல, அதுவும் அல்ல.
6: சிங்கம்
0: வாழ்த்துக்கள் வர வேண்டும், வர வேண்டும், வரவேற்கின்றோம். நன்றி. தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையின் கதம்பத்திலே இருக்கின்றோம். கதம்பம் நலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொக்கிஷம் என்ற பிரிவிலே பொக்கிஷத்துக்குள்ளே சென்று பல பெட்டிகளை அடுத்து வந்தேன். பலவல்ல, ஒரு கொஞ்சம் 15 பெட்டி கொண்டு வந்து விட்டேன். கிட்டத்தட்ட இப்பொழுது 1, 2, 3, 4, 5, 6 பெட்டிகள் திறந்து பதம் கண்டுபிடித்து 7வது பெட்டிக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம். 7வது பெட்டி 10ஆம் இலக்க பெட்டியை திறந்து பார்த்தபோது அண்டகாகசும் அபுகாகசும் திறந்தது சிசு என்று சென்று பார்த்தால் இலகுவான மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெரிய மிருகம் பாரமாக இருக்கிறதே பெட்டி என்று தூக்கி பார்த்தேன். என்னவென்று பார்த்தால் மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஒரு மிருகத்தின் பெயராக இருக்கின்றது. அது எந்த மிருகம்? பல மிருகங்கள் வந்து பக்குவப்படவில்லை. யார் அதுக்கு சரியான பதத்தை கொண்டு வருகின்றது அறிய இருக்கின்றேன். அவளோடு ஓடுவாருங்கள், தாருங்கள், தந்தவர்கள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது வருபவர் நிச்சயமாக தருவார் என்று எண்ணுகிறேன். அன்புள்ள ஆனந்தன் அவர்கள், எங்களுடைய வடலூர் ஆனந்தன் ஐயா அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் ஆனந்தன்.
8: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கீங்க. எப்படி நீங்கள் இருக்கின்றீர்கள்? சிறப்புகள். இந்த என்ன பதம் இவரெல்லாம் தடுமாறுகிறார்கள், அந்த பதத்தை கண்டுபிடிப்பீர்களா? ஓனாய் வந்து ஜெகபர் சாதிக்க அவர்கள் கூறினார்கள், அது பொருந்தவில்லை, அதை அடித்து விரட்டி விட்டோம். அந்த ஓனாயை
8: என்ன ஒரு பாலைந்து விலங்குகள் தான் நினைவுக்கே வருது, என்ன செய்யறதுல
0: இன்னும் நினைக்க வேண்டும், இன்னும் நினைக்க வேண்டும். நாளைய தினம் என்ன பாடல் வேணும்? திருவிழா பாடலை கூறும்பொழுது நினைவுக்கு வரலாம். என்ன பாடலாக இருக்கும்?
8: சும்மா சும்மான்னு சொல்லிட்டீங்க இல்லீங்களா?
0: ஆமா, அருமையான சும்மா என்று சொன்னேன் ஒரு பதம். அதுக்கு எத்தனை சும்மா நீங்கள் பாவிப்பீர்கள் வாழ்க்கையில? சரி, அதுக்கு வருவோம்.
8: எங்க
0: சும்மா வந்தேன். அதுதான் அவரோட முடிய மாட்டேன். அந்த கேட்ட ஒரு எப்படி இருக்குங்க, என்ன விஷயம் பண்ணீங்க? சும்மா வந்தேன், சும்மா
8: வந்தேன்,
0: சும்மா இந்த அங்க வந்தேன். வந்தாப்புறம் சும்மா இந்த பக்கம் வந்தேன், பாத்துட்டு போகலாம். சும்மா அந்த சும்மா என்ற இதை என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு என்னுடைய பதவியிலே தந்திருந்தார் புலனத்திலே. அதை படித்தவரோ என்னை அறியாமல் நான் சிரித்து என்னையே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன். சும்மா கேட்டு பார்த்தேன், சும்மா வருவது பதில்கள். என்ன சும்மா? சும்மா என்பது சும்மாவா? இது தமிழ் சொல் அல்லவா? தமிழ் சொல், தமிழ் சொல் என்றால் என்ன? நான் அவர் கருதினேன் சும்மா, சும்மா வந்து சும்மா என்று கேட்டுவிட்டு, சும்மா கேட்டீர்கள் தான், சும்மா நீங்கள் கேட்டாலும் இது என்ன சும்மாவா? இது தமிழ் அல்லவா? தமிழ் என்ன சும்மாவா என்று கேட்டு நான் எழுதிவிட்டேன் பதில். அவர் அவர் சிரித்து விட்டார். சரி ஆனந்தம், நாளை என்ன பாடல் உங்களுக்கு தோணும்?
8: அதான் சார்லி சாப்ளின் படத்துல இருந்து, சார்லி சாப்ளின் பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா அந்த பாடல்
0: கேட்டிருக்காரு. சும்மாவில பாட்டு எடுத்து விடு, பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பாக்குறாரா? சும்மா கேட்டு பாக்குறேன், நான் சும்மா எழுதி விடுறேன், சும்மா தேடி பாக்குறேன். நாளைக்கு வந்தா சும்மா பண்ணிட்டு
8: போறேன்.
0: ஆமா, சும்மா ஒருத்தி சும்மா சும்மா பாக்குறா, சும்மாவா பார்த்தா விடயத்தோடதான். சரி, என்ன மிருகமாக இருக்கலாம் இப்பொழுது சிந்தனைக்கு வரமுண்டு என்றேன். கூறுங்கள்.
8: சொல்லுங்க. அது அந்த காரா, அந்த ரெண்டு மூன்று விலங்குகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு சொல்றதுக்கு பெரிய யோசனையா இருக்குது. மான் வருது, சிக்கே வருது, புலி வருது. நான் சும்மா சும்மா சும்மா யோசிச்சுட்டே இருந்து ஒன்னும் இந்த நாலஞ்சு விலங்குகள் எல்லாம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. முதலையும் சொல்லிட்டாங்க, அது விலங்குல வரல, முதலையும் விலங்குகளை வரலன்ட்டீங்க. சும்மா சொல்கிறேன். சரி சரி, யோசிச்சு வரேங்க, யோசிச்சு வரேன். நானும் சும்மா தாடே வந்தேன், யோசித்தேன். சும்மா வர, சும்மா வந்து
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அந்த வளவிலங்கின பேரை சொல்றாங்க ஐயா. அரிமா, அரிமா, அரிமா, அரிமா. ஆமாயா, ஆமாயா. ஆமாயா, ஆமாயா. ஆமாயா, ஆமாயா. அந்த வேங்கி வேங்கி சொல்லும் போதே சொல்லிருக்கேன். நன்றி ஐயா. ஐயா அதாவது இந்த சிங்கம் என ஆரம்பமாகவும் ஒரு பாடல் யாராவது சொல்ல சொல்லுங்க. சிங்கம் என்ற, சிங்கம் என்று ஆரம்பமாக ஒரு பாட்டு. ஆமாயா, ஆமாயா, ஆமாயா. நிச்சயமா, நிச்சயமாயா, நிச்சயமாயா. கண்டிப்பா, நிச்சயமாயா, நிச்சயமா, நிச்சயமாயா. 17 ஓ மொத்தமாவா? மொத்தமா வந்து அப்ப வந்து 11. சரியா? சரி சரி சரியா சரியா. நான் சும்மா சும்மா சொல்ல மாட்டேன், ஏதாவது காலை இருந்தாலும் சொல்லுவேன். ஆமையா ஆமையா சொல்லுவேன் சொல்லுங்கய்யா.

0: எத்தனை எழுத்து ஐயா? எத்தனை எழுத்து?
1: நீங்க

ஒரு கேள்வி. ஐம்பது ரூபாய் சார், 50 ரூபாய். ஊர்வலம்

0: நன்றி அனந்தய்யா. ஆமாயா, ஆமா ஆமாயா. ஆமாயா. அதிகமா அந்த ஊர்வலங்களை பார்த்து கல்யாண ஊர்வலர்கள் தான் வராங்க. சரியா, யோசிச்சு நன்றி.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுடைய குரல் அழைப்பு வரவில்லை ஐயா, ஒளி வரவில்லை.
2: மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுவரை மீனவன் பேசினது பெறவில்லையா? அரிமா என்ற பதம் தந்து புள்ளி வைத்துவிட்டு மீண்டும் ஒரு பெட்டியை திறந்திருந்தார். அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது 4-5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அதையும் கூறியுடனே 2 புள்ளியை பெற்றுவிட்டார். அவர் வினா தொடுக்கும் போது தொடுக்காதபடியால் அவர் அடுத்த பெட்டியை திறவாமல் சென்று விட்டார். வினா ஒன்று இருக்கின்றது. இங்கே 2 வினா இருக்கின்றது. ஒன்று வந்து சிங்கம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒன்று வேண்டும்.
1: இரண்டாவது சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே,
2: சிங்கப்பெண்ணு. சரி, சிங்கப்பெண்ணு என்ற பாடல். நல்லது, வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. நான் வந்து நிச்சயம் சிங்கம் ஒன்று புறப்பட்டது என்ற ஒரு பாடல் இருந்தது. அப்ப சிங்கம் என்று ஆரம்பிக்கும்
1: சொல்லலாம்.
2: வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. இப்பொழுது அவர் 11வது பெட்டியை திறந்து ஊர்வலம் என்ற பதத்தை தந்து சரியாக சொல்ல, நீங்கள் ஊர்வலம் என்பதை வைத்து ஒரு வினா ஒன்று தொடுக்க முடியுமா? நீங்க புள்ளி கேட்டீங்க,
1: ஊர்வலம்.
2: திரைப்படம் எல்லாம் வந்திருக்கின்றது.
1: ஆமா, ஊர்வலம்னு வர்ற மாதிரி ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்தோட பேர் சொல்ல,
2: அந்த திரைப்படத்தின் பேரு அவர் சொல்லணும். அது ஒரு வினா. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறக்கலாம் ஐயா.
1: பெட்டி திறக்கலாம். பெட்டி எண் 4.
2: பெட்டி எண் 4. ஆஹா, அற்புதமான ஒரு பதம் போல் தெரிகின்றது. என்றால் அங்கே அந்த பெட்டியை சுற்றி நீர் பட்டிருக்கின்றது. ஒரு உடைத்து பார்த்தால் அதுக்குள்ள 4 எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் இருக்கின்றது. அது தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. அதனால் அந்த பெட்டி ஈரமாக இருந்திருக்கின்றது. 4 பத எழுத்துக்களை கொண்ட பதம் கண்டுபிடியுங்கள்.
1: போக்குவரத்துக்கு பயன்படக்கூடியது.
2: எதுக்கு ஐயா?
1: பயன்படக்கூடியதா?
2: இல்லை இல்லை,
1: போக்குவரத்துக்கு பயன்படக்கூடியது.
2: போக்குவரத்து அல்ல, அதிலே போக்குவரத்து பயன்படுது. அது வந்து இல்லை இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தண்ணீர் சம்பந்தப்பட்டது. தண்ணீர் தான், தண்ணீர் ஆரம்பம் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் என்பது ஆரம்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 4 எழுத்து வர வேண்டும். அதை நாங்கள் கண்ணாலே காணலாம். இந்த கிணறு இருக்கிறதுல, மக்களால் உண்டாக்கப்படுகிற கிணறு, அந்த கிணற்றினை நீங்கள் தூர் வாருவது என்பதில் இறைத்தல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பழைய தண்ணீரை இறைத்து வெளியே விட்டா பிறகு வரும். அடுத்து நீரூற்று, சரியான பதம். இது உள்ள இடம் பார்த்து வீடு கட்டையும் கவனமாக கட்டுவார்கள். நீரூற்று இல்லாத வாழ்த்துக்கள். 2 புள்ளிகளை பெற்று விட்டீர்கள். சிறப்பு நரப்பன் உங்களுடைய அழைப்பிலே இந்த இப்பொழுதுதான் நீங்க புள்ளிகளை சேர்க்க வேண்டிய நேரம். சரி, இன்னும் பெட்டியை திறவர்களே, உடனடியாக கூறியவர்கள் இன்னொரு பெட்டியை திறக்கலாம் நீங்கள்.
1: 2.
2: ஆஹா, இந்த 2க்கு நீங்கள் பொருத்தமானவர் அல்ல, நானும் பொருத்தமானவன் அல்ல. இது பெண்கள் தான் பொருத்தப்படுவார்கள். 7 எழுத்துக்களை கொண்டது. பெண்களை குறிக்கும். அவர்கள் இந்த ஸ்தானத்தை அடையும் பொழுது அப்படி குறிவிட்டால் இன்னும் இலகுவாக இருக்கும். 2 புள்ளி சேர்க்கலாம் நீங்கள்.
1: இலகுவான
2: பதம்
1: இல்ல,
2: ஏழு எழுத்துக்களை கொண்டது. ரெண்டு பிள்ளைகள்
1: திருமணங்களில் எட்டு எழுத்து இல்லை,
2: அது வராது, அது வராது. இது பெண்களை குறிப்பது,
1: பெண்களை குறிப்பது,
2: திருமணமான பெண்களை. சரி, இப்பொழுது இலகுவாக இருக்கும், எல்லா பெண்களையும் அல்ல. இந்த பதவி அவர்களுக்கு கிடைப்பதற்கு அவர் திருமணம் செய்திருக்க வேண்டும்.
1: ஏழு உடனடியாக யோசனை வரவில்லை.
2: உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. ஏழு எழுத்துன்றபடியால் ஒரு சுருக்கமான ஒரு உத்தரவு தந்தேன். ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. நன்றி, மீண்டும் பெற வேண்டும்.
1: நன்றி.
2: அந்த பதில்கள் கூறவிட்டு சிங்கமா பாட்டு சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வாருங்கள். உங்களுடைய வினா ஊர்வலம் என்ற பெயர் வந்த ஒரு திரைப்படம் இது என்று கேட்டீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம,
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், வணக்கம். அழைப்பில் இருப்பவர் வந்து வணக்கம், வழக்கத்திலே அழைப்பில் இருப்பவர் கூற முடியுமா யார் என்று?
3: குருபாஸ்கர்.
2: குரல் சரியாக எனக்கு பிடிபடவில்லை, மன்னிக்க வேண்டும். குருபாஸ்கர் நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நானும் நலமா இருக்கும், நீங்கள் அனைவரும் நலமா. நல்ல ஒரு பாடல் நீங்கிட்டு டாங்கு டிங்கு
3: டாங்கு
2: நல்ல பாடல் கேட்டு விட்டீர்களா? அந்த பாடல் வந்து விட்டது, வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல், நல்லது. எங்கே இப்பொழுது ஒரு பதம் வந்திருக்கின்றது ஐயா, நீங்கள் கூற வேண்டும். ஏழு எழுத்துக்களை கொண்டு, ஏழு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம், ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஏழு எழுத்துக்களால் ஆனது. இலகு வாக்கில் இருந்து அது ஆரம்பம். முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. பெண்களுக்குரிய பதம், அதுவும் திருமணமான பெண்களை குறிக்கும் பதம். குறுங்கள் எதுவாக இருக்கும் சொன்னால், இரண்டு வெள்ளி. இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி தான் கிடைக்க போய், இன்னொருவர் இந்த பெட்டியை திறந்திருந்தவர், அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு புள்ளி கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து ஒரு பாட ஒரு கேள்வி இருக்கின்றது. ஊர்வலம் என்ற பதம் வரக்கூடிய ஒரு திரைப்படம் இது. ஒரு திரைப்படத்தின் பெயரிலே ஊர்வலம் என்று வருகின்றதாம். அது என்ன திரைப்படம்?
3: பூமகள் ஊர்வலம்.
2: பூமகள் ஊர்வலம், கல்யாண ஊர்வலம் என்றெல்லாம் வருகின்றது குருபாஸ்கர் இல்லையா? நல்லது. வாழ்த்துக்கள்.
3: ஊர்வலமும் படம் இருக்கு.
2: ஒரு

0: அவள் விரந்தம் என்று தானே கிடைக்கும். அவருக்கு விரக்தம் பொழுதுதானே தீர்க்கசுமங்கலி என்ற பெயர் கிடைக்கும். சிறப்புகள் மீண்டும் வாருங்கள், கொண்டு வாருங்கள், பதிலை மீண்டும் அடையுங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஜெகபிரசாதிக்காக இருக்கலாம். வணக்கம் ஜெகபிரசாதிக்கு அவர்களே.
1: இப்ப கேட்ட சொல்லுங்க சொல்லுங்க.
0: நீங்க கேட்க இல்லையா நான் சொன்னதை?
1: ஆமா, நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன், கேட்கல.
0: அதனால கேட்கல. இரண்டு தடவைகள் அந்த பதில் நாகமனையா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பெட்டி ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஒரு பெண்களுக்குரிய பதம் அது. அதுவும் திருமணமான பெண்களை கூறுவார்கள். ஏழு எழுத்துக்கள். முதல் எழுத்து உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. ஏழு எழுத்துக்கள் என்றபடியால் முதல் எழுத்தை தருகின்றேன். சுலபமாக இருப்பதற்கு உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கும். உயிர் எழுத்துக்களுள் ஒன்று ஆரம்பிக்கின்ற பதம் ஏழு எழுத்துக்களை கொண்டது. பெண்களை குறிப்பது. குறிப்பாக திருமணம் ஆனால்தான் அந்த பெயர் கிடைக்கும் அவர்களுக்கு.
1: திருமணம் கிடைக்கும்.
0: சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லி.
1: திருமணமான பெண்களை அழைக்கும் அல்ல, திருமணமான பெண்களை அழைக்கும் சொல்லையாது
0: அல்ல, திருமணமான பெண்களை குறிக்கும் சொல். மிகவும் அற்புதமானது ஒன்று. இப்படித்தான் அழைக்க வேண்டும். அந்த இடத்துக்கு வந்து இந்த பதவிக்கு வந்து விடுவார்கள். வினாடிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்த உறவுடன் செல்ல வேண்டிய நிலைமை வரப்போகின்றது. நல்லது சென்று பாருங்கள். ஞானசேகரம் வந்துவிட. வணக்கம் வணக்கம் ஞானசேகரம் அவர்களே.
2: வணக்கம் அப்பா, தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: அப்பா மகனே, ஞானசேகரத்தின் குரலை கேட்க நீண்ட நேரம் ஆகிவிட்டது. ஞானசேகரம் வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் கழிப்பாகவும் உற்சாகமாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: எல்லோருடைய அன்பு அன்பும் உங்களுக்கு கிடைப்பது போல் உங்கள் அன்பின் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் குரல் சற்று தெளிவாக இருக்கின்றது. கொஞ்சம் குணமடைந்திருக்கின்றீர்கள் என்று அப்பா உணர்கின்றேன். சரியா?
2: உண்மைதானப்பா.
0: நல்லது நல்லது மகனே. இப்பொழுது ஒரு பதம் காத்தலையில் வேற இருக்கு வந்திருக்கின்றது ஐயா. பொக்கிஷத்திலே ஒரு பெட்டி, இரண்டாவது இலக்கப்பெட்டியை திறந்திருந்தார் நாகப்பன் அவர்கள். அதற்கு வந்து மற்றவர்கள் பல்கூறி பார்த்தார்கள், சரியாக வரவில்லை. அந்த பெட்டிக்குள்ளே இந்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம்.
2: இல்லத்தரசி.
0: சரியான பதிலை கொண்டு வந்து இங்கே நாகப்பன் கொண்டு வந்து நிற்கிறார். அவர் கடவுள் கிடைக்கவில்லை, உங்களை கிடைத்து விட்டது. ஒரு பிள்ளை, சரியான பிள்ளையை தந்து வெற்றி பெற்றிருக்கீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். இல்லத்தரசி உயிரெழுத்தில் ஈனாவிலே ஆரம்பிக்கின்றது, ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது திருமணம் ஆனால்தானே அவர் இல்லத்தரசியாக வர முடியும். ஆனால் அரசியாக இருக்கின்றார்கள், அது வர முடியும். அரசி என்ற பட்டம் அந்த பெயர் கிடைக்கிறது, இல்லத்தரசி என்று. அந்த பொருள் சரியாக புரிந்தால் குடும்பங்கள் சிறப்பாக வாழும். நன்றி, நல்ல பதில் தந்து. நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு நான் தரலாம்? பூவரசம் பூ. மார்கழி தையிலே தான் பூர்க்கும் அது, இல்லையா? நல்ல பூ அந்த பூ. பூவரசம் பூ பூத்தாச்சு. கடைசியில எனக்கு பிடிச்ச கட்டம் அந்த பாடல்ல ராதிகா தலை சுத்தி விழுந்தளம் போற.
2: ஆமா,
0: அப்ப இசை ஒன்னு வரும். ஆமா, அந்த நல்லது. ஒவ்வொரு சம்பு பூத்தாச்சு கிழக்கே போகும் ரயிலில் பாடல், நல்ல பாடல தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பதில் கூறி பொருள் புள்ளி பெற்றபடியால் உங்களுக்கு ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அந்த அந்த அத்தோடு அந்த இல்லத்தரசியை வைத்து ஒரு வினாவை தொடுத்து விடுங்களேன். வேறு யாராவது பதில் சொல்லி புள்ளி பெறலாம்.
2: அதே உயிரிழத்துல ஆரம்பிக்கக்கூடிய நீங்க சொன்ன அதே குறிப்பில் உள்ள மகளிருக்கான ஒரு வார்த்தை, நான்கெழுத்து.
0: நான்கெழுத்தை கொண்ட ஒரு பதம் கேட்கின்றார் ஞானசேகரன் அவர்கள். பெண்களை குறிக்கும் பதம் இல்லத்தரசி என்று பொருள் பெறக்கூடிய வருகின்றதாம். இல்லத்தரசி என்று பொருள் பெறக்கூடிய ஒரு பதம் இருக்கின்றது. அது எந்த பதம் என்று கேட்டிருக்கின்றார். முடிந்தால் கொண்டு வாருங்கள், ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஞானசேகரன் ஒரு பெட்டி திறக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள். என்ன பெட்டி?

0: என்னிடம் இருக்கின்ற பட்டியல் மகனே, எட்டாம் பட்டி எட்டாம் இலக்கம் இருக்கின்றது, 13, 14, 15 இருக்கின்றது. இந்த 8வது பதம் மிகவும் அற்புதமான ஒரு பதம், நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு வைரமான பொருள். கருங்கல், செங்கல், மலைக்கல், பாறாங்கல், கடைசார்கல், குசுறுகள், பெருகல் என்பது போன்ற கல், விக்கல், மின்னல் போன்ற அந்த எல் வரக்கூடியதாக கடலின் உள்ளே வளருகின்ற ஒரு கல். இந்த கல் விளைவது கடலுக்குள்ளேதான்.
1: கல் விளைவது
0: கடலுக்குள்ளேதான் விளைவது. வெளியே எடுத்து வைத்தால் வைரமாக இருக்கும், அடித்தால் உடையும். கடற்கரை பகுதியில் வாழும் மக்கள் இந்த கற்களை கொண்டு வேலிகளை அமைக்கின்றார்கள். கண்டிருப்பீர்கள், காணாமலும் இருப்பீர்கள். கடற்கரை மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் இந்த கல். இது கடலுக்குள்ளே விளைகின்ற ஒரு கல்.
1: புலப்படவில்லையப்பா, யோசித்து வருகிறேன்.
0: யோசித்து வாருங்கள். பாடல் கூறிவிட்டு நன்றி மகனே, நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன், கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த பதிலை மற்றவர்கள் கூறிவிட்டார்களா? கொண்டு வாருங்கள்.
2: நான் யோசிச்சுட்டு இல்ல தரசின்னு யோசிச்சுட்டு வர்றேன்.
0: எனக்கு தெரிந்து விட்டது,
2: பரவாயில்ல.
0: அதற்கு ஒரு அடிக்கும்போது நீங்க அழைக்கீங்க, கூறுங்கள்.
2: புள்ளி கிடைக்கும் ஐயா, இதுக்கு புள்ளி கிடைச்சிடும். இல்லால்
0: இல்லால் சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்று விட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள். சரியான மகனே ஞானதேவன் அவர் கூறுவது இல்லத்தரசியை குறிக்கக்கூடிய ஒரு பதம் இல்லால், அதே எழுத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. இப்பொழுது
2: புள்ளி கிடைக்கட்டே, என்ன இந்த புள்ளி கிடைச்சா?
0: அந்த புள்ளி கிடைச்சிட்டா புள்ளிக்கு புள்ளி எடுத்து விட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். இப்பொழுது வந்த பதத்தை முடிந்தால் உடனடியாக கூறுங்கள். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு கல், இது கடலுக்குள்ளே விளைகின்றது. எல்லா கடலுக்குள்ளும் இல்லை, இதற்கென்று சில சில கடல் பகுதிகளில் இது விளைகின்ற கல். அந்த கற்களை வெளியே எடுக்க முடியும். எடுத்துக்கொண்டாலும் பெரிய பெரிய கற்களாக வரும். ஒரு ஆளால் தூக்கக்கூடியதும் இருக்கு, தூக்க முடியாதவாறும் இருக்கும். அந்த கல்லில் இருந்து ஒரு முக்கியமான பொருள் தயாரிப்பார்கள். அது கூற மாட்டேன் நான், கூறினால் கண்டுபிடித்து விடுவீர்கள். கடற்பகுதிகளில், கடற்கரைகளில் வாழும் மக்கள் இந்த கற்களை கொண்டு தங்களுக்கு அரணாக வேலி மாதிரி அடுக்கி விடுவார்கள். அந்த கல்லின் பெயர் என்ன? தமிழ் சொல். நாங்கள் பஞ்சதந்திர கலைகளை படித்திருக்கின்றோம், எங்களுடைய பாட புத்தகங்களிலும் படித்திருக்கின்றோம்.
2: கடலுக்கு அடியில்
0: கடலுக்குள்ளே விளையுது. நம்ம அடியிலிருந்து எவ்வளையலாம், கடல் மண்ணில் இருந்து. ஆனா அது ஆழத்திலேயும் இல்லை, நாங்கள் சென்று கையால தூக்கிக்கொண்டு வரலாம்.
2: பவளக்கல்,
0: பவளக்கல் வெளியே தெரியாது அல்ல. பவள இருக்குது
2: இல்ல, ஆரோத்து பவளின் ஆரோத்து
0: அப்படியா? பவள கெட்டுக்கார அர்த்தம் இந்த பதில். பவளக்கல் அது விலை உயர்ந்தது இல்லையா? பவளக்கல் என்று கூறுவது பவளப்பாறை என்று கூறுவார்கள். பவளப்பாறை என்று கூறு. சரி, இது அதல்ல, கொண்டு வாருங்கள். 6 எழுத்துக்கு அப்ப இன்னொரு அநேகமாக கண்டுபிடிக்கலாம். கொண்டு வாருங்கள். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. நீங்கள் இல்லாளுக்கு ஒரு கேள்வி தரவில்லை, ஒரு வினா சென்று விட்டார். பாடல் தரவேண்டும். சரி, எங்கே உமையால் அழைத்தீர்கள், ஓடி வருங்க மகளே. உமையால் ஓடி வர வேண்டும். உமையால் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. இது மம்மியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் புதையலில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு ஃபாரூக், நாகப்பன், மகான், அதை தொடர்ந்து குரு பாஸ்கர், நீங்கள் பாடல் தர வேண்டும். நாளைய தினம் உங்களுக்கு ஒளிபரப்புவதற்காக மீண்டும் அழைத்து தாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் என்று இது மண்டல தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இன்று கதம்பம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். புதையலிலே புதையலுக்கு நாங்கள் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கின்றோம். பொக்கிஷத்துக்குள் சென்று பெட்டிகளை அவிழ்த்து திறந்து பார்த்து திறந்துடு சீசு மூடு சீசு என்றெல்லாம் கூறி பார்க்கும் பொழுது அரிய பதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே எட்டாவது இலக்க பெட்டிக்குள்ளே ஒரு கல், கடலுக்குள்ளே விளையும் கல், கடலிருந்து எடுக்கப்படும் கல்லை தந்து கடற்கரை பகுதிகளிலேயெல்லாம் அந்த கல்லை காண முடியும். இதிலே இந்த முக்கியமான ஒரு பொருள் எடுக்கப்படுகின்றது. அதோ அதை எரித்து எடுப்பார்கள். இப்பொழுதும் புரியவில்லையா? உமையாள் வந்துவிட்டார். வணக்கம் உமையாள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. வணக்கம்.
1: பாட்டு சொல்லிட்டீங்களா?
0: என்ன பாட்டு
1: சம்பந்தப்பட்டது?
0: என்ன பாட்டு? இல்லால் என்று வரக்கூடிய பாடல் பாட்டு. என்ன இல்லால்? இல்ல இல்ல இல்ல, அது பாடல் வந்துவிட்டது நினைக்கின்றேன். நீங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: பொண்டாட்டியே கிடைத்தால். ஐயா, பொண்டாட்டியே கிடைத்தால் சந்தோஷம். பேரரசுல விஜயகாந்த்
0: என்று ஒரு திரைப்படம் இருக்கா? அது இன்னும் கேட்குதுன்னா அவர்களும் தரவில்லை. இல்லால் இல்லால் என்று
1: அதுக்குதான் ஐயா, பொண்டாட்டியா கிடைத்தால் சந்தோஷம் எனக்கு.
0: இல்லை இல்லால் என்று
1: கல்யாணம்
0: அது வந்து இல்லத்தரசி என்பதம்மா. இல்லத்தரசி என்பது சரியானது. இல்ல நீங்கள் எல்லாம் ஒரு இல்லத்தரசி தானே அம்மா, அது உங்களுக்கு தானே கிடைக்கும். இந்த பேர் எங்களுக்கு கிடையாது. திருமணம் ஆகிய பின்பு இல்லத்தரசியாக இருப்பவருத்தான் கூறப்படுது. சரியாம்மா, நல்லது. சரி, இப்ப வந்தாலும் வந்தீர்கள் தானே. இப்ப ஒரு பதில் ஒன்று, ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது அம்மா. எட்டாவது இலக்க பெட்டிக்குள்ள இந்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். ஆறு எழுத்துக்கள் அதுக்கு. அந்த வந்து ஒரு கல்லு. அந்த கல்லு, அந்த கல்லு விளைவது கடலுக்குள்ளு, கடற்கரைகளிலெல்லாம் அதை காண முடியும். அந்த கல்லை வைத்து கடற்கரை மக்கள் வேலி அரண் போட்டுக் கொள்ளுவார்கள். அந்த கல்லிலிருந்து ஒரு முக்கியமான பொருள் எடுக்கப்படுகின்றது. எங்களால் நாங்கள் எடுக்க முடிகிற பொருள் ஒன்று இருக்கின்றது, மிகவும் முக்கியமானது. அது பொருள் என்னவென்று நான் கூற மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப கேள்வி, அந்த கல்லி என்ன கல், எப்படி அழைப்பது? இப்ப நாகப்பன் ஐயா கூறியிருந்தார் பவளக்கல் என்று கூறியிருந்தார். அது அல்ல பதில். இன்னும் ஒரு பதில் இருக்கின்றது. இன்னும் ஒரு கல் இருக்கின்றது. பவளம் போல் பெருமதி அற்றது. இது பவளம் போல் பெருமதி இல்லை. இதுக்கு அங்கே கொண்டு வர அது சிப்பி இல்லோடா. சிப்பி கல் இல்லையம்மா, இது கல்லு, பெரிய கல். தூக்கலாம், கையால் பெருசா தூக்கலாம். ஒன்றன் மீன் ஒன்றா அடுக்கி வேலி போன்று அமைப்பார்கள் கடற்கரை பிரதேசத்து மக்கள். அங்கே கிடக்கும். சரி, நீங்கள் இந்த சும்மா என்ற பதத்தை எதற்கெல்லாம் உபயோகிப்பீர்கள்? சும்மா சும்மா சொல்லுங்க கேட்போம்.
1: சும்மா
0: சும்மா சொல்லுங்க கேட்போம்.
1: சும்மா இருக்கிறோம், வாட்டிக்கு போலாம் சொல்லுவோம். சும்மா தானே இருக்கு, வாட்டிக்கு போலாம். அப்புறம் நிறைய இந்த அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்.
0: எங்களுக்கு தெரியாமல் இந்த அற்புதமான சும்மா என்ன, சும்மான ஒன்றும் இல்லை என்பதுதான் சும்மா. ஒண்ணுமில்லை பெருமனே. ஆனால் அதை எத்தனையும் தடவை உபயோகிக்கின்றோம். சும்மா சொல்லி பாருங்க, சும்மா சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன சும்மா இல்ல, அது சும்மா பலம் இல்ல, அது சும்மா இல்ல, அது சும்மா தமிழ். தமிழ் என்றால் என்ன சும்மாவா? தமிழ் என்றால் என்ன சும்மாவா? சார், இந்த கல்லை கண்டுபிடித்து கொண்டு வாருங்களம்மா. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. மீண்டும் தருகின்றேன் ஒரு அறிவித்தல். ஃபாரூக், திரு நாகப்பன், அடுத்து எங்களுடைய மகான், அடுத்து குரு பாஸ்கர். நீங்கள் எனக்கு பாடல் தர வேண்டும், மக்கள் பெற வேண்டும். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய சிங்கக்குட்டி செல்வகுமார் புதுக்கோட்டையில் இருந்து. வணக்கம் வணக்கம் எம் ஆர் செல்வகுமார்.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் செல்வகுமாரன். சிங்கங்கள் எல்லாம் வருகின்றீர்கள் அல்லவா? ஆண் சிங்கங்கள் எல்லாம் வருகின்ற உங்களுடைய பேரை தானே இந்த உச்சர் அரிமா என்ற பேர் ஐயா சிங்கத்துக்கு. அந்த அரிமான்ற சொல்ல கண்டுபிடிக்க கடனப்பட்டார். சரி, இப்பொழுது நீங்கள் நலமா இருக்கின்ற நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு தரலாம்?
3: அப்ப நாளைய தினம் வந்து இந்த பாடல், வஞ்சி வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல வந்து இந்த பாடல் தான்.
0: இந்த பாடலா? இந்த பாடல் வந்து ஒரு இந்த பாடல் அநேகமாக நடந்த பாடல்கள் சரியாக சிந்தித்து கூறுங்கள். சரி, இப்பொழுது பதம் ஒன்று இருக்கின்றது, கடலுக்குள்ளே விளையிற
3: அந்த கல்லு வந்து சொல்லிட்டாங்களா?
0: சொல்லல, நீங்க தான் சொல்லணும்.
3: அப்ப அந்த இது வந்து உப்புப்பா, உப்புக்கல்.
0: உப்புக்கல்ல வேலி வேலி அரண் போடலாமா? வேலியா வைக்கலாம், வேலியாக வைக்கலாமா அந்த உப்புக்கல்லை? கடற்கரை மக்கள் அதை வேலி போன்று அரண் போன்று வைத்திருப்பார்கள். அதிலிருந்து வேறு ஒரு பொருள் தயாரிப்பார்கள் என்ற தரவுகள் பல கொடுத்திருந்தது. உப்புக்கல் தண்ணில போன கரைஞ்சு போகணும், கையில எடுத்து வெளியில உணர்ந்து வச்சா கரைஞ்சு போயிருமே. அது அல்ல மகனே, அது அல்ல மகனே. இவர் கூறுங்க, பவளக்கல் என்னும் கூறுகின்றார், அதுவும் அல்ல, வேற ஒரு கல் இருக்கின்றது. சரி, என்ன பாடல் ஐயா? வஞ்சிக்கோட்டை பாடல்ல சபா சரியான போட்டி என்ற அதுவா?
3: அந்த பாடல்
0: அது என்ன பாடல் அது கூறுங்களேன்.
3: அதாவது
0: தேர்வந்து சொல்லுங்கள், நேற்று விட்டு கூறுங்கள் மீண்டும். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம் கொண்டு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. என்னுடைய பாடல் நாளைய தின பாடல், நீங்க சொன்ன அதே பதத்துக்கே வந்துடல. சும்மாவுக்கே
0: சும்மாவுக்கே கொண்டு வரீங்க. சும்மாவுக்கு ஒரு தந்திருந்தார் ஒருவர ஆனந்த,
2: என் தங்கச்சி படிச்சவ திரைப்படம்,
0: அதுல என்ன பாடல்?
2: சும்மா சும்மா என பார்த்து பார்த்து கண்ணால இழுக்காது.
0: அப்படியா? அந்த சும்மா அமைக்கவள பெருமை இருக்கு பாத்தீங்களா?
2: என்ன ஆமா, சும்மாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஐயா.
0: அத எங்க எத்தனை எங்க எங்க எல்லாம் உபயோகிக்கணும்னு சொல்லி பாருங்களேன், கொண்டு வந்து சொல்லி காட்டுங்களேன் மற்றவர்களுக்கும். என்ன பாடுறது? சும்மா சும்மா எப்படி? சும்மா
2: என பார்த்து பார்த்து கண்ணால இழுக்காது.
0: சும்மா சும்மா என்னை பார்த்து பார்த்து கண்ணால இழுக்காது. அதுலயே எத்தனையும் போடலாம், சும்மா சும்மா என்னை பார்த்து சும்மா சும்மா கண்ணால பார்க்காது. சும்மா சொல்லி பார்ப்போம்
2: அந்த பாடல்.
0: சும்மா தானே இருக்கும், சும்மா சொல்லி பார்ப்போம். சும்மா தானே இருக்கும், சும்மா சொல்லி பார்ப்போம். நல்லது. அப்ப இந்த கல்லு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஐயா?
2: கண்ணாடி கல் ஐயா.
0: கண்ணாடி கல்லாவது அமைச்சு நாங்க போடலாம் ஐயா. அது அதுக்கு வந்து அந்த கண்ணாடி கல்லுன்றதுக்கும் வந்து ஒரு பதம் இருக்கின்றது. கண்ணாடி கல் அல்ல, அது சரியான பதம் அப்புறம் என்று கூறுகிறது. அதை அதாவது சிப்பி மறுபடியும் அகலமாக பட்டா வெட்டி விடும் காலை. ஆனால் தூளாக்கி போடு, ஒரு துணிக்குள்ள காட்டி போடு, அங்க முகத்திலே தட்டினா அங்க நட்சத்திரங்கள் ஜொலிக்கும். அந்த காலத்திலே நாடக கலைஞர்கள் ஒப்பனையிலே உபயோகிக்கப்பட்டவர்கள். அப்புழுவம் என்று கூறுவார்கள். சில கடற்கரை நாங்கள் குளிக்க போய் நடக்கும்போது அப்படி வாய் மாய் வெட்டி விடும் அது. அப்புறவம் என்று சொல்ற அப்புறம் சொல்றது அது அல்ல. நீங்கள் சொல்ற கண்ணாடிக்கல் அது அல்ல. அது அப்படி செதில் செதிலா எடுக்கிறது அந்த கல்லு பொல்லாத சாமான்.
2: கடல் சங்கு
0: இல்லைய, சங்கு வந்து கல் இல்லையே. சங்கால வந்து வேலி அமைக்கும், சங்கு வேலி இருக்கின்றது. ஆனா சங்கினா அது வேலி அமைக்கும், சங்கு புனிதமாக பாதிக்கின்றார்கள். சங்கு அவ்வளவு தூரம் அது விலை என்றது. இது வந்து அப்படியே போட்டு விட, சும்மா போட்டு விடையார்கள் ஐயா.
2: அது சும்மாவே
0: சும்மா விட, சும்மா உழைந்து வருது, சும்மாவே தூக்கிறது, சும்மா வைத்து வர. ஆனால் அதில் இருந்து ஒரு விலை என்ற பொருள் மிகவும் தேவையான பொருள் தயாரிக்கப்படுகின்றது. நான் நினைக்கவில்லை இந்த பதம் அங்கே தமிழ்நாட்டிலே நீங்கள் அறிந்திருக்கலாம் என்று நான் நினைக்கவில்லை. இருப்பினும் இறுதிவரை பார்ப்போம். அடுத்தவரோடும் சொல்லட்டுமா?
2: சொல்லலாம்.
0: மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே.
4: ஐயா வணக்கம்யா. எனக்கு பிடிச்ச பாடம் கேட்கவே இல்லையா நீங்க?
0: அதான் நான் ரெண்டு மூன்று தடவை கூறிவிட்டேன், குரு பாஸ்கர் வர வேண்டும், பாடல் தர வேண்டும் என்று. என்ன பாடலை தர வேண்டும்?
4: அப்படியா? எல்லாருமே சும்மா சும்மான்னு கேட்டுட்டு இருக்காங்க, நானும் சும்மான்னு
0: கேக்குறேன் ஐயா. சும்மா கேளுங்க ஒரு
4: பாடலை. சும்மா நிக்காதீங்க அந்த பாட்டு போடுங்கய்யா.
0: சும்மா நிக்கா என்ன திரைப்படம்?
4: தூங்காதே தம்பி தூங்காதே.
0: ஆழ்த்துக்கள். சரி, இந்த கல்லு கண்டுபிடித்து விட்டீர்களா?
4: கூழாங்கல்லையா?
0: கூழாங்கல்லு கடலுக்கு விளையிறதா? வேலி அமைக்கலாமா? கொஞ்சம் தரவுகளை பார்க்க வேண்டும் ஐயா. அதுல வந்து வேலி அரண் செய்யல, அரண் அமைப்பார்கள். அதிலிருந்து ஒரு ஒரு தரமான பொருளை தயாரிக்கின்றார்கள்.
4: அப்படியா?
0: முருகக்கல் எல்லா கடலுக்குள்ளையும் கிடைக்காது. அது
4: கடற்கரை தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல.
0: தெரியவில்லையா? சரி, தெரிந்தவர்கள் அந்த புள்ளியை பெறுவா. இப்பொழுது உங்களுக்கு என்ன கேள்வி இங்கே? அதுதானே ஒன்று கதை. அவர்க்கவில்லையே அந்த முடிச்சு அவர்க்கவில்லையே. அதை விட வேறு பெட்டிகள் இருக்குங்க. சரி, ஒரு பெட்டியை தரவுங்களேன். அவுக்க முடியாம இருக்கின்றார்கள். இருக்கின்றது 13, 14, 15. சரியா?
4: பதிமூன்று
0: சந்தர்ப்பம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் சென்று விட்டார். 13. சரி, 13 ஒரு கலை. அந்த கலையில் சிறந்தவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், உங்களோடு இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு முடியாது, பெண்களுக்கு முடியாது. ஒரு கலை, இந்த 64 கலைகள் என்றார்கள் அல்லவா, அதற்குள்ளே ஒரு கலை என்னிடம் இருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்ட கலை கூறுங்கள். மௌனம் சாதிக்கிறீர்கள்.
4: குச்சிப்புடி
0: அல்ல. அல்ல அல்ல. மீண்டும் பாருங்கள்.
4: பரதநாட்டியம்.
0: பரதநாட்டியமும் அல்ல. மீண்டும் பாருங்கள். 2 பதில் தந்துவிட்டு மீண்டும் பாருங்கள். கொண்டு வாருங்கள். அடுத்து நாகப்பன் அவர்கள் அழைத்திருந்தார்கள் போல் தெரிகின்றது. நாகப்பன் அவர்கள் முடிந்தால் அழையுங்கள். கொண்டு வாருங்கள். பதிலை தந்து, பதிலை தந்து புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். கொண்டு வாருங்கள். 2 பதில் இருக்கின்றது. 1 கல், 2 கலை. வணக்கம். நாகப்பன் உங்களுடைய இணைப்பு தலைப்பட்டு விட்டது ஐயா. மீண்டும் அழையுங்கள். முன்னிறுத்த தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் கலம்பத்திலே நாங்கள் பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். வந்துவிட்டார். மீண்டும் இல்லை. உங்களோட இணைப்பு எனக்கு என்னிடம் வருவதில்லை. ஒரு தடவை அழைத்தவர் நின்று போகிறது. பாரூக் குறுக்கே வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் பாரூக். என்ன பதம், என்ன ஒன்று
5: வந்தீர்கள்?
0: சுல்லாங்கல். அல்ல அல்ல அல்ல. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நாளைய தினம்
5: கேட்டேன்.
0: நானல்ல கேட்டேன். அதுவே நம்பிக்கையை நீட்டினேன். நம்பி கையை நீட்டினேன். நம்பிக்கையை உடைத்தான் வரும் இல்லையா? நல்ல வருவார். நலமோ என நான் கேட்டேன். சரிதானே?
5: அதான் சரிதா.
0: அதெல்லாம் தெரியாத சொல்ல கேட்க வேண்டிய என்ன வாழ்த்துக்கள். இது என்ன சொன்னாங்கல்ல அல்ல, ஒரு என்ன கலை கண்ட அடுத்து இன்னும் ஒரு பதம் வந்து கலை. இது ஒரு கலை, ஒரு கலை. ஆண் பெண் இருபாலர் கலை. என்ன கலை?
5: கலை.
0: 5 எழுத்துக்களை கொண்டது.
5: மீண்டும்
0: வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். சரி, இப்பொழுது நாகப்பன் 2 புள்ளிகளை பெறப் போகின்றார். வந்து வணக்கம் நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா. அந்த கலை வந்து சிலம்பம்.
0: ஆண்கள் பெண்களுக்குரியது. கலை என்றுதான் முடியும். 5 எழுத்துக்களை கொண்டது. சிலம்பம் அல்ல, சிலம்பம் கலை. 5 எழுத்துக்களை கொண்டது.
6: 5 எழுத்து. நாடகக்கலை.
0: நாடகக்கலை. 6 எழுத்து வந்து விட்டது.
6: 6 எழுத்து வந்து.
0: அந்த கல் இன்னும் வரவில்லையா ஐயா?
6: எனக்கு தெரிஞ்சு உப்பு கல்லு தான் தெரியுது.
0: அந்த கல்லு இல்லையா? உப்பு அது கல்லுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா இது வேலி போடக்கூடிய கல். நான்
6: கூறுவதில் பழக்கத்துல
0: வழக்கத்துல இல்லை. சரி, பார்ப்போம். யாராவது ஒருவர் கொண்டு வருவார் தானே, கேட்போம்.
6: கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு
0: முடிவோம் அதை. சரி, இப்ப நீங்கள் இந்த கலையை கூறுங்களேன்.
6: கலை தான் கூட்டுக்கலை.
0: அல்ல அல்ல, மன்னிக்க வேண்டும்.
6: 3
0: உங்களுக்கு பெட்டி திறக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே. ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தால் கிடைக்கவில்லையே. கேள்விகளும் இல்லை. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? முதல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இனி ஒருவர் பாடல் தருவோடு மகான் அவர்கள் வருவார் தருவார் என்று எண்ணுகின்ற உமையாள் வந்துவிட்டார். வணக்கம் உமையாள். வணக்கம்
7: ஐயா. கலைகள் பத்தி கேட்டீங்கல்ல, கதக்களி.
0: கதக்களி அந்த இல்லை. கலை என்று முடிய வேண்டும் அந்த பதம்.
7: கலை என்று முடிய வேண்டும்.
0: கதக்களி என்பது கலை அல்ல, அது நாட்டியம். நாட்டிய கலையிலே வருகின்றது கதக்களி. அதெல்லாம் நாடகம் குத்து நாட்டிய கலையில். கதக்களி பரதநாட்டியம் நாட்டிய கலைக்குள்ளே வருகின்றது அம்மா. இதுவும் ஒரு கலை.
7: இது ஒரு கலை.
0: ஒரு கலை தான். ஆண்கள் நான் பெண்கள் எதிர்பாலாக இருக்கின்றது. நல்லது ஒரு அந்த கல்லு கண்டுபிடிச்சிருக்கலாம் மகளே, அந்த கல்லு
7: கல்லும் கண்டுபிடிக்க முடியல ஐயா. கடற்கரை இருந்தாதானே
0: பார்ப்போம், கேட்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். மீண்டும் பாருங்கள், அடுத்த உறவை அழைக்க இருக்குன்னு அடுத்த உறவு அழைத்தீர்கள், வாருங்கள். சாந்தி ஒரு தடவை அழைத்திருந்தார், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு, எங்கே வர வேண்டும்? இது மன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை. செல்வகுமார், உங்கள் பாடலை வந்து சொல்ல வேண்டும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் வந்து என்ன பாடல் ஞாபகம் வேண்டும். வேகம் விவேகம், உடனே கூகுளில் அடித்து பாருங்கள் என்ன வேண்டும், உடனே தெரியும், கொண்டு பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், குரு பாஸ்கர் வந்து விட்டார், கொண்டு பாருங்கள் குரு பாஸ்கர்.
8: வணக்கம் ஐயா. என்னோட கலை வந்து ஆடல் கலையா?
0: ஆடற்கலையா? அது அல்ல என்னிடம் கலை, இன்னும் ஒரு கலை கூறுங்கள் குரு பாஸ்கர்.
8: ஆடல் கலை தான் நினைச்சேன்
0: நானே. 64 கலைகள் இருக்கு ஐயா, ஆய கலைகள் 64 உணர்விக்கும் என் அம்மை என்று பெருகினர்களுமா? அது என்ன இந்த கலைகளுக்குள்ள ஒரு கலை. நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருப்பார் சரியான கலையை, கொண்டு வாருங்கள்.
9: வணக்கம்ப்பா.
0: வணக்கமானே, கொண்டு வாருங்கள். எங்கே
9: இசைக்கலை?
0: இசைக்கலை பிறந்தவில்லை மகனே, என்னிடம் இருக்கிற கலை அது அல்ல என்னுடைய அன்பு மகனே.
9: ஆடல் கலை?
0: அது இப்பொழுது கூறுவே அது செல்லுபடியாக வேண்டும், செல்லாது செல்லாது.
9: சரி அப்பா,
0: மீண்டும் உங்களோடு தான் இருக்கின்றார்களே பலர் இந்த கலையிலே, சரியா?
9: சரி அப்பா,
0: வாருங்கள். என்ன உண்மையாக கொண்டு வந்து விட்டால், கொண்டு வாருங்கள் மகளே.
7: நாடகலை
0: அல்ல, அல்ல செல்லாது செல்லாது. இன்னும் ஒரு கலை, வேற கலை கூறுங்க. 64 கலையும் கூற போகின்றீர்கள். நன்றி. எங்கே செல்வகுமார் வந்து விட்டார், வணக்கம் செல்வகுமார். அந்த சின்ன குட்டி கொண்டு வாங்க பாருங்க, என்ன பாட்டு கண்டுபிடிச்சு விட்டீர்களா?
9: அப்பா கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுறீங்க,
0: அப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வரும். கண்ணும் கண்ணும் கலந்து என்று சபா சரியான போட்டி என்று கூறுவார் இல்லையா?
9: அப்பா ஆமாப்பா, அந்த பாடல் தான். ஐந்து எழுத்து சொல்லுங்க, கலை
0: சொன்னீங்கல்ல,
9: நடனக்கலை
0: அல்ல, பொருந்தவில்லை, பொருந்தவில்லையாப்பா. 64 கலைகள் ஒரு கலை கேட்டு என்ன வந்தால் அன்பு மகனே, நாங்கள் எம்எல்ஏ ஒரு பிள்ளை, நாங்கள் பாடல் வந்தவுடன் முதல் வரியை உடன் அந்த உள் வாங்குவதில் எல்லா பாடலையும் அந்த மெட்ட வரிகளையும் மறந்து விடுவோம். யோசித்து கடிகாரம் மீண்டும் கொண்டு வருகிறார். இந்த கலை 64 கலையும் பெறப்போகுது பாருங்கள், 64 கலையும் பெறப்போகின்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். எங்கே அடுத்தவர் பெறப்போகின்றார்? இது மன தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ஒரு 15 பதங்கள் பொக்கிஷத்துக்குள்ள இருந்தது, 13 பதத்தை தான், 12 பதங்களை கண்டுபிடித்த எங்களுக்கு 11வது பதம் பதத்தை காண முடியா. ஞானதேவரம் தான் கொண்டு வருகின்றார் சரியான பதத்தை, கொண்டு வருங்கள் ஞானதேவரம்.
9: வணக்கம் அப்பா. தையற்கலை?
0: வாழ்த்துக்கள், உங்களோடு தான் இருக்கின்றார் என்று கூறினேன். ஆண்கள் பெண்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றார்கள். இந்த ஆனந்தன் எங்களுடைய ராஜா பெரியசாமி போன்றவர்கள் தையற்கலையிலே சிறந்தவர்கள் அல்லவா? தையற்கலை
9: அந்த குழு தான்
0: எனக்கு வைக்கிற நேரத்தில் கூறுகின்றேன். நான் குடும்பம் நினைத்தேன் ஞானதேவரம் கண்டுபிடிப்பார் என்று, ஆனால் வைக்கிற நீங்கள் தொலைபேசியை அடைக்கிற நேரம் தான் நான் கூறினேன். ஆனால் உங்க காதல் விழுந்து உடனே வந்துவிட்டு வந்திருப்பார், நீங்கள் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஞானதேவர், உங்களுக்கு ஒரு புள்ளி பொழுது. நீங்கள் தையல் கலை சம்பந்தமாக ஒரு வினா தொடுத்து விடுங்கள்.
9: நம்ம நாம் அணியும் ஆடைகள் தையற்கலை சிறந்ததா அல்லது தயார் நிலையில் உள்ள ஆடை சிறந்ததா?
0: இல்ல, நீங்கள் கேட்கும் கேள்வி தைத்தபடி வாங்க, அதாவது இந்த ரெடிமேடுக்கும்
9: ரெடிமேடு
0: அது எப்படி கேட்க போறீங்க? உடைகளுள் சிறந்தது, நாங்கள்
9: சிறந்தது,
0: நாங்கள் தைப்பித்து பெறுவதா அல்லது தைத்தபடி விலைப்படுவதா?
9: தைத்தபடி. ஆமா,
0: சரி, அந்த கேள்வி எப்படி கேட்போம்? நாங்கள் நாங்கள் ஒரு ஆடையை வாங்கும் பொழுது அல்லது நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளிலே தைத்தபடியே தயாரித்த நிலையில் உள்ள ஆடைகள் சிறந்ததா அல்லது நாங்களாக சென்று அளவு கொடுத்து தைத்து எடுப்பது சிறந்ததா? எது நீடித்து உழைக்கும்?
9: ஆமா,
0: அந்த கேள்விக்கு ஒரு பதிலை கொண்டு வந்தாங்க. எப்படி சொன்னாலும் பதில் ஒன்றுதானே வரப்போகுது. சிலருக்கு ரெடிமேட் கிடைச்சு சிலருக்கு தச்சு போடுறது பிடிக்கும். ஆனந்தம் எல்லாம் ரெடிமேட் வாங்க மாட்டார், ஆனந்தம் ரெடிமேட் வாங்குவார், தானே அழகழகாக தைத்து
9: போடுவார்.
0: நீங்க ஒரு பெட்டியை திறக்கலாம்.
9: சரிப்பா, 14
0: அது 14 கொண்டு வருகின்ற தையல் கதை வந்து 14 14 வந்து இரண்டே இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இரண்டே இரண்டு எழுத்துக்களை கொண்டு
9: சரியப்பா.
0: அந்த இரண்டும் அடுத்தவர்களுக்கு உதவும், தனக்கு உதவாது. அடுத்தவர்களுக்கு உதவியாயிருக்கும், தனக்கு எந்த விதமான உதவியும் அதுக்கு கிடையாது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது கொண்டு வர மிகவும் சுலபமானது. என்னுடைய தரவுகள் சுற்றி வர இருக்கு, நீங்க சுத்தி சிந்தித்து வர வேண்டும். நேரடியாக கூறக்கூடிய பதில் தரவு இருக்கின்றது கூற மாட்டேன். சொன்னால் ரெண்டு புள்ளி மகனே, சொல்லி அடிச்சால் நெத்தி அடி, ரெண்டு புள்ளி.
9: அடுத்தவர்களும் தனக்கு
0: பாடல்கள் பெற வந்திருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. அது ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது, அதோட சேர்த்து இன்னொரு செல்லை சேர்த்து ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. ஒரு திரைப்படமும்
9: வந்திருக்கின்றது.
0: நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள் பதத்தை.
10: வணக்கம். வணக்கம் ஐயா. பதில் வந்து நம்ம நமக்கு தயார் நிலையில இருக்கிற, அதாவது தைத்து அணியக்கூடிய உடை தான் சிறந்தது.
0: ரெடிமேட்
10: உழைக்கக்கூடியது.
0: எது சொன்னாலும் பதில் ஒன்று சரியாத்தான் தரும். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு இது பிடிக்கும். நல்லது, அவர் சிறந்தது என்று அல்ல பிடிக்கும், அதுதான் சரியான பதில். சரி, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இந்த பெட்டியினுடைய பதிலை கூற முடியுமா? இரண்டு எழுத்துக்களை கொண்டது, இதுக்குரிய தரவு மற்றவர்களுக்கு உதவக்கூடியது, தனக்கு உதவாது. இரண்டு எழுத்துக்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவும், தனக்கு உதவாது. இது பல பாடல்களிலும் இந்த இரண்டு எழுத்து கொண்ட பதம் வந்திருக்கின்றது, பல பாடல்களும் இருக்கின்றது, ஒரு திரைப்படமும் இருக்கின்றது. இதோடு சேர்ந்து இன்னும் ஒரு பதத்தை சேர்த்து இரண்டு பதத்தோடு முதல் பதமாக இந்த இது வருகின்றது.
10: அது இருக்கு. நான் இந்த அந்த கல்லு யோசனை வந்தேன்.
0: என்ன கல்லா இருக்கும், கொண்டு வாருங்கள்.
10: அது நீங்களே இந்த இவர்கிட்ட ஆனந்தன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்களே சொன்னீங்க, குரு பாஸ்கர் கிட்டயே பேசும்போது அதுவா இருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
0: என்ன கல்லு
10: நீங்க சொல்லும் போது சொன்னது வந்து ஒரு கல்லு சொன்னீங்க, முருகக்கல்.
0: எப்படி தெரியும், யாருக்கு சொன்னேன் அப்படி?
10: ஒரு தடவை வந்தது ஐயா.
0: நான் மறைமுகமாக சொல்லிக்கொண்டு போறது, நுணுக்கமாக கண்டுபிடித்து விட்டார் நாகப்பன். முருகக்கல் என்பது சரியான பதில். முருகக்கல் யாராவது பிடிப்பார் என்று நான் தேவையில்லை உணர்வதுண்டு, பிடித்து விட்டது. தமிழ் அதுதான், தமிழ் அதுதான். அது வாய்க்குள்ள இருந்து பதம், அந்த பதம் எங்கே அறியாமல் வெளியே வந்துவிட்டது. முருகக்கல் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களாம். நான் அதை பற்றி சற்று பேச வேண்டும்.
10: அது இதுவரை அறிந்ததில்லையா? இப்ப நீங்க சொன்னதை வச்சு சரி அதா இருக்கலாமான்னு இவ்வளவு நேரம்.
0: அதை நீங்க பார்த்ததும் இல்லையா என்று கூறுவேன். கடற்கரை எங்களுடைய நாகப்பட்டினம் பக்கம் இருப்பவர்கள் கண்டிருக்கலாம் தானே. அது அதனால் ஜெகபர் சாதிக்க முருகக்கல் என்ற ஒரு கல் இருக்கின்றது ஐயா. அது எங்கள் முகத்தாலே கூட அந்த கல்லை சுரண்டலாம். அவ்வளவு ஈரமாக இருக்கும் ஒரு பாரம், பாரம் முடிந்தவுடன் இலகுவாக இருக்கும். கடற்கரை பகுதிகளில் வாழும் சில மக்கள் தங்கள் கடற்கரை பகுதிகளில் அரண், அதாவது வேணி போன்று போட்டிருப்பார்கள். அது நடுக்கடலுக்கே விளையாது. ஆனா பெரிய பாறைகளும் இருக்கு, அதிலே வள்ளங்கள் முட்டி உடைவதும் உண்டு. முருகக்கல் என்று கூறுவது அந்த கல்லில் இருந்துதான் ஐயா சுண்ணாம்பு செய்வது. சரியா? அந்த கல்லை கொண்டு வந்து காய்ந்த பின்பு
10: சுண்ணாம்பு கிடைக்கும்.
0: வேக வைத்து அதை எடுத்து மூணு பேர் திறந்து விட்டால் பவுடர் சுண்ணாம்பாக வந்துடும், மிகவும் காரமானது. அந்த சுண்ணாம்பை கொண்டுதான் இந்த தீண்டுகள் சார்ந்துகள் எல்லாம் வீடுகளை உள்ளடிக்கின்றார்கள். அடிப்படையாக அது மட்டுமில்லாமல் பனை மரத்தில் சென்று கள்ளு சேர்ப்பவர்கள் அதை பதன் நீராக மாற்றுவதற்கு அந்த சுண்ணாம்பைத்தான் பூசுவார்கள்.
10: ஆமா, அந்த பானைக்குள்ள.
0: ஆமா, அதை வந்து அந்த முழு கல்லிலும் எடுக்கலாம், சிப்பியிலும் எடுக்கலாம். சிப்பியிலேயும் அந்த தன்மை இருக்கின்றது, அந்த கல்லு சுண்ணாம்பு தன்மை. அந்த சுண்ணாம்பு அந்த சிலேந்து தான் வயிறே போடுகிற சுண்ணாம்பு செய்கிறார்கள். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதுக்கு
6: காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி
0: செய்வார்.
6: வெத்தலையோட
0: மண் வீடு உள்ளவர்கள் கிராம பகுதிகளில் கூட அந்த சுண்ணாம்பை வாளியிலே கரைத்து போட்டு அதனால் எடுத்து வர்ணங்கள் செய்வார்கள் தங்களோட சுவர்களுக்கு. சுண்ணாம்பு முருகக்கல் என்று அதைக்கு பெயர், முருகக்கல். சரியா, கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டீர்கள் நீங்கள். சரியா, உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து அந்த வினாவும் கூறிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனே பிடித்து விட்டீர்கள், அதை நான் சொன்னதை கண்டு வைத்து எப்படி நுணுக்கமாக என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சீர்கள். கட்டி காரணையா
6: யோசிச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்க
0: வேண்டியதுதான். வேகம் விவேகம் வேகம் சும்மா சொல்லி பார்த்தீர்கள். சும்மா வந்து விட்டது ரெண்டு புள்ளி சும்மாவா? இந்த சும்மா வருகின்றது. இரண்டு எழுத்துக்கு வரவில்லை இன்னும். இரண்டு எழுத்து பதம்,
6: இரண்டு எழுத்து
0: அடுத்த முறைகளும் தினமும்
6: பழகுறதா?
0: ஆமா, ஒரு பாடலே இருக்கின்றது, அழகான பாடல். சரோஜா தேவி அம்மா நடிக்கின்றார் அந்த காட்சிக்கு நினைக்கின்றது. வேற பாடல்களும் வந்திருக்கின்றது. திரைப்படம் ஒன்று வந்திருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து நேற்றைய நேர் நேரத்தில் யாரோ ஒருவர் பாடல் கேட்டிருந்தார். சரி, கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே. குருங்கள், என்ன படம்
11: என்ன சொல்லுங்க கேள்வி?
0: இப்ப நீங்க வந்த எதுக்கு?
11: அதான் அந்த இந்த சொன்னீங்களா, தையல் தையல் சொன்னார்ல,
0: தையற்கலை சொல்லி முடிஞ்சு விட்டது. அதுக்கு வினாவுக்கு விடையும் நாகப்பன் சொல்லிவிட்டார். தைத்து ரெடிமேட் உடை நல்லது என்று அவர் விட்டு போகிறார். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி என்னவென்றால், நீங்கள் சரியாக கேட்கவில்லை. இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது இங்கே பொக்கிஷத்திலே, 13வது இலக்கப்பெட்டிக்குள்ளே, 14வது இலக்கப்பெட்டிக்குள்ளே இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம், அது அடுத்தவர்களுக்கு உதவும் தனக்கு உதவாது, எதுவாக இருக்கும்?
11: பசி ஐயா
0: அல்ல, பசி அல்ல, அது உதவுறதா மற்றவர்களுக்கு இல்ல தானே? மீண்டும்
11: சரி,
0: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம் வணக்கம்
12: அப்பா. வணக்கம் அப்பா.
0: ஓ வணக்கம் ரோஜா, தூக்கம் முடிந்து விட்டதா? நலமா இருக்கின்றீர்களா?
12: நல்ல சோமா இருக்கேன்ப்பா.
0: நல்ல சோமா இருக்கீங்க. கொஞ்சம்
12: நான் சொல்ல வச்சிருந்த சொல்லெல்லாம் நாகப்பன் சொல்லிட்டு போறாரு.
0: நாகப்பனை கட்டி போட்டு வைக்க பாருங்க. நான் பேசும்போது தவறுதலாக அல்லது வேண்டுமென்றும் சில சொற்களை முணுமுணுப்பதுண்டு. கண்டுபிடித்து விட்டாரே, இவ்வளவு கெடிக்காரன் பாருங்க, இவ்வளவு பேருக்களும் கண்டுபிடித்து விட்டாரே. நீங்க கொண்டு வந்தது என்ன சொல்லம்மா?
12: நான் முருகக்கல் அதை சொல்றதுக்கு எடுத்து வச்சிருந்தேன்.
0: நீங்கள அதை பாத்திருக்கின்றீர்களா, முருகக்கல்லை?
12: ஓ, நான் பாத்திருக்கேன்.
0: அங்கே என்னுடைய கீழ்மலை பகுதி மற்றும் இங்கே செல்ல சென்னை போன்ற கடற்கரை பகுதியில், வலிவர கோயில் போன்ற கடற்கரை பகுதியில் நிறைய உண்டு.
12: திருவடி
0: நீளால் உண்டு. அந்த கல் எல்லா இடம் இருக்குன்னு அந்த பெயர் சரியான பெயரை தமிழ்நாட்டிலேயே தெரியவில்லை. ஆனால் நாகப்பன் அதை வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். அவர் கூறிவிட்டு புள்ளியை பெற்று விட்டாரம்மா, உங்களுக்கு என்னால் தர முடியாத புள்ளி கட்டிக்காரி. இப்ப நீங்கள் தாமதம் செய்ய முடியாது. கொண்டு வந்து
12: எத்தனை புள்ளிய பாருங்க கொடுத்த நீங்க, அதுல ஒன்றை வாங்கி என்ன
0: ஒன்றுதான் நீ கொடுக்கலாம். என்ன பெட்டியை திறந்தவுடன் சொல்லியிருந்தா இரண்டு. சரி
12: சரியப்பா. இப்பொழுது மற்றதப்பா, நீங்க சொன்ன அந்த ரெண்டு எழுத்து அத எனக்கும் பொருந்தும், அதனால அதன் டக்குண்டு கண்டுபிடிச்சிருந்தப்பா. ரெண்டு எழுத்து சொல்ல, மற்றது அது அந்த நீங்க சொன்ன படம், அதுல ஒரு பகுதி அந்த படம், அதுல தூரத்தில் நான் கிட்டு உண்மையம் என்ற பாட்டு இருக்கு.
0: அப்படியா? தெரியாது இல்லையா?
12: இல்ல இல்ல இல்ல இல்ல, அது
0: இல்லையா?
12: அதுல இல்ல.
0: அதிகமா கதைத்தால் உங்க பிள்ளைகளை இழந்து முடிஞ்சிருப்பது போல இருந்து பங்கு முதல் சேருங்கள்.
12: இல்லையப்பா, ஏனி அப்பா, ஏனி ஏனி படிங்க
0: பாட்டு. ஏனி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கு சிறப்பு. குருபாஸ்கர் வந்து பசி என்று கூறிவிட்டு சென்றார். பசி அடுத்தவர்களுக்கு உதவி வரா இல்லை தானே? ஏனி என்பது நேரடியாக நான் சொல்லலாம், ஆனால் சுற்றுப்பலத்து வரும்போது சிந்திக்கிறீர்கள். பல வரவுகளை தந்திருந்தேன். திரைப்படம் வந்திருக்கின்றது. ஒற்றை பரமே ஒருவர் இல்லா தனிமனமே என்ற படத்தம் ஏற்றுவதற்கென்றே ஏனி இருக்குதம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. கணக்கு உதவாது, ஏனி கணக்கு உதவாது. சும்மா போட்டுக்கிட வேண்டியவன் போக, உயரம் போறவர்கள் ஏனியத்துக்கு வந்து சும்மா ஏறி போக வேண்டியதான், சும்மா ஏற்றி விட்டு அது சும்மா கடந்து விடும். பாத்தீங்கன்னா சும்மா குலவிளக்கு என்ற திரைப்படத்தில் வருகிறது. நல்லது, ஏனி என்ற சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். ஏனென்றால் வெட்டி திறந்தவுடன் கூறினால் இரண்டல்லவா மகளே.
12: சரி
0: சரி, இப்பொழுது ஏனி என்பதை வைத்து ஒரு வினா தொடுத்து விடுங்கள்.
12: ஏனி என்பதை
0: வரக்கூடிய ஒரு பதில் வரக்கூடியதாக, ஏனி என்ற பதில் வரக்கூடியதாக.
12: சரி, ஏனிப்படிகள் என்ற அந்த படத்துல ஒரு பாடல் ஆண் பெண் பாடிய ஒரு பாடல் இருக்கு, அது என்ன பாடல்?
0: அது ரெண்டு மூணு பாடல் இருக்கு அதுல.
12: இல்ல, அது ஒரே பாடல் ஆண் பெண் இருவர் பாடியிருக்கிறார்கள். ரெண்டு பாடல்,
0: ஒரு ஒரே பாடலை ஆணும் பாடியிருக்கிறார் பெண்ணும்
12: பாடியிருக்கிறார்.
0: அந்த ஒரு பாடல் இரண்டு தடவை அந்த திரைப்படத்தில் ஒலிக்கின்றது. ஒரு தடவை ஆண் குரலிலும் ஒரு தடவை பெண் குரலிலும் வருது. அப்ப என்ன கூற வேண்டும், இருவர் பாடியிருக்கா இருவர் பாடல் இந்த மக்கள் ஓடி செய்ய போகிறார். ஏனிப்படிகள் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை ஆணும் பாடியிருக்கின்றார் பெண்ணும் பாடியிருக்கின்றார், அது எந்த பாடல் என்ற கேள்வியை ரோஜா வைத்திருக்கின்றார். இப்ப ரோஜாவுக்கு ஒரு பெட்டி இருக்கின்றது காத்துக்கொண்டு, இறுதி பெட்டியாக 15வது இலக்கம் இருக்கின்றது. நீங்கள் கேட்டால் அதைத்தான் என்னால் தர முடியும். தரவா?
12: நல்ல நம்பர் அப்பா,
0: 15. ஆனால் அவன் உள்ளே சென்று பார்க்க போகணும். அவ்வளவு பாரமில்லை, சின்ன டப்பா தான் அதுக்குள்ளே இருக்கின்றது. 6 எழுத்துக்களை கொண்டு இருக்கின்றது அந்த டப்பாவுக்கு நிலையிலிருக்கு. நான் திறந்து பார்த்தால் ஆஹா, 6 எழுத்துக்களை கொண்ட பதம். நாங்கள் உபயோகிப்பது அநேகமா, நாங்கள் உபயோகிப்பது இப்போது வயோதிபர்கள் உபயோகிக்கின்றார்கள். 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள்
12: வயோதிபர்கள்
0: நிச்சயமாக சுகாதார நோக்கத்தோடு உபயோகிப்பார்கள். எங்கேயும் இது எங்கள் நாட்டிலே தான், ஆசிய நாட்டிலே தான் வழங்கப்பட்டது. மடிக்குள்ள வைத்திருப்பார்கள், சேப்புல வைத்திருப்பார்கள் மடி, தோண்டுக்குள்ள ஒரு சின்ன டப்பாவுக்குள்ள வைத்திருப்பார்கள்.
12: மூக்குப்படி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 புள்ளிகளை பெற்றுவிட்டார். இறுதியாக வந்து ஒரு பெட்டியை திறந்து மூக்குப்படிங்க, இங்கே ஞாபகம் அழைத்துக் கொண்டு அந்த பொருளை கொண்டு வந்தது. இதுக்கு ஒரு சுலபமான பதில் நான் தருவேன். சுலபமாக அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி உபயோகித்தது.
12: செல்வகுமார் யூஸ்
0: பண்ற அப்படி எடுத்து தெண்டு விரலால் எடுத்து ஒரு உதர உதர போடு எங்களுக்கு உறிஞ்சு எழுப்பார்கள் உள்ளுக்குள்ள. சுகாதாரம், அது சுகாதாரத்துக்குரிய பொருள் அது. காட்டமானது அறிஞர் அண்ணா அடிக்கடி உபயோகித்தது. மூக்கப்பொடி என்ற சரியான பதில் சரியான வினா ஒன்று வந்தது அல்லவா? நீங்கள் கேட்ட பாடல் ஒன்று இன்னும் ஒரு வினா வைத்தாருங்கள். மூக்குப்பொடி சம்பந்தமாக,
12: மூக்குப்பொடி சம்பந்தமாக இன்னொரு வினா. மூக்குப்பொடி, இந்த மூக்குப்பொடி, இந்த மூக்குப்பொடி டப்பா வச்சு பாவிக்கிற ஏதாவது ஒரு காட்சி அமைப்பு எந்த படத்துல ஏதாவது ஒரு படம் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும்.
0: சரி, மூக்குப்பொடியை உபயோகிக்கும் காட்சி வந்த ஒரு திரைப்படம்.
12: ஒரு திரைப்படம்,
0: எந்த திரைப்படம்? அதற்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கமா, நகைச்சுவையானபடி, நாசிக்கு பொடி ஓசி என்று கூறுவார்கள். யாராவது விலைக்கு கொடுப்பார்களா? உங்களிடம் இருக்கின்றது நான் கேட்டா இந்த ஊரில் எதுவும் கேட்பீங்களா? சும்மா வரவே இல்லையா? நாசிக்கு பொடி ஓசி, நாசிக்கு பொடியை ஓசியாக வைத்து வாழ்வர்களும் உண்டு. தனக்கு தேவையான உடனே மூக்குப்பொடி பாதிப்பிறகிட்டவே ஏதோ கொஞ்சம் தாப்பா சும்மா கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு அப்படி இரண்டு விரலால் தான் எடுத்து ஒரு மூக்கு அடைத்துக் கொண்டு ஒரு மூக்கு. அவர் ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி நாடகங்கள்ல சிறப்புற செய்வோம் நாங்கள் அந்த காட்சியை. நல்லது நல்லது. நாகப்பன் அவர்கள் பாருங்க, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இரண்டு புள்ளி, மூன்று புள்ளி பெற்று, மூன்று புள்ளியா?
12: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்களுடைய புதிர்களை.
13: நன்றி வணக்கம் ஐயா. ஒரு புள்ளியாவது கிடைக்கட்டும் ஐயா. ஏனிப்படிகள் திரைப்படத்துல பாடல்,
0: என்ன பாடல்?
13: பூந்தேனில் கலந்து.
0: அந்த பாடல் சரிதானே ரோஜா அவர்கள்? சரி என்றால் அமைதியாக இருங்கள், புழு என்றால் ஓடி வாருங்கள். பூந்தேனில் கலந்து. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. திறந்த பாலை தந்திருக்கின்றீர்கள். அந்த என்னிடம் இந்த எல்லாம் முடிவடைந்து வந்துவிட்டது. இப்போ உமையாள் வரையின்றால் அவரை அழைப்பதற்கு முன்பு நீங்கள்
13: அழைத்துக் கொள்ளலாம். அழைத்துக்
0: கொண்டு பேசுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் உமையாள் அவர்களே.
14: ஐயா.
0: வணக்கம் அம்மா.
14: ஐயா
0: வணக்கம்.
14: ஐயா பூ ஏனி படிக்கல பூன் தேனில் கலந்து அந்த
0: சிறப்பான வட.
14: என்னங்கப்பா
0: கூறுங்க. ஏனிப்படிகள் நீங்கள் நீங்கள்
14: கூறியதில் கலந்து
0: நல்ல பாடம் சரியான பதில். அதை நாகப்பன் அவர்கள் கூறியிட்டார். அவருக்கு புள்ளி கிடைக்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது. கெட்டி காரி கெட்டி காரி உமையாள் கெட்டி காரி. சரி, இப்பொழுது பொக்கிஷத்துக்குரிய போட்டி முடி நிறைவு பெற்றிருக்கின்றது. புள்ளிகளை பெற்றிருக்கின்ற சொல்ல இதிலே வந்து இப்ப இந்த சும்மா என்ற சொல்லை வைத்து உங்களால் தெரிந்த வகையில் பேசுங்கள் என்னோடு. சும்மா என்பது கலந்து சும்மா நாலு வார்த்தை பேசுங்கள்.
14: சும்மா இருந்தா நீங்க வாங்க வீட்டுக்குன்னுவோம். சும்மா தானே இருக்கிற அந்த வேலைக்குன்னுவோம். அப்புறம் சும்மா சும்மா சொல்லிருக்கணுமா இருக்காதுன்னுவோம். இந்த மாதிரி
0: பாசிட்டிவாகவும் பேசுவோம், நெகட்டிவாகவும் பேசுவோம், வாழ்த்துக்களாக நேர்மறையாகவும் பேசுவோம், எதிர்மறையாகவும் பேசுவோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேறு நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் சிறப்பாக தெரிஞ்சீர்கள். சும்மா வந்து போட்டிக்கு வந்ததுல சும்மா பேசுங்க, சும்மா பேசி தள்ளி விட்டீர்கள் வந்தீர்கள். அந்த சும்மா என்ற வார்த்தை அம்மா ஒரு இல்லாமல் இத்தனை தடவை உபயோகப்படுகிறது. நன்றி மாலே, நன்றி நன்றி. இன்னும் சில நேரங்களில் புள்ளிகள் கூற இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே.
15: இரண்டு எழுத்து சொல்லிட்டாங்களா?
0: எது நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
15: அந்த இரண்டு எழுத்து கொண்டு வந்தேன்.
0: கொண்டு வாருங்கள். என்ன கருத்து?
15: விழி.
0: என் சமயம் விழியா? அது எப்படி தனக்கு விழிதானே? தனக்கு பார்த்து தனக்கு பெரிய பேருதவியா இருப்பது விழிதானே? எங்களோட விழி மற்றவர்களுக்கு உதவாது. எங்களோட விழியா
15: பார்ப்போம்.
0: நாங்கள் மற்றவர்களை பார்க்கிறோம். மற்றவர்கள் எங்கள் விழியால் பார்ப்பார்களா? இல்லை பாஸ்கர், என்ன கருத்துங்கள்? அது வந்து அடுத்தவர்களுக்குத்தான் உதவும், தனக்கு உதவாது என்று. ஏணி சரியான பதில். ஏணி ரோஜா வந்து கூறியிருந்தார். ஏணி வந்து அடுத்தவர்களை ஏற்றிவிடும், ஆனா தானேறி போகும். பதில் ஐயா, விழி வந்து நாங்கள் தானே ஐயா பார்ப்போம். உங்களுக்கு தானே அது உதவி. எங்கட கண் எங்களுக்கு தானே உதவும். மற்றவர்கள் எங்கட கண்ணாலே பார்க்க முடியாது. ஏணி அப்படியே ஏணி ஒரு பொருள், அதை வைத்து விட்டால் அது ஏறி போகாது. அது ஏறி போவதற்கு அதுக்கு தேவையும் இல்லை. ஆனால் அதிலே கால வைத்து எத்தனை பேர் ஏறி போகின்றார்கள்? திரைப்படத்திலே கூட அந்த
15: பாட்டு கேட்டு
0: திரைப்படம் ஏணிப்படிகள். நீங்களும் அந்த பாட்டு கேட்டீங்களா? சரி, ஏணிப்படிகள் வினாக்களும் வந்து சென்று அற்புதம் சிறப்பாக இருக்கின்றது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
16: ஓ அப்பா வணக்கம். பா
0: வணக்கம் பால் அருள்சாமி, எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லமா இருக்கின்றீர்களா?
16: நல்லமா இருக்கப்பா. ஏணிப்படிகள் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கிறீங்களா? ரெண்டு பேர் பாடல பாட்டாப்பா. அது
0: ஏணிப்படிகள் இருந்து ஒரு பாடல். அந்த ஒரு பாடலை இதுவர் ஒவ்வொரு தடவையும் பாடியிருக்கார். ஆண் ஒரு தடவை பாடியிருக்கார், பெண் ஒரு தடவை பாடியிருக்கார்.
16: ஏனுங்க மாப்பிள்ளை என்ன இழப்புன்னு வந்த பாட்டாப்பா.
0: அந்த பாடல் ஆண் பாடியிருக்கிறாரா?
16: பெண்ணும் கலந்த படுகிறார்.
0: அது கலந்து இது தனித்தனியே பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் இதுவர் வந்து கூறியிருந்தார்கள். பூந்தேனில் கலந்து என்ற பாடலை ஆண் குரலில் ஒரு தடவையும் பெண் குரலில் இன்னொரு தடவையும் பாடப்பட்டது. இரண்டு தடவை அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் வருகிறது. ஒரு தடவை ஆணும் ஒரு தடவை பெண்ணும்.
16: சரியப்பா.
0: நன்றி. சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பாக ஒன்று இணைந்து அலங்கரித்தீர்கள். நீங்கள் கேட்ட பாடல் நாளைய தினம் நீங்கள் கேட்டு மகளாம். என் மேல் விழுந்த மலை துளிய பாடல் தானே அந்த பாடல் கிடைக்கும் உங்களுக்கு.
16: சரியப்பா சரிங்கப்பா. அபாரப்பா அபாரப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சிறப்பா. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து நீங்கள் சும்மா போக வேண்டாம். சும்மா வந்ததற்காக சும்மா ஒரு நான்கு வார்த்தை சும்மா என்ற பதத்தை வைத்து சும்மா பேசி பாருங்கள்.
16: சும்மாப்பா சும்மா வடிவேல் வடிவேல் திரைப்படத்தில் இருக்கப்பா. வடிவேலு அப்ப அந்த கோயில் பயந்து திடீர்னு காரணம் மனைவிக்கு பயப்பட கணவர் கேரக்டர். என்னப்பா என்ன அப்படின்னு கிண்டலா கேட்கும்போது சும்மா அப்படின்னு சொல்ல
0: சும்மா சும்மா விளையாட்டு கழிவு போறாரு. நான்கு விடயம் என்ன, சும்மா என்ற பதம் பெறக்கூடிய நீங்கள் நான்கு விடயங்கள் கூறுங்கள். சும்மா வாங்க, சும்மா அதுல போக்காருங்க, சும்மா என்ன சாப்பிடுறீங்க, சும்மா சும்மா தானே இருக்கிறீங்க, வாங்கலேன் இந்த பக்கம் அப்படி எல்லாம் பேசுறது இல்லையா? சும்மா படம் பார்த்துக்கிட்டே இருக்க படிக்கிறது இல்லையா? சும்மா படம் பார்த்துக்கொண்டே இருக்க படிக்கிறது இல்லையா? வீட்டு வேலை செய்யறது இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். சும்மா போட்ட துணியே போட்டுக்கொண்டிருக்கேன், அதை தைத்து பாதிக்க கூடாதா? இப்ப எத்தனையோ தலைவர்கள் சும்மா
16: பிள்ளைங்க சொல்ல
0: கூறுங்க, சும்மா இந்த சொல்ல வந்து சும்மா பிள்ளைங்க செல்ல சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு இருந்தது இங்க வை அப்படி என்ன அதை நன்மைக்கு உண்மையா கூறியிருந்தார். பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நாங்கள் நேர்மறையாகவும் பேசுகிறோம், எதிர்மறையாகவும் பேசுகிறோம், பிள்ளைகளுடைய நன்மைக்கும் பேசுகிறோம், கோபம் வரும்பொழுதும் பேசுகிறோம். இந்த சும்மா என்ற பதம் எங்கள் தமிழிலே அது எங்கள்கிட்ட மட்டும்தான். சும்மா என்ற ஒரு பதம் ஆயிரக்கணக்கான தடவை ஆயிரக்கணக்கான தருணங்களில் உபயோகிக்கின்றோம். நன்றி மகனே. அடுத்த ஒரு உறவு அழைக்கின்றார், அவருடன் சிறும் விரைவில் நிகழ்ச்சி நிறைவுக்கு பெற இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 11 மணியை தாண்டி 12 மணியை எட்டி பிடிப்பதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. 11:50 ஆகிவிட்டது, எங்களுக்கு 1 மணி. நன்றி மகனே. தொன்னால் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்து விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த ஒரு அன்பு மகள் சாந்தி, நீங்கள் அழைத்தீர்கள், என்னடங்க உங்களுடைய அழைப்பு கிடைக்கவில்லை, 2-3 தடவை அழைத்து பார்த்திருக்கின்றீர்கள், கிடைக்கவில்லை, வாருங்கள். இது மோனியம் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. எங்கே சும்மா வந்து பேசுங்கள், சும்மா வாருங்கள் கேட்போம். இப்பொழுது புள்ளிகளை இருக்கின்றேன், ஒவ்வொருவரும் எவ்வளவு புள்ளியை பெற்றிருக்கின்றார்கள் என்று. மொத்தம் 13 உறவுகள் வந்திருந்தார்கள், 13 ரோஜா நீங்கள் பாடலை கேட்கிறோம். ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்
17: ஐயா. வணக்கம் வணக்கம். இங்கயா
0: சும்மா பேசுவோம் ஐயா, அப்படி சும்மா இருக்கீங்களா?
17: மூக்குப்பிடிக்கு வந்து கேட்டாங்க இல்லைங்கயா,
0: அது
17: படம் மூக்குப்பிடி மூக்குப்பிடி.
0: ஆமா
17: மூக்குப்பிடி.
0: ஆமா அந்த பதில் வரவில்லை, கட்டி காரன் நினைவு கூறுங்கள். அந்த புள்ளி
17: கடவுளோட அளவு வெண்ணிலாவி வெண்ணிலாவி மூர்த்தி எல்லாத்துக்கிட்டயும் ஒரு 4 கிடைக்குமான்னு கேட்பாரு.
0: ஆமா
17: மூக்குப்பிடி போடுறது,
0: மூக்குப்பிடி
17: போடுறது. ஆமாங்க,
0: அது சரியான பதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரோஜா ஒத்துக்குள்ள இப்ப வந்த எங்களை தரும எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் சும்மா வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். இப்ப ராஜ்குமார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே 4 பயனடைய பழக்கத்திலே பேசும்பொழுது சும்மா என்ற பதத்தை எத்தனை தடவை பாவிக்கிறீர்கள்?
17: ஒரு நாளைக்கு ஏற போய் பாத்தீங்கன்னா சும்மானே ஒரு ஒரு 10-20 முறை வந்து பயன்படுத்தும்.
0: எப்படி பேசுறீங்க, பேசி காட்டுங்கள்.
17: நண்பர்கள் வட்டாரத்திலே சும்மா ஏதாச்சும் போன் பண்ண சும்மா இருக்கிறே இல்லையா? இந்த வார்த்தைகள் அடிக்கடியே
0: பேசுங்க பேசுங்க. இந்த 2 பேரால பேசுங்க. இப்ப உங்க அக்கா வந்து எத்தனை கூறு சொன்னார் கூறுங்க. நீங்க இங்க சும்மா பாவிக்கின்றோம்.
17: 2 சொல்றீங்களா ஐயா?
0: ஆமா.
17: 3 பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இது இறைஞ்சல் பண்ணிட்டு பாருங்க, ஏதாச்சும் பேசும் போதோ இது பண்ணும் போதோ சும்மா தொல்லை பண்ணாது போயிட்டே
0: இருணுவேன்.
17: இந்த மாதிரி வார்த்தைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டே
0: இருக்கும். உங்கள் மனைவி
17: என்னோட பாடல் கேட்க
0: உங்கள் மனைவி உங்களிடம் உங்கள் மனைவி உங்களிடம் சும்மா ஒரு விடயத்தை பத்தியே திருப்பி திருப்பி நோண்டுகிட்டு நீங்க எப்படி கூறுவீர்கள்?
17: சும்மா சொன்னதே சொல்லி இருக்காது,
0: சும்மா என்பதற்கு பொருள் என்ன வந்து எங்களால் கூற முடியவில்லை. சும்மா ஒன்றுமே இல்லை இல்லையா? சும்மா ஒன்றும் இல்லை,
17: ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசு பண்றீங்களே.
0: அந்த சும்மா அந்த 3 எழுத்துக்களை கொண்ட சும்மா என்ற பதம் அதுக்கு என்ன கருத்து? ஒன்றும் இல்லை என்பதுதான் சும்மா வெறுமணி என்பதுதான் அந்த கருத்து.
17: வெற்று.
0: ஆனால் அந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில பேசும்பொழுது இத்தனை தலைவர்கள் பேசுகின்றோம்.
17: நாம சராசரியா 1 நான் ஒரு 20 மேலேயே
0: பயன்படுத்துவோம். உங்களை அறியாமல் வருகின்றது. ஒரு அதிகாரி வந்து என்னிடம் கேள்வி கேட்டா கூட சும்மா இருக்க மாட்டான், வந்து என்ன குடைஞ்சு போட்டு போறான், கேள்விகளை கேள்வி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நீ அந்த நீ
17: மாதிரி
0: கொடுங்க
17: பாடல் நடத்திட்டு இருக்கும்போது சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா அமைதியா உட்காருங்க. ஆசிரியை கூட இப்படி சொல்லுவாங்க பாடம் நடத்தும் போது, சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா அமைதியா இருங்க.
0: யாரும் சும்மா சத்தம் போடுவீங்க. அந்த போல் விளையாடிய பவுல் விளையாடுறவங்க கூட்டு பாரு, எந்த நேரம் சும்மா சும்மா பவுல் விளையாடி கொள்வாங்க பவுல் அப்படி. அந்த சும்மா என்ற வார்த்தைகளை சும்மா பாவித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அது பெரிய கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப நானே என்ன பாடல் தரணும் ரோஜா? நீங்கள் பாடல் தரவில்லை
17: சார்லி சாப்ளின். சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா பாடல்.
0: சார்லி சாப்ளின் இருந்த ஒரு பாடல ஆனந்தன் அவர்களும் கேட்டு பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா, உங்களுக்கும் அந்த பாடல் வேணுமா?
17: கொடுத்திருக்கு ஆனந்தன் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த பாடல் நான் கொடுத்தேன்.
0: பொண்ணு
17: சும்மா சும்மா
0: சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் படுத்தி சும்மா சும்மா கிடந்த நிலத்தை, அந்த பாடல் இருக்கு இல்லமா?
17: அது இருக்குங்க
0: பல கருத்தோட பாடல்கள் சும்மா ஒருத்து. என்னோட நாகப்பன் அவர்கள் தந்திருந்த சும்மா சும்மா என்ன பார்த்து
17: அது பாடல்கள்
0: சும்மா சும்மா என்ன தங்கச்சி படிச்சவன் என்ன திரைப்படுத்து
17: தண்ணீர் குழாய் பழுதுபட்டு இருந்தது. சரி,
0: என்னோட தண்ணீர் குழாயும் பழுதா இருக்கு சும்மா வந்து பார்ட்டி இருக்கலாம்.
17: நண்பரை வச்சு பாத்துட்டு இருந்தீங்க, ஒரு ஒரு முறையும் ஒரு இது வாங்கிட்டு வர சொல்லுவாரு, ஒரு கப்ளிங் வாங்கு அது வாங்க நடந்துட்டு
0: இருந்தது. நண்பரே சும்மா சும்மா அழைத்து கொண்டு இருப்பீர்கள் பலவாத, நண்பர் சும்மா வந்து சும்மா செய்திருக்காங்க சும்மா இருக்குன்னு.
17: எனக்கு சும்மா சும்மா திட்டி விழுந்துட்டு இருந்தீங்க எங்க வீட்டுக்கார
0: பாத்துட்டீங்களா?
17: வேலை செய்ய மாட்டேங்கிற சும்மா இருக்கிறேன், சும்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த வேலை செய்ய
0: மாட்டேங்கிறீங்க உட்கார்ந்து இருக்க நேரம் அதை பார்த்தா என்ன அப்படி எனக்கு பாருங்க
17: பாக்கலாம் என்ன.
0: நான் புள்ளிகளை தர இருக்கின்றேன், வந்த எங்களுடைய அன்பு உறவும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
17: நன்றி,
0: பாடல் தர நன்றி. மீண்டும் நாங்கள் கலந்து ஒரு பத்து நிமிடம் கலந்துரையாடலாம். இந்த
17: நன்றி
0: நன்றி. பின்பு வந்து இணைந்த அன்பு உறவுகள், 15 பொக்கிஷத்திலிருந்து பெட்டிகளை கொண்டு வந்து அருஞ்சொற்களை கண்டுபிடித்த இடத்திலே மிகவும் பிரமாதமான ஒரு பொருள், ஒரு சொல்லை எல்லோரும் தெரியாததாக இருந்ததொன்று, முருகக்கல் என்பது. அது எங்கள் நாட்டிலே பிரபல்யமானது, கடற்கரை பிரதேசங்களிலே அதன் பெயர் பிரமாதமானது. அது இலக்கியத்திலே கூட முருகக்கல் பூம்புகாரிலே வருகின்றது அந்த பதம் முருகக்கல் என்றது. அதை கூறி புள்ளிகளை பெற்றிருந்தால் இப்போ ஒருவர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் வாங்க. வணக்கம் வாங்கல்.
18: அவங்க ஒரு மூக்குப்பொடி தப்பா பத்தி சொன்னாங்கல்ல,
0: ஒரு படம் திரைப்படம், அது என்ன படம்?
18: அது ரோசாபுரம் வங்கி காரி படத்துல அப்படியே ஒரு மூக்குப்பொடி தப்பா வாங்கிட்டு சொல்லி ஒரு பாட்டுல வரும்.
0: சொல்லிவிடுங்க.
18: மூக்குப்பொடி தப்பா வாங்கிட்டு
0: நல்லது வாழ்த்துக்கள். அதுல வந்து இப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை கூறுபிட்டு சென்றார் ராஜ்குமார் அவர்.
18: அப்படிங்களா?
0: ஆமா. இன்னொரு இவர் யாரு, நடிகர் மூர்த்தி சும்மா 4 காசுகள் உங்க மூக்குப்படி வாங்குவதற்கு கேட்டாராம் ஒரு திரைப்படத்தில் என்று. வாழ்த்துக்கள், சிறப்பான சிந்தனை உங்களுக்கு, ஞாபக சக்திக்கு நன்றி. சும்மா ஒரு 4 வார்த்தை பேசுங்களேன் சும்மா என்று சொல்லி வச்சு.
18: சும்மா சும்மா பேசிட்டே இருக்கிறியே நீ
0: அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது. உங்க நண்பர் உங்களுக்கு என்ன கூறுவார்கள்?
18: எங்க வந்த, எதுக்கு வந்தா? சும்மா வந்த அப்படியே உன்னை பாக்கலாம்னு. அந்த சும்மாங்கிறது ஒரு அலட்சியமா போகும் சார். அது அந்த அந்த
0: சும்மா என்றதுக்கு கருத்து என்ன? சும்மா என்றால் என்ன?
18: அது ஒரு அது ஒரு அலட்சியமா, அது ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை.
0: அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் ஒன்றுமையே இல்லை, வெறுமனை வெத்து.
18: கரெக்டா, கரெக்ட் கரெக்ட்.
0: சும்மா வெத்து என்று சொல்லி,
18: ஆனா சும்மா போடலாம் அந்த இடம் வெற்றாயிடும்.
0: அந்த சும்மா என்ற பதத்தை நாங்கள் எங்களை அறியாமலே சும்மா உபயோகித்துக் கொண்டே இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது ஐயா தமிழ. இது தமிழ் அல்லவா? தமிழ் என்றால் என்ன? சும்மாவா? இது தமிழ் அல்லவா? நான் தமிழன் அல்லவா? நாம என்ன சும்மாவா? தமிழன் என்ன சும்மா? இந்த சும்மா என்பது எங்கு எங்கு எல்லாம் உபயோகப்படுகிறது. ஆனால் அது வெற்றி வேண்டது என்ற பதம் பெருமதியை கூட பெறுகிறது. அவனை பற்றி என்ன நினைச்சு, அவனை பற்றி என்ன சும்மாவா நினைச்சீங்க? அவனை விட வீரன் என்று கூட கூறுகின்றோம். அவனை பத்தி நீங்க சும்மா நினைக்கிறீங்களா, அவனோட ஒரு படுப்போக்கிலேன்னு கூறுவோம். அந்த உண்மையால் கூறியது போல பாசிட்டிவுக்கும் பாவிக்கின்றோம், நெகட்டிவ் அதாவது நேர்மறைக்கும் பாவிக்கின்றோம், எதிர்மறைக்கும் பாவிக்கும். சும்மா
18: என்பது கூட அதை வச்சு பாட்டு எழுதாங்க சார், சும்மா நிக்காதீங்க அப்படி சொல்லி.
0: இது வந்து இருவர் பாட்டு கேட்டு போறாரு. ஆரம்ப காலத்திலே சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடத்தி சும்மா சும்மா சாதாரண சும்மா இருக்கலாம்.
18: கல்யாண சுந்தரம் இருக்காரு.
0: ஆமா, சும்மா கிடந்த நிலத்தை எல்லாம் பட்டா பண்ணிருக்காங்களா ஐயா இந்த அரசியல்வாதிகள். சும்மா கிடந்த நிலத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுக்க சும்மா சும்மா எல்லாத்தையும் தாங்களே பண்ணிட்டாங்கன்னு இப்படி எவ்வளவு செய்வாங்க. சும்மா சும்மா வந்தவங்களை கரைச்சல் பண்ணிட்டு இருக்காங்களப்பா, நல்லதுக்கும் பாதிக்கும். எனக்கு இது இதை பற்றி நானும் சிந்திக்கவில்லை. என்னுடைய ஒரு அன்பு உறவு ஒருவர் என்னுடைய புலனத்துக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். அது சில கருத்துக்களை தந்து சும்மா என்ற பாவை சும்மா இல்ல.

0: இடங்களிலும் பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய கூட்டம் பெரிய விராதமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நண்பருக்கு பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்த என்னப்பா எப்படி இருக்க சும்மா இருக்க கூட்டிட்டு போவார். என்ன வந்தீங்க? சும்மா வந்தேன், பார்க்க வந்தது கூட்டத்தை அந்த அந்த முழாவே பார்க்க வந்தது, சும்மா பார்க்க நான் அப்படியே போனேன். அது இன்ன நடிகர் நின்று ஷூட்டிங் நடந்துன்றது சும்மா பார்த்துட்டு வந்தேன் இல்லையா?
1: எங்க இந்த பக்கம் சும்மா வந்தேன்.
0: இந்த சும்மா என்பதற்கு எவ்வளவு கருத்து இருக்கு. இந்த மூக்குப்படியை கூட மூக்குப்படியை கூட கேட்க சும்மா கொஞ்சம் மூக்குப்படி கொடுங்க ஐயா, சும்மா கொஞ்சம் மூக்குப்படி. சும்மா என்றால் ஓசி என்றும் வருகின்றது. ஓசிக்கும் சும்மா கடைக்கு போனேன், பத்து காய்கறி வாங்கும் பொழுது பத்து கத்திரிக்காயோட ஒரு காயை சும்மா போட்டு விட்டான் விலை இல்லாமல், சும்மா வந்தா என்ன இந்த பொருளை வாங்கிட்டு வருகிறது எதுக்கு வாங்கினீங்க? அது சும்மா கொடுத்தாங்க கொண்டு வருகிறேன், காசு கொடுக்க இல்லை. அப்படி இந்த சும்மா என்றது எத்தனை இடத்திலே எவ்வளவு உபயோகத்தை செய்கிறது. நல்லது கிருபாஸ்கர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: சரி, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் இன்றைய போட்டியிலே வந்து கலந்து கொண்ட பெற்ற புள்ளிகளை பார்க்க இருக்கின்றோம். புள்ளிகளை பெற்றவர்கள் லெனின் அவர்கள் ஆரம்பத்திலே வந்து நினைந்தார். அவருக்கு ஒரு பாடல் தருகின்றேன் என்று கூறி அந்த பாடல் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் கொடுக்கவில்லை, இனிமேல் தான் கொடுக்க வேண்டும். தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை, மீண்டும் தருகிறேன் என்று வினாவே தொடுக்காமல் சென்றவர். ஆனால் வந்த உடனே ஒரு பதத்தை கொடுத்து ஒரு கேள்வியை ஒரு பெட்டியை திறந்து படாத பதத்தை உடனிருந்து இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கார். இப்பொழுது ஒரு புள்ளி பெற்றவர்களுள் ராஜ்குமார், குருபாஸ்கர், ஃபாரூக் ஒவ்வொரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் அவருக்கு ஒரு தடவைதான் கிடைத்திருக்கின்றது. ஞானசேகரன், ராமன், அவரைத் தொடர்ந்து உமையாள், லெனின் இரண்டு இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். மூன்று புள்ளிகளை பெற்றவர் ஒருவர் தான் இங்கே இருக்கின்றார், அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ரோஜா. ஒரு தடவை வந்தார், மூன்று புள்ளியை பெற்றுவிட்டார். கேள்விக்கு ஒரு பதில், ஒரு பெட்டிக்கு ஒரு பதில், மூன்று புள்ளி பெற்றுவிட்டார். நான்கு புள்ளியை யாரும் பெறவில்லை. ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் எங்கள் ஜெகவர் சாதிக்கையா அவர்கள். மொத்த புள்ளிகளை முழுமையாக பெற்றவர் யாராக இருக்கும்? எட்டு புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றவர் எங்களுடைய ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. வேகம் விவேகம் ஆதிபத்தியசாலி திறமாக வந்த ஒரு பொருள், அந்த முருகக்கல்லை கண்டுபிடித்து ரெண்டு புள்ளிகளை பெற்றபடியால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு வெற்றி பெற்றவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி கலந்துரையாடல் செய்யலாம். முடிந்தால் வாருங்கள். நான் அன்பு உறவு லெனின் அவர்களுடைய பாடலை ஒளிபரப்புகிறேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். இதுதான் அந்த பாடல், அவர் கேட்ட பாடல்.

0: அருமையான பாடல் புத்தம் புது காலை என்ற திரைப்படத்திலிருந்து லெனின் அவர்களுக்காக ஒழிக்கப்பட்டது. இருந்தால் லெனின் இந்திய கதம்பத்தின் முதல் நேயராக வந்தபடியால் அவருக்கு ஒரு பாடல் இருக்கின்றது என்று கூறினால் அந்த பாடல் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அவர் கேட்ட பாடல் நாளையத்திலும் அவருக்கு கிடைக்கும். அதை ஒன்று எல்லோரும் தந்த பாடலும் உங்களுக்கு கிடைக்கும். ரோஜா பாடல் கொடுக்கவில்லை இன்னும். மகானவர்கள் இங்கு வருவது கொஞ்சம் கடினம் என்று நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் பங்கு பற்றி அத்தனை பேருக்கு நன்றி கூறும் வகையில் இந்த சும்மா என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து சும்மா பேசி பார்த்தோம். அந்த சும்மா என்றதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது, எவ்வளவு பெருமதி இருக்கின்றது என்பதை சும்மா தெரிந்து கொண்டோம். எங்கள் அன்பு உறவு ஒருவர் டிசம்பர் 5 எனது புலகத்தில் தந்திருந்தார் ஒரு விடயம், பகிர்ந்திருந்தார் என்னோடு. தனக்கு படித்ததில் பிடித்தது தமிழனின் சிறப்பு சும்மா படியுங்க என்று எழுதிவிட்டு, சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா இதை படியுங்க, நிச்சயம் நீங்கள் அசந்து போவீங்கள் என்று எழுதியிருந்தார். உலகில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கின்றன. தமிழ் மட்டும் என்றளவும் பேச்சிலும் எழுத்திலும் நீடித்து நிலைத்து தன்னையும் தான் சார்ந்த இனத்தையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சும்மா சொல்வோம் தமிழனின் சிறப்பை, அடிக்கடி நாம் பாவிக்கும் வார்த்தை தான் இந்த சும்மா. அடிக்கடி நாங்கள் பாவிக்கின்றோம். அதுவரை சும்மா என்றால் என்ன என்றெல்லாம் பேச்சு வழக்கிலே சொல்லாக இருந்தாலும் தமிழ் மொழியில் உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தை இந்த சும்மா. சும்மா என்கின்ற இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழில் 15 அர்த்தங்கள் உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இவர் 15 அர்த்தங்கள் தந்திருக்கின்றார், அதை தர இருக்கின்றார். வேறு மொழிகளில் இல்லாத சிறப்பினை நாம் அடிக்கடி கூறும் இந்த சும்மா என்னும் வார்த்தை எடுத்துக்காட்டும். எங்கே 15 விடயத்தை தருகின்றார் என்னவென்று, கொஞ்சம் சும்மா இருடா, இதை அமைதியாக இருடா என்று கூறுவதற்கு பாவிக்கின்றார்கள். கொஞ்ச நேரம் சும்மா இருந்து விட்டு போகலாமே, களைப்பாறிக்கொண்டு நீங்கள் போகலாம் என்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம். அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது, அவருடைய அருமை, பெரிய அருமை, அவர் பெருமைக்குரியவர், நாங்கள் அவரை சும்மா சொல்லக்கூடாது என்றெல்லாம் கூறுகிறோம். அடுத்த பதம், இது என்ன சும்மா கிடைக்குமா, இது என்ன சும்மா கிடைக்கும்னு நினைச்சியா, இது வந்து இலவசம் என்ன, இதை சும்மா கிடைக்கும் நினைக்கிறியா, இலவசம் என்பதற்கு இந்த இடத்திலே சும்மாவை உபயோகிக்கின்றோம். அடுத்து ஒரு சும்மா வருகின்றது, அங்கே வருவது பொய் சொல்லும் இடத்திலே வருகின்றது. சும்மா கதை அளக்காதே என்றால் பொய் கூறுகிறாய் என்பது அர்த்தம். சும்மா தான் இருக்கு, நீ வேணும் என்றால் எடுத்துக்கொள், அதாவது உபயோகமற்று இதை கிடக்கிறது, சும்மா தான் கிடக்குது, உனக்கு மட்டும்தான் நீ எடுத்துக்கொள் என்று கூறும் பொழுது அந்த இடத்திலே அது உபயோகமற்று இருக்கின்றது என்பதை சொல்வது. எப்படி சொல்லுகிறது, சும்மா தான் இருக்கு, நீ வேணுமானால் எடுத்துக்கொள் என்று கூறுகிறோம். அடுத்து அடிக்கடி ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதற்கும் இந்த சும்மாவை பாவிக்கின்றோம். சும்மா சும்மா கிண்டல் பண்றான் அப்படி என்று கூறுகிறோம். இது அடிக்கடி என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. எப்போதும், ஆல்வேஸ், எப்போதும் என்பதை கூறுகின்றது. இவர் இப்படித்தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான் என்று கூறுகிறோம். அது எப்போதும் பேசிக்கொண்டிருப்பதை கூறுகின்றது. எப்போதும் என்ற கருத்தை எங்களுக்கு தருகின்றது. தற்செயலாக ஜஸ்ட் பை ஆக்சிடென்ட் கூறுவதை கூறுவது, ஒன்றுமில்லை சும்மா சொல்றேன் அப்படி என்று கூறுவார்கள். ஒன்றுமில்லை சும்மா சொல்றேன் என்று அர்த்தம் பட கூறுவார்கள். அடுத்து ஒரு காலியாக ஒரு பெட்டி, அது வெறுமனே ஒரு பெட்டி இருந்தால் அதை கூறுவோம், இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை சும்மா தான் இருக்கிறது என்று கூறிக்கொள்ளுகிறோம். அடுத்தது வந்து ரிப்பீட் பண்ணுவது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும், சொன்னதே சும்மா சொல்லாதே, சொன்னதே நீ சொல்லாதே என்றால் திருப்பி திருப்பி சொல்லுகிறாய் என்றதுதான். மறுபடியும் மறுபடியும் ஒன்றுமில்ல சும்மா போகக்கூடாது. ஒரு நல்ல வீட்டை அல்ல நண்பர் வீட்டை போகும்போது சும்மா போகக்கூடாது, அதாவது வெறுங்கையோடு போகக்கூடாது என்று கூறுகிறார்கள். அடுத்தது சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் என்னப்பா செய்கிறாய் என்று சும்மா தான் இருக்கிறோம், சோம்பேறித்தனத்தை குறிக்கின்றது. அவன் சும்மா ஏதாவது உளர்வான், வெட்டியாக பேசுவான் என்பவன் இப்ப அவன் சும்மா ஏதாவது உளர்வான் என்று கூறுகின்றோம். விளையாட்டுக்கு சொன்னேன் என்று எல்லாமே சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், எல்லாமே சும்மா விளையாட்டுக்குத்தான், சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்காக சொல்றோம். ஃபன் நாம் அன்றாடம் பாவிக்கும் இந்த சும்மா என்கின்ற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் இடத்தின் படியும் தொடரும் சொற்களின்படியும் 15 விதமான அர்த்தங்களை கொடுக்கின்றது என்றால் அது சும்மா இல்லை. சும்மாவாவது சிந்தித்தீர்களா? இதனை உலகில் உள்ள மற்ற மொழி அனைத்தும் வாயினால் பேச செவிக்கு கருத்தை உணர்த்துகின்றனவை. ஆனால் தமிழ் மொழி இதயத்தாலே பேசி இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும். இந்த சும்மா என்கின்ற வார்த்தை அதன் அர்த்தமும் இந்த சும்மா என்ற வார்த்தையும் அதன் அர்த்தமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சும்மா ஒரு லைக் பண்ணுங்க என்று எழுதியிருக்கின்றார். அதுக்கு நான் எப்படி போட்டேன், சும்மா போங்க, சும்மாதான் சொன்னீங்க, ஆனா சுவையாக இருந்தது, இது தமிழ் அல்லவா, பின்ன சும்மாவா என்று நான் கேட்டெழுதியிருந்தேன். அந்த சும்மா என்பதை எத்தனை விதத்தில் எந்த பக்கம் போட்டெடுத்தாலும் தெரிகின்றது என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு மொழியிலே நாங்கள் உபயோகிக்கணும். எப்படியான ஒரு அற்புதமான மொழிக்கு சொந்தக்காரராக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பெருமைப்பட்டுக் கொள்வோம் என்ப உறவுகளே. இப்பொழுது காத்தொழில் வந்து சும்மா பேசுவதா இருந்தால் வந்து ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பேசலாம், பாருங்கள். போட்டியிலே சிறந்த நிகழ்ச்சியை பெற்று வாழ்த்துவதற்கும் கூடுதலான புள்ளியை பெற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நத்தார் பண்டிகை திருநாள் வருகின்றது. வைத்தியர்கள் எங்களுக்கு கொடுத்த நியமனங்களை கூட மாற்றி வைத்து விட்டார். நாளைய தினம் எனக்கும் மகளுக்கும் ஒரு நியமனம் இருந்தது, அத்தியாவசியமான நியமனம். ஆனால் நத்தார் பெருநாள் வருவதனால் லீவு நாட்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் அழைத்து அதை பின்போட்டு விட்டார்கள். இந்த நிகழ்ச்சிகளே உமையால் அவர்கள் தந்த ஒரு கருத்து, இந்த சும்மா என்பதை சும்மா சொல்லக்கூடாது, உணர்ந்து விட்டு ஆங்கிலத்தில் அழகாக கூறியிருந்தார். பாசிட்டிவுக்கும் பயன்படுத்துகிறோம், நெகட்டிவுக்கும் பயன்படுத்துவோம். இப்பொழுது நான் ஒரு 15 விடயத்தை பாவித்தேன். 15 இடங்களில் இது 15 கருத்தை தந்திருக்கின்றது என்றால் எத்தனை இடங்களில் எத்தனை கருத்தை அது தருகின்றது? அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தருகிறது. சும்மா இல்ல, அது தமிழ், எங்கள் தமிழ். எங்கே அடுத்து வருகின்றார் அன்பு மகன் ஃபாரூக் அவர். வணக்கம் ஃபாரூக், சும்மா வாங்க, எப்படி இருக்கீங்க ஃபாரூக்? ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ரீகனெக்டிங். ஃபாரூக் சும்மா வந்து பார்த்திருக்கிறார், அதுதான் நடந்திருக்கு. கொண்டு வாருங்கள். எங்கே ராஜ்குமார் வந்திருக்கிறார், முகமது அலி சும்மா பேச வந்திருந்தார். வரவேண்டும், உங்களுக்கு நேரம் தரப்படுகின்றது. சும்மா அலையுங்க, சும்மா பேசுங்க, சும்மா உல்லாசமாயிருங்க. மண்டலத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சதை, கனடா கலையகம். காத்தலையில் பாடலை ஒரு பாடலை அளித்தது அந்த வேளையில் இன்னும் வருகின்றார் நாகப்பன். என்ன எல்லாருடைய அழைப்பும் எனக்கு கண் காட்டி விட்டு போகின்றது. சும்மா கண்ணை காட்டி போட்டு போறாங்களே இவங்க எல்லாம். சும்மா சாட்டு கடிக்க எடுக்கிறாங்க போகணும் இல்லையா? சும்மாவா ஃபாரூக் என்ன சும்மாவா அழைத்து விட்டார், பிடித்து விட்டார் லைன் ஃபாரூக்.
1: நீங்கள் அணைத்து விடுங்க.
0: நான் சும்மா தட்டி விட்டேன், அவர் வந்து சும்மா தான் சொன்னேன், சும்மா அணைச்சு பாருங்க. அவர் சும்மா சும்மா உங்களை அழைத்திருக்கின்றார் இல்லையா?
2: எல்லா வேலையும் சும்மாவே நடக்குது.
0: எங்களுடைய பழைய ஒரு உறவு அவர் சும்மா இருங்கய்யா, நாங்க தமிழங்கள் அல்லவா, தமிழந்தால என்ன சும்மாவா?
2: காலத்துல ஒரு பாடல் இருக்குது ஐயா, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம்.
0: ஆமா,
2: அந்த மாதிரி ஒரு பாடலும் இருக்கு.
0: அப்படியா?
1: சும்மான்ற வார்த்தைக்கு நல்ல
0: சுதந்திரம் என்ன, சுதந்திரம் என்ன சும்மாவா, எவ்வளவு பாடுபட்டு எடுத்த சுதந்திரம் இப்படியும் பேசுவாங்க. சும்மா கிடைத்த சுதந்திரத்தை பாழாக்காதீங்கப்பா. பிறதாக்கிடாதீங்க, பிழைச்சு போடாதீங்க.
2: அது எனக்கு தெரிஞ்சு சும்மாங்கிறது வந்து ஒரு அசை சொல்லா இருக்கலாம் ஐயா.
0: இல்லையா, சும்மா என்பது ஒரு அர்த்தமுள்ள சொல். சும்மா என்றால் வெத்து, ஒன்றுமே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். சும்மா என்பது இந்த வார்த்தையில ஒரு சொல்லு,
2: அந்த சும்மாங்கிறது
0: இல்ல. அந்த சும்மா என்பதனுடைய பொருள், ஒவ்வொரு பதத்துக்கு பொருள் உண்டு. கண் மூக்கு காது செய்து அடித்தான் பிடித்தான் கடித்தான் கருத்து இருக்குது. சும்மா என்பதற்கு கருத்து உண்டு இருக்கு. என்ன வெத்து, ஒன்றுமே இல்லை, சும்மா வெறுமையானதுதான் அந்த கருத்து. ஆனால் அந்த சும்மா என்ற அந்த ஒரு பதம் எத்தனை தடவை உபயோகிக்கணும், எத்தனை விதமாக. இப்ப நான் படித்த காட்டிலும் 15 அவர் போட்டிருந்தார். அத்தனையும் வெறுமையாயிருப்பது, சோம்பறியாயிருப்பது, பொய் பேசுவது, இப்படி என்று எல்லாத்தையும் அந்தந்த இடத்திலே பேசுற இடத்திலேயே அந்த சும்மா கருத்து செறிவு பெறுகின்றது. சும்மா சும்மா அழைச்சி கொண்டிருக்கிறார் என்றால் அடிக்கடி அழைக்கின்றார். அந்த கருத்தங்க அடிக்கடி என்பதை உறுத்துகின்றது.
2: நாங்க என்ன சொல்லுவோம்னா, சும்மா சும்மா நை நை நச்சுட்டே இருக்கிறாங்க.
0: சும்மா சும்மா தான் நை நை என்பது. அதுக்கு நை நை என்பதுக்கு சும்மா ஒண்ணுமே இல்ல, சும்மா நை நை என்ன கத்துக்கிட்டு இருக்கான், வாழ வாழ்ந்து கத்திட்டு போதும். இந்த நாய்க்கு
1: இந்த சும்மாங்கிற வார்த்தையப்பா, சும்மாங்கிற இந்த வார்த்தை வந்து நம்ம அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தும்.
0: எவ்வளவு உணர்வுகளை வெளிப்படுத்தி, எவ்வளவு உணர்வுகளை வெளிப்படுத்தும். நாய்க்கு அடித்து பாருங்க, காலை
1: பொருள் வளர்ப்பு இது வந்து உணர்வை
0: வெளிப்படுத்தும். நாங்க தெருவிலே போய்கொண்டிருக்கும் போது அந்த வீட்டு நாய் படுத்துறது வல் வல்லன்னு எங்களை பார்த்து குளிக்கிறது. எப்படி குளிக்குது? வல் வல்லன்னு குளிக்கிறது. சும்மா சும்மா வல் வல்லன்னு குளிச்சு கொண்டிருக்கணும் சொல்லிட்டு போவோம். ஏன் அங்க சும்மா ஒரு விதம், நான் அதை தேர்ந்தவனில்லை, நான் கலவரக்க போவதில்லை, எந்த பாட்டில் போறேன் அது சும்மா வல் வல்லன்னு கத்துது. புரியுதா? சும்மா இருந்த என்னப்போ கள்ளன் என்று கூறுகிறார்கள். சும்மா நான் இந்த பக்கத்தாலே போனப்பா, அதுக்கு என்ன பார்த்தது பிடிச்சது, எனக்கு அது செய்ய சொல்ற ஆளுகளே அப்படின்னு சொல்றாங்க. சும்மா தான், எல்லாம் சும்மா. இந்த சும்மா என்றது சொல்லுகிற இடம், அது அமைந்து அது எந்த இடத்துல கூறுகின்றோமோ, எந்த இடத்துல உபயோகிக்கின்றோமோ, எதை கூற வேணுமோ அதை சும்மா கூறிக்கொண்டு போகின்றது. சும்மா
1: இப்ப நிறைய பேர் சும்மா தான் இருப்பாங்க. ரோஜா அம்மா, மற்ற ராஜ்குமார் ஐயெல்லாம் சும்மா தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. சும்மா சும்மா வருவாங்க, ஆனா இப்ப கூப்பிடுமோ வரமாட்டாங்க.
0: அப்படியா கூப்பிடு, அழைச்சு பாத்தீங்களோ. ராஜ்குமார் வந்தா சும்மாவுக்கு கருது கொடுத்து விட்டு
1: போனேன்.
0: பதில் சொல்ற நேரத்துல இது வரமாட்டேன். நீங்க இரண்டு பேரும்
2: அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
0: இரண்டு பேரும் சும்மா பேசுறது கேட்போம். சும்மா என்பது வரக்கூடியதாங்க.
2: பாருங்க அங்க அங்க சும்மா தான் இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்.
2: அந்த சும்மாவை கேக்குறீங்க,
1: அதுக்கு அது பொருள் வரும் தானே.
2: பேசிக்கலாம், பேசக்கூடாது, பேசக்கூடாது. அங்க ஒருத்தர் சும்மா வந்துட்டாரு, வரணும்
1: வந்த சும்மா இந்த குழு வந்துட்டு சும்மா
3: சும்மா வந்துட்டு வணக்கம் வணக்கம். சும்மா வந்துட்டு பாத்தீங்களா?
0: அது சும்மா இருந்தாரு. சும்மா என்னத்தை இருக்குது, அவங்களோட பேசுவது வந்து வந்துவிட்டார். சும்மா வந்துவிட்டார் பாருங்க, அவர்களுக்கு சும்மா பேச வந்து சும்மா பேசுகின்ற பேசுங்க. இந்த சும்மா என்ற தமிழ் சொல்லி நாங்கள் அடங்கி
2: சும்மா இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குது ஐயா.
0: எனக்கும் அங்கே சும்மா இருக்க முடியாம இருக்கிறது உங்களோட வந்து பேசிக்கொண்டிருக்கு.
2: இல்ல இல்ல, எங்களுக்கு சும்மா இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு.
0: அப்படியா? அப்ப என்ன பாரத், நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா இருக்கிறது சுகம் இருக்கா? ஆனால் பேசுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அந்த சும்மா கருத்து பெறுகின்றது. சும்மா வருவதையும் சும்மா இருக்க மாட்டாமல்
2: சொல்லுவாங்கல்ல. அப்புறம் ராஜ்குமார் தான் என்ன சும்மாவா? சும்மாவா
0: ராஜ்குமாரோட சும்மா பேசுவாங்க?
3: சும்மாவா
0: ராஜ்குமாரோட சும்மா
2: பேசுவாங்க?
0: இப்படியும் சொல்லலாம் தானே, ராஜ்குமாரோட சும்மா பேச முடியுமா? பாருங்க அசைவுடைய எத்தனை கருத்துக்களை கொண்டது. அவர் உத்தரவு பெரிய மனிதரையா சும்மா பேசுவோம்? சும்மா சும்மா விடுங்க, அவரோட எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் போங்க அப்படின்னு.
3: வீட்டுல சொல்லுவாங்க சும்மா தான் டிவி பாத்துட்டு இருக்கீங்க, வெங்காயம் உரிக்கலாம்
1: தானே. சும்மா இருக்கிறது அது ஒரு எல்லாருக்கும் உள்ளதான், ஆனா வந்து சாதாரணமா நினைக்கிறாங்க சும்மா இருக்கிறோம் அப்படின்னா. அது ஏன் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சு அது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு டயம் எடுத்து அவங்க சும்மா அது ஒரு
2: விரும்புவாங்க. சொல்றீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைய வைங்களேன், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அது சும்மா இருக்காம என்ன பண்றா, எதையாவது ஒண்ணு எடுத்து நோண்டிட்டே இருக்கேன். அப்ப என்ன பண்றேன், சும்மா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போகும்போது என்ன போடுறோம், அங்க வந்து சும்மா குழப்பம் பண்ணக்கூடாது, சும்மா சும்மா அதை தொடக்கூடாது, சும்மா உட்காரம் அப்புறம் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி திரும்பி கண்ணாலே பார்த்து கேட்போம், திரும்பி முடியும் போது சும்மா இருக்க மாட்டியா, கண்ணாலே கூட பார்க்கணும் அந்த சும்மா அந்த கருத்துப்பட. இப்ப ஒருத்தங்க சும்மா
4: விட்டாங்க,
2: போட்டு வைங்க
1: வணக்கம் வணக்கம். சும்மா
4: அப்ப போன வருஷமா இந்த மூன்று பேரும் சும்மா வருங்கையோட வந்துட்டாங்கப்பாங்கோட
1: வந்தாலும் வருங்கையோட வந்தாலும் சும்மா ஆக்கலாம், என்னுடைய உறவுகள் அல்லவா.
2: நானும் சும்மா வரலமா, எட்டு புள்ளியோட வந்திருக்கிறேன்,
1: எட்டு புள்ளியோட முதலாவது பரிசோட வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நாலு பேர்
3: பாருங்க கடைசியா வந்தாலும் ஒரு புள்ளி வாங்கிட்டு
1: இல்ல. நான்கு அதுதான் நான்கு என்னம்மா நீங்கள் சும்மா அவங்க சும்மாவா, எங்கட உறவுலவா அப்படி பாருங்க.
4: அது இருக்கட்டும் அப்பா, நல்லா உட்டு பாருங்கப்பா மூன்று பேரையும் மீட்ட ஷேட் போடாம சும்மா வந்திருக்காங்க. ஒரு சபைக்கு வரைக்கு எங்கட பாருக்கு இப்படி வரலாமா அப்பா?
1: இல்ல இப்படி சும்மா இவங்க சும்மா வந்து இப்படி பேசுறது மத்தவங்க
3: பயந்துட்டேதான்
1: சும்மாவா அவர் வந்து ஆசாரத்துல வந்திருக்கிறார். சும்மா எங்க எல்லாம் பாதிக்கிறது பாருங்க, சும்மா எங்க எல்லாம் பாதிச்சுருக்க. நான் சும்மாதான்
4: நம்ம நிறைய பாவிப்போம் இல்ல இந்த
1: வாழ்க்கையில என்னோட சும்மா
2: வடிவேல சொல்லுவாங்க, ஒரு ஒரு மணி நேரம் சும்மா இருந்து வேறு பாக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டிக்கு வைப்பாங்க. ஒரு மணி நேரம் இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது.
1: சும்மா சும்மா
3: இருப்பாரு வடிவேல, ஜாலியா படுத்திருப்பாரு,
1: காலுக்கு மேல கால போட்டு சும்மா படுக்கலன்னா நீங்க சும்மா நினைச்சீங்களா? சும்மா சும்மா தூங்க சும்மா இருக்கன்னா சும்மா நினைச்சீங்களா? சும்மா
4: பாவம் மூன்று பிள்ளைகளும் வந்திருக்கேன்னு சொல்லி நான் இவ்வளவு சமையல் சமைச்சு போட்டு இலையில போட்டு இழுத்து இருக்கிறேன், சும்மா இருக்கிறாங்க சார்.
1: அவங்க சும்மா சும்மா செல்லாபம் போட்டு கொண்டிருக்காங்க.
3: அப்பாவோட கதைச்சிட்டு இருந்தேன், அப்பாவோட கதைச்சிட்டு சும்மா வந்து சாப்பிடுவோம். அப்புறம்
2: நாங்க சும்மா எல்லாம் சாப்பிட மாட்டோமா, காசு கொடுத்து
3: இல்ல எப்பப்பா சும்மா சும்மா இதே பண்ணிடுறாங்க.
4: இந்த சமையல நீங்க எப்பவுமே ரசிச்சு சாப்பிடுறது, இப்படி ஒரு சமையல் பாத்துருப்பீங்களா? சும்மா
1: சொல்லாதீங்க,
3: எப்படி உப்பாங்க கேட்டுட்டே இருப்பாரு.
4: ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் அம்மா, அப்பா ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், சும்மா சும்மா இந்த சமையல இவங்க தமாசா சொல்றாங்க எல்லாம் கூடாந்து, நான் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுத்தா இவங்க சும்மா சும்மா வாஷிங் போவாங்க.
1: சும்மா
3: கூட கேட்க மாட்டோம்,
1: சும்மா கொடுத்தா கூட சும்மா தந்தாலும் வேண்டாமா. சும்மா உங்க சமையலை பத்தி பீத்திக்கிட்டு இருக்கீங்க, அது பெரிய சமையல் இருக்காதுங்க. வீணா ஏன் சும்மா சும்மா எங்களை வாஷிங் போக பண்றீங்க?
3: பாருங்க
0: தண்ணி இருக்கு அவருக்கு.
4: சும்மா கூட செல்வகுமார்
0: புள்ளி கொடுத்திருந்தாரு பாட்டு மறந்து போனாரு படத்தையும் பாடுங்க
1: இடைவெளியா
0: உரங்கையோ சும்மா சொல்றீங்க சும்மா சொல்லுவோம் ஒரு புள்ளி வெட்ட வேண்டிய சந்தோஷத்துக்காக.
1: ஓ அப்படியாப்பா அப்ப சரி அப்ப சும்மா சும்மா நாளைக்கு போட்டு விடுங்க
4: அப்பா சும்மா நினைச்சு பாப்போம். அப்பா செல்வகுமார சும்மா நினைச்சு பாப்போம் அவர் நினைச்சா அவர் சும்மா கண்ணன் நினைப்ப சும்மா அப்படியே
2: சும்மா இருக்க மாட்டாரு சும்மா
3: நடக்குது
0: சும்மா தானே இருக்கிறீங்க வாங்க இந்த வெங்காயத்தை உடையுங்க ராஜ்குமார் சொன்ன மாதிரி சும்மா தானே இருக்கிறீங்க
4: வெள்ள போடும் அது என்ன சொல்றது வெள்ள பூண்டும் வெங்காயத்தையும் சும்மா சும்மா உடைச்சி வைக்கிறதுதான் தேவைப்படுதுல்ல.
0: ஆமா வெள்ளப்பூண்டும் வெங்காயத்தையும் சும்மா உடைச்சி வைச்சாலும் சும்மா
4: அணிஞ்சிட்டாரப்பா
0: இல்லையா
4: செல்வம் சும்மா அணிஞ்சிட்டாரப்பா கேளுங்கப்பா
0: செல்வம்
4: வந்துருக்கேன்
0: வணக்கம் செல்வம் பணிக்கு போற வெங்காயத்தையும் வெள்ளை போட்டையும் நீங்க சும்மா இருக்குதானே உழைத்து சும்மா போட்டு வைத்தால் அது சும்மா
4: வானொலி வேலை செய்யுது செல்வம் வானொலி வேலை செய்யுது
0: ராஜ்குமார் ஐயோ சும்மா தூங்கிக்கொண்டு செல்வகுமார பலதாக சும்மா
2: எனக்கு சும்மா தூக்க சொக்குது தெரியுமா
4: சொல்லுங்க அவர் இணைச்சி விட்டுட்டு சும்மா இருக்கிறார்
0: அவர்தான் சொன்னார் சரிதான் நல்ல மழை நல்ல மழை என்று கூறினார்
3: அடைமலையே நல்ல மழை
0: நல்ல மழை அப்ப சரியான மழைதானே தம்பி அது ஒரு பிள்ளை இல்ல பேச வேண்டியதான்
1: பத்து நிமிஷம் சொன்னோம் நாங்க பத்து மணி நேரம் கூட இருப்போம்
0: சும்மா தானே இருக்கீங்க இவங்க என்னையா சும்மா தூண்ட கூடாது அச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க ஒரு சில
1: சும்மா சும்மா போல
0: சும்மா தூங்க கூட போன அடிச்சு ஆகிய கடத்தல் பண்றாங்க சும்மா இருங்கப்பா இல்லாங்கப்பா நான் ஆன் பண்ணிட்டு நான் தூங்குறேன்ப்பா சும்மா பேசுங்கப்பா நீங்க
4: நீங்க பேசலாம் சும்மா சும்மா இந்த அம்மா என்ன அழைச்சி கழிச்சு கொடுக்கறான் யாரோ ரேடியோ
0: கேக்குது வானொலி
4: செல்வகுமார் செல்வகுமார் தான் செல்வகுமார் பேசினாரா அப்பா
0: செல்வகுமாரோட பேசுனேன் இப்பொழுது இல்ல நிகழ்ச்சி நேரத்தில்
4: நீங்க நீங்க தனிப்பட்ட முறையா அலைங்க நாகப்பன் அழைச்சு
1: நான் கூப்பிட்டேன் அவர் எடுத்துல பிக் பண்ணல
4: அப்ப இது அவர் விஷமத்து கண்டு சும்மா எடுத்து விட்டு
1: இருக்கிறாரு
4: காதுக்குள்ள கேட்கும் இல்லப்பா எல்லாம்
1: இல்லம்மா நாங்க மூணு பேரும் மியூட் போடுறோம் நாங்க முடிச்சிருக்கிற மூணு பேரும் மியூட் போடுறோம்
3: அப்போ உங்களுக்கு ரேடியோ சத்தம் வரும் பாருங்க. மூணு பேரும் போடுங்க.
0: ராஜ்குமார் போட்டுட்டார், ராஜ்குமார் போட்டுட்டார், நாகப்பன் போட்டுட்டார், பாருக்கும் போட்டுட்டார், செல்வகுமார் தான். செல்வகுமார சொல்லிட்டு விடுங்க.
4: தெரிஞ்சிருந்தா செல்வகுமார்
0: தூக்கத்தில்
4: இருந்திருக்கலாம். செல்வகுமார்
0: தூக்கத்தில்
4: இருப்பார். சின்ன பிள்ளையாப்பா,
0: இல்ல விடுங்க,
4: சின்ன பிள்ளையா
0: தூக்கத்தில் இருப்பார். சொல்லிட்டு விடுங்க.
3: எல்லாரும் வெளியே போயிட்டு திரும்பி வருவோம்.
4: எல்லாரும் வெளியில போங்க, வெளியில போங்க.
3: எல்லாரும் வெளியில போயிட்டு திருப்பி வருவோம்.
0: இப்படியாவது உங்களுக்கு விடுக்க முடியாதா? அவரை நான் சொல்லி விடவா? சார், அவர் துணிக்கப்பட்டு விட்டார். நாங்கள் துணித்து விட்டால் அவரிடம் எங்களை விட. இப்பொழுது குருபாஸ்கர் வருகின்றார். வணக்கம் குருபாஸ்கர். குருபாஸ்கர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வாருங்கள், சும்மா பேசுங்கள். என்ன சும்மா பேச வந்தீங்களா? சும்மா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்களா? இணைந்து பேசுங்கள். நீங்கள் பாருங்க, அனுப்பியிருக்கலாம்.
2: எனக்கு எனக்கு தெரியாது யாரு.
0: உங்களை நான் நிறுத்த, அவர் இணைப்பார் உங்களை. வணக்கம் பாரூக்.
3: வணக்கம்.
0: வணக்கம். அடுத்து நீங்கள் குருபாஸ்கர். என்ன, அவர் தூக்கத்திலே ஓம் பண்ணி பார்த்து தூங்குகிறார். அவரை நாங்கள் குழப்ப கூடாது. அவருக்கு நாளைக்கு பணி இல்லவா? காலையில
3: பணிக்கு
0: சும்மா பேசுவதற்காக என்னுடைய குரு பாஸ்கர் வந்தார். அவரை இணைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இருப்பவர்கள் இணைத்துக்
3: கொள்ளுங்கள்.
0: ஒவ்வொரு தினம் மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நாகப்பன் அவர்கள் இணைய வருகின்றார். அவரை இணைத்து விடுங்கள். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: சும்மா வந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? சும்மா வந்தீங்களா?
3: ரோஜா அம்மா வரீங்க.
0: குருபாஸ்கர் சும்மா வந்திருந்தார். அவரை இறங்கி அவர் பாவம் செல்வகுமார் அவர் தூக்கத்தில் இருப்பதனால் அவர் நாங்கள் குழப்பம். நாளை பணி
2: ராஜ்குமார் நினைச்சுக்கலாம்.
0: ராஜ்குமார் சும்மா தானே இருக்கார். இன்னைக்கு அதாவது பைப் லைன் போட்டிட்டு சும்மா இருக்கிறார். அங்க அவரை சும்மா இருக்க கூடாது. இருக்க சும்மா இருந்தா வெங்காயம் பட்ட சொல்லுவாங்க. அங்க வந்துவிட்டா சும்மா தானே. அதுவும் சும்மா இருக்கிற வெங்காயம் தானே. எங்கள் சும்மா என்ற பதவங்களுக்கு இவ்வளவு ஆழத்தை இன்று தோண்டி தருகின்றது இல்லையா? என்ன சும்மா சும்மா சிரிக்கிறாய்? சும்மா சிரித்தா கூட கேட்பாங்களா என்ன சும்மா சிரிக்கிறாயன்னு சொல்லி இல்லையா? நான் சும்மா சிரிச்சேன். என்ன சும்மா சிரிப்பு? என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. சும்மா சிரிக்கிறது ஒரு குத்தமா? என்னப்பா சும்மா என்னம்மா சும்மா சும்மா சிரிக்கிறது ஒரு குற்றமா? சும்மா சிரிக்கும். சும்மா சிரிச்சேன்ப்பா.
2: ஆமா,
0: பல்லு கிடக்கு
3: கள்ளத்தனம் பண்ணிட்டு குடிச்சுட்டா உடனே இல்ல சும்மா.
0: அப்படிதான் பாருக். அப்படிதான் பாருக். என்ன பாருக்?
3: எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் லாபத்தில்
0: இல்ல இல்ல பாருக்கு தான். பாருக்கு தான் அது. பாருக்கு தானே குளப்படி சிங்கம். உள்ளதுக்கே சிங்கம். சிங்கத்துக்குள்ளே குளப்படி சிங்கம்.
2: இல்ல இல்ல
3: சும்மா
2: அது இருக்கலாம். நாங்கெல்லாம் அது கிடையாது.
0: சிங்க சிங்கம் சிங்கத்துக்குள்ளே குளப்படி சிங்கம். அந்த அரிமா என்ற சொல்லு பாத்திரங்கள் அப்படி மறைந்திருந்தது. அரிமா என்ற பதம் எங்களுக்குள்ளே.
3: அரிமா
0: அரிமா என்ற பதம் இங்கே ஓடி ஒழித்திருந்தது. ராஜ்குமார் கேட்போம். ராஜ்குமார் அந்த முருகக்கல் பேசிக்கிறவரை அறிந்திருக்கிறீங்களா? ராஜ்குமார் முருகக்கல்
3: ஐயா இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மறந்துட்டேன். இன்னைக்கு
0: நீங்க அறிந்திருக்கிறீர்கள் தானே? அறிந்திருக்கிறீர்கள் தானே?
3: அறிந்திருக்கிறேன்.
0: ஆனா எனக்கு நினைவுக்கு பூம்புகாரிலே வருகின்றது.
3: சுண்ணாம்புக்கல்லு
0: சன்னதி முருகன் கோவில் இருக்கின்றது. செல்வ சன்னதி என்று முருகனுடைய ஆலயம் ஆற்றங்கரையோடு இருக்கின்றது. அங்கே உள்ள மக்கள் தங்களுடைய வேலி வந்து இப்ப மதில் கட்டுவது போன்று இந்த முருகக்கல்லை பதம் நல்ல அழுத்தமான அப்படியான கற்களை எடுத்து சதுரம் சதுரம் அடிக்கு உயரமாக அப்படி ஒரு அரண் போல மதில் போல தோடுவார்கள். அது மழை பெய்தாலும் உட்காது, பெயிலுக்கு உடையாது, அப்படியே இருக்கும். காலங்காலமா இருக்கும். பல்வேறையாது அதை வேகக்கல் வேக வைத்தால் சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு காளை என்று கூறுவார்கள், சூளை என்றும் கூறுவார்கள். அங்கே தான் திருநாவுக்கரசருக்கு தண்டனை கொடுத்தார்கள் வெப்பு, அந்த அதுக்குள்ள வெப்பத்துக்குள்ளே கட்டுணை பூட்டியோர் சொற்றுணை வேதியும் சோதிவானவன் வந்து அவர் சமணத்துக்கு சென்றபடியால் அவருக்கு அந்த தான் விட்டு விட்டு வந்து விட்டு என்ன அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் சமணம் சமணர்கள் அவர்.
2: ஆமா, அவர் சுண்ணாம்பு காலவாயில் தான் போடுவாங்க,
0: காலவாய் என்று கூறுவது கூறுவது. அதற்கு அந்த சுண்ணாம்பு காலை சுண்ணாம்பை சுடுவதற்காக பாவிக்கப்படுகிற பிறகு எது தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள், பனை மரத்திலிருந்து பனம்பழம் விழுந்து அந்த பனம்பழத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று பாத்தி மண்ணிலே பாத்தி போட்டு அதிலிருந்து கிழங்கு விளைந்து பனம் கிழங்கு வருகின்றது. அந்த கிழங்கு விளைந்த பின் அந்த அந்த விதை கருத்த நிறுத்த சித்தலாக போய்விடும், அது உள்ளே ஒன்றும் இருக்காது. அதை சொல்றது ஊமல் என்று கூறுவார். ஊவன்னா மானா இல்லைன்னா ஊமல் தமிழ் சொற்கள். அந்த ஊமலை கொண்டு சென்றுதான் அந்த ஊமலை கொண்டு சென்றுதான் தணல் ஏற்படுத்தி அதற்குள்ளே அந்த முருகு கல்லை போடுவார்கள். முருகல் வெந்தவிந்து அப்படியே இருக்கும், தொட்டால் மாவாகிவிடும். அந்த நேரம் என்ன செய்வார்கள், மெதுவாக தடி கொண்டது ஆறின பின்பு அந்த ஊமல் வந்து என்ன செய்யும் என்றால் இப்ப தடி புரல்கள் எரித்தால் எரிந்து சாம்பல் ஆகிவிடும். ஊமல் தணல் முடிந்தவுடன் அப்படியே நிற்கும், தணல் கட்டுக்கட்டியா நிற்கும். அப்ப அந்த சுண்ணாம்பு கல்லை இலகுவாக வெளியே எடுக்க முடியும். அதைத்தான் இந்த அயன்சினித், அதாவது இரும்பு தொழில் செய்வார்கள், கொல் தொழில் செய்வார்கள், கொல்லர்கள் என்று கூறுவதும், அதாவது பாக்கவட்டி அந்த இரும்பிலே கத்தி கூட செய்தவர்கள், அவர்கள் அந்த உலை வாயிலுக்கு, அந்த உலை வாயில் துருத்தி என்று சொல்லப்படும் அந்த உலை துருத்தி என்பது பெரிய பெரிய வண்டி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வாயை கொண்டு வச்சுட்டு அந்த தடியை பிடிச்ச ஆட்டம் அதுக்குள்ள ஒன்று ஊதும், இந்த ஊமல் இதைத்தான் தணலாக போடு, அதையும் அல்லது சிரட்டை போடுவார்கள், அது சாம்பல் ஆகாது கட்டியாக நிற்கும், ஊமல் கறி அல்லது சிரட்டை கறி என்று கூறுவார்கள். இதெல்லாம் எங்களுக்கு எங்களோட தொல்பொருள் சொற்கள். தேங்காய் தேங்காய் மட்டும் தேங்காய் அது அது எப்படி
3: சொல்லுவீர்கள்,
0: அதுக்கு பேர் சிரட்டை, சிரட்டை தான் சரியான தமிழ். கொட்டாண்டச்சி என்பது என்னென்றால் ஒன்றுமில்லாத வெறும் கொட்டான், அதைத்தான் கொட்டாண்டச்சி என்று சொல்வார்கள், அது பேச்சு வழக்கிலே கூறுவார்கள். தமிழ் சொல் சிரட்டை
3: பாடலே இருக்கு,
0: அது அதுக்கு எங்கட கவிஞர்கள் புகுத்தின பாடல், தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, அது எதிலே மூனைக்காக சங்க அது கொட்டாஞ்சி கொட்டாங்கச்சி என்று பேச்சு வழக்கில் வருவது, அது வந்து கவிஞர்கள் பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள், மற்றது ஆங்கில சொற்கள், புறமொழி சொற்களை கலப்பார்கள். சிரட்டை என்பது சரியான சொல் பதம், சிரட்டை. அந்த டையை டையாக்கிவிட்டால் சிரத்தை என்றால் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும், சிரத்தை எடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதுல சிரத்தை சும்மா சிரத்தை இல்லாமல் இருக்கக்கூடாது கூறுவார்கள். அங்கே சும்மா வந்து விடுகிறதுங்களா, சும்மா
2: சிரத்தை
0: எங்களை அறியாமல் அந்த சும்மா இந்த நாவிலே வந்து போகும் ஆட்சி செய்கிறதா வாழ்த்துகிறேன் நான் தமிழன், தமிழ் சொல்.
2: அதனாலதான் அந்த சும்மாவை நான் அசை சொல்லுன்னு சொல்றேன்,
0: அசை சொல் கூறுகிறாரு. அந்த வர அசைவுகளுக்கு அந்த அசை அசை வந்து கருத்து
3: என்னப்பா,
0: அசை என்றால் இந்த ஓசை நயம்பட வருவது,
2: அதுக்குதான்
0: அசை வந்து
2: சும்மா
0: அசை வந்து இப்ப அசை இல்லாமல் இசை இல்லை. அசை என்பது ஒவ்வொரு சொல்லு அசையும் பொழுது ஏற்படுகின்ற ராக தாள சுரத்துக்கு ஏற்ப அசைந்து கருத்தை கொடுக்கின்றான். அப்ப இந்த சும்மாவும் வந்து அசை சொல், அந்த சும்மா என்ற பதம் அசைந்து கொடுக்கின்றது.
2: இப்ப சொன்னாங்கல்ல சும்மா சிரத்தை இல்லாம இருக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்ப அந்த சும்மாங்கிறது வந்து அசை சொல்.
0: அந்த சும்மா வந்து என்ன கருத்து தந்திருக்கு, ஒன்றும் செய்யாமல் இருந்ததாவே இதை செய்யன்றதை உறுதி சொல்லுவாங்க. சும்மா சாப்பிடுங்களா, சும்மா சாப்பிடுங்க வைக்கப்படாங்க, சும்மா சாப்பிடுங்க, சும்மா எடுங்க எடுங்க என்று கூறுவார்கள். நீங்கள் ஒரு உணவுப் பொருளை இல்ல ஒருவரை கொடுக்கும் போல இல்ல என்ன வேண்டாம் ஐயா வேணாம் ஐயான்னு சொன்ன, சும்மா சாப்பிடுங்க வைக்கப்படாது, சும்மா சாப்பிடுங்க, அந்த ஒரு கருத்தை கொண்டு வர
3: போறாங்க,
0: சும்மா என்ன பொறுமையா, சும்மா இல்லாம வைக்கப்படாங்க சாப்பிடுங்க ஐயா வண்டி இப்பதான் வாயிலெல்லாம் ஊத்துறது சும்மா மக்கர் பண்ணி கூறுவார்கள் பேச்சு வழக்கு. அந்த மக்கர் என்பது நம்ம தமிழ் சொல்ல அல்ல, பேச்சு வழக்கில் வந்து புகுந்து விட்டது. லடாய் பண்ணுகிறது மக்கர் பண்ணுகிறது
1: சும்மா.
0: ஆனா சும்மா
1: வார்த்தை வந்து சும்மான்ற அந்த வார்த்தையை வந்து ஒரு பொருள் இல்லை நினைச்சிட்டு நம்ம அதை விட்டுட்டோம், அதை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லை.
0: இல்லை ஐயா, சும்மான்ற பதம் வந்து நீங்க சொன்னபடி சும்மான்ற பதம் நாங்க சொல்ல போகும் விடயத்தை சும்மா அழுத்தி சொல்லுகின்றது. நிக்க அதுல நிக்க வேண்டாம் போங்க என்று சொல்லதுக்கு சும்மா நிக்காங்க போங்க சொன்ன பாருங்க, இவ்வளவு கருத்து ஆழமாகிறது. சும்மா ஏதோ போங்கன்னு சொல்ல நிக்காதீங்க போங்கன்னு சொல்றதுக்கும் சும்மா நிக்காதீங்க போ ஒன்றும் இல்லாம சும்மா நிக்கிறீங்க ஒன்றும் இல்லை.
2: அதனாலதான் அந்த பாட்டே வந்தது சும்மா நிக்காதீங்க
0: சொல்லும்படி வைக்காதீங்க உங்க சோம்பர் இனமத்தை சொல்லிடுவாங்கன்றதா சரியா. சும்மா நிக்காதீங்க ஒன்னும் செய்யாம நிக்காதீங்க என்ன பேச்சுக்கு தான்
2: சொன்ன கருத்து அழுத்தமா சொல்றாங்க.
0: சில பேர் கூறுவாரு என்னத்த செய்யல சும்மா வந்து உட்கார்ந்துட்டு தானே போறது வேற என்ன உங்களால என்ன பண்ண முடியும் எத்தனை முடிக்கிற பாதிக்கிறான் தெரியுமா. சும்மா பேருக்குத்தான் சும்மா பேருக்குத்தான்
1: அதை நம்ம அதை வந்து நம்ம இன்னைக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கல.
0: அப்ப இனிமேல் சும்மா சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சு கூட சும்மா சும்மா சும்மா வாய்க்கு தீரும் ஒருக்கிறது கொடுப்போம் செலவழிக்கிற பணமும் கொடுத்தா போதுமா சும்மா ஒரே
2: நாங்க சும்மா சும்மாவே சொல்லிட்டு
0: இருப்பாங்க. அதை பேச்சுக்கு தான் சும்மா நண்பன் நண்பன் சும்மா பேச்சுக்கு தான் அப்படி சொல்லுவாரு.
1: இன்னையிலிருந்து அதிகமா சொல்ல போறாங்க
0: மனைவி கணவனை பார்த்து சலித்து விடு சும்மா பேச்சுக்கு தான் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இசைந்து போகாது விட்டால் கூறுவோம் சும்மா ஃபீல்
2: பண்ணுவேன்.
0: என்ன நடந்தது குரு பாஸ்கர்
1: வரவில்லையா?
0: குரு பாஸ்கர் வரவில்லையா?
1: குரு பாஸ்கர் நம்பர் அம்மா ரோஜா அம்மா நினைச்சு விடுங்க. குரு பாஸ்கர்
0: சும்மா இருக்கலாம் அம்மா சொல்லி போட்டு குரு பாஸ்கர் இங்க
1: நினைக்கிறேன்.
0: குரு பாஸ்கர் அம்மா இருக்கிறாவா? ஆமா இங்க வெங்கடாச்சலபதி இருக்கு மியூட்ல இருக்கின்றார். அங்க அங்க வேலை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்.
2: கூட சும்மா இல்ல
0: சும்மா இருக்க மாட்டாங்க இந்த நேரமும் பாருங்க. இந்த நாயை பாருங்கள் சும்மா இருக்காது நடக்காது. நாய் நடந்ததை பார்த்திருக்கின்றீர்களா? வீதியில போற நாய் நடந்தா போகுது
1: ஓடிட்டே இருக்கும்
0: சும்மா ஓடி இருக்கு. அதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? சும்மா ஒண்ணுமே இல்ல ஆனா ஓட்டம் தான் இல்லையா? அதையும் பாருங்க நாய்க்கோட வேலையும் இல்லை ஆனா மீனவும் இல்லை தூங்குறதுக்கு அது சும்மா. ஆனால் வந்து தூங்க போக ஒரு சுத்தி அடிச்சு சுத்தித்தான் தூங்கும். வந்த இடத்தையே படுத்து தூங்காது சும்மா சுத்தும். சும்மா என்பது
2: எடுக்கல தூங்கிட்டாரா
0: தூங்கிட்டு இங்க என்னோட இணைந்து
2: அப்புறம் என்னன்னா கரண்ட் நாட்டு நடப்புக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. என்னன்னா இந்தியாவில் இரவு நேர ஊரடங்கு போடுவாங்க கேட்டிருக்கீங்க நீ வர வர.
0: ஐயோ என்ன காரணம்? கொரோனா
2: நம்ம ஓமிக்ரான் தான்.
0: ஓமிக்ரான்
2: ஓமிக்ரான்
0: பூந்து விட்டது ஐயா. நாடுகளுக்கு 90 நாடுகளுக்கிட்ட பூந்து விட்டது அல்லவா? இப்ப மகானியா சொல்லி பயங்கரமா இருக்குங்கிறது அங்கே அங்கிருந்து ஒரு நண்பர் பேசுவார தினமும் பயங்கரமாக இருக்கு அங்கே. அந்த அதற்கேற்ற தடுப்பூசி எடுப்பதற்கு நீரிடம் கிடைக்கல அப்போயின்மைக்கு கடினமாக இருக்கிறது. அதற்குள்ளே வேலை செய்கிற ஒரு பையன் அவனுடைய தாய் தந்தையரை கொண்டு சென்று தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஊசி அடிச்சு கொண்டு விட்டுருக்கார்.
2: இப்ப இதுல என்னன்னா நாங்களாம் 2 ஊசி தான் போட்டிருக்கோங்க. இஸ்ரேல்ல மட்டும் 4வது தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்களா?
0: ஆரம்பிச்சு முடிஞ்சாங்க. 5வது வரப்போகுது. காலம் இதுல
2: முடிவே
0: இல்லையோ 5வதுலயோ காலம் முழுக்க ஊசி தானே ஐயா. இனி எடுத்ததுக்கெல்லாம் ஊசி அப்படியே போய் பசி இல்லாம இருப்பதற்கு ஊசி போட போகிறார்கள் சரியா. சும்மா வர ஊசி இப்ப மக்களும் என்ன சும்மா வர ஊசி தானே சும்மா போட்டிருக்காங்க.
2: அதுல இதுல ஒரு அதிர்ச்சி தகவல்
0: என்னன்னா
2: இந்த ஆஸ்ட்ராஜெனக்கான ஒரு ஊசி போட்டாங்க இல்லங்கய்யா வெளிநாட்டுல இருந்து.
1: ஆமா
2: அந்த ஊசி வந்து 3 மாசத்துக்கு மேல அதோட அது செயல் இழந்துருதான். அதே மருந்து இந்த கோவிஷீல்டுன்னு இந்தியாவில ஏகப்பட்ட பேருக்கு போட்டிருக்காங்க 100 கோடி பேருக்கிட்ட. எல்லாருக்கும் வேஸ்டா போக போகுது. 3 மாசம் தான் அதோட வேலிடிட்டியா.
1: சும்மா போக போகுது.
2: ஆமா
1: 3 மாசத்துல சும்மா போயிருக்காது.
2: ஆமா
1: அதே மாதிரி இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல வந்து பட்டம் விட்டுக்காங்க.
0: ஆமா
1: பெரிய பட்டம் சாதா பட்டம் பெரிய பட்டம் இருக்கு.
0: படலம் என்று கூறுவார்கள். அதற்கு படலம் அது சதுரமாயிருக்க முழு சதுரம் முழு உயரம் 14 அடி அகலம் 8 அடி அட்டையெல்லாம் ஒட்டி அளவுபடுத்தி முச்சை போட்டு முச்சையிலே காய்த்துப்படுத்த கீழே வாழ்
2: அறுக்கையா 120 அடி உயரத்துல தூக்கி இருக்கிறாமா.
0: கொஞ்சம் எழுந்து விட்டு பயந்து
1: ஆனா அந்த மரத்துல கட்டி இருக்கான் அந்த கயிறு
0: சாதாரணமா
2: கயிறு கட்டி இருக்கட்டும். இவரு 120 அடியில இருந்து விழுந்தா
0: என்ன அதனால விடவும் அதை பிடிக்கவும் மீறாது. அவர் அடவெடுத்து அதை இழுத்து கீழே கொண்டு வரவும் இவரால் முடியாது. அங்கிருந்து கையெழுத்தா கீழே வந்து அப்ப அவர் அந்த நூலிலே பிடிக்காது அதுலயே தாண்டி தாண்டி கீழே கீழ்ப்பக்கமாக வந்திருக்கின்றார். மரத்தினுடைய உயரம் ஒரு ஓரளவுக்கு கையை விட்டு விழுந்துட்டார். பயந்துட்டான் அந்த 120 கொண்டு எழுந்திருந்தேன். இங்கே கட்டாது விட்டால் அவரை கொண்டு இழுத்து கொண்டு கடற்கரை கடற்பகுதி எல்லாம் கொண்டு போயிருக்கும். மரங்களை வந்து அடிச்சிருக்கும் இல்லையா.
2: அவர் ஆள் படிச்சிருக்க மாட்டார்.
0: எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. என்னுடைய அத்தார் என்னுடைய மச்சான் ஒருவர் அத்தான் முறையானவர். அவர் வந்து இந்த படலம் ஏற்றுவதில் போட்டி கீத்தவர். அவரை கட்டி விட்டு எங்களை சொல்லி அதை பிடிச்சு கொண்டு நில்லுங்களா நான் படம் வேணும்னா ஒளியான ஒளியின் இடத்துல கொண்டு போய் நின்று பிடிப்போம். அதாவது சரிந்து விடாமல் பிடித்து கொண்டு அவர் 100 சொல்லின உடனே அது மேலே எழும்பும். அது அகலமான பெரிசண்டபடியா கொஞ்சம் சுணங்கும் அது மேலே எழும்பி காற்றுல போவதற்கு. அந்த நேரம் நாங்க பிடிச்ச கைவிடங்களை கொண்டு எழுந்து விடுவோம். அப்படி இந்த மைத்திரியை கொண்டு எழுந்து விடு அவன் உடனே கையை விட்டான். அவர் இப்போ டென்மார்க்ல இருக்கின்றார். மற்றது ஒருவர்
1: ராஜ்குமார் ஐயா கேட்குதா? ராஜ்குமார் ஐயா கேட்குதா?
2: ராஜ்குமார் ஐயா
0: அவருடைய குரட்டு கேட்குதா எங்களுக்கு? ஆமா கேக்குதானே. சும்மா நானும் கேட்கிறேன். இங்க வந்து சும்மா விட்டுட்டு போடுறேன். சும்மா விடுறேன் இங்க எங்களை காட்டி கொடுத்தது.
1: அவர் சும்மா இருக்கிற
0: இன்னொரு நண்பர் தன்னுடைய தம்பியாரை அந்த பட்டத்திலே கட்டி போட்டு ஏற்றி பெந்தராக்கினவர் இலங்கையில். அந்த பட்டம் அந்த கதை சொல்றது படலம் என்று சொல்லி அது ஒரு வகை. இப்ப குப்பு பட்டம் பிராந்து பட்டம் போல அதுக்கு பேர் படலம். படலம் சச்சதுரம் இல்ல நீள் சதுரம். இவன் இந்த பையன்
2: 14 அடிக்கு 8 அடி
0: 14 அடி உயரம் 8 அடி அகலம். அந்த சைஸ் இங்க எங்களுடைய சுவருக்கு ஒட்டப்படும் பலகை. இங்க கனடாவில் 8x2 பெரிய மேசைக்கு எடுத்தாலும் 8x2 தான் இருப்பாரு. 8x2 இது வந்து 8x4 அது 14 8
1: என்ன பொருள் என்ன பொருள் பயன்படுத்துறாங்க?
0: மூங்கில் மெல்லிய பாரமற்ற தடி மூங்கில் தடி மூங்கில் அது அல்லது பாக்கு மரத்திலே உள்ள பாக்கு மரத்தை வெட்டி அதை சீ மெல்லியதான் அது உறுதியான நார்மாதிரி உறுதியான வளைமையில விட முடியாது நூல். அதால இப்படி கட்டி அகலம் அதுக்கு எல்லாம் அளவா கட்டி
2: அதற்கு மேலே பட்டத்துக்கு பயன்படும்.
0: அதற்கு மேலே ஒட்டுதல் அழகான தாழ் வாங்கி ஒட்டுதல் டிஷ்யூ போன்றது வானிஸ் போன்ற தடிப்பானதாக வாங்கி ஒட்டினால் தூக்கி நின்றவனே அதுல வந்து காத்து உதைக்கும் போது அப்படித்தானே பிளைட் இல்லையா. அந்த பிளைட்டுக்கு சுத்தி கொண்டு காத்திலே தான் இப்போ உண்மையிலே இதுவும் அப்படித்தான். இது இந்த இங்க கையில் அப்படி நூலை கட்டி அதுக்கு முச்சை என்று கூறுவது அதுவும் சரியான கணக்காப்பட ஒரு பக்கம் எழுத்து குத்தும் திருப்பி வந்து மேலே போகாது. அது நிபுணர்கள் இருக்கின்றார். அப்படி ஏற்றும் பொழுது அது மேலே ஏறிக்கொண்டு போகும்பொழுது நீராக மேலே கொண்டு அதுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பாரம் வேண்டும். அதுக்காக வால் என்று கூறுவார்கள். அது கயிறு அல்லது துணி பாரமானதால கட்டுவார்கள். கட்டி போட்டு ஒருவர் அப்படி பிடித்து கொண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த முச்சையில இருந்து நூலை கொண்டு வச்சு கொண்டு அவரை பிடிக்கிறபடி இழுத்து ஓடுவார். அந்த தலை ஓடிக்கொண்டு போக அந்த காற்றுக்கு மேல் எழும்பு மெல்ல மெல்ல மாலுமி காற்று மண்டலத்துக்கு போனால் ஓரளவு காற்று மண்டலத்துக்கு போன உடனே அது தானாக எழும்பி மேலே போய் இங்கே கையிலே நூல் இருக்கும். வாதமில்லை நூலுமில்லை என்ற ஒரு பாடல் இருக்கலவா, அதுக்கு வாதமில்லை நூலுமில்லை அந்தரத்திலே ஆடுவதைத்தான் அதை சொல்லுவது. வாதமில்லை நூலுமில்லை வானில் பட்டம் விடுவேனோ என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. இது வானிலே பட்டம் விடுவதால் அதுக்கு நூல் வேணும் பிடிப்பதற்கு, கீழே அது மேலே எழுந்து போவதற்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாரம் வேண்டும். அப்ப இவர் இப்படி நூலை இழுத்து இழுத்துக்கும் பொழுது எங்கெண்டு மனித பலத்தை விட கூடுதலாக அந்த அகலமானதிலே காற்றுப்பட்டவுடன் பாரம் விசை கூடிவிடும். அந்த காற்றுடைய கோபத்தினால் இழுத்துக் கொண்டு ஓட பார்க்க அப்ப
1: இவரையே
0: கயர்கள் இருக்கின்றது, அதற்குரிய கயர்கள் விற்கின்றது, நைலோன் குரலோன் பல விதமான அதையும் அறுத்துக்கொண்டு போகும் அறுத்துக்கொண்டு போகும். அப்ப முதலே அவர்கள் ஒரு தலத்தை கொண்டு சென்று பனையிலே கட்டிவிட்டார்கள். ஏனென்றால் பிடித்திருக்க அப்ப இழுத்து வேற கொஞ்சம் நூல் விட்டு விட்டு விட்டு விட்டு தூரத்தை கொடுக்க கொடுக்க தூரத்திலே மேலே வாலை ஆட்டி ஆட்டி மேலே எழுந்து கொண்டு பறந்து கொண்டிருக்கும். இறுதியாக வந்தவுடன் பனையோடு அப்படியால் பனை இறுக்கி பிடித்திருக்கும் அந்த கைத்தை பனையில இறுக்கி கட்டியாச்சு. பட்டம் மேலே நிற்கும் ஒரு ஆசைனா ஓடிக்கொண்டே அது காற்றிலே பறந்து கொண்டிருக்குமே இழுத்துக்கொண்டு ஓடுவதற்கு இங்கே பனை மரம்படாது நூல் தலப்பு நூலை. அப்ப இந்த பையன் இதை கட்டிவிட்டு ஒரு ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் நூலது பாஸ்கர் குருபாஸ்கர் அழைக்கின்றார். அப்ப அந்த பட்டத்தை அவர் ஆரம்ப தலைப்பு ஆரம்ப இலை அந்த கயிற்றிலிருந்து விடையில்லாதவர் இடையிலே வச்சு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு தான் மேலே எழுப்ப வேண்டும். ஒரு கணிசமான அளவுக்கு எழுந்த உடனே திடீரென்று எழுந்து விடமாட்டாக்க நாங்கள் பிடித்து பிடித்து பிடித்து பிடித்து பிடித்து தான் அதை நேருக்கு கொண்டு வந்து அந்த கயிறு முடிய மட்டும் பிடிக்க வேண்டும். முடிந்தவுடன் கையை விட்டால் அது பறந்து கொண்டிருக்கும். ஆனால் முடிவதற்கிடையில அதுக்கு விசை கூடிவிட்டது. இங்கால இந்த நூல்கள் இருக்கின்றதோ அந்த இடைவெளியை சேர்ந்து இவனையும் எடுத்துக் கொண்டு போகுதுங்க. அப்ப அவனை உறிஞ்சி பிடிச்சு சொல்றான் கைய விடுறா கைய விடுறான்னு சொல்றான். இன்னொரு சொல்றான் நாங்களெல்லாம் நீ பயப்படாதே நீ பயப்படாதே கையோடு கையோடு. அவன் அப்படியே போகும்போது அவன் புத்திசாலித்தனமாக என்ன செய்யறான்னா அந்த விளக்கி கொண்டு போய் முடிய அளவிலே அவன் கையை கொஞ்சம் குறைச்சு குறைச்சு பின்னுக்கு பின்னுக்கு நிலத்தை நோக்கி வர தூங்கி விட்டான். வந்து ஓரளவு கிளை விழுந்துட்டான் அந்த அளவு மயங்கி. அப்ப இங்கே பனையிலே கட்டுப்படாமல் இருந்திருந்தால் இவனை பட்டத்தை விடவும் இயலாது. இவ்வளவு விலவிய அந்த பொருள் அந்த பொருள் இவனை எடுத்துக்கொண்டு இன்னும் கொண்டு போகணும்னு சொல்லப்படும். காற்று போற திசைக்கு அது ஓடிந்தாரு ஐயா. அந்த வணக்கம் குருபாஸ்கர்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: மாறுங்க பேசுங்க சும்மா வாங்க சும்மா வந்து பேசுங்க. நாலு தங்கே வந்துவிட்டா சும்மா பேசுங்க நாலு வார்த்தை எல்லோரும்.
5: வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
5: சும்மா சும்மா ஒரு
0: வணக்கம் ஐயா. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வருது சும்மா ஏதாவது போட்டு போட்டு விடுங்க ஐயா. கிறிஸ்துமஸுக்கா
5: கிறிஸ்துமஸ் வாழ்த்து
0: கேச்சு ஏதாவது சும்மா போட்டு சும்மா போட்டு விடுங்க
6: சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க.
0: தரமோட ஒவ்வொரு நிகழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் எங்களுடைய நத்தார் நிகழ்ச்சிகளும் நிகழும். நத்தார் வாழ்த்துக்கள் வரும் நத்தாரை பற்றிய நிகழ்ச்சிகள் போகும். ஆனால் இங்கே வந்து தடை சட்டம் போட்டிருக்கின்றார்கள். நத்தார் பண்டிகை பெரிதாக கொண்டாட முடியாது. வீட்டு உறவினர்கள் மட்டும்தான் கொண்டாடலாம். 10 பேருக்கு
5: வீட்டுக்குள்ளே கொண்டாட
0: 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். அதை இங்கே கடைபிடிப்பார்கள். கடைபிடிப்பாதவர்களுக்கு டாலர்லே ஃபைன் அடிப்பார்கள். சரியா? அங்கே ஒரு இந்தியர் நார்த் இந்தியன் ஒருவர் எங்களுடைய பட இந்தியாவை சேர்ந்தவர் அவர் கேளிக்கை உறுதி ஒன்று நடந்து அவருக்கு கிட்டத்தட்ட 1,00,000 டாலருக்கு கிட்ட ஃபைன் கிடைச்சது. பிறந்த நாள் கொண்டு அடைஞ்சவர் இந்த கொரோனா காலத்தில் சட்டத்தை மீறி.
5: 1,00,000 டாலர்னா இந்திய மதிப்பு எவ்வளவு ஐயா?
0: உங்களோட மதிப்பு வந்து
5: என்ன? 1 டாலர்ங்கிறது 45 ரூபா வரும்.
0: இப்ப கூட இருக்கும்
5: 55 ரூபாய்.
0: 55 ரூபா
5: 55 லட்சம்
0: வரும். 55 லட்சம் 55 லட்சம் வராது. ஒரு 55 என்றால் 55 அரைவாசி பாருங்கள்.
5: 27.5 லட்சம்
0: 28 லட்சம் மட்டும் வைங்களேன்.
5: அங்க வந்தவர்கள் அவ்வளவு பேருக்கு சேர்த்து ஒருவர் தான் அணை அந்த அமைப்பாளர் தான் செய்யும். அப்படி பலர் தென்னமரத்தில் எங்கள் நாட்டு புரியவில்லை நீங்க பேசுவது.
6: பயன் கட்டுறவர் சும்மா இருப்பாராம்.
5: அதற்கு சும்மா வச்சு சும்மா பாட்டியா சும்மா கட்டிட்டு போறாரு. இதுல என்ன வந்தது
2: சும்மா ஃபைன் கட்டினாத்தான் அடுத்தாப்புல சும்மான் இருப்பாருன்னு
6: சும்மான் இருப்பாரு.
5: ஃபைன் கட்டினா சும்மாவா இருப்பான். எவ்வளவு திரவப்பட்டு கொண்டிருமா சும்மா
6: பாட்டு
5: சொல்லுவாங்க சும்மா உங்களுக்கு பாட்டு. இங்க உள்ளவங்களும் இப்ப சொல்லுவாங்க கொரோனா ஒரு பக்கம் இவங்களுக்கு சும்மா பாட்டி சும்மா கோவில் சும்மா விழா சும்மா திருவிழா சும்மா திருமணம் சும்மா இருக்க மாட்டாங்க.
2: ஆங்கிலத்துல ஐயா ஒரு சந்தேகம், ஆங்கிலத்துல சொல்லும் போது சும்மான்னு சொல்லுவாங்களா?
5: எப்படி சொல்ல முடியும் சும்மா? சும்மா என்பது ஆங்கிலத்துல ஃப்ரீ. சும்மா என்பது ஃப்ரீ ஆங்கிலத்துல.
2: நம்ம தமிழ்ல நம்ம சும்மா பாட்டி பாட்டி நாளைகிறான் சொல்றாங்களா? அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்களா? அந்த மாதிரி
5: ஆல்வேஸ் சொல்லுவாங்க. ஆல்வேஸ் பாட்டி பாட்டி
6: ஆனா சும்மான்ற வார்த்தை தமிழ் மட்டும்தான்.
5: தமிழ்ல சும்மா
6: என்ன
5: ஆல்வேஸ் என்பதற்கு ஒரு கருத்து தான் எப்பொழுதும். சரியா சும்மா என்பது எங்களுக்கு சும்மா என்பது எங்கும்
2: பார்த்தாலும்
5: அர்த்தம் சும்மா இலவசத்துக்கு சும்மா இது யூஸ் பண்றது இல்லையா? சும்மா இது சும்மா இருக்குது. அந்த பழைய நாற்காலி அந்த மூலையை வச்சுக்கா சும்மா இருக்குது. அது உபயோகப்படுத்துறது சும்மா இருக்குது. அது சும்மா அந்த மூலையில போட்டுடுங்க
6: சொல்லுவோம். ஆங்கிலத்துல சொல்ல மாட்டாங்க.
5: சும்மா அந்த மூலையில போட்டுடுங்க. சும்மா ஒரு பக்கத்துல போட்டுடுங்க.
6: இது இருக்குது
5: பாவிக்கப்படுறது
6: சொல்லுவாங்க.
5: ஆனா ஆங்கிலத்துல சித்திரம்
6: சும்மா இருக்கு. இது இருக்குது
2: நம்ம சொல்லுங்களா? உன்னால முடிஞ்சா செய்ய, முடியலன்னா சும்மானு.
5: ஆமா
6: சும்மானு
5: அங்க வந்து மட்டுமே ஏதாவது பேசினா சும்மா இருக்கணும். சும்மா
6: இருக்காங்க.
5: வருடம் வருவது வருடா வருடம் வருவது இந்த முறையில் சும்மா கிறிஸ்துமஸ் வருவது சும்மா அட தடல் படலா செய்யலாமா இல்ல சும்மா அமைதியாக செய்யலாமா இல்ல சும்மா கமெண்ட் இருக்கலாமா என்று யோசிச்சு பாருங்க. இந்த சும்மா அதுக்கு மட்டுமே எத்தனை தடவை உபயோகிக்கின்றோம். கிறிஸ்துமஸ் வந்தா கிறிஸ்துமஸ் வந்தா சும்மா அந்த மாதிரி இருக்கும்வார்கள். கிறிஸ்துமஸ் வந்தா சும்மா அந்த மாதிரி
2: இல்ல அப்புறம் சொல்லுவாங்கல்ல சும்மா அல்லுது. ஏன் பார்ப்பேன்
5: சும்மா அல்லுது சும்மா இன்னொன்னு சொல்லுவாங்க பக்காண்டு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தமே இல்லை. அது நீங்க சொன்ன மாதிரி அசை சொல்லுத்தான் அது ஒரு அழுத்த சொல்லு. ஆனா சும்மாவுக்கு கருத்து இருக்கு, பக்காவுக்கு கருத்து இல்லை. பக்காவா இருக்கு சொல்லுவாங்க அது ஒரு கருத்தர். சும்மா என்பது கரெக்டா
2: மாஸ் அப்படிம்பாங்க.
5: மாஸ் என்பதும் நம்ம சொல்லில்லை தானே. எங்கிட்ட தமிழ்ல கூட சும்மா ரயில் விடாதேப்பான்னு கலந்து
2: பேசுறாங்க.
6: சும்மா அடிச்சு விடுறாப்பா சும்மா அடிச்சு விடுறாப்பா
2: அடிக்கடி செய்யறது பாருப்பா.
5: ஆமா
6: சும்மா அடிச்சு
5: நான் இங்க கவனிச்சு வச்சிருக்கேன் பாட்டு.